தொடர்ந்து வழி நடத்துங்க. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபத்துக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர் டாலி சிஸ்டர், நன்றி ரஞ்சனி சிஸ்டர். உங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் கண்களை ஏறெடுப்பு முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருந்தோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்களாய் கன செல்வோம். இந்த நேரம் முதல் வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. வெளிச்சத்தின் நேரத்தில், நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தை காண, வெளிச்சத்தின் வெளிச்சத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரகாசமான மனக்கண்களை திறந்து வேத அதிசயங்களை காணும்படி கர்த்தர் கிருபை அளிப்பார்கள். இதனாலே நாங்கள் முதலாவது செய்திகளாக கடந்து செல்வோம். உங்களோட சகோதரி அவர்கள் பிருந்தா இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போமே. ரைஸ்ரோல் சிஸ்டர், சிஸ்டர் பிரைஸ் லோட். ஆமீன் சிஸ்டரை காணவில்லை. ஒரு பாடலோடு இணைவோம், அதிகமாக இணைவார்கள். நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒத்தாசிக்கப்போம். ஆமீன். பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. இழந்ததிலும் சிறந்தது பரத்தில் இருந்து வருமே. இருமடங்காய் வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து

0: கேள்விக்கெல்லாம் பதில்கள் அம்பரத்தில் இருந்து வருமே, நான் நினைத்ததிலும் மேலாக அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே, பரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. அமே கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பரத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வர பார்த்தேன். வெளிச்சம் வெளிச்சத்தை கொடுக்க வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சமாக வருகிறார். அழைப்போம். பிரைசோல் சிஸ்டர் மே கேளுது வீட்டுக்கு பேசுங்கள். பிரைசோல் சிஸ்டர்,
1: பிரைஸ்லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: பிரைசோல் சிஸ்டர், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்பிக்க, வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம். எடுத்து வாருங்க சிஸ்டர்.
1: ஆமென், ஆமென். ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்மலை ஆனவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காக்கும் தெய்வமே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, போதுமானவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, புதுமைகளை செய்கிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஆராதனைக்குரியவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேக நாதரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர, எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினவரே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்கள் துதிகளில் மத்தியில் வாசம் செய்பவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, இதோ நீங்க செய்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நன்மை செய்கிறவரே, மெய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி, நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபைகள் நிறைந்தவரே, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நீக்கி போட்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆரா சாதனையில் பிரியமுள்ளவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். அபிஷேக நாதரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, பழுதற்ற பலியானவரே, உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நான் எங்களுக்கு ஆண்டவரே வழி நடத்த எங்களுக்கு ஆவியானவரை தந்தவரே, உமை துதிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உமை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உமை துதிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே, உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, போதுமானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சகலத்தையும் வார்த்தையினாலே உண்டாக்கினவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இயேசுவே, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, யெகோவா தேவனே, உமை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா, உமை துதிக்கிறோம். அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே மக்க நன்றி, நல்லவரே மக்க நன்றி. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, இயேசப்பா, இதோ நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பா, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி யெகோவா தேவனே, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் முழு இருதயத்தோடும். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ரரலல தூரல பரக்கரே பருக்கர பரக்கரே பருக்கர பரா இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ரலா பரக்கரே லபுக்கர பரா ஏரே பரே கேரே பரு கர பரே கேரே பரா. ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, இயேசுவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் மீது மனதுருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இதோ எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை அழைக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, இதோ அப்பா தகப்பனை, இதோ எங்களுக்காக ஆண்டவரே, இதோ தகப்பனை ஆண்டவரே, சகலவற்றையும் செய்து முடித்தவரே மக்க நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனதிற்கும் தெய்வமே ஆண்டவரே, மகிமையின் தேவனே, வெளிச்சத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க விடுதலையின் தெய்வமாய், எங்களுக்காக விடுதலையை தருகிறவராய் ஆண்டவரே, எங்கள் கட்டுக்களை அறுப்பவராய். லபாஷிக்கனே மெரக்கரே பருக்கரா பரக்கரே பருக்கரா பரா லெபேனே மெரக்கரே லபுக்கரா லபுக்கரா பரக்கரே பருக்கரா பரா லெபேன தூரலா பரக்கரே பரு கரா பரக்கரே பரு லபாஷக்கென்னே மெகக்கென்னே மனா. ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இருதயம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே, இதோ எங்கள் தேவனை ஆண்டவரே ஏசப்பா, இதோ நாங்கள் நன்றி சொல்லுகிற ஒரு ஆண்டவரே, இதோ நாங்க நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகள் அப்பா, இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் ஆண்டவரே, எங்களை செத்த கிரியலரை சுத்திகரித்து ஆண்டவரே தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வர வைக்கிற ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துகிற உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னத்தினாலப்பா, இதோ மெழுகு போல எல்லாம் உருகி போகும் என்று ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய பிரசன்னத்தை தேடி வந்து நிற்கிறோம். இதோ உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இதோ உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பப்படுவதாகப்பா, இதோ இந்த காற்றலையில உங்களுடைய பிரசன்னம் வரும்படியாய் கேட்கிறோம் ஐயா. இயேசுவே நன்றி ராஜா. இதோ உங்களுடைய பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மூடட்டும் சுவாமி. இதோ இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. இதோ ஆண்டவரே, இதோ எங்களுக்குள்ள ஆண்டவரே ஏசப்பா, இதோ இந்த வார்த்தையினால வருகிற வல்லம மகிமை எங்கள் சரீரங்களுக்குள்ள பாயட்டும் பரவட்டும் என்று கேட்கிறேன் ஐயா. ஆண்டவரே இதோ இந்த வேலையிலும் ராஜா, இதோ அப்பா இந்த ஆண்டவரே நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும். இதோ எங்களுக்கு 30, 60, 90 எங்களுக்கு வேண்டாம்ப்பா. லெபே ஷெக்கெனே மெகக்கெனே மறுக்கரா பரக்கேரே பரா லெபேனே மெகக்கெனே மனா. ஆண்டவரே இந்த நேரத்துலப்பா, இதோ இந்த ஆண்டவரே, இதோ அப்பா தகப்பனே ஆண்டவரே, இதோ என் தகப்பனே, இதோ நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏழ்ச்சடா தெய்வமே உமக்கு நன்றி, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ நன்மையும் தீமையும் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இயேசுவே நன்றி நன்றி அப்பா, இயேசுவே நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. பரிசுத்தரே நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி ராஜா, மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக எப்பொழுதும் பரிதபிக்கிறவரே ஆண்டவரே, நல்ல ஆசாரியரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் நன்மையாய் நன்மையாய் இருக்கும்படியாய், நன்மையை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் இயேசு நாத ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா. நீங்கள் எதிராளிகளை மட்டங்கடிக்கிறவரே உமக்கு நன்றி, எங்கள் சிந்தனைகளை ஒருமனப்படுத்துகிறவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் கட்டுக்களை அவிழ்ப்பவரே உமக்கு நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு உமை நல்லவராய் நாங்கள் நினைக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவரே நன்மையும் இன்பமாய் இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை பேரின்ப நதியினாலே எங்களை ஆண்டவரே, இதோ எங்களை அப்பா எங்களை நினைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா உமை வரவேற்கிறோம் ராஜா ஆண்டவரே. என்ன காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட பிரசன்னமே எங்களை விடுதலையாக்குமே ஆண்டவரே. இதோ தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும் இந்த காற்றலையிலப்பா. இதோ இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இருளாய் இருக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே உடைய வெளிச்சம் பரவட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவரே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நன்றி எறிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே செலுத்தி பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பிதாவானவர், நம்முடைய ஆவியானவர், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வியாதிகளை நீக்குகிறவர் என்கிற அவருடைய பண்புகளில் ஒன்றாகிய பரிகாரியாகிய கர்த்தர், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர், குடும்ப வைத்தியர், நம்முடைய வியாதிகளில் இருந்து நம்மளை குணமாக்கினவர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதே போல நம்முடைய சரீரங்களிலே வியாதிகள் இருக்க முடியாது, இருக்க கூடாது, அதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனாலும் நம்முடைய சரீரங்களிலே சில நேரம் வியாதிகள் நம்மளை தாக்குகிற பொழுது அதை எவ்வாறாக நாம் அணுக முடியும், அதை எவ்வாறாக அந்த வியாதிகளிலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். அதிலே நாம் முதலாவதாக பார்த்த காரியம், நம்முடைய மனதை எப்பொழுதுமே, நம்முடைய ஆத்மாவை மன மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அதுதான் முதலாவதாக நாம பார்த்த காரியம். அதே போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். நன்றி அறிக உள்ளவர்களாய், அந்த நன்றி அறிதல் உள்ள உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் செய்கிறவற்றிலிருந்து நாம் அவர் செய்கிற நன்மையே காணுகிற கண்கள் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல நாம் மற்றவர்களை நாம குற்றம் சாட்டக்கூடாது, மற்றவர்களை நாம் நியாயப்படுத்த கூடாது. அது அவர்கள் பக்கமாக தவறாக இருந்தாலுமே கூட அது அதை தேவன் பார்த்து கொள்வார். பழிவாங்குதலும் பதில் அளிப்பதும் தேவனுக்கு உரியது என்று சொல்லினா, தேவனையே சார்ந்து இருக்கிற பொழுது நமக்கான நீதியை நம் தேவன் நிச்சயமாகவே செய்வார். நாம் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை, நாம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏனெனில் நாம் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே நம்முடைய நீதியை அவரே வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காலத்தை, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதோ நம்முடைய பார்வைக்கு நடக்கிற காரியங்கள் யாவுமே ஏதோ மற்றவர்கள் ஏதோ நம்ம வாழ்க்கையில பிளான் பண்ணி செய்யற மாதிரியே இருக்கும். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ இவர்கள் வேண்டா விருப்பாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றலாம். ஆனாலும் கூட நாம் தேவ நீதியையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அவரே நம்மளை விடுதலையாக்குவார் என்கிறது என்று அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் நிலை பெற்று நிற்கிற பொழுது தேவன்

பொழுது நடக்கிற காரியங்களுக்கும் அதே காரியங்கள் நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அதை அணுகுமுறைகள் அது வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. அப்ப அந்த அணுகுமுறைகள் மாறுகிறதுனாலே பிரச்சனைகள் பிரச்சனைகளாகவே இருப்பது இல்லை. இதை வந்து நம்ம சொல்லுவதனாலேயோ கேட்பதனாலேயோ நம்மளுக்கு புரிந்து கொள்வது இலக அல்ல. நீங்க இந்த வார்த்தையில நீங்க அப்பியாசப்படுத்துகிற பொழுதுதான் நீங்க அதை அனுபவிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார், அன்பானவராகவே இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவரா இருக்கிறார் என்கிற எண்ணம் நம்ம ஆள் மனதுல புரிந்திருக்கணும். ஆனா நம்முடைய இந்த ஆள் மனதுல என்ன இருக்கு, நம்ம இந்த கேட்கிற காரியங்களும் பார்க்கிற காரியங்களும் நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய சிந்தனையில இருக்கிறபடினால நம்மளுக்கு நன்மையானதே நம்மளால யோசிக்கவே முடியறது இல்லை. நன்மையா நடந்தாலும் கூட அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குமோ, இதுல ஏதாவது பின்னாடி இருக்குமோ. நான் இந்த சாமா இப்ப ஒரு ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் கூட இந்த பொருள் நல்லா இருக்குமா, இந்த பொருள் நல்லா இருக்காதா, இதுல நம்ம ஏமாந்து போயிருவோமா. உண்மையிலே நல்லதா நினைச்சு செய்தாலும் கூட நம்முடைய சிந்தனை சிலவற்றை நம்ம பார்க்கிற பொழுது ஒரு அவங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பிரைஸ் கொடுத்தா கூட இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமோ, இந்த ப்ராடக்ட் சரியில்லாம நம்மளை ஏமாத்தா பாக்குறாங்களோ, நம்ம ஸ்கேமர்ஸா இருக்குமோ அப்படி சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டேதான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா நம்ம அனுதினம் கேட்கிற காரியங்கள் நம்மளுக்கு ஸ்கேம மாதிரியே தோணுது. இப்ப நம்ம அந்த ஆன்லைன் ட்ரிப் எல்லாம் நம்ம போகும் பொழுது அந்த அந்த ஃபிளைட்ல ஏறி உட்கார்ற வரைக்கும் ஐயோ அந்த டிக்கெட் சீப்பா வாங்கிட்டோம், அந்த டிக்கெட் உண்மையா இருக்குமா இல்ல ஸ்கேமா இருக்குமா அப்படி மைண்ட்ல நம்மளுக்கு ஒரு ஒரு இது நம்மளுக்கு மைண்ட் அப்படியேதான் ஓடுது. ஏன்னு கேட்டா நம்முடைய நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை எதை பார்க்குதோ எதை கேட்குதோ அதைத்தான் முழுமையாக நம்புது. வாயில என்ன வேணாலும் நம்ம பேசலாம்னா நம்மளை அறியாம இந்த உள்ளார்ந்த மனிதன் எப்படி இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே உங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் எப்படி இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கானா உள்ளுக்குள்ள, இல்ல எதையாவது குறித்து ஏக்கப்பட்டு கொண்டதா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு பயத்தோடு இருக்கா, ஏதாவது கவலையோடு இருக்கா, ஏதாவது துக்கத்தோடு இருக்கா, அல்லது நடந்த காரியங்களை குறித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கா, உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பச்சாதாபத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கை இருக்கா. இன்றைக்கு இந்த உள்ளார்ந்த மனிதனை என்ன செய்ய போறீங்க, கொஞ்சம் வெளியில கொண்டு வந்து கொஞ்சம் நீங்க உங்களையே நீங்க நிதானித்து ஆராய போறீங்க. அந்த நிதானித்து ஆராய்கிற பொழுது எனக்கு எந்த காரியம் நடந்தாலும் தேவனை நம்பி நான் சந்தோஷமா இருக்கேன், இல்லைன்னா அது நான் கவலைப்படுறேனான்னு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க வேறுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. அப்ப அந்த வேறுபடுத்தி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னாக்க, நம்ம எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு புறம்பாக நம்முடைய ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்து கொண்டு உள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்க எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த உள்ளார்ந்த மனிதன் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கான் அப்படி சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தின் படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதுல மாற்று கருத்தே இல்லை, மாற்றமும் இல்லை. எந்த இழப்புகள் வந்தாலும் 10 ரூபாய் போன என்ன, என் தேவன் எனக்கு 100 தனியாக திருப்பி கொடுப்பார். ஏன்னா இந்த 10 ரூபாய் என் கையில இருந்தா இந்த 10 ரூபாய் ஒரு ஆசீர்வாதமா, இல்ல அது என்ன சபிக்கப்பட்ட பணமா, இது எப்படியாக என்னை என் வழியில வந்தது என்று சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆனா இந்த 10 ரூபாயை எடுத்துட்டு தேவன் அந்த இடத்துல நீங்க தேவனை நம்பும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அந்த 10 ரூபாய்க்கு பதில 100 ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வழிவகைகளை செய்கிறவர் என்று நீங்கள் ஆண்டவரை நம்புகிற பொழுது அதற்கான வழிவகையை தேவன் நிச்சயமாகவே செய்வார். அது மாத்திரமல்ல, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எது போனாலும் சரி, இதுக்கு மேல நன்மையான ஒன்றைத்தான் என் தேவன் தருவார். நம்ம அப்படி சொல்லுகிற பொழுது அங்க என்ன நடக்கிறது, நாம் தேவனை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவன் அந்த காரியத்துல நம்ம கொண்டு வந்து ஆண்டவரே இதை நீங்க டீல் பண்ணுங்க, நான் டீல் பண்ண மாட்டேன், இது என்னுடைய சுய பலத்துல நானு சார மாட்டேன் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், தேவனை முதன்மைப்படுத்துகிறோம். அப்ப என்ன சொல்லுவா, அப்போ அப்போ வந்து நம்ம ஆண்டவர் என்ன என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்க, ஐயோ இந்த பிள்ளைக்கு நான் தான் பண்ணி
ஆகணும். அந்த பிள்ளை தோத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என்னதான்

0: நம்பி இருக்கிற வாழ்க்கையில அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்கிறவராய் நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய சுய பலத்துல சுய ஞானத்துல நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அங்க என்ன நடக்கும், நம்மளுக்கு மனவேதனை வரும், மனபாரம் வரும், அதே நேரத்துல சரீரத்துல நம்மளுக்கு பலவீனங்கள் வரும், கழுத்து வலி வரும், கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அப்படி நம்ம சரீரத்துல தாக்கங்கள் உண்டாகுகிறத நாம் பார்க்கலாம். அது நீங்க ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நாம் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனை முற்று முழுவதுமாக நீங்க அண்டிக் கொள்ளுங்க, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், வேற வழியே கிடையாது, அவர் தான் வழி, அவர் ஒருவரே வழி. அப்போ நாம் தேவனை நாம் இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லி நாம் வேற இதே இல்லை, அவர் எப்ப செய்யறாரோ அப்பதான் செய்யட்டும் என்று சொல்லி வெறுப்போடு கூட தேவனை ஆராதிப்பது, வெறுப்போடு கூட தேவனை சார்ந்து கொள்வது, அப்படி அந்த நேரத்திலையும் நம்ம பதில்களை பெற்றுக்கொள்ள முடியாது. முழு இருதயத்தோட முழு பலத்தோட கூட நான் என் தேவனை நம்பி இருக்கிறதுனாலே நான் பிழைப்பேன், நான் என் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே நான் பிழைப்பேன், இதோ தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்குமான தீர்க்கதரிசி எசாயாம், எனக்கும் உங்களுக்குமான தீர்க்கதரிசி இயேசு, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை தான் இன்றைக்கு வேதாகமத்துல அங்கே வார்த்தைகள் அங்கே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அநேக தீர்க்க தரிசனங்களும் ஆவியானவர்னாலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், இயேசு என்னும் தீர்க்கதரிசியினாலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் முற்று முழுவதுமாக நாம் நம்புவோம். அவர் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குறவர், வனாந்தரத்துல அவர் வழிகளை உண்டாக்குகிறவர் என்று, அவர் வழிகளே இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிறவர், பூட்டப்பட்ட இடத்திலே அந்த உடைக்கிறவராய் இருக்கிறார் அவர். அவர் வந்து திறந்தார் என்று சொன்னால் அதை யாராலும் பூட்ட முடியாது. சோ அதனால நம் தேவனை நாம் நம்புவோம். இது வரைக்கும் நீங்க தியரியா எத்தனையோ மெசேஜஸ் கேட்டிருக்கலாம், எவ்வளவோ பெரிய பெரிய எவ்வளவோ பெரிய பெரிய இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசாரியர்கள் போதகர்கள் மூலமாக நீங்கள் அநேக வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் தினந்தோறும் நீங்கள் இந்த வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதையுடைய ஒரு பகுதியை கூட நான் வந்து நான் என்ஜாய் பண்ணல, இந்த ஜோயி லைஃபை நான் என்ஜாயே பண்ணல. நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் கருத்தர் பார்த்துக்கொள்வார் என்றுதான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு துக்க முகத்தோடு முக வாடியதோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னா அது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவச்சனமே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது, உங்களுடைய மதில்களை கட்டுவதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால அந்த பாடுகள் சில வேளைகளிலே உங்களுக்கு துக்க செய்திகள் வந்தாலும் கூட அதிலே நீங்கள் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருக்கவும் மன ரம்யமா இருக்கவும் நீங்க பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால் அது துக்க செய்தியாகவே இருக்காது. இதனுடைய ஆரம்பத்திலே துக்க செய்தியை போல வருகிற இந்த ஆரம்பத்திலே உங்களுக்கு எப்படியாக யோபுக்கு அங்க இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இருந்ததோ அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தான் வரும். இன்றைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற பொழுது யோபுவுக்கு அன்றைய நாட்களிலே அவருடைய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாறும் என்பது அவர் அறியாத ஒன்று. ஆனால் எனக்கும் உங்களுக்குமான ஒன்று இன்றைக்கு நிச்சயமாகவே தெரியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்கிற நிச்சயமான ஒரு நிதர்சனமான தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். அப்பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும், ஏன் கவலைப்பட வேண்டும், ஆத்மாவே நீ ஏன் கலங்க வேணும், ஏன் துக்கப்பட வேண்டும், கர்த்தர் உனது சகாயர், அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், இதோ நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார்கள். இல்லையா? சோ அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம், இப்படியெல்லாம் நம்ம செர்மன்ஸ்ல நம்ம கேட்கிறோம், ஆனா நமக்கு ஒரு சின்ன கை வந்த கை வலி வந்த உடனே, சின்ன கால் வலி வந்த உடனே நம்முடைய ஒரு அப்படியே நம்மளை புரியாம நம்மளுக்கு ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னு உடனே நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம், இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்களும் நானும் இன்னைக்கு சோர்ந்து போகிறதற்காகவோ, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறதற்காகவோ, சத்ருவானவன்கிட்ட அடியை வாங்கி கொண்டு இருக்கிறதற்காகவோ நம்ம அழைக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தின் தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் என்ன? அவரே உங்கள் பரிகாரி. இந்த சரீரத்துல வியாதிகள் இருந்தாலும் இந்த வியாதியை எடுத்து போடக்கூடிய வல்லவர் அவர் ஒருவரே. அவர் நமக்காக, நாம் போன வாரம் பார்த்ததை போல சங்கீதம் 68 நாம் சொல்கிறோம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஹல்லேலூயா. சோ கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படியாகவும், உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும், என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்கள். இல்லையா? இதோ தம்முடைய ஜனத்தை, என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களில் இருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார்கள். இல்லையா? தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளை கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பின்யமீனும், யூதாவின் பிரபுக்களும், அவர்கள் கூட்டமும், செபுலோனின் பிரபுக்களும், நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் இதோ இப்பொழுது இந்த வார்த்தைகளை உங்களது கண்களை மூடி இருதயத்திலே அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது உங்கள் கைகளிலே எப்படியாக பெற்றுக்கொள்வீர்களோ, இதோ இன்றைக்கு பலம் இல்லாமல் பலவீனத்தோடு நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். இதோ இந்த வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ என் தேவன், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். கட்டளை இடுகிறார் அல்ல, கட்டளை இடுவார் அல்ல, இதோ இப்பொழுதே கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே உங்கள் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிடுவார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பணிந்ததை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும், ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிசப கூட்டத்தையும் அதட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் வெள்ளப்பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்வான். யுத்தங்களில் பிரியப்படுகிறவர்கள் ஜனங்களை சிதறடிப்பார். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜாக்களே, தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திர உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளவோ காரியங்கள் நாம் பார்த்திருந்தாலும் கூட, இன்றைக்கு நாம் தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பிரசித்தப்படுத்துவோம். இதோ இதை ஒன்றை மட்டும் நீங்க தீர்மானமா எடுக்கிறீங்களா? இதோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நடக்கப்படாத பழுதும் கூட, இதோ எப்பொழுது பொழுது விடியும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் கூட, இதோ என் வாழ்க்கையிலே இந்த வியாதிக்கு என்ன முடிவு, இதோ இந்த வியாதியிலே நான் மரித்து விடுவேனா என்று கூட நீங்கள் பயத்தோடு கூட இருந்தாலும் இதோ வயதுக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற வாழ்நாளுக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட செய்திகளோ வியாதிகளோ நஷ்டங்களோ என்ன காரியம் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்க. முதலாவது நான் தேவனை நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுங்க. இதோ என்னுடைய எல்லா செய்திகளும் எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நிம்மதி இல்லை, என்னுடைய சரீரத்துல நிம்மதி இல்லை, இந்த வியாதி என்னை எப்பொழுதுமே என் நிம்மதியை என்னிடத்துல இருந்து எடுத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னா எல்லாவற்றையும் ஒரு மூட்டையை கட்டி வச்சுட்டு நான் இன்றைக்கு இந்த நேரம் இந்த நாளில் இந்த கேட்ட சத்தியத்தின்படி இந்த பூமியின் ராஜ்யங்களை தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொன்னதன் பிரகாரம் இதோ நான் கீர்த்தனை பண்ண போகிறேன், இதோ நான் தேவனை நான் பாட போகிறேன் ஹல்லேலூயா என்று சொல்லி நீங்க தீர்மானம் படுங்க. அதே நேரத்துல நான் நன்றி சொல்ல போகிறேன். அப்பா இன்னைக்கு நீ ஜீவனோடு வைத்திருக்கிறீங்களே, இதோ எத்தனையோ பேரும் மரித்திருக்கிற வேலையில ஆண்டவரே இதோ நீங்க என்னைய நீங்க ஜீவனோடு வைத்திருக்கிற ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நான் கண்டுபிடித்தேன். என்னை கொண்டு என் வாழ்க்கையில நீங்க வைத்திருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. அதே போல ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவர் நீர் என்று நான் அறிந்திருக்கிறபடினாலே, இதோ நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர்படினாலே, இதோ உங்களுடைய ஆழமும் அன்பும் உயரமும் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் அறிவுக்கு எட்டாத அன்பை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறபடினாலே ஆண்டவரே நாங்க உங்களை நாங்க பாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை பாடிக்கொண்டே இருங்க. பாடுவது மாத்திரமல்ல சத்தமாய் முழங்குங்க. இதோ யாரும் இல்லாத பொழுது நீங்க உங்க வீட்டிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இதோ அவர் நல்லவர் வல்லவர் சகாயர், என்னை விடுதலை செய்கிறவர், அவரே என் பரிகாரி, அவரே என்னை விடுதலை ஆக்கினவர், என்னை சுகப்படுத்தினவர், என்னை குணப்படுத்தினவர், என் எதிராளிகளில் இருந்து எனக்கு விடுதலையை தந்தவர், என் சத்துருக்களின் ரத்தத்தில் பதியும்படிக்கு, இதோ என்னுடைய கால்கள் சத்துருக்களின் ரத்தத்துல பதியும்படிக்குனா என்ன அர்த்தம்? இதோ அந்த சத்ருவை அப்படியே அடிச்சு கொண்டு அவனுடைய ரத்தம் நம்முடைய கால்களிலே இருக்கிறது. இந்த ரத்தத்தை நாய்கள் என்ன செய்யுமா? அதை நக்கும்படியாக என் தேவன் செய்வார். இதோ என் கால்கள் சத்ருனுடைய ரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ அவர் என் சத்ருக்களுடைய சிரசையும் அவனுடைய அக்கிரமும் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நீங்க சுகித்து நன்மையோடு இருப்பதை கர்த்தரை துதிக்க விடாதபடி வாழ்ந்து கொண்டிருந்த சத்ருடைய சிரசை என்ன பண்ணுகிறார்? இன்றைய நாளிலே அந்த சிரச அக்கிரமங்கள்ல துணிந்து பண்ணு கொண்டிருந்தவனுடைய நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தல அந்த உச்சந்தலை அடிச்சு நொறுக்கி போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ அவர் உடைத்து போட்டபடினாலே இதோ நான் விடுதலை ஆனேன், அதனால் நான் துதிக்க போகிறேன், என் மகிமையின் ராஜாவை நான் கீர்த்தனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நீங்க தீர்மானத்துக்கோடு கூட நீங்க மற்ற எல்லா காரியத்தினோட உங்களால பலவீனமா இருக்கலாம், மன்னிக்க முடியாம இருக்கலாம், கசப்போடு கூட இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம், அல்லது நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம், தேவன் மீது கோபத்தோடு இருக்கலாம், இது எல்லாத்தையும் கூட நீங்க ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு என் ராஜாதி ராஜாவை நான் பாட போகிறேன், என் ராஜாதி ராஜாவை நான் உயர்த்த போகிறேன், இதோ நான் கீர்த்த பண்ண போகிறேன், என் சத்ருவை அடித்து நொறுக்கின என் தேவனை நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இந்த ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. தேவச்சனமே நீங்க தேவன் செய்கிற நன்மை அந்த சடுதியான ஆக்சலரேஷன் தேவன் வைத்திருக்கிற நன்மை இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் உடனடியாக விடுதலை தருகிற தேவன், சடுதியாய் விடுதலை செய்கிற தேவன். இதோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதே அந்த உடனடியாக தேவன் வெளிப்படுவார் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஜெபத்தோடு கூட நான் முடிக்கிறேன். தேவனே இந்த சத்தத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு உயிரோடு எழுந்தார், என்பது மாத்திரமல்ல, இதோ லாசருவை எழுப்பினார் என்பது மாத்திரமல்ல, இதோ நாயனனுடைய ஆண்டவரே விதவையினுடைய மகனை எழுப்பினார் என்பது மாத்திரமல்ல, எங்க வாழ்க்கையில மறித்திருந்ததை நீங்க எழுப்புனீங்க என்று சொல்லணும். இதோ நாங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் ஆண்டவர, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உங்களுடைய தீர்மானத்தின்படி மறித்து கிடக்கிற காரியங்கள் உயிரோடு எழும்பட்டும் இந்த வேலையில. ஆண்டவரே உங்களுடைய உயிர் தந்த வல்லமையை நாங்கள் நம்புகிறபடினாலே இதோ எந்தெந்த காரியம் மறித்திருக்கிறதோ அது எல்லா அவற்றிலும் நாங்கள் ரோமன்ஸ் 8:11 நாங்க பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரை உயிரோடு இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இதோ இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீங்க உயிரோடு எழுப்புங்கப்பா, உயிரோடு எழுப்புங்கப்பா என்று சொல்லி இதை கேட்ட யாவருக்குள்ளும் இந்த விடுதலையோடு வெளிச்சத்தோடு கூட இந்த வார்த்தையை சிறுபிள்ளையை போல யார் யார் நம்புனாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே உங்களுடைய தேவ திட்டத்தினாலே வருகிற நன்மைகள் விடுதலைகள் ஆண்டவரே வியாதியினுடைய ஆண்டவரே அந்த கூறு அப்பா அப்பா அந்த வியாதியோடு யார் யார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ அந்த வியாதியினுடைய சத்ருவை ஆண்டவரே உச்சந்தலையில அடிச்சு நொறுக்குங்கப்பா இன்னைக்கு. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நீர் கொடுத்த விடுதலையை நாங்கள் அநேக சாட்சிகள் கேட்கும்படியாய் ஆண்டவரே இந்த காற்றில் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக பரிகாரிய கத்தர் அவர் நமக்கு பரிகாரம் செய்கிறார். நாங்கள் மற்றவர்களை மற்றவருடைய குறைகளை குற்றங்களை பார்க்காதபடி முறுமுறுக்காதபடி என்னோட வார்த்தையில் எனக்கு வேண்டாம் அவர் எங்களுக்கு இலப்படுத்தி கட்டளை பலத்தை கட்டளை இட்டது நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு பலத்தோடு சுகத்தோடு வாழ்வதை அவருக்கு செய்யவாய். அப்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தையில் வச்சிருக்கும் போது அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக நீங்கள் எங்களுக்கு ஆழத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கிற அருமையான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக எங்களுக்கு இருந்தது. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தனை சித்தமாக நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாதத்துக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஆமேன்,
0: தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக பரிகாரிய கர்த்தர் அவருக்கும் அவரிருந்து நமக்கு பதில் செய்யும் பொழுது நாம முறுமுறுக்காதபடி பெற்றோலை காட்சி பண்ணாத படிக்க பெற்றோலை நாங்கள் என்ன பண்ணாத படிக்க கர்த்தரிடத்திலிருந்து பரியத்தினை பெற்றுக் கொள்வோம். ஏனென்று சொன்ன எந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ள அதிகாரம் இருக்கு கொடுக்கவில்லை. 1000 பேர் நமக்கு விரோதமா போரிட்டாலும் மேற்கொள்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்க. அந்த வார்த்தையானது அவனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெயிப்போம். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். அருமையான வார்த்தையை வெளிச்சம் வளமான சத்தியம் அடங்கியிருக்கு. மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியா தோன்றும் நேரம் 8:39 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. இதனாலும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி இணைகிறேன். ஓடு இணையுங்கள். கத்த நாமத்தை நாங்கள் ஒன்றாக மைமைப்படுத்துவோம். இதனாலும் கத்த பாரண கிருபையின் தனத்துக்காக எந்த வாய்ந்தவனை சோசரித்து நாங்கள் ஜபித்து துதித்து வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து சொல்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, கிருபையாய் தந்த இந்த நல்ல நேரத்துக்காக தருணத்துக்காக என் தேவாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். நாமத்தை உயர்த்துகிறப்பா, நீர் பெரியவர். நாளிலும் சங்கம் வானொலிக்க நன்றி செலுத்த ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு தளமாக கொடுத்திருக்கிறேன். இந்த தளத்தை உம்முடைய நாம் மகிமைக்காக பயன்படுத்த களமாக்கி தந்திரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இதில் உட்பிரவேசிக்க நீங்க கிருபை பாராட்டினீங்க, அந்த கிருபைக்கான நன்றி ஆண்டவர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை நீர் உழவு ஆசிரியத்து வருது, நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்து வருது. அந்த கிருபைக்காக நன்றி. வானொலி ஆசிரியத்து வர கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்த விடுவா கரத்தை ஒப்பிது செபிக்கிறேன் கத்தாவே. இதனால் இந்த வானொலி நிகழ்ச்சி கேட்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறேன். ஐயா மறுவழியத்தை கேட்கப்படுற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறேன். அவளை ஆசிர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. உள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாக எழுப்பி தாங்க ஆண்டவர். இது உங்க ஊழியம் ஆண்டவர், நாங்க ஏன் கள்ளங்கடும் ஆண்டவர். நீங்க அழைச்சவர் உண்மை உள்ளவராய், அந்த அழைப்புக்கு ஏற்ற ஊழியர்களாய், அழைப்புக்கு ஏற்ற பாத்திரங்களை விளங்க நீ விளக்குங்க ஆண்டவர். எங்களை மீது நீங்க மகிமைப்படுங்க. நல்ல கருத்துல ஒப்பு கொடு அடியாலே உங்களை திருக்கருத்துக்குள்ள தருகிறேன். வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவு வேணும் என் மூலமாய் பெருகணும், நான் சிறுகணும், கற்றுக்கொள்ளும், பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தா ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். சோஸ்ரம் சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி ஆண்டவர்.

பெந்தைக்கோஸ்தினாளில் இறங்கி வந்தீரே. வீரர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தைக்கோஸ்தினாளில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா

0: மயிமேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமே, நா ஒன்றே மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும். நிச்சயமாக அவர் பேசுகிற தெய்வம். பரவராட்சியும் பேச்சில் அல்ல, அது பலத்தில உள்ளது. அப்ப பேசுகிற தெய்வம் பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தினாலே பல நடைவோம். பேசட்டும் நம்மோடு, எத்தனாவும் மகிமைப்படுவதாக. என்னாலும் இப்படியாக தலைப்பிட்டேன். அடுத்த படிநிலைக்கு அழைத்து செல்கிறார். அடுத்த படிநிலைக்கு அழைக்கிறார், அழைத்தும் செல்கிறார். அடுத்த படிநிலை என்றால் என்ன? அடுத்த படிநிலை, நாங்கள் கீழ்ப்படி காண, மேற்படி காண கீழ்ப்படிந்துதான், கீழ்ப்படியில இருந்து ஏற வேண்டும். அது ஸ்டெப் ஒன், ஸ்டெப் பை ஏறும் பொழுதுதான் நாங்கள் மேல்படிகளுக்கு செல்லலாம். அதாவது கிண்ட கார்டன்ல இருந்து பிளே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பித்து எங்களுடைய பாடசாலை நாட்கள், சிறு வயதில் பிளே ஸ்கூல் முடிஞ்சு கிண்ட கார்டன் ஜூனியர், கிண்ட கார்டன் சீனியர், கிண்ட கார்டன் முடிஞ்சு கிரேட் ஒன் முடிஞ்சு அடுத்ததாக அடுத்த படிநிலைக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம், எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு. அந்த படிநிலையை முடிக்கிறதா மீடியம் ஸ்கூலை முடிச்சு அடுத்தது ஹை ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஹை ஸ்கூலை முடிச்சு அது காலேஜோ யூனிவர்சிட்டியோ அடுத்த படிநிலை. அந்த அடுத்த படிநிலையை தாண்டி நாங்கள் ஒரு வேலைக்கு போகின்றோம். ஒரு டீச்சர்ஸாக, ஒரு இல்லாட்ட ப்ரொஃபஸரா, ஏதாவது கோர்ஸ் முடிச்சு, அதாவது டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி, அடுத்த படிநிலை. ஏன் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும்? அப்படி சாதாரண இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே எங்களுடைய அடுத்த படிநிலைகள் இருக்குமா என்ன? எங்களுடைய ஆவிக்குரிய படிநிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். எந்தெந்த படிநிலைகள் நாங்கள் இருக்கின்றோம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அடுத்த படிநிலைக்கு அழைக்கிறார், அழைத்து செல்கிறார். அப்படியாக அழைத்து செல்ற தேவனை நாங்கள் அணுகி பார்ப்போம். எப்படியாக அழைத்து செல்கிறார், யாரை அழைத்து செல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தான் என்று சொன்ன அக்கறைக்கு போவோம், வாருங்கள் என்று அழைத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. என்னை ஒரு விதமாய் அழைத்தார், உங்களை இன்னொரு விதத்திலே அழைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு தூண்டிலை போட்டு என்னை அழைச்சாரா, இல்லை வலையை விசித்தான் அழைச்சாரன்னு சொன்னார் நமக்கு தான் தெரியும். நிச்சயமாக அவங்களுடைய ரட்சிப்பின் அழைப்பு எத்தகையது என்று சொன்னால், நிச்சயமா அதை மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அந்த ரட்சனிய சந்தோஷத்தை தந்தவர் நம்முடைய தகப்ப அழைத்து தன்னுடைய அடுத்த படிநிலை எங்களை இன்று அழைத்ததால, அழைத்து சென்றதால்தான் நானும் நீங்கள் இந்த சங்க வானொலிக்குள்ள சங்கமித்திருக்கிறோம். இதை மறைக்க முடியாது, மறக்கவும் முடியாது. பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. ஏனென்று சொன்னால் நம்முடைய தகப்பன் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்ற தெய்வம். அப்ப அழைச்சு வாக்குத்தத்தை கொடுத்து இன்றைக்கு நான் உன்னை இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்துவேன், இப்படியாக என்னை பெருகி பெருக செய்வேன் என்று அபிரகாம் அழைச்சு அடுத்த படிநிலை கொண்டு போனார். அங்கே மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார், அந்த சுதந்திரத்தை அவர் ஆசீர்வதித்தார். அடுத்த படிநிலையை நாங்கள் காண்கிறோம். அங்கே ஆகார் என்ன செய்யறாள், மந்திரத்தில் அழுகிறாள். ஒன்றுமில்லையே பிள்ளை சாகிறத நான் பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த செடி எங்களை பிள்ளையை போட்டு அவள் அழுதாளும், அடுத்த படிநிலைக்கு அவளை அழைத்து செல்ல எத்திரந்த வனாந்திரத்தை அனுமதித்து ஊற்றை கொடுத்தார். ஒரு அழுகிற குரலுக்கே ஊற்று உண்டானால் அடுத்த படிநிலைக்கு அழைத்து சென்று அந்த இடத்திலே, அந்த பாசம் தேசத்திலேயே அவளை இஸ்னவியில் ஆசீர்வதித்து அவளுடைய சந்ததியை காண பண்ணினார். பாருங்க, ஒரு அழுகையின் விண்ணப்பத்துக்கே அடுத்த படிநிலை. அந்த அவரை அணுகும் பொழுது, அவரை நெருங்கும் பொழுது, அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் அவரை உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக அடுத்த படிநிலையை அழைத்தவரின் நிலையை நாங்கள் அணுக அழை அனுபவிக்கலாம், அதை ஆசீர்வாத சுகந்தரிக்கலாம். நிச்சயமாக பிரியமானவர்கள், அப்ப அப்படியாக தனிங்கி பாருங்கள், அழைக்கிறார் யார் என்று சொன்னால், அங்கே மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாய் ஜோவானை கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு மலையின் மேல் போய். அப்ப இங்கே ஆறு அழைச்சு கொண்டு போற தன்னுடைய சீடர்களை, அந்த சீடர்கள் பேதுருவும் யாக்கோவும் சகோதரனாய் ஜோவானை, இந்த 3 பேரும் அவருக்கு நெருங்கின சீஷர்கள். அதாவது முதல் முதல் சீஷன் பேதுரு, இரண்டாவதுடைய சகோதரன் யாக்கோவு, அவருடைய சகோதரன் ஜோவான். இப்படியாக தன்னுடைய சகோதரங்களை அழைத்து கொண்டு போறார். அழைச்சு கொண்டு போய் எங்கே கொண்டு போறார்? ஒரு மலைக்கு கொண்டு போறார்.
1: அப்ப மலைக்கு போற அனுபவத்தை காண்பிக்கிறார். நீங்க எவ்வளவு நாளும் என்னத்தை பார்த்தீர்கள்? நான் செய்த அற்புதத்தை பார்த்தீர்கள். அடியாத குருடர்கள் கண்களை திறந்ததை பார்த்தீர்கள். செவிட சூரிய திறந்ததை பார்த்தீர்கள். பூதங்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து உவமைகளை கேட்டு உருவ கதைகளை கேட்டீர்கள். இன்னைக்கு அடுத்த படிநிலைக்கு நான் உங்களை அழைத்து செல்ல போறேன். வாங்க. யாரு? சீசர்கள் அழைச்ச ஒரு உருவ மலைக்கு கொண்டு போற. அந்த மலை, அந்த மலைக்கு அவர் ஏறி போகும்போது அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அல்லேலூயா. இந்த இடத்துலதான் நான் நிறுத்துகிறேன். அடுத்த வசனம் சொல்றது, அவர்களுக்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக மறு ரூபமான அவர் அடுத்த படிநிலையை காண்பிக்கிறார். அழைத்து சென்றார். அழைத்து சென்ற நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட அடுத்த படிநிலை? மறுரூபமாக்குறார். இந்த நிலையில பாத்தீங்க, இயேசு நான் நடந்து செய்து நன்மை செய்கிறவரை சுட்டி திறந்த நிலையை மட்டுமே நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் பார்த்திருக்கிறீங்க. ஆனா இனி நீங்க பார்க்க போறது அடுத்த படிநிலை. அடுத்த படிநிலை எத்தகைய நிலை என்று சொன்னால் மறுரூபமான நிலை, அவருடைய மகிமையின் தோற்றத்தின் நிலை, அந்த மகிமையை பிரசன்னத்தின் நிலை. இந்த பிரசன்னத்தின் நிலை நானும் நீங்களும் அனுபவிக்கும்னு சொல்ல, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த படிக்கு போக வேண்டும். எப்படி போக வேண்டும்? அழைத்தவருக்கு நேரா போக வேண்டும். அழைத்து செல்லும்படியாக நாங்கள் போக வேண்டும். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் அவருடைய அழைப்புக்கு நேராக போக வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வருஷம் அல்ல, உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு 1001 1001 அல்ல, 100 100 100 பேரை தேடியுமார் போகல. தொலைந்து போன என்னையும் தேடித்தானே, என்னையும் உங்களை தேடித்தானே வந்தான். வந்தவன் சும்மா வரையில, அடுத்தபடி நிலைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறான். அக்கறைக்கு போகும் அக்கறை அழைத்து சென்றவர். அப்ப பாருங்கள், அவருடைய மறுவன் நிலை எப்படி, என்னத்தை காண்பிக்க? மகிமையை காண்பி. அவருக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையின் மகிமை, மகத்துவத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையின் ரூபத்தை அங்கே வெளிப்படுது. அடுத்த படிநிலையின் வளர்ச்சி உச்சக்கட்டம். அம்பிரியமானவர்கள், அப்ப அவர் காண்பிச்சு என்ன சொல்லுகிறார்? அப்ப காண்பிக்கும் போது அவருடைய முகம் எப்படி இருக்குமா? அந்த தோற்றத்தின் அமைப்பு எப்படி இருக்குமா? நீதிமானுடைய பாதை நடுப்போல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அவருடைய பாதை அவ்வளவு வெளிச்சம். அப்ப அவருடைய முகம் எப்படி இருக்குமா? சூரியனை போல பிரகாசித்தது. ஹாலேலூயா. அது நித்திய வெளிச்சமாக பிரகாசித்தது. அது நேற்று இன்றும் என்றும் மாறாத வெளிச்சமாக பிரகாசித்தது. அது சூரியனை போல பிரகாசித்தது. அதான் கத்திரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான் சாயத்தீக்குன்னு சொன்னான். அப்ப அவர் வஸ்திரம் அப்படி இருக்கும், வெளிச்சத்தை போல வெண்மையாயிச்சு. அல்லேலூயா. வெளிச்சத்தை போல, வெளிச்சத்தை போல ஆடை மாறு, அவருடைய சாயல் மாறினது. அப்ப அடுத்தபடி நிலை வளர்ச்சி எப்படி இருக்குது? பரிசுத்தத்தில பரிசுத்தம், மகிமை மேல மகிமை. இதான் அடுத்த படிநிலை. எங்களுடைய படிநிலை எப்படி இருக்கிறது? இன்னும் அதே பால் குடிக்கிற பிள்ளைகளா, ஞானப்பால் உண்டவர்களா? அதே அடி, அதே அடித்தள உபதேசத்துல பாவ மன்னிப்பு, புஜாதிர விடுதல, சுகம், வேலை தாங்க, கடன் கடனை தீருங்க, இதை ஆசீர்வதிங்க, இதை தாங்க, அதை தாங்க, அதை போடுங்க, இப்படி அச்சபம். எத்தகைய உறவில இருக்கிறது? எத்திய படிநிலையை கண்டு கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, சத்து ஆரசித்து பாருங்க, அவர் வெளிப்படுத்துறார். இந்த பிள்ளை மகிமையின் பிரசன்னத்துக்குள் அனுபவிக்க வேண்டும். அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியா புஸ்தகத்திலே அங்கே சொல்லுகிறா. யார் சொல்லுகிறான்னு சொன்னா, 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாப்பீங்கன்னு சொன்னா, அங்கே யோசேப்பு சொல்லுகிறார் என்னென்றா, எகிப்திலே எனக்கு உண்டாயிருந்த சகல மகிமையும் நீங்கள் கண்ட சாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி என் சகோதரருக்கு அனுப்புகிறார், கொடுத்து அனுப்புகிறார். யாரு? யோசேப்பு. அப்ப அடிமையா போனவர், அதிபதியா உயர்ந்தவர் எப்படிப்பட்ட மகிமையில இருக்கிறார் என்பதை, அவருடைய எப்படிப்பட்ட மகிமை பிரஸ்தாவம், தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்பதை, தேவனுடைய சொற்பனம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்பது, அடுத்த படிநிலையில் அழைச்சு என்னை அழைச்சு சென்ற தகப்பனுடைய வல்லமை கிரி எத்தகையது என்பதை நீங்க யாருக்கு சொல்லுங்க? என் அப்பாவுக்கு போய் சொல்லுங்க. இன்றைக்கு நாம பரம தகப்பனிடத்துல நின்று உறவாடும் போது, எசப்பா இது உங்களால பெற்றிருக்க, இன்றைக்கு நான் வாழ்றது உங்களோட கிருபை, நான் நிற்கிறது நடக்கிறது எல்லாம் உங்களோட கிருபை, இன்றைக்கு நீங்க பிரசன்னமாகறது உங்களோட மகிமையப்பா, உங்களோட சாயல நீங்க வழிபடுறீங்களப்பா என்று சொல்லுகிறமா. இந்த யோசிப்பு சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்க, எகிப்திலே உண்டாயிருக்கு, அது சாதாரண வாக்கப்பட்ட தேசத்துல உண்டாகல, எகிப்தில உண்டாயிருக்கு, எகிப்தில அடிமத்தின வீட்டிலேயே உண்டு. இன்றைக்கு ஒருவள சூழ்நிலை உங்களை அடிமைத்தனமா வச்சிருக்கலாம், சுற்றி இருந்த பேச்சுகளங்களை அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கலாம், சுற்றி இருக்கிற காரியங்கள், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற சம்பவங்கள், நடக்கிற பார்க்கிற அந்த காயங்கள் எகித்தா இருக்கலாம். ஆனா அந்த ஈர்த்துக்குள்ளையும் தேவன் மகிமைப்படுகிற விதத்தை தேவ பிள்ளையாகி நானும் நீங்களும் வெளிப்படுத்துகிறோம். அன்று யோசிப்பு வெளிப்படுத்துகிறார், யோசிப்புகளை கத்தர் வெளிப்படுகிறார், அடுத்தபடி நிலைக்கு அழைத்து அழைத்ததை காண்பிக்கிறார், நான் மகிமைப்பட்டதை வெளிப்படுது. இன்றைக்கு நாங்கள் எகித்தென்றோம், எதிராயிரு சாதாரண இருமல் தடிமனு அதே எகித்தாய் பார்க்கிறோம், அதிலேயே மூழ்கி தும்பி தூதுலாவிக் கொண்டு அதிலே தலையிறு காய்ச்சல் அதிலேயே விழுந்துவோம். எதிரான சூழ்நிலை எகித்தாயிருப்பது தேவனுக்கு எதிராய், தேவனுக்கு எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எகித்து, அந்த எகிப்தை விட்டு எங்களை அழைச்ச தேவனுக்கு நாங்கள் எகிப்தில இருந்தாலும் அந்த சூழ்நிலை ஜெயித்தவர்களாய் மகிமைப்படும் பாத்திரங்களாய் நானும் நீங்களும் நிற்கிறவா. யோசேப்பு நின்றாருங்க பிரியமானது, யோசேப்புக்குள்ள கத்தர் இருந்தார் பிரியமான, யோசேப்பு கத்தர் இருந்தார், கத்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்கிறது அப்ப நாம அந்த எகிப்தில நின்றால், அந்த எகிப்தின் சூழ்நிலை நின்றால், எச்சியரோடுதான் நின்றாலும் பாரம்பரிய கட்டுகள் உள்ளது, இந்த பல்வேறு கலாச்சார சூழ்நிலையில வாழ்ந்தாலும் நாம் மகிமை பெற பாத்திரமாக நிற்கின்றோமா, நிற்கின்றோமா? எங்களை அடைஞ்சு பாரு எந்த படிநிலையில நிற்கின்ற பார்க்கின்றோம். அடுத்த வசனம் சொல்றது அப்படியே சொல்ற அதே அடுத்த ஜாத்திரா புஸ்தகம் 14:4 கத்தர் அப்படி சொல்லுகிறார் சொன்ன, ஆகையால் பார்வோனவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனால் அவனுடைய எல்லா இராணுவத்தின் மகிமை நான் மகிமைப்படுவேன். அவனுடைய எந்த இராணுவத்தை கூட்டி வந்தானே அந்த பார்வோனாலும் அந்த இராணுவத்தினாலும் எதுவும் செய்யவே முடியாது, முடியாது என்றான். நான் கர்த்தர், நான் மகிமையின் தேவன், அவர்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். எப்படி மகிமைப்பட்டார்? அதுதானே யாத்திரா 14:14 சொல்றது, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்யற, யுத்தம் பண்ணினார் அல்லவா, பார்வோனுடைய சேனை ரத குதிரை வீரர்களை எல்லா இராணுவத்தையும் அந்த சங்கடத்துக்களே மூழ்கி அடிச்சு தன்னுடைய ஜனத்தை வட்டாந்தரையா நடத்தி மகிமைப்பட்டார் அல்லவா, அடிப்பாடினார்கள் அல்லவா 15 மகிமைந்து வெற்றி சிறந்தார். ஜாத்திரா 15:1 வாசிக்கிறேன், அப்பொழுது மூசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையை குதிரை வீரனை கடலிலே தள்ளினார், தள்ளினார் கடல்ல, வா வா பின்தொடர்ந்து வா, இவ்வளவு இராணுவத்தோட வர்றியா, இவ்வளவு சேனையோட வர்றியா, கத்தர் சேனைகளின் கத்தர், அவர் சேனைகளின் கத்தர், நம்முடைய தகப்பன், நாங்கள் இடைவிட ஆராதிக்கிற தகப்பன், வல்லமை தேவன் எப்படி மகிமைப்பட்டார் பார்த்தீங்களா? பார்வன் அவன் சேனையை கடலுக்கு தள்ளி மகிமைப்பட்டார், தன் வல்லமை வெளிப்படுத்தினார், அடுத்தபடி நிலைக்கு தன் மக்களை அழைத்து சென்று கொண்டார், அழைத்தார் வாங்கண்டு அழைத்தே சென்றார். அடுத்த கரையில நின்று ஆடி பாடி மகிமையின் தேவன் மகிமைப்பட்டதை வெளிப்படுத்த வச்சார். அப்ப பாருங்க எப்படி ஆண்டவர் மகிமைப்பட்டார் பாத்தீங்களா? அதே மாதிரித்தான் அடுத்தது பார்க்க போற இன்னொரு அங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சு என்ன சொல்லுறாங்க, அந்த ஆலயத்துல நிக்க கூடாது படிக்க சக்கினா மகிமையா வெளிப்பட்டது, மகிமை ஆலயத்தை என்ன செய்தா நிரம்பிச்சு, 2:5-14 பார்க்க தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு, பால்ய நிரம்பிற்று நிரப்பும்படி ஆராதனை. அவர் மகிமைப்பட்டார், மகிமைத்தவர். முந்தின ஆலயத்தை காட்டு, பிந்தின ஆலயத்து மகிமை பெரிதாயிருக்கும். இங்கேயும் அதேதான், தன்னுடைய பிள்ளை அழைச்சு கொண்டு போய் அங்கு முந்தின ஆலயத்தை பார்த்தார்கள். அற்புத அடையாளங்கள் செய்து தேவனை தான் பார்த்தார். ஆனால் மருவப்பட்டு மகிமைப்படுகிற தேவனை யாரும் பார்க்கல. அந்த மருவ நிலையத்தை இங்கே சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். அதைத்தான் அங்கே சாலமோன் ஆலயத்துல காண்பிக்கிறார், வெளிப்படுகிறார். முன்ன நிக்க கூட அப்படி செக்கியா மகிமை அந்த ஆலயத்தை சுற்று நிரம்பிச்சு. ஏன் நிரம்பி நான் சங்கீதக்கார ஆழமா சொல்லித்தார. 24 சங்கீத வீழாமசன் மகிமையை ராஜா உட்பிரவசித்தார். ஏன் எப்படி உட்பிரவசித்தாராம்? வாசல்களே உங்க தலைகளை உயர்த்துங்க, அனாதி கதவுகளே உயர்த்துங்க. மகிமை ராஜா அந்த மகிமை ராஜா உட்பிரவித்த மகிமைதான் உட்பிரவசிக்கும்படியா அடுத்தபடி நினைக்கி உங்களை அழைத்து செல்லும்படி அழைத்தவரை வாக்கும்படியா நாங்கள் அணுகி இருக்கிறோமா கொடுத்திருக்கிறவா? இன்னைக்கு அடுத்தபடி நிலை எத்தகைய நிலையா இருக்கிறது? அந்த மகிமை ராஜா பிரவேசித்தார் சாலமோன் ஆலயத்துக்கு. நிக்க கூடாது சக்கின மகிமை ரொம்ப பிரியமானவர்களே. ஆகாய் சொல்லுகிறார் 2 அதிகாரம் 9 வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறார், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும்னு சொல்லி பிரதான மகிமையை காண்பிச்சார். அப்போ வார்த்தை வருது, என்ன வார்த்தை வருதுன்னு சொன்னார். அங்கே மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரம் அங்கே அடுத்த 3 வசனத்தில், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்படி காணப்பட்ட யார் காணப்பட்டார்களா? மோசே. யாரு மோசே? ரட்சகராய் போந்து எகிப்தின் அடிமத்தின் சித்தவேலை மீட்ட ஒரு ரட்சகன் அவர். அந்த ரட்சிப்பை கொடுத்தவர் அவர். ரட்சிப்பை கொடுக்க வச்ச கத்தர் அவர் மூலமா செயல்பட்டார். அந்த மோசையை காண்பிக்கிறார். எலியா அக்கினி இறக்கி பாங்கால் தெய்வம் இல்ல கத்தனை தெய்வம் அதனை வணங்க குந்தி குந்தி ரெண்டு நினைவில் எழும்பினது போதும் என்று சொல்லி அங்கு ஒரு நிலை படுத்து தேவன்தான் தெய்வம் என்பது உணர்த்தினவர், அங்கு ரட்சித்தவர் இந்த எலியா. இப்ப யாரை காண்பிக்கிறார் கத்தர் தன்னோட? எசப்பா இன்னக்கெல்லாம் இறக்கிறார். யாரு ஆவிக்குள்ள அடுத்த படிநிலை கண்டவர்கள்? மோசே சீனாய் மலையில 40 நாள் தன்னோட உறவாடி இறங்கும் பொழுது ஜனங்கள் மோசையின் முகத்தை பார்க்காதபடிக்கு அவனுடைய முகம் பிரகாசித்தது. அடுத்த படிநிலை அழைத்து சென்றார் சீனா மலைக்கு. வா என்னோட பேசு என்று சொல்லி அழைத்து சென்றார். அழைத்து நோக்கத்தை வெளிப்படுத்தி இறங்கி வர செய்து மக்களுக்கு வெளிப்படுத்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வைத்தார். எப்படி வெளுத்தோம்? முகத்தை பார்த்து முகத்தை மூடு முக்காடு போடும், முகத்தை மூடு முக்காடு போடும். இன்னைக்கு நம்ம முகத்தை எப்படி பாக்குறாங்க ஜனங்கள்? அங்கே தேவன் பிரசன்ன மாறலாம். அடுத்த படிநிலைக்கு அழைச்சவர், அழைத்து செல்கிறார் செல்கின்றார் என்ற நிலைக்கு வெளிப்படுகிறோமா பிரியமான? நீர் பேசும், நாங்க பேசல. நம்முடைய முகத்தை மூடும் என்று சொல்றாங்க, முக்காடு போடுங்க என்று சொன்னாங்க ஜனங்கள். அவ்வளவுத்துக்கு பிரகாசிச்சது, என்னை வெளிப்படுத்தினா இங்கே வெளிப்படுகிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. எப்படி காட்சி? இங்கே இருக்கிறது நல்லது. இதே தோட்டத்தில் குளிர்ச்சியான பகல் வேலையில உலாவின் அர்த்தவன் மகிமேத்தவன் மகிமைப்பட்டார்களவா? தன் பிள்ளைகளோடு உறவாடி உறவு உலாவி உறவு கொண்டு வாழத்தானே அப்பா ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தார். மகிமை பிரசன்னம் அல்லவா சொல்லிருந்தது? அவ இங்கே இருக்கிறது நல்லது. அதுதான் பேதுரு யோவானு கண்டாங்க. யாக்கோ இங்கே இருக்கிறது நல்லது. ஏனாம் இப்படி என்ன வேணுமோ தங்களுக்கு இருக்கும் பொழுது நல்லது உமக்கு சித்தமானால். இன்னைக்கு நாங்க அப்படிப்பட்ட மகிமை பிரசன்னத்தை பெற்று கொண்டவண்டா நான் என்ற பெருமை வந்துவிடும். நான் செய்தேன், நான் ஜபிச்ச, நான் விடுதலை கொடுத்தேன். அப்படி அல்ல பிரியமானவர்கள். என் சித்தத்தை ஒழித்து அவர் சித்தம் என்னில் வெளிப்பட, அவர் நாமம் மகிமைப்பட, அவர் ராஜ்யம் நீதியும் கட்டப்பட. அவர் பேதர் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? உமக்கு சித்தமானால். எந்த எங்களோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு அப்பாடு சொல்லுகிறார். அப்பா உமக்கு சித்தமானால் என்ன நாங்க இன்னும் அடுத்த படனைக்கு உயர வேண்டும். இதுதான் தாகவும் வாஞ்சையுமாயிருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தாகவும் வாஞ்சையும் நோக்கமாயிருக்க வேண்டும். எங்கள் ஆவிக்குரிய படிநிலை நாளுக்கு நாள் பொருளான மனுஷன் புதிதாக வேண்டும், உருவப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில தேவன் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்க்கையாக வேண்டும் வார்த்தை. அங்கே பேதுரு உமக்கு சித்த உலக மறுவக்கத்தை கண்டா மகிமே பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு அங்கே சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் என்ன செய்யட்டா, எனக்கு உமக்கு எங்களுக்கு ஒரு கூட உமக்கு ஒரு கூடாரம், மூசைக்கு ஒரு கூட எலியாவுக்கு ஒரு கூடாரம், என்ன செய்யுங்க போடுங்கப்பா, உமக்கு சித்தமா என்னுடைய சித்தம், அவருக்கு சித்தமா செய்யறவனாய் நாங்க மாற மாறுவோம் செய்ய மாட்டோம். அடுத்த படனை அழைத்து செல்றவர் அப்படியாக அடுத்த படனைக்கு அழைத்து செல்ல நாம விட்டு கொடுப்போம். நாளைய தினத்துல இந்த செய்தியை தொடர்ந்து கேட்போம், ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்த படந்தைக்கு அழைத்து அழைத்து அழைத்துன்னு சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு நாங்க கத்தா எங்களை ஒவ்வொரு படிநிலைக்கும் அழைத்து செல்லுங்க. ஒவ்வொரு நாளை கிருபை புதிதா இருக்கு, அந்த புதிதான கிருபையில புதிய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய சாயல நாங்கள் வெளிப்பட நீர் மகிமைப்பட பாத்திரங்களா இருக்க, உமக்கு வந்த பாத்திரங்கள் உட அழைப்புக்கு ஏற்ற பாத்திரம் வாழ என்னன்னு கற்றுத்தாங்க எங்களை அர்ப்பணிக்கும் கேட்ட வார்த்தை. அடியாலையும் ஒப்பு கொடுத்தேன்னு கேட்டுக்கணும், ஒவ்வொருலையும் ஒப்பு கொடுக்க அப்படியா நீர் மகிமை பிரசன்னத்துல எங்களை மறுவப்படுது. நாம் மகிமை தீர்த்த பாத்திரமா எங்களை வணைந்து வணைந்து கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து மழை நேரத்தை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். இந்த நேரத்தை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி மிகையான வார்த்தை போதிய ஆசீர்வித்தரும்படியா ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபத்தை கழு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி நன்றி கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நேரங்கள் குறைவாக இருந்ததுனாலே நிச்சயமாக இந்த செய்தி நாள் தினத்திலும் தொடரும். இணைந்து கேட்டுக்கொண்டிருங்கள். கத்தனை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதனுடன் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாக இருக்கிறது. சரியாற்ற ஒன்று நேரம் 9:05 வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும். அடுத்த வார்த்தையும் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் நீண்ட நேரம் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சுபாவளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆமென். நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தை படைத்த தேவன் புதிய வானம் புதிய பூமியை படைக்க போகிறார். நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புதிய வானம் புதிய பூமியில வாழ ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இந்த உலகம் இந்த உலகத்தை படைத்த ஒன்றான மெய் தேவன் ஒரு நாள் இந்த உலகத்தை புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி எங்களை வாழ வைக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட, மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் எல்லாரையும் நீர் உம்முடைய ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் அறியாமையை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எனது வாயின் வார்த்தைகளும் இதயத்தை தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை மகிமைப்படுத்தினவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூட இரும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெபம் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் 1:1 பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், இன்றைக்கு வேதாகமத்தில இந்த பைபிளில சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தவன் தான் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு மதங்களில இப்படியான தெளிவான கொள்கைகள் இல்லை. அவர்கள் பெயர்களை மட்டும் தவறான பெயர்களை மட்டும் வைத்து தங்கள் கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இந்த விக்கிர ஆராதனை உள்ளவர்கள் ஒவ்வொரு பெயரை வைத்து தங்களுடைய கடவுளை ஆராதி கொண்டிருக்கிறார்கள். சிலைகளாக சிலை வணக்கத்தோடு வணக்கமாக அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இப்படியான குடும்பத்தில தான் ஆபிரகாம் பிறந்தான். தகப்பன் இப்படியான ஒரு சிலை வழிபாடுள்ள ஒரு குடும்பத்திலே இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இப்படியாக நாங்கள் மறு மதங்கள் கூட இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் இந்த மதங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லி எரேமியா 10:11 சொல்லுகிறது. இந்த மதங்கள் எல்லாம் இந்த மதங்களை ஒரு நாள் எங்களுடைய மெய்யான தேவன் தாண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரெண்டு வழிதான், ஒன்று பரலோகம், மறுபக்கம் பாதாளம் நரகமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை, அந்த மெய்யான தேவனை தெரிந்து கொண்டு, அந்த மெய்யான இந்த பூமியையும் வானத்தையும் உருவாக்கின தேவனிடத்துல போக வேண்டுமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி என்பதை இந்த கடைசி காலத்துல அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இப்படியான இந்த பாவம் உள்ள இந்த பூமி, பிசாசு தான் இந்த பூமியின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், பிசாசு இல்லாத ஒரு ஒரு ராஜ்யத்தில, புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் வாழப்போகிறோம். பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு, சமாதானமான வாழ்வு, இயேசு ராஜாவுடைய வாழ்வு. பாருங்கள், இயேசு ராஜா சிலுவையில எல்லாரும் நினைத்தார்கள் இந்த உலகத்துல ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் என்று அந்த சீடர்கள் கூட எதிர்பார்த்தார்கள். அவர் இயேசு இந்த உலக சிலுவையில அறைவதற்கு முன்பாக இருந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை. இந்த உலகத்தை படைத்த தேவன் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அதில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அதேபடி அதே மாதிரி தான் இயேசு சொல்றபடி அவர் எங்களுக்கு அதை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். பாருங்க, தொடக்கமும் முடிவையும் தந்திருக்கிறார். இந்த வேதாகம புஸ்தகம் தொடக்கத்தையும் முடிவையும் தருகிறது. பாருங்கள், ஆதி ஆகமத்தில மனிதனை ஆதாம் ஏவாளை உருவாக்கின இந்த உலகத்தை படைப்பின் கொள்கைகள் தெளிவாக, 5 நாள் படைப்பின் கொள்கைகள் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவன் படைத்தார். 6வது நாள் மனிதனை படைத்து ஒரு நாள் ஓய்வு நாளாக இப்படியாக அத்தனை ஆசீர்வாதங்களை தந்தான். இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் பாவ சந்ததியாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். அவர் 2வது ஆதாமாக வந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். பாருங்கள், நாங்கள் பிறக்கும் பொழுது கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிறக்கும் பொழுது நாங்கள் ஒரு இருளின் பிள்ளைகளாக இருளின் ராஜ்யத்துல பிறக்கிறோம். நாங்கள் இயேசுவினுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறது. எங்களை நீதிமானாக எங்களை மாற்றி இருக்கிறார். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிதான், எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி, அந்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் பரலோக பிரஜைகளாக, சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஹெவனை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், இன்மைக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, தேவனோட வாழுகிற வாழ்வு, புதியமான புதிய பூமியில வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக எங்களுடைய தேவனோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை எப்படியாவது பிசாசு, பாருங்கள், பிசாசு எப்படி வந்தது என்றால் ஏஞ்சல் சரித்தான் தேவன் உருவாக்கினார். இந்த ஏஞ்சல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததன் நிமித்தம் அவர்கள் சத்துருக்களாக பிசாசுக்களாக இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். தேவனும் இயேசுவும் ஒன்றாக மனுக்குலத்தை படைத்தார். மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார். சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் மனிதன். பாருங்கள், பல ஆண்டுகளாக இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் பலருக்கு சொல்லப்படவில்லை. இதனால் பல சமூகம் மத வழிபாடுகளுக்கூடாக, பல நாடுகள் மத வழிபாடுகளுக்கூடாக வெளிநாடுகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் போனாலும் துன்புறுத்தப்பட்டு பிசாசு எவனை விழுங்கலாம், கொல்லலாம், அழிக்கலாம் என்று சொல்லி பாருங்கள், இலங்கை இந்தியா கிறிஸ்தவத்தை அறிந்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வந்தார்கள் இலங்கை இந்தியா. பல இயேசுவை அறியாத தேசங்களுக்கு இன்றைக்கும் பாருங்கள், இயேசுக்கு எதிராக, இயேசு அறிவிப்பவர்களுக்கு எதிராக பிசாசு இரவும் பகலும் 24 மணித்தியாலமும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். பாருங்கள், சில மதங்களை பிடித்து விட்டார். இன்றைக்கு இயேசுவை பரிசுத்த ஆவியை பெறாத இருக்கிற அத்தனை மதங்களையும் அவன் மக்களை வஞ்சிக்கிறவனாக, ஏமாற்றுகிறவனாக, திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, பொய்யை நம்புகிறவனாக, தீமையை நன்மையாக அவர்களுக்கு காண்பிக்கிறவனாக, இறுதியாக நரகத்தில் விழுந்து செல்கிறவனாக பிசாசு இருக்கிறான். நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். அவர் இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அவர்தான். நீங்கள் அவர் உங்களிடத்தில் பணத்தை கேட்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய ஆத்மாக்களும் ஒன்றான மெய்த்தேவனுடையது. அவருடைய ஆவி தேவனுடையது. ஆவியும் ஆத்மாவும் தேவனுடையதாக இருக்கிறது. பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்திருக்கிறது. இதற்காகத்தான் பாவமில்லாத சரீரத்தோடு இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து பாவிகளுக்காக, பாவமில்லாத இயேசு பாவமானார், சாபமில்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 14:14 குமாரனாகிய இயேசுக்குள் இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 அவருடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி விட்டிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நாங்கள் இப்பொழுது நீதிமான், இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இயேசுவை பார்க்கும் பொழுது கொலோசியர் 1:15 பார்க்கும் பொழுது அவர் அது இயேசு அதரிசனமான தேவனுடைய சச்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுகிறது. பாருங்கள், சிருஷ்டி சிருஷ்டிப்பில இயேசு கூட இருந்திருக்கிறார். அவருக்கென்றும் அதிகார சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதற்காகத்தான் இயேசு சிலுவை

வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், முதல் முதலாக தன்னுயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று சொல்லி அவருடைய வசனங்களுக்கு கூட ஜபித்து இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய கல்வாரி சிலுவையில அவருடைய நாமத்தில தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில வல்லமை இருக்கிறது. பிலிப்பியர் 2 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்துக்கூடாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் நடந்தது நிமித்தம் எல்லா நாமத்திலும் பார்க்க இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமமாக இருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு தான் உயிரோடு இருக்கிற தெய்வம். இந்த மற்ற மத தெய்வங்கள் எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. பாருங்கள், அவைகள் எல்லாம் அழிந்து போகும். மெய்யான தேவன் அந்த மதங்களை எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். சங்கீதம் 115:15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. உலகம் சொல்லும் முடியாது என்று தேவன் சொல்லுவார். அவர் கிரியேட் பண்ணி எங்களுக்கு வேலையை தருவார். கிரியேட் பண்ணி ஆசீர்வாதத்தை தருவார். கிரியேட்டிவான தோட்ஸை தருவார். எந்த இடத்திலையும் எல்லாரும் கஷ்டத்துல வாழுவார்கள். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். பாருங்கள், பஞ்சம் வந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். பஞ்சமான காலத்தில தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்படித்தான் இயேசு உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும். நெகட்டிவான எந்த வேதாகமத்தை தவிர்ந்த எந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பத்திரிகைகள் சொல்லும், பத்திரிகைகள் உலகம் போற போக்கு அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற கருத்துக்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தை நோக்கிய பார்வையில போய்கொண்டிருக்கிறார்கள். மாம்ச பிரகாரமான யுத்தத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேவன் தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவராகத்தான் இருக்கிறார். பாருங்கள், பார்வோனையும் பார்வோனுடைய சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்த தேவன் தான். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை, 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனை மக்களையும் விடுவித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அதே போல இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரையும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் அவர் எங்களை தப்புவிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாத அளவு அந்த பரிசுத்த ஆவியை தந்து எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். ரோமர் 5 என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 115:16 சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் தான் மதங்களை உருவாக்கினீர்கள். மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த பூமியை கொடுத்தான். வானம் கர்த்தருடையதாக இருக்கிறது. 3 விதமான வானங்கள் இருக்கிறது. 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். இப்படியாக எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறார், ஸ்பிரிட்டாக இருக்கிறார். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அந்த தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக தேவன் ஆவியாகமா 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படியாக மனுஷனை உருவாக்கி மனுஷனுக்கு தேவை

அத்தனை மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கின பின்புதான் மனிதனை உருவாக்கினார். இவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் மனிதர்கள் அந்த மெய்யான தேவனுக்கு அந்த இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்களா, நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற காற்றை படைத்தவர் எங்களுடைய தேவன் தான். நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமன் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். மண்ணில உருவாக்கி தசை தோல் எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதனுக்கு துணையாக மனைவியை உருவாக்கி விலா எலும்பிலிருந்து மனிதனை உருவாக்கி. பாருங்கள், இந்த இப்படியான உருவாக்கங்கள் ஒன்றும் எந்த மத புத்தகங்களிலேயும் இல்லை, வேதாகமத்தில மட்டும்தான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக பல்கி பெருகி ஆசீர்வாதமாக மற்றவர்களை மனிதர்களை அன்பு செய்து வாழுகிற வாழ்வுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வாக இருக்கிறது. அவர் தருகிற கற்பனை தான் ஒன்று, அந்த மெய்யான தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. யாராக இருந்தாலும், எந்த மத இனமாக இருந்தாலும், நாங்கள் அவர்களை அன்பு கூற வேண்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற சுற்றத்தினத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியான பாவ ஆவிகள், அவர்களுடைய ஓரினை சேர்க்கை பாவங்கள், இப்படி தீமைகளை, அது அவர்களுக்குள்ள ஒரு பாவ, ஒரு சாத்தானுடைய கிரிகைகள் இருக்கிறது, பாவம் செய்ய வைக்கிற கிரிகைகள். பாருங்கள், அவர்கள் மாம்சத்துல பிறந்து அப்படியாக மதத்துல வாழ்ந்து அந்த மதங்களுக்கூடாக மதத்துல வாழுகிற எல்லாருமே பாவத்தோடு தான் வாழுகிறார்கள். அவர்களுக்கு மனம் திரும்புற இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுதுதான் அந்த மனம் திரும்புதலை தருகிறார். அந்த பாவத்தை, பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்ற உணர்வை இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். தொடர்ந்து பாவத்தில வாழாதபடிக்கு எங்களை அழைத்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நீங்களும் இயேசுவிட இயேசுவை அறிந்து கொண்டு வேதாகமத்தில் நீங்கள் புதிய ஏற்பாட்டை பல மதங்கள் படிப்பதில்லை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுடைய இயேசுவை பற்றிய அன்பின் கொள்கைகள், அவர் எப்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், எப்படி அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், அவர் இரக்கமுள்ள மனித குலத்தின் மேலே இரக்கமுள்ளவர். நாங்கள் தான் அவரிடத்துல தெரிவை எங்களிடத்துல தந்திருக்கிறார். தேவன் நன்மையை தெரிந்து கொண்டால் பரலோகம், இயேசுவை தெரிந்து கொண்டால் பரலோகம், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால் பரலோகம், நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால் நரகம், பிசாசை தெரிந்து கொண்டால் இயேசுவை விட்டு தவிர்த்து நீங்கள் மதங்களை தெரிந்து கொண்டாலும் அது பிசாசு, அதற்குள்ள கிரிகை செய்து உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. அதனால நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், இயேசுவை விட்டு விட்டால் நீங்கள் சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசு தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பிசாசு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுவான், எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி தவறை ஏற்றுக்கொள்ள பண்ணி விடுவான். இருந்தாலும் உங்களை கண்களை குருடாக்குவான், உங்களுடைய அவனுக்கு ஒரு தோட்சை, ஒரு தீமையான தோற்றை தருவான், தற்கொலை செய்து விடு, பிடித்த தவறான தோற்றுகள் எல்லாம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. இதற்குத்தான் நீங்கள் இயேசுடைய வசனம் வேண்டும். தேவனுடைய வசனத்தினாலதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இயேசு கூட 40 நாள் உபவாசத்தின் பின்பு பிசாசு டெம்ப் பண்ணினான், இந்த கல்லை அப்பமாகும்படி செய்து இதை உட்கொள்ளும் என்றான். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். இந்த வசனம் தான் எங்களுக்கு வாழ்வு தருகிறது, உங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறது. உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும் பொழுது உங்களுடைய முகத்துல சந்தோஷம் இருக்கும், ஒரு இருதயத்தில ஒரு சமாதானம், சந்தோஷம், அன்பு, இரக்கம், இயேசுடைய 9 விதமான கனிகளும் உங்களுக்கு காணப்படும். அன்பு, சமாதானம், சந்தோஷம், மிச்சியடக்கம், பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு,
விசுவாசம், வேதாகமத்தை அனுதினமும் தியானித்து படிக்கிற அனுபவம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இப்படியான நல்ல குணங்கள் அனைத்தும் இயேசுவிடத்திலிருந்து தான் வருகிறது. நீங்கள் உலகத்தையே நீங்கள் நெடுகலும் உலக காரியங்களிலே, தேவையில்லாத காரியங்களில், உலக நியூஸிலே அதிக நேரம் இடைப்பட்டால் பாருங்கள், உங்களுடைய வாழ்வில கிறிஸ்தவர் இயேசுவுக்கு கொடுக்கிற நேரங்களை குறைந்து கொண்டு போனால் பிசாசு அந்த இடங்களுக்கூடாக, அந்த பாவ இடங்களுக்கூடாக பிசாசு எப்பொழுதும் செயற்படுகிறவனாக இருக்கிறார் பாருங்கள். அதற்காகத்தான் நீங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்று, அவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழ வேண்டும் பாருங்கள். எப்பொழுதும் பிசாசு தவறாகத்தான் உங்களுக்கு கற்று தருவான் பாருங்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பாருங்கள். அதை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா. இப்படியாக அவர்கள் நிர்வாணமாகி அவர்கள் மரணத்தை தழுவி கொண்டார்கள். ஆதாமும் இப்படியாக இயேசுவை ஒரு நாங்கள் பார்க்க முடிந்த ஆதாம் ஊபாளுக்குடாக இந்த உலகத்தில பாவம், அந்த ஆதாம் ஊபாளின் சந்ததிதான் நாங்களாக இருக்கிறோம். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று பாருங்கள். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பரிசுத்த சரீரத்தோடு பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்து இயேசு ஒரு பரிசுத்த மனிதனாக பிறந்தார். யாரோடும் ஒப்பிட முடியாது, முகமதுவோடு ஒப்பிட முடியாது, எந்த கடவுள் மத கடவுள்களோடு ஒப்பிட முடியாத பரிசுத்தம் உள்ளவராக இயேசு பிறந்தார். என்னில் பாவம் உண்டென்று யார் உங்களை குற்றப்படுத்த கூடும்? யோவான் 8 இயேசுதான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்த அந்த வெச்சார பெண்ணை கல்லறிந்து கொன்று விட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு அன்பு, அன்பு கொள்ளும் பொழுது, பிறரை நேசிக்கும் பொழுது அந்த அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் பாருங்கள். அந்த பெண் மனம் திரும்புவதற்கான காரியத்தை அவள் அறியாமல் செய்தது, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு மன்னிப்பை கொடுக்கும் பொழுது அந்த மகள் நிச்சயமாக இயேசுவின் பிள்ளையாக மாறித்தான் இருப்பாள். அவள் இல்லாட்டி அன்றைக்கு அந்த கணத்தில் அவர் இறந்திருக்க வேண்டியவள். இப்படியாக ஒரு மன்னிப்பின் மூலமாக, அன்பின் மூலமாக இயேசு எல்லாரையும் அன்பு செய்கிறவர். நீங்கள் உணர்வு பூர்வமாக அவரிடத்துல, இருதய பூர்வமாக அவரிடத்துல நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நானும் உம்முடைய பிள்ளையாக வர வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா.

ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆண்டவரே, நமக்கு ரட்சிக்கப்பட நம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு மக்களும் செய்ய, இந்த கடைசி காலத்தில் உமக்கு பிரியமாக வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.

கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.

இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். ஒருவர் மட்டும் வந்து நன்றி சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு இப்பொழுது நன்றி உள்ளவர்களாக, உம்முடைய பரிசுத்த ஆவியை தந்து உம்முடைய மகனாக மகளாக எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தார். உமக்கு மட்டுமே நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நன்றியோடு உமாய் துதிக்கிறோம். உடல் சோர்வு அசதிகள் பல வீணங்கள் நீக்கி

0: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை அவர்கள் இழந்து போகாதபடி, அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த 5 கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து, இந்த மத வழிபாடுகளில் இருந்து, சிலை வணக்கங்களில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் இந்த காலங்களில நீர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை அவருடைய வாழ்வில அவர்களுடைய கேட்கிற காதுகளை கொடுத்து, இந்த விதைகள் நாங்கள் விதைக்கிற உம்முடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுத்து, அவர்கள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பயணத்தில இம்மைக்கு பின்பு மறுமையில இயேசுவோடு வாழுகிற வாழ்வை அவர்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் விடுபட்டு விடக்கூடாது. எங்களுக்கு தந்த அதே பரிசுத்த ஆவியானவரை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி, அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இரக்கமுள்ள தேவர், சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஒரே விதமாக நீர் செயற்படுகிற தேவன், வசனத்தை அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. உடைய அபிஷேகத்தினால நிரப்பி அன்பை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, இச்சியடக்கத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய 9 விதமான கனிகளையும் உம்முடைய வரங்களையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றானமே தேவனாய் உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மேன்மையான வார்த்தையும் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். புதிய வானத்தையும் புதிய பூமியை படைக்கிற தேவன், அவரை வார்த்தையால படைச்சவர், ஒழுங்குபடுத்தினவர். வேண்டுமாக இந்த வானம் பூமி அழிந்துவோம், அவருடைய வார்த்தைகளால் அழிவதில்லை. அவருடைய வார்த்தையானவரே வரப்போகிறார். அங்கே ஏசாயா 66:22 சொல்லுது, நான் படைக்க போற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் நாம உங்கள் சந்ததியும் நிற்கும். அந்த நிச்சயமா அவர் அப்படியாக படைக்கிற தேவர், அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவனத்தை நாங்கள் படிஞ்சு ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு வாழலாம், ஒருவரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். இந்த வானம் பூமி 1 நாளைக்கு பாயை போல சுட்டி விடப்படும், அழிஞ்சு போய் ஒரு மடமடவென்று அதெல்லாம் அழிஞ்சு அவருடைய வருகையின் அடையாளம். அப்படியாக அவர் புதிய தோற்றத்தை கொடுத்து எங்களை நடத்தி தர தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட எல்லாம் ரட்சிக்கப்பட, இந்த மதங்களோ எந்த மனுஷரால் ரட்சிக்கப்பட முடியாது, எதுவுமே நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. தேவனாலதான் முடியும் அந்த ரட்சிப்பை கொடுக்க. இனிமையான வார்த்தையும் வெளிச்சமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டுச்சல் எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களையும் கற்ற நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமூகத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, Subhanallah. God bless you, Nehali. Amen.
1: Amen. God bless you too, Pastor. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கருத்திற்கு விசுவாசிக்கிறேன். இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், அறியப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடுமையாயிருக்கிறது. கர்த்தனா ஒன்றையே மகிமைப்படுவதாக. நாங்கள் இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தோம். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்த தகப்பன், வார்த்தையான தேவன், என்னோடு உங்களோடு உறவாடி எங்களை அவருடைய உறவுக்குள்ள, அன்பின் உறவுக்குள்ள, வார்த்தையின் உறவுக்குள்ள எங்களை நடத்தி சென்றார். அந்த வார்த்தையின் உறவுக்குள்ள உங்க வார்த்தையை பெற்ற நாங்கள் இன்னும் உறவாடி மகிழ்வோம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அவர்களை முன்குறித்தாரோ, இந்த நாள் அழைத்து வந்திருக்கிறார். அங்கே பூமியில இருவர் மூவர் என்னுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடுகிறார். அங்கே அவள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். கூட்டத்தை பார்க்கறதல்ல, சிங்கள சிங்கள தான் இருக்கு இது பாக்குறாரு என்று சொன்னார். யூத சிங்கர் ராஜா நம் மூலமாக மகிமைப்படுகிறதா. அமேன். வாசகர்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஆதிக்கதவுளே உயருங்கள், மகிமையின் ராஜா உத்ரசிப்பார். அந்த மகிமையின் ராஜாவை மகிமையை நாங்கள் கண்டோம் பார்த்தீங்க வெளிச்சத்தினோட. அப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துவோம். 7 மணி தொடக்கம், இப்பொழுது சுருண்ட நேரம் 9:40. இந்த நேரம் வரைக்கும் நடத்தின எபினேசருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இம்மானுவேலத்தில் தொடர்ந்து நம்மோடு இருக்க ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இணையுங்கள், நன்றி செலுத்தி ஜெபிப்போம். நன்றி தகப்பரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். நாங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்ததையா உங்களுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நன்றி அன்று பாராட்டின இந்த பாக்கியத்தின் வேலைக்காய் சோஸ்ரம். அனுகூலப்படுத்த தருணங்களுக்காய் கோடி சோஸ்ரம். கத்தாவே, நீர் கண்ட நேரங்களை நாங்கள் காணும்படி, நீரங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியா, உங்களோடு உறவாடி சென்றீர். இந்த வேலையில் உறவாடி கொண்டு இருக்கிறீர் அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துவோம். நினைச்சு வெளிச்சத்தை நீர் தாசுவித்து தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர். வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம், வார்த்தை வெளிச்சமாய் வந்தீர். வார்த்தையானவர் நீங்கப்பா, வாழ்வு தந்தவர் நீங்கப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கத்தா சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். இந்த தேசத்துல நீங்க முன்குறித்து தரிசனங்களை வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசனங்களை உரைத்து, வெளிப்பாடுகளை கொடுத்து, ஆத்தும பாரத்தை கொடுத்து, ஊழியத்தை நியமித்தீர், சாபித்தீர். இந்த வானொலி தாய் நன்றி செலுத்தும் அப்பா. இந்த வானொலி ஆசீர்வதி செபிக்கிறோம். நீ கூடா கூடியா பெருகுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால். அப்படியாக கத்தாவே, அழியாய் எழுந்த அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள கிரிய செய்தி திருவை அழிந்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்கிறவரும் ஊழிய ஸ்தாபகரும் அல்ல, செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நீ கொடுத்த அந்த ஆத்துவ வாரத்துக்காக விசேஷமா நன்றி செலுத்துவோம். அப்பா கொடுத்த தரிசன வழிபாடு ஒத்தாசைகளுக்காய் நன்றி செலுத்தும். அனுகூலப்படுத்தி கொடுக்கிறீரே ஒரு வேலைக்காக நன்றி ஆண்டவர். அகமும் பாரமும் வாஞ்சையும் ஆண்ட ரோட்டமும் நீர் அறிவீர் கத்தாவே. இதற்காக வடிக்கிற கண்ணீர் ஓட்டங்கள் நீர் அறிவீர் கத்தாவே. அப்பா எல்லா ஓட்டத்திலும் நீர் கூட இருக்கிறீர், இருக்கிறவரா இருக்கிறீர் என்பதை அறிந்து புரிந்து உமக்குள்ள இன்னும் பலப்பட்டு நிற்கிற வல்லமையை வெளிப்படுத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துவேன் கத்தா. நாளிலும் மறுவழிப்பை கேட்க வேண்டும், மற்றவர்களும் அந்த வார்த்தையை காண வேண்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒளிப்பதிவு செய்தார்கள். மறுவழிப்பில ஒளிப்பதிவாக கத்தாவே, இந்த மறைக்கப்பட்ட ஊழியத்தை மறைவாயிருந்து செய்த ஊழியத்தை கனப்படுத்துவீரா. அப்பா நிராசி கூட இருந்து பாதுகாத்தல் எல்லைகளை விசாலப்படுத்தும் பொருளாத்தோட சந்தியும் ஆண்டவர். நாளும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கும். இருவரும் இணைந்து செயல்படுற இந்த ஊழியத்தை ஆசிர குடும்பமாய் செயல்படுகிறார்கள். பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு இணைந்து செயல்படுகிறார்கள். தக ஊழியர்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். பல்வேறுபட்ட தேசங்கள், பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் குடும்ப சபையாய் ஊழியர்கள் ஆசீர்வத்து எல்லைகளை விரிவாக்குவார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்து ஜெபிக்கிறோம். யாபேசின் எல்லைகள் விரிவாக்கின கர்த்தர் இந்த சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். எல்லைகள் விரிவாவது அப்படி நாம மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறோம். அன்பு செலுத்துறோம். இந்த விளைத்தார் பிரகாரங்கள் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துகிறார். இதனாலும் கத்தாவே, இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீர் ஆசிரித்து அந்த கிருதைக்காய் நன்கு செலுத்தி உனியத்தை கத்தாவை மட்டுமே நீர் சுமந்தி தாங்குகிறேன். அதற்காக நன்றி அப்பா. தள்ளாட விடவில்லை ஆண்டவர். யாரும் இல்லை என்ற குறைவே இல்லை அப்பா. நீங்க கூட இருந்தீங்க ஆண்டவர். உங்களுக்கு அப்பா உணர்த்தி நீங்க உணர வச்சீங்க, அனுபவிக்க வச்சீங்க அப்பா. அதிகமா எங்களை தேட வைக்கிறீங்களே, அந்த கிருதைக்காக நன்றி ஆண்டவர். கரத்து 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடத்தி தரும்படியா ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியில் யாவற்றையும் ஆசிரித்து அந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவர். தட்டுகளை தகர்த்து காரியத்தை வாய்க்கு பண்ண கத்தருக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். என் தேவன் தெரியவர் வாக்கியா சொல்ற கரங்கள் நிறைவேற்ற நல்ல தகப்பன் அல்லவா. இதனால நம் கூடவே இருக்கிறீர்கள். நம் தலைகளை நிமிர உயர செய்தது, தலைகளை நிமிர செய்தது அப்பா. மக்கள் கூட சோசுற மாட்டோம். ஆரம்ப செப்பம் பாடலு கூட அடியால் ஆண்டவரை நடத்தினீங்களே நன்றி அப்பா. தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தின் தந்தீங்களே நன்றி ஆண்டவர். குடும்பத்தின் ஊழியங்களை வாசி பிள்ளைகளை விசாலப்படும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபங்களை செவிக்கும் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து தாவே துதி பாடல் பாடி நாமத்தை மகிமைப்படுத்த தொடக்கம் முதல் இம்மட்டு நேர இணைப்பில இணைந்து வார்த்தை கேட்க உம்முடைய சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைத்து பேச ஒரு டோலிக்கா நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கையா கிடைக்கும்? இவ்வளவு பெரிய பாக்கியவான் கத்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்த கிருபைக்காய் நன்றி. என்னுடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வாதம் எல்லைகளை விசாலப்படுத்தும் மக்கா இன்னும் எடுத்து வல்லமையா பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்துல புகழ் செபிக்கிற நன்றி செலுத்தினான். அதே போல கத்தாவே நாளும் கத்தாவே வானொலி ஆசிரியத்து நேருக்கான செபத்தை ஏறெடுத்த சௌரி கதா ரஞ்சனிக்கா நன்றி செலுத்துறோம். சௌரியின் தொடக்கம் முடியும் வரைக்கும் இம்மத்து நேரம் இணைந்திருக்கிறார் கத்தாவே. அப்பா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தூண் அறிங்கள்னு சொல்ல முடியும். அறிய வச்சிருக்கு, புரிய வச்சிருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆவியால் நிரப்பி இருக்கிறீர். நமகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. பலத்தின் மேல பலன் அடைய செய்திருக்கிறீர் ஆண்டவர், அதுக்காக நன்றி ஆண்டு. உணவாக மட்டு நேரம் கொடுத்த இந்த நல்ல பாக்கிய நேரத்துக்கா பாக்கிய உதவி என்று சொல்லும்படியா பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சாதியா நீ வைத்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி ஆண்டு. குடும்பத்தை ஊழியர்களை ஒப்புக்கொடு ஆசிரியத்து பெருகப்பான் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி செபிக்கிறேன் கதா. நாளை கதாவே கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிகரம் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில பிறப்பின் வாசல் நீக்கங்களை இணைத்தீரே உருவப்படுத்தினீர் பூமியில இருவர் மூவர். உடைய நாமத்தினால் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்குரைத்தவர். உடைய நாமத்தினாலே கேட்கும்படியாக பிறப்பின் வாசல பிறகு நிற்கும்படியாக அப்பாங்களை உருவப்படுத்தின கிருபைக்காக அந்த திறந்த வாசலுக்காக நன்றி செலுத்துவான். ஊற்றப்பட்ட செவ ஆவிக்காக நன்றியப்பா, ஆத்ம பாரத்துக்காக நன்றியப்பா, நீர் பாராட்ட கிருபையப்பா, கிருபையாய் ஊற்றி நீர் அந்த பலத்தை அதுக்காக நன்றி ஆண்டும் செபித்த டோலிக்கா ரஞ்சனி சிஸ்டருக்கு அடியாளுக்கான் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நம்ம மூவர் இணைந்து செபித்தவுடைய நாமத்தினால் நீங்க செபிக்க வைத்தீங்கப்பா, அதுக்காக நன்றி. எங்கள் செபங்களை கேட்டு நீ ராமென்றும் ஆமேன் என்றும் வழுதரப்புற கிருபைக்காய் நன்றி. கடந்த நாட்கள் செபித்த செபங்களுக்கு நீர் பதில் தந்தீராண்டவர், அதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளும் செபித்த செபிக்க மறந்த எல்லா செபங்களுக்கு நீர் ஆண்டவர், எங்களுக்கு அபினாவோடு வலது பேசுறது பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள், அவக்கு கடங்கா பெருமூச்சோடு பறந்து பேசுறதுக்காய் நன்றி ஆண்டவர். இவட திருக்கரத்திலே ஒப்புவிக்கும் நன்றி செலுத்துறோம். அந்த நேரத்துக்காக கை ஓடி வரப்பண்ண கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். இயேசுவி நாமத்தில் புகழ் செபிக்கிற வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. நீசிய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நீர் வெளிச்சத்தை காண பிரகாசமான மணக்கங்களை திறந்து செவிகளை திறந்து இதைய பழைய நம்முடைய வார்த்தையை எழுத உச்சரிக்க அறிக்க பண்ணி ஜெயம் எடுக்க அப்பா உமக்குள்ள இன்னும் நெருங்க வைத்து நெருங்கி உறவாட வைத்தீரேன். நெருக்கமான சூழல் நெருங்கி நிற்க வைத்தீரே அப்பா, நெருப்பாயிருக்கிறீர்களுக்காய் நன்றி ஆண்டு. நீரங்க நடுவில் இருக்கிறீராண்டு உலாவே ஆண்டு கிருபைக்காய் சோசிரமாட்டேன். இந்த வார்த்தை வெளிச்சத்தை ஆசிரியர் தந்தீரே சோசரம். முதலாவது செய்தி எடுத்து வந்த சசரம் பிருந்தாக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அருமையான வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்தாரு கத்தா. பெரியாரிய கத்தர் பதில் தரும் பொழுது நாங்களே நான் மற்றவர்களை குறை சொல்லவே மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய ஆண்டவர் வேளனமா எண்ண வேண்டும் இல்ல ஆண்டவர். அப்படிப்பட்ட குறைவான பார்வை எங்களை விட்டு நீங்கட்டும். நிறைவானது வரும்போது குறைவான ஒழிந்து போகும். அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களே, அந்த கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. சோதரியும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்தி பாரப்பட்டு செபித்தார்கள் விடுதலைக்காக. அந்த விடுதலை வெளிச்சமாக மாறினதே அதற்காக நன்றி ஆண்டு. இப்படிப்பட்ட பாரமுள்ள ஊழியர்கள் இழிப்பித்தனபடி ஆய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறப்ப நன்றி செலுத்தினாண்டு. அதே போல இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் அடியாளர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி ஆண்டு. தகப்பனே அழைத்து செல்கிறார் அடுத்த படி நிலைக்கு, அழைத்து அவர் அழைத்து கொண்டு செல்கிறது அந்த அடுத்த படி நிலை எத்தகையது என்பதை காணும்படியா அறியும்படியா புரியும்படியா வளரும்படியா உங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி கத்தால். அடியாளர் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் சோசிரமாட்டேன் திறந்த வாசலுக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கேட்ட உள்ளங்களையும், கேட்க போற உள்ளங்களையும் ஒவ்வொரு படிநிலைகளை அழைத்து செல்லும்படியா அப்பா, நீரங்கள் கூட மகிமைப்படும்படியா அருவப்படும்படியா கிருபையாலே அடியாள கொடுத்த சரணத்துக்காய் சோசரித்து குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியக்க முடியும் வெள்ளத்தரத்துக்கு ஒப்பு கொடுத்து அன்று செய்து செபிக்கிறான். அதே போல கத்தாவே, மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்தை செய்தியை கூட பாச என்று ஆசனாயத்துக்கு நன்றி செலுத்த இந்த முதல் வயதின் கனிதம் அந்த புத்தியும் பசுமையுமாயிருக்கு. ஆவியா நாவில வார்த்தையை தொகுத்து கொடுக்கு, அதுக்காக நன்றி ஆண்டவர். என்று ஆழமை தேவன் வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லவந்தமான பூமி ஒளிந்து உடைய வார்த்தை அழிவதில் அப்பா, உடைய வானம் அந்த வானம் பூமி மடமடவென்று பயாபாய போல சுருட்டப்பட்டு போயிடும் ஆண்டவன். உடைய வருகை நேரத்தில் புதிய வானத்தையும் புதிய பூமியும் எங்களுக்கு எங்கள் நாம் உங்கள் சந்ததிகள் நிற்கும்படி கிரிய செய்கிறீர்கள். நன்றி. உடைய வருகைக்கு நான் ஆயத்தப்பட்டு எதிர்கொண்டு செல்ல மாட்டீர்கள். கேள்படிவோடு ஆசுவத்து சுதந்திரத்து வார்த்தையான வார்த்தையோடு வரப்போகிறீர்கள். அதுக்காக நன்றி செல். கற்றுக் கொடுத்த ஊழியக்காரனை ஆசிர்வதி ஊழியங்களை ஆசிரியர்களை சாலப்படும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புகளை செதைக்கிறேன். அதே போல கதாவே, இந்த நாளிலும் தொடக்க முடிவு நீங்க நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துற மறுவழிப்பை ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். ஒளிப்பதிவு செய்த எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பாகும் பொழுது அநேகர் கேட்கத்தக்க செவிகளை திறந்து கொடுங்க, விடுதலையாக மாற்றுங்க, நித்திய வெளிச்சம நித்தம் உள்ளத்துல உதியுங்க. அவள் கதவுகள் திறக்கட்டும், இதே கதவுகள் உள்ள கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவர். விடுதலை வெளிச்சத்தை காணட்டும், நித்திய வெளிச்சம் நீர் என்பதை அறியும்படியா புரியும்படியாக பெற்றுக் கொள்ளும்படியா கிரிய செய்வீராக. மறுவழிப்பு யாவும் தடைகள் இல்லாதபடி ஒளிபரப்பாக உதவி செய்வீராக. இணைப்பு யாவும் இணைத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒளிப்பதிவு செய்த மறைவான ஊழியங்களை ஆசீர்வதிக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்து மறைமுகமாக இருந்த ஊழியத்தை செய்த ஊழியத்தை கனப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். அவர்கள் கொடுக்கிற அந்த தியாகம் அர்ப்பணிக்கிற இந்த நேரங்கள் காலங்கள் எல்லாம் நீர் அறிந்தவர்கத்தால் அப்பா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் நீங்க அடியாவிட பிள்ளைகள் இரவு பகலாய் நேரத்தை கொடுத்து உடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வத்து பெருக பண்ணி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துறோம். உடைய கரத்தில் ஒப்புரி அதே போல கத்தாவே, நாளை ஒளிபரப்பு யாவும் உடைய கரத்தில் ஒப்புரிக்கிறோம். அகப்பனே, காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை ஆசீர்வித்தாங்க, கைமினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசிரித்தாங்க, நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசிரித்தாங்க ஆண்டவரே. அப்பா, நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை. எல்லாவற்றையும் சோதனத்தோடு உமக்கு தெரியப்படுத்துறோம் கத்தா. நீராம் என்று மாமேன் என்று பதினெட்டு கிருமிகளுக்கு நன்றி ஆண்டு. தொடர்ந்து மீதியான வேலையில் உங்களோட கருத்தில் ஒப்புக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்கள் பொல்லாதவராக இருக்கப்பா, காலத்தை உமக்கென்று பயன்படுத்திக் கொள்ள இருவை பாராட்டுங்க. விசேஷமாக கனடா தேசத்துக்காக ஜெபிக்கும். புதிய ஆண்டுக்குள்ள சுதந்திர தினத்தை கொண்டாட புறங்கள் தேசத்தை பொறுப்படுப்பினார். பல்கலப்பட்ட ஜனங்கள், பல்கலாச்சார ஜனங்கள் வாழ்ற இந்த தேசம் ஐயா, தகப்பனை இன தோஷங்களும் மொழிக்கரவங்களும் அப்பா தகப்பனை ஏதுவும் மேற்கொள்ள காதைங்க, நீங்க எழுந்தளுங்க இந்த தேசத்துல அப்பா. நீங்க ஆளுக செய்யுங்க ஆளுநர் கூட, அதிகாரிகளுக்கு கூட, பதவியில இருப்போரு கூட, குடிமக்களுக்கு கூட அப்பா தகப்பனே ஆளுக செய்யுங்கப்பா. தேசத்தை ஆஸ்வதி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீர் மலைமல்ல பட்டணமா உயர்த்துவீராம, நாமத்தை மகிமைப்படுத்துவீராம, மயப்படுற தேசமா மாறட்டும். அப்படிப்பால் ஒரு சமாரிய பட்டணம் கழிவுந்தது போல எங்கள் பட்டணங்கள் கழிவுற கிருப செய்வீராக. பெரிய பட்டண நற்குணசாலியம் விளங்கினது போல எங்கள் தேச நற்குணசாலியம் விளங்குவதாச்சு. நீதி கட்டப்படுவதாக எல்லா பொல்லாப்புக்கும் நாசம் மோசப்பட்டு எங்களுக்கும் இயற்கை அழிவு காலை மாற்றத்திலும் கொள்ளை போதிலும் கொள்ளை நோய் இருந்து வன்முறை இருந்து வறுமை தரித்திரத்தில் இருந்து அப்பா நீர் பாதுகாப்பிறார். எல்லா காவலோடும் பாதுகாப்பிறார். அவையானவர் எங்கு அங்க விட்டுதலை காவியனால செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பும் விடுதலை உண்டாட்டும் இயேசுவின். ஆரம் கைவிடப்பட்டு போக கூடாது கத்தா. எல்லா ஆத்துமாக்களும் முடியாது என்று சொன்னீங்க. அப்படியாக ஆத்மா பாரத்தோடு செபிக்கிறப்பா. நிறைய சொந்தமாட்டும் ராட்சியம் அள்ளும் வட்டும் அப்படியாக நீங்களை தங்கப்பன் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த பார்த்திருங்களா? இமை எப்பொழுதும் கைவிட்டால் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ள நல்ல தகப்பனது ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறன் சிபத்தை கேளு சிவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம்.
2: 4 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஒலி நாடாவிற்கும் மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840-1327790 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-81.

மோன்ட்ரியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் தேவையெல்லாம் நீரே, என் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம். இயேசுவே, நீரே எனக்கு போதும்.

கேட்டுக்கொண்டிருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: Hey, yo, listen, it's going down to

கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றைக்கு ஆராதனையை ருசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த ஆராதனையின் மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாதவனுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு அறியாத காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா?

ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது, நிறைவானவர். ஆமென். நிறைவானவர் வரும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு குறைவை நிறைவாக்குகிறவர். நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே பல குறைவுகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே உன் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்படி ஆண்டவர் நிறைவானவர். கரங்களை

போகிறது. வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றி, பாழானதை பயிர் நிலமாய் மாற்றி, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படிக்கு என் ஆண்டவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆராதிக்கிற தேவன் மதுரமானவர், இனிமையானவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை விட்டு விலகாததா இருக்கிறது. இந்த உலகத்துல தாயின் அன்பை பார்க்கிலும், தகப்பனின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவருடைய அன்பு மேலதிகமா இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. பாருங்கள், சேர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவரே, நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சரசம் போல என்கிற ஒரு பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

இயேசுவை போல இந்த உலகத்தில் யார் உண்டு? இயேசுவை போல நம்மை நடத்த யார் உண்டு? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமாக்கினவர் அவர்தானே. ஊனலை செவையாக்கினவர் அவர்தானே. கரடு முரடானவைகளை சரிப்படுத்தினது அவர்தானே. நம்மை போல இந்த உலகத்தில் யார் உண்டு ஆண்டவரே? எங்கள் பாவத்தையெல்லாம் இரத்தத்தினால கழுவினீரே, எங்கள் சாபத்தெல்லாம் தலையில் சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டப்பா?

0: அறிந்த தெய்வம், நம்மை புரிந்த தெய்வம், ஒரு நாளும் அப்படியே நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஜெயத்தின் நாளாய், வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்களாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமென், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? யூனோ, த வேர்ட் ஆஃப் காட் இட் சேஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங்.

தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படி ஆய் போட்டிருக்கு, உங்களுக்கு என்ன தேவை வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர்க்கு சொல்லி கேளுங்க. இந்த வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் தேங்க்யூ ஜீசஸ்.

செய்யுங்க ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in His own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are special.

0: பரிசுத்தவர்களாக எடுக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி. Because my Jesus is with you, you are more than important, you are more than special that you could ever imagine of in life. Hallelujah. You are not forgotten by God. Hallelujah. You are precious in his sight. Amen.
1: ஒருவேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம், வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen.
0: He has you for a reason in this world.
1: இந்த உலகத்தில் உன்னை வைத்திருப்பது ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி,
0: oh, he is going to fulfill great and mighty things in the coming days.
1: Today is your day. அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுமே. அந்த கிருபை எத்தனை பேர் வாங்கிக்க போறீங்க இன்றைக்கு காலையில சொல்லுங்க. ஆண்டவரே

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கு நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

பாடினபடி. ஹாலேலூயா! எத்தனை பேர் விசுவாசமா பாடினீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாய் இருப்பாய். ஹாலேலூயா! கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். Oh, he can make you cross over. Amen. Hallelujah. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். He is the way, the truth and the life.

வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவன் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, whatever is your particular need, he is there to fulfill, he is there to make it happen. Fear not. ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: testify in the coming week. வருகிறவர நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Hallelujah. Believe it and receive it in Jesus name. கரங்களை நன்றாக தட்டி, we praise you Lord. We thank you.
1: அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, அப்பா, உமை நன்றியோடு கூட நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்ததற்காய் நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு கூட சேர்ந்து உமை துதித்து ஆராதனை செய்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் துதித்த உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே உம்முடைய கரத்தை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 22-3687.
1: குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை, இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் கூப்பிட விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய நாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்பி அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம். 1 சாமுவேல் 6 அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலின்படி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன்? அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் வெற்றி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் வெற்றி மேசுக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாய் கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் வெற்றி மேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். வெற்றி மேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் வெற்றி மேஸ் ஊரானாகிய யோவாசின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவிய கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உருப்படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். வெற்றி மேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று. பொன்னால் செய்த சுண்டலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெட்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெட்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெட்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு.
1: ஏசாயா 51 அதிகாரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ எந்தெந்தைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ எந்தெந்தைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றிப்போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானைப் போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே, நீ கேள். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை
0: வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, கழிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்கிறதை கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்திக் கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம்

0: Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look at our word meditation for today. Today is Wednesday, 24th of June, 2026. And the topic for today is Get Busy for the Lord. The opening scripture is taken from James 5 verse 7. Dear brothers and sisters, be patient as you wait for the Lord's return. Jesus loves everyone and He wants everyone to have a relationship with Him. That's why God wants His children to gladly do His work of telling others about Jesus. He wants you to be busy for Him. Being busy for the Lord means loving others, sharing the gospel, and helping people know the Lord better. It doesn't matter how old you are or what situation in life you are in, you can still serve the Lord. You can pray for your friends, family members, colleagues, and neighbors. Be kind to them, obey your parents, and tell your friends, family, and your network about Jesus. Be passionate for the gospel. When you do these things, God is pleased with you, and your efforts will be rewarded with resounding success. Hallelujah. Let's look at another scripture from Mark 13, verses 35 to 36. You too must keep watch, for you don't know when the master of the household will return, in the evening, at midnight, before dawn, or at daybreak. Don't let him find you sleeping when he arrives without warning. Hallelujah. Please repeat this after me. I am diligent in telling others about Jesus and doing the work of the Lord. I live each day preparing for the coming of the Lord and bearing good fruits. In Jesus' name, amen. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the word that you have shared with us today, Lord. Thank you for giving us the passion today, or increasing our passion to share the gospel more, to do the works of your kingdom, my Lord Jesus. Help us to be more fruitful for you. Help us to save others and bring them to you, my Lord Jesus, to show them the way to salvation. Thank you, Lord Jesus. Bless everyone who is listening and show them the calling that you have for their life, Lord, and make them walk in that calling of preparing others for you, making the path ready for the others for you, my Lord Jesus. In Jesus' mighty name we pray. Amen. God bless you all. See you tomorrow.
2: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, கர்த்தருக்காக உற்சாகமாக செயல்படுங்கள். ஆரம்ப வசனமாக யாக்கோபு 5:7 பார்ப்போம். சகோதரரே, கர்த்தருடைய வருகைக்காக பொறுமையுடனே காத்திருங்கள். இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடன் தனிப்பட்ட உறவை பெற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அதனால் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவருடைய வேலையை செய்து இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என விரும்புகிறார். நீங்கள் தமக்காக எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என விரும்புகிறார். கர்த்தருக்காக செயல்படுவதென்றால் மற்றவர்களை நேசிப்பதும், சுவிசேஷத்தை பகிர்வதும், மக்களுக்கு கர்த்தரை இன்னும் நன்றாக அறியவும், அவரது வார்த்தையை அறிவித்து அதன்படி வாழ உதவுவதும் ஆகும். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், அயலவர்கள் ஆகியோருக்காக ஜெபிக்கலாம். அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளலாம். பெற்றோருக்கு கீழ்ப்படியலாம். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, சக வேலையாட்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம். இவற்றை நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களால் மகிழ்ச்சி அடைகிறார். உங்கள் உழைப்பிற்கு மகத்தான வெற்றியுடன் பலனளிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மாற்கு 13:35-36. ஆகையால் விழித்திருங்கள். வீட்டெஜமான் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவுகிற வேளையிலோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்களே? அவர் சடுதியாய் வரும்போது உங்களை நித்திரையாயிருக்க காணாத படிக்கு விழித்திருங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதிலும் கர்த்தருடைய வேலையை செய்வதிலும் நான் சுறுசுறுப்பாக இருக்கிறேன். கர்த்தருடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய வார்த்தையால் எம்மோடு பேசினதற்காக நன்றி அப்பா. பழைய வாழ்க்கை சிலுவையில் அறைந்து இப்போது கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காகவும் அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலும் அவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒருவரை நித்திய வாழ்க்கைக்கு வழிநடத்துவதாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியையும் சுவிசேஷ பாகரத்தையும் இன்னுமாய் அவர்களுக்குள் பெருக பண்ணுங்க இயேசப்பா. அப்பா, உங்கள் வார்த்தை சொல்கிறது உங்கள் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது மற்றது எல்லாம் கூட்டி கொடுக்கப்படுமே என்று. அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு ராஜாவே. அவர்கள் தேவைகளை எல்லாம் தேவைக்கும் அதிகமாக சந்திங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சி யூ டுமாரோ.
0: Recording stopped. Recording in progress.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66:6 வசனம் வாசிக்கலாமா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடலை என்னவா மாத்திட்டாருன்னு, தரையாக உலர்ந்த தரையினாங்க, தண்ணியே இல்லாத தரை, காய்ந்து போன ஒரு தரையா கடலை மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடல் அப்படின்னா கடல் முழுசும் இல்லை, கடலுக்கு நடுவுல எகிப்தின் பார்வோன் சேனை இஸ்ரவேலரை துரத்திட்டு வருது. மோசே வழி நடத்துறாரு. எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்வோன் இருதயம் கடினமாகி மோசே அந்த கூட்டத்தை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்க 600 பேர் தான், 600 ரதங்கள் தான் வேதம் சொல்லுது. ஆனால் இவங்க 600,000 புருஷர்களாம். யோசிச்சு பாருங்களேன், இவங்க திரும்பினாலே அவங்கள என்ன வேணால் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி, 430 வருஷம் அடிமைத்தனத்தின் ஆவி எதிர்க்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. காரணம் என்ன? அந்த பயம். பார்வோனுடைய ஒரு வேலை காரணம் பார்த்தாலும் அவங்களுக்கு பயமா இருக்கு. 600 பேர் வந்த உடனே தான் இவ்வளவு கூட்டம் என்பதை மறந்து அந்த 600 பேருக்கு, அந்த 600 ரதங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க. பாருங்களேன், இந்த கத்துணி பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட சில சமயம் அப்படிதான். அந்த மூடு கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பெரியவர். அந்த நினைப்பு நமக்கு மறந்துடும். அந்த நினைவே நமக்கு இல்லாம நம்ம எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். கடனை பார்த்து பயப்படுவோம், பிள்ளைகளுடைய வியாதியை பார்த்து பயப்படுவோம், ஊதியத்துக்காக பயப்படுவோம், நம்முடைய பிரச்சனைகளை நினைச்சு பயப்படுவோம். ஆனா அந்த அடிமைத்தன ஆவி நம்மை பயமுறுத்துகிறது. அது எது பயமுறுத்தும்? அடிமைத்தன ஆவி, அதுதான் பயமுறுத்தும். அவர்கள் நினைச்சிருந்தா ஒரு ரதத்தை 800,000 பேர் வேணா அதெல்லாம் நிர்மூலமாக்கி இருக்க முடியும். ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்டா என்னாம, ஐயோ பார்வன் சேனை அப்படின்னு பயந்தாங்க. பாருங்க, அந்த பயத்துக்கு காரணம் அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவி நம்மகிட்ட இருக்குமானால் பயமும் கூடவே இருக்கும். யார

0: நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் சமத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறது வேற. நம்ம இடத்துல ஏதோ குற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அதை தாழ்த்தி விட்டு விட்டு ஆண்டவர் சமத்துல மன்னிச்சிருங்க, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்துல ஜெயம் கொடுங்க. ஒரு நார்மலா ஒரு நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடு கட்டுக்கிற காரியத்துல எனக்கு ஜெயம் கொடுங்க ஆண்டவரே அப்படி நீங்க கேக்குறீங்கன்னா அது வேற. ஆனா அதுவே பயந்துகிட்டு ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவங்க ஏதோ செய்வனை செஞ்சுட்டாங்க, அக்கம் பக்கத்தார் என்ன கட்ட விடாம பொறாமையோடு பார்க்கிறாங்க, இந்த காரியம் எனக்கு இது நடக்கல, அவங்களால நடக்கல, இவங்களால இப்படி சொல்றீங்க பாருங்க. இதுதான் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி. பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி அவன் ஒரு பெரிய வெற்றி காண விடாம செய்யறான். கர்த்தர் தருகிற வெற்றியே நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். அப்ப இன்றைக்கு எதை விடணும், எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கொண்டோம் இல்லையா. அப்ப ஒரு கடலை உலர்ந்த தரையா மாற்ற முடியுமா, காய்ந்து போன தரையா மாற்ற முடியும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். அவர் மோசே இடத்துல சொன்னார், உன் கோலை நீட்டு, கடலை நோக்கி மோசே நீட்டின போது அந்த செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சு. ஏன் செங்கடல் சொல்றாங்க, அந்த காலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த கடல் முழுதும் சிவப்பாய் மாறி போகும், அது செங்கடல். அதனாலதான் சொல்றாங்க செங்கடல் என்று. அதை நீட்டின போது அது அப்படியே ரெண்டா பிளந்துருச்சு. ரெண்டா பிளந்தது மட்டும் இல்ல, அந்த நடக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லையா, அதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுற உலர்ந்த தரையாக அப்படின்னா காய்ந்து போன தரையாக கர்த்தர் மாற்றிருக்க. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக அவர் யாவற்றை செய்து முடிக்கிறவர். இது லேசான காரியம், கடலே ரெண்டா பிளக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் அப்படி சொல்லி துதிங்க. கர்த்தர் நிச்சயமா நினைச்சு வருங்க, ஒரு நல்ல விடுதலை தந்து உங்களை நடத்துவார். அது மட்டும் இல்ல, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். ஆமேன். அதனால ஒரு கலிகூறுதல் உண்டாச்சா, இது யோர்தான் இல்லையா, யோர்தான் அது கரை புரண்டு வருது, தெற்கு தெற்கத்தி வெள்ளம் கரை புரண்டு வருது, அறுப்பு காலம் அப்படி ஒரு பயங்கரமான வெள்ளம். அந்த நேரத்துல ஆற்றுல தண்ணி அப்படி ஓடுது. ஆனா யோசுவா நடத்தின போது அந்த இடத்துல போய் நின்னாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாரும் பயந்தாங்க, எப்படி கால் வச்சா எடுத்துட்டு ஓடினு போல அப்படி இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னார், ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியன் அது ஓரத்துல போய் நிக்க சொல்லு. போய் நின்ன உடனே அந்த ஆறு ரெண்டா பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சிச்சுன்னா ஓடி வருகிற தண்ணீர் முதலாய் ஒரு பக்கம் நிக்குது, இந்த பக்கம் தண்ணி ஓடிட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான், எப்படி இருக்கும் பாருங்களேன், இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட அருமையான காரியம், எப்படிப்பட்ட பயங்கரமான காரியம், எப்படிப்பட்ட மகத்தான காரியம் இந்த கர்த்தர் செய்தார் உங்களுக்காக எனக்காக. ஆமீன். அப்படின்னா இன்றைக்கு என்ன வேணா உங்களை நோக்கி ஓடி வரட்டும், நீங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்தில் நில்லுங்க, அது அப்படியே நின்று போகும். கர்த்தர் உங்க முன்னாடி அதை கடக்க பண்ணுவார். ஆமீன். கர்த்தருக்கு முன்பாக அதை நீங்க கடந்து போவீங்க. அந்த நாள்ல நீங்க கலிகோரத்தோடு இந்த செய்தியை கேட்டிருக்கீங்க, இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். அதனால ஜெபிக்கலாம். நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னாகமம் 6:26. பிரியமானவர்களே, கர்த்தரின் முகம் உங்கள் மேல் பிரகாசிப்பது என்பது அவர் உங்களுடன் அருகில் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனின் ஜீவ பிரசன்னமாகும். பெந்தகோஸ்தி நாளின் அனுபவம், தேவன் தமது பரிசுத்த ஆவியால் எம்மை நிரப்பி தமது வல்லமையினால் எம்மை பலப்படுத்தியதை வெளிப்படுத்துகிறது. அன்று பரிசுத்த ஆவி இறங்கியது போல இன்றும் கூட தேவன் தமது ஜனங்களாகிய எங்களில் செயல்படுகிறார். சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத அது தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருப்பதை குறிக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை கொடுக்கும் தேவனின் செயல்படும் பிரசன்னமாகும். கர்த்தரின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக. ஆவியானவர் இடைப்படும் போது பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் அகன்று போய்விடும். நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டுள்ளோம். தேவனின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. தேவ சமாதானம் எம் இருதயத்தை ஆளுகிறது. தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அனுதினமும் நடக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Recording stopped.

0: ஆமீன். இன்று 25ஆம் தேதி, 6ஆம் மாதம், 25ஆம் தேதி ஜூன் மாதம், 25ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சங்கீதம் 52 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல 4, ஏசாயா 50, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து வெளிப்படுத்தல் 10, 11 அதிகாரங்களை இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் வெற்றோடு நாங்கள் தேவனுடன் 1 நிமிடம் என்ற காரியங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. கத்திரதாமை புதிய நாளையும் கத்திர ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் இணைய இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் வசன ஹோமி லோகனவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அல்பர்ட் அக்கரண்டாவிலிருந்து அதிகாலை வேளையிலும், மாலை வேளையிலும் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. வீடியோ காலில் வந்திருக்கிறீர்கள், அதனாலே இன்றைய நாளிலே அவருடைய வருகிறவர்களுடைய பெயர்களை வாசிப்பது கஷ்டமாக இருக்கும். அந்த வகையிலே வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் பசன ஹோமியிலோவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி புதிய நாள் ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட். அம்மா,
1: பிரைஸ் லார்ட். ஐயா, பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். வழிநடத்துங்க அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: ஹalleluya. ஆண்டவரே, காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியதா இருக்கிறதப்பா. உம்முடைய கிருபையை ஆண்டவரே பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ராஜா ஆண்டவரே, உம்முடைய பரிபூரணத்தினால் நாங்கள் கிருபையின் மேல் கிருபியை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா ராஜா. இரக்கத்திலே இஸ்ரவேலின் தெய்வமே ஆண்டவரே, நீ கிருபையும் சத்தியவுமாய் இந்த பூமிக்கு வந்தீரப்பா ராஜா. ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே, நீர் அல்லாமல் எங்களுக்கு வேறு யாருண்டப்பா? உம்மை தவிர வேறு எங்களுக்கு விருப்பமும் இல்லையப்பா ராஜா. உமக்கு சோத்திரம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைய சுகந்த வாசனையாக ஐயா நீண்ட உகந்த பலியை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறானப்பா ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. என் தகப்பெனியமுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த ஜபங்களை துதிகளை ஏறெடுக்கின்ற வேளையிலே ஆண்டவரே கட்டுக்கள் கலரிட்டும் ஐயா. ஜனங்கள் வாழ்வடையட்டும் ஆண்டவரே, விடுதலை ஆகட்டும் ஐயா. ஆண்டவரே வெற்றியோடு வாழட்டும், மன மகிழ்ச்சியினா சந்தோஷிப்பிக்கட்டும் தகப்பனே. என் தகப்பனே முக்கு சோத்திரம். வியாதிகள் நீங்கி அற்புதமான சுகம் உண்டாகட்டும் அப்பா. என் தகப்பனே ராஜா, கடந்தொல்ல இருந்த ஜனங்கள் விடுதலை ஆகட்டும், தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் மன மகிழ்ச்சி உண்டாவதாக. வீடுகளிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பேங்க் அக்கவுண்டுகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா ஆசீர்வாதம் பெருக்கமடையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. ஹலிலூயா, ஹலிலூயா, சோத்ரமையா, ஹலிலூயா. அதிகாலையில் ஆவலுடன் உன் சமூகம் காத்திருக்கிறேன். அதிகாலையில் ஆர்வமுடன் உன் சமூகம் காத்திருக்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, உம்மை நான் நேசிக்கிறேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, உம்மை நான் நேசிக்கிறேன், ஆராதனை ஆராதனை, உம்மை நான் நேசிக்கிறேன், ஆராதனை ஆராதனை, உம்மை நான் நேசிக்கிறேன். மணவாளரே நீலி புஷ்பம் மருதோன்றி பூங்கோத்து, என் மணவாளரே லீலி புஷ்பம் மருதோன்றி பூங்கோத்து, என் நண்பரே என் இன்பமே உம் கோடி நேசமே, என் நண்பரே என் இன்பமே உம் கோடி நேசமே, ஆராதனை ஆராதனை, உம்மை நான் நேசிக்கிறேன், இசையாராதனை ஆராதனை, உம்மை நான் நேசிக்கிறேன். ஹாலேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலேலூயா, ஐ லவ் யூ ஜீசஸ். ஹாலேலூயா, என் தகப்பனாகிய தேவனே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொன்னீரையா. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா, என் தகப்பனே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகுவதாக, குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே ஐயா, ஆண்டவரே தேவனே தகப்பனே, எங்கள் வருமானங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, திருச்சப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை பெருகுவதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. அப்பா, இரக்கத்தின் பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வானாதி வானங்களும் ஆண்டவரே தேவனே அப்பா உண்மை கொள்ளாதே ஐயா ராஜா. தேவனே மக்கு சோத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி அப்பா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, தகப்பனாகிய தேவனே, எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ண வந்தவரே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கையின் கரங்களை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாயை பிடித்து, எங்கள் சரீரத்தை பிடித்து நடத்துங்கோ அப்பா. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை பிடித்து நடத்துங்கோ ராஜா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே கப்பலை நடத்துகிறவன் எவனும் ஆண்டவரே, அது யோசிக்கிறவன் யோசிக்கிற இடம் எதுவோ ஆண்டவரே தேவனே அது செல்லுகிறதுன்னு சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. என் இயேசப்பா, நேரங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை, எங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை, செய்கைகளை நீங்க அறிவீங்கள் ஐயா. அது தீமைக்கல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள ஐயா ராஜா. என் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா உம்முடைய திட்டங்கள் பலிக்கட்டும் ஐயா. உமக்காக வாழ, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்யும் ஐயா. என் தகப்பனாகிய தேவன், எங்கள் நாட்கள் குறுகின ப்பா, எங்கள் எதிர்காலங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உமக்குரியதப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், உங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உமக்கென்று எடுத்து பிரித்தெடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, பாழான ஸ்தலங்களை மறுபடியும் ஆண்டவரே கட்டுவார்களாக ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, துதி ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, என் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அன்பே அன்பே அன்பே ஆறுயிருறவே அனந்தமானந்தமே, அன்பே அன்பே அன்பே ஆறுயிருறவே அனந்தமானந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளேனை நான் வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளினை நான் வெறுத்தேனையா. பெரிதையாவும் உம் அன்பு பெரிதையா, அன்பு பெரிதையா, அன்பு பெரிதையா, அன்பே அன்பே அன்பே ஆறுயிருறவே அனந்தமா அனந்தமே. ஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானவர்னால் தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதப்பா. ஆவின் கனி சகல நற்குணத்திலும் விளங்குமாறு சொன்னீரையா. தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகள்லயே நாங்கள் எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி, ஆண்டவர் ஆகிய தேவனே, எங்கள் வாழ்க்கையின் பாதைகளிலே ஐயா ராஜா ஆண்டவரே நாங்கள் தடுமாறாதபடி ஐயா உம்முடைய அன்பு எங்களை ஆட்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே மக்கள் சோத்திரம். வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பும் பொழுது ஐயா எங்கள் கரங்களை பிடித்து இதுதான் வழி இதுதான் வழி என்று சொல்லித்தாரும் அப்பா. தகப்பனே மக்கள் சோத்திரம் கற்றுத்தாரும் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே தகப்பனே மக்கள் சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. ஹாலேலூயா. உம்முடைய அன்பு இவ்வளவு பெரியதப்பா ராஜா. ஆண்டவரே தேவன் அன்பாகவே இருக்கிறீரன்னு சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா. என் தகப்பனே அப்பா நெருக்கமான பாதைகளிலே ஆண்டவரே தேவன் வேதனையான வழிகளிலே உம்முடைய பிள்ளைகள் செல்லுகின்ற வேளையிலே ஐயா உம்முடைய அன்பு மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே தீர்ந்த துரோகியை. அணைத்தீரன் பாலே என்னையும் அணைத்தீரன் பாலே. அணைத்தீரன் பாலே என்னையும் அணைத்தீரன் பாலே. உம்முடைய அன்பு இவ்வளவு பெரியதப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய ஆறுதலின் கரம் எப்பொழுதும் எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறதப்பா. உம்முடைய வார்த்தைகள் நாளங்களை திடப்படுத்துகிறதப்பா நிக்க பண்ணுகிறதப்பா. என் தகப்பனாய தேவனே நான் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமப்பா ஆண்டவரே. துதியினால் எரிக்கோ கோட்டை ஆண்டவரே தகர்ந்து விழுந்ததப்பா. சோத்திரிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. என் நண்பரே என் நண்பரே என் அப்பாவே என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே அப்பா பா பா பா பா பா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. புலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாது.

0: பாடாதே ஐயா, அன்பே அன்பே அன்பே ஆறுயிருறவே, அனந்தமா அனந்தமே. நன் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற விண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவாளாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவளாயிருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்குண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, உம்முடைய தெய்வீக அன்பு ஐயா ராஜா. ஆண்டவரே மகிமையின் மேல் நாங்கள் மகிமை அடைய மறுரூபமாக ஆண்டவரே எங்கள் மேல் கிருபி ஆயிரும் ஐயா, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஐயா ராஜா. என் தகப்பனே அப்பா, தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி அப்பா. தகப்பனே முக்கு சூத்திரம், ஆண்டவரே முக்கு சூத்திரம், தகப்பனே முக்கு சூத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவர் வியாதி உள்ளவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே, வியாதியஸ்தர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவராய் கர்த்தாவே, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வையும் ஐயா, அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களை இணைக்கிறதப்பா, உம்முடைய அன்பு எங்களை பிணைத்து விடுகிறதையா, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதப்பா, எங்களை இறுதியம் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறதையா, எங்கள் சிந்தன மண்டலங்களிலே நீ நிறைவா இருக்கிறீங்களப்பா ராஜா. என் தகப்பனி என் தகப்பனி என் தகப்பனி தகப்பனி உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் தகப்பனே சூத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.
1: கர்த்தர் துயர் துணியாய் கதறி முகம் கவிழ்ந்தேம், இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்க ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்க ஜெபித்தார். ஹாலேலூயா. எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொன்ன தேவனே, என் தகப்பனாய் கர்த்தாவே, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய தியாகம் ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானது அப்பா ராஜா. இந்த உலகத்திலே வந்த ஆண்டவரே தேவனை வந்து அப்பா இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனையே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா. எங்களுக்காக பாடுகள் பட்டிரையா ஆண்டவர் இயேசு, நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டிருப்பா ஐயா. நீங்கள் இப்படி சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. ஆண்டவரே வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா. உண்மை ஆண்டவரே வனாந்திரத்திலே கொண்டு போய் ஆண்டவரே சத்ருவானவன் ஆண்டவரே தேவனே சோதிக்க ஆண்டவரே கொண்டு போன விளையிலே அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்லி சத்ருவை ஜெயித்தீரப்பா. ஆண்டவரே தேவனே நாங்களும் ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிறோம். இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா, இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி முட்டுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்பட்டதப்பா, கல்வாரி சிலுவையிலே ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா.
0: ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எதிரடியாயிருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்திரப்பா. சாபம் இல்லையப்பா. ஆண்டவரே, சாபத்தின் கொடுங்கோலை நீர் முறித்து விட்டீர் ஐயா. வியாதி என்கிற சாபம் இல்லையப்பா. தரித்திரம் என்கிற சாபம் இல்லையப்பா. கடன் என்கிற சாபம் இல்லையப்பா. ஆண்டவரே முக சோத்ரம். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? உம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தம் இல்லையப்பா, தடைகள் இல்லையப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா? ஆபிரகாம் முதிர் வயதிலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தேவனே, சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஆண்டவரே மறுத்தானப்பா ராஜா. தகப்பெனியமுக்கு சூத்திரம். ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசு மூலம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறன்னு சொன்னீங்களே ஐயா ராஜா. சொல்லி இருக்கிறீங்களா, எழுதி இருக்கிறீங்களாப்பா? ஆண்டவரே முக்கு சூத்திரம். அன்றியும் கிறிஸ்துவை மறுத்தெழுந்தெழுப்பிய தேவனுடைய நல்ல ஆவியானவர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் யார் யார் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர். என் ஆவியானவர் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர். ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறீர். மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறீர். மரித்து போன சபைகளை உயிர்ப்பிக்கிறீர் ஐயா. மரித்து போன ஊழியக்காரர்களை உயிர்ப்பிக்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓ ஆண்டவரே முக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய கல்வாரி பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நினைத்து பார்க்கிறோம் அப்பா ராஜா. சிந்தித்து பார்க்கிறோம் அப்பா. சாராளானவள் ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய வாக்கு தத்தத்தை எண்ணி ஆண்டவரே தேவனே எண்ணி எண்ணி கற்பந்தரிக்க பெலனடைந்து ஆண்டவரே ஈசாக்கை பெற்றெடுத்தாளப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய ஆண்டவரே கல்வாரி பாடுகளை எண்ணி பார்க்கிறோம் ஐயா. சிந்தித்து பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் ஆண்டவரே இவ்வளவு காரியங்களை செய்தீரையா ஆண்டவரே. மக்கள் சோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா. ஒரு மனிதனாலே பாவம் எப்படி பூமிக்கு வந்ததோ ஆண்டவரே, அதே வேளையில ஆண்டவரே அப்பா மனிதனாய் வந்த நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே பாடுகளின் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் அப்பா. ஜீவனை அடைந்து ஆளுகிறோம். ஜீவன் உண்டாவதாக. ஜீவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னீரையா. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா. திருச்செவ பிள்ளைகளுக்காக நல்ல வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஜீவன் இயேசு என்கிற ஜீவனை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் ஐயா ராஜா. தகப்பெனியமுக்கு சூத்திரம். உளிய பாதிரை ஜீவன் என்கிற இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்பா. எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா தகப்பனி. ஹாலேலூயா ஹாலேலூயா சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. துக்கத்தால் தம் சீசர்களை தலை சாய்ந்து தூங்கினாரே. தம்மை மூவர் கைவிடவே துரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னம் தனிமையிலே. துரமாய் கடந்தே திகிலடைந்தார் தன்னம் தனிமையிலே.

0: சொன்னார், ஹாலேலூயா தகப்பனே, அப்பா இந்த வேளையிலும் திரும்ப நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முக்கு சூத்திரம், எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், நமக்கு சமாதானத்தை உண்டு வண்ணம் ஆக்கின உண்மையில வந்தது ஐயா உம்முடைய தழும்புகளால். ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் வியாதிப்பட்டவர்கள் சுகம் அடைகிறார்கள் ஐயா, குணம் அடைகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே கை கால்களில் இருக்கிற வலிகள், ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற பிளவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால ஐயா இந்த சரீரத்தை விட்டு அகன்று போகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை காண செய்கிற தேவன். சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, ஆண்டவராகிய ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள், அவர்கள் இருளில் இருந்தால் தேவன் அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா, ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹாலே லூயா, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹலேலூயா. ஆண்டவராகிய தேவனே இந்த தேசத்தில் இருக்கிற அசத்தியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவன பாராச்சா, தகப்பனாகிய தேவனே ராஜா. ஆண்டவரே அசங்கியங்களப்பா, துன்மார்க்கமான காரியங்கள் அப்பா, வியாதிகள் ஆண்டவரே அப்பா ராஜா இந்த தேசத்திலே ஆண்டவரே, அமெரிக்க தேசங்களிலே, நாங்கள் இருக்கின்ற யூரோப் தேசங்களிலே அப்பா ஆண்டவரே, நம்முடைய இலங்கை தேசத்திலே, இந்தியா தேசத்திலே இருக்கின்ற ஆண்டவரே இந்த பூத வஸ்து காரியங்களிலே ஆண்டவரே, கவர்மெண்டும் ஆண்டவரே பேசாமல் இருக்கிறார்கள் ஐயா. திருவரையே ஆண்டவரே இந்த காரியத்திலே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. ஆண்டவரே தினியோ ஜனங்கள் இந்த பூத மருந்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே எமக்கு சூத்திரம் ஐயா, தகவல்களுடைய வாழ்வு இழந்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. போத மருந்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா என் தகப்பனே, இன்னும் ஐயா ராஜா தகப்பனே அப்பா இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா இந்த மோட்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே எமக்கு சூத்திரம் ஐயா. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இளைய தலைமுறைகள் அப்பா ராஜா, ஆண்ட எப்படி நாங்கள் வாழ்ந்தோமோ ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் வருகின்ற வேளையிலே எப்படி எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே வேலைகள் கிடைத்ததப்பா ஆண்டவரே முக்கு சூத்திரம். பெரிதான காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபி அளித்தீர். அதே போல இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவராகி விசேஷமாக இந்த கனடியன் குடிமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசத்து குடிமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாழ்ந்த ஜனங்களப்பா, வாழ்ந்த தேசங்களப்பா ராஜா ஆண்டவரே, அந்த ஜனங்கள் முன்பு போல ஆண்டவரே அப்பா ஃப்ரீடமாக சந்தோஷமாக வாழ நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் வேலை வாய்ப்புகள் அந்த பிள்ளைகளுக்கு உருவாகட்டும் அப்பா ஆண்டவராகிய தேவனே. தேசத்திலே ஐயா பாவங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, பாவம் உள்ள ஆண்டவரே காரியங்கள் நடைபெறாதபடி ஆண்டவரே தகப்பனுடைய கரத்தை வைத்து ஐயா இந்த தேசத்தை ஆளுக செய்யும்படி செபிக்கிறோம். நீதியின் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, நீதியின் ஆண்டவரே வெளிப்பாடுகள் வரம்படுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதி தங்கி தரிக்க விடுமா செபிக்கிறோம். நீதி ஆண்டவரே முளைக்க விடுமா செபிக்கிறோம். இந்த தேசங்களின் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு ஆண்டவரே இந்த குடிமக்களை குறித்து ஒரு பாரத்தை உண்டு பண்ணும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முற்று முழுக்காக பொறுப்பிடும் ஆண்டவரே அப்பா பிதாவே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவோம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் அபிஷேக வார்த்தைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் பேக்ரவுண்ட்லேயே வழி நடத்திய சோரன் இமானுவேலையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேலையிலே எழுந்து இந்த காரியங்களை செய்து காரியங்களை நடத்துகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து தொடர்வதாக. அந்த வகையில் இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. போக்கிலும் வரத்திலும் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் விசேடமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே காலை வேளையிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. God bless you.
0: Amen. Amen. Bless you. Bless you everybody. Bless you. Thank you. அவர்களை
1: இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்தார்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இணைந்திருந்தீர்கள், கேட்டீர்கள். கர்த்தர் தாமே அந்த வசனங்களோடு வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம்
2: வியாழக்கிழமைக்கான
1: காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அபிஷேக ஆராதனைகளிலும் ஜபங்களிலும் இணைந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. வீட்டுக்கு பின்னதாக நடைபெறுகின்ற புதிய நிகழ்ச்சி ஊடகமாகவும் இணையுங்கள். கத்தர் வழிநடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் நேராளுக்கான வசனம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமேன். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ஆமேன். சங்கீதம் 52 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே நேராளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 4, ஏசாயா 50, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து வெளிப்படுத்தல் 10, 11 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சியும் அனுப்பி தருகிறோம். அதே வேளையில் ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவர்களுக்கூடாகவும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமை அந்த ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற்ற முடியும். உங்களுக்கு ஏதாவது தாளம் இருந்தால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் அனுப்பி தருகிறார். ஜீவமன்னா, சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து நற்சிந்தனை அனுப்பி தருகிறார். பாஸ்டர் கிறிஸ்தீனா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வருகிறார். தேவ ஊழியர் சுசிசுரேட்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வாக்கு தத்துவத்தை எடுத்து வருகிறார். சௌரி சசிகலா ருபேகா அவர்கள் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அவற்றை நாங்கள் பதிவு செய்து ஒலிபரப்பி அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்களை வரவேற்று கொண்டு மாலை வேளையில் இணைந்து அவர் தொகுத்து வழங்குவார். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு மீதியாக இணைய போகிற ஒவ்வொருவரையும், இணைய தடையாக இருக்கிற ஒவ்வொருவர்களையும், வந்து பார்த்து விட்டு போகின்ற ஒருவரையும் கூட நாங்கள் இந்த வேளையிலே தங்குதடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டம்மா,
0: பிரைஸ்லோட்டம்.
1: ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமேன். ஆமேன்.
0: சங்கவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் ஆவிக்குரிய நிர்வாணத்தை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம். ஏனென்றால் அதனால் தேவ பிரசன்னத்தை அவர்கள் இழந்து நிற்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3:17-18 வசனத்திலே, நீ நீர் பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புறமுட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணன் தோன்றாதபடி நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது வெளிப்படுத்தல் புத்தகம். ஏனென்றால் இன்றைக்கு பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை அநேகர் இழந்து கொண்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எப்ராயும் எப்படியாய் ஆண்டவருக்குள்ளே தலையிட்டாய், எப்படியாய் அவருடைய தேவனுடைய பங்காயிருந்தா, அந்த எப்ராயும் பிரியமான மகனாயிருந்த எப்ராயும் அங்கு தேவன் எப்படியாய் நான் உன்னை கைவிடுவேன் அப்படி எல்லாம் அவர் பேசிக்கொண்டு வந்தும் அவர் மனம் திரும்பவில்லை. அந்த இடத்தை பாருங்கள், ஓசியா 12:8 எப்ராயும்
2: நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரியாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தேவன் செய்த நன்மையை நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியிலே வைக்காமல் மறந்து போகிற தன்மைகள் எங்கள் மனிதனுக்குள்ளே உண்டு. ஆகவே நல்ல காரியங்கள் எப்பொழுதும் நல்லவை தான், ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் இடையிலே நாங்கள் எப்படியாய் வாழுகிறோம், எப்படியாய் இருக்கிறோம் என்று அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எப்ராஹிம் அந்த மகனுடைய தேவனுடைய பிள்ளையுடைய நினைவு தேவனுக்கு அங்கு எவ்வளவு முரண்பாடாய் இருந்தது என்று சொல்லியும் அதற்கு காரணம் அவர்களுடைய நினைவுகளே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த நினைவிலே அவர்களுக்கு திருப்பி அங்கு திருத்தியை கொடுத்தது, அவைகளுக்கு பணம் திருத்தியை கொடுத்தது, அவர்களுக்கு எல்லாமே திருத்தியை கொடுத்தது. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே அவர் பெருமை உள்ளவராய் இருக்கிறதை கர்த்தர் கண்டுகொண்டார். பாவமாகிய அக்கிரமத்தை எடுத்து காண்பிக்கிறார். துன்மார்க்கங்கள் வஞ்சகங்கள் எல்லாம் அங்கு ஓசியா புத்தகத்திலே பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் எவ்வளவோ கெஞ்சுகிறார், ஆண்டவர் கெஞ்சுறதை போல அந்த மகனோடு பேசுகிறார். ஆனால் அந்த இடத்திலே அவருடைய காரியம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் நிர்வாணமாய்தான் இருக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளுவார். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே இன்னும் இந்த எல்லா தேவ பிள்ளைகளும் அறியாமல் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்வது, தங்களை அறியாமல் உலகமும் பிரிச்சவையும் என்று சொல்லி அங்கு உலகம் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் பிரிக்கப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அங்கு தேவ சபைக்கு எவ்வளவு ஆபத்தை கொண்டு வர போகிறது என்பது நாங்கள் இன்னும் கொஞ்ச காலங்களில் பார்க்கும்போது அது அதிகமாய் விளங்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எப்ராஹிம் சொல்லுறார், நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லையண்டு. ஆனால் மனிதன் அறிவிலே குறைந்தவன் என்று சொல்லித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய மதிப்பீட்டின்படி அங்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மூன்றிலும் நாங்கள் உண்மைதான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு எங்கே பிரச்சனை, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளே எங்கே பிரச்சனை என்றா உண்மையாய் இருக்கிறதிலே தான் நாங்கள் பிரச்சனை படுகிறோம். என்னையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்லுகிறேன். ஏனென்றால் அதுதான் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினையும் கொண்டு வருகிறது. இந்த உண்மை தன்மையாய் நாங்கள் இருக்கும் போது ஆண்டவரோடு நாங்கள் இணைந்து இசைந்து இருக்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களுக்கு நீ கலிங்கம் போடுண்டு வேதத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கண்களை கலிங்கம் என்றால் மருந்து, அங்கு எதற்கு போடட்டான், கண்களுக்கு போடட்டான். ஏனென்றால் அந்த கண்ணிலே இருந்துதான் பாவம் உருவாகிறது, அந்த கண்ணிலே இருந்துதான் ஆவிக்குரிய குருட்டு தன்மைகளுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே இந்த கர்த்த நல்ல தீவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்க, நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்க நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எண்ணி சொல்லுகிறோம். பாருங்கள், இயேசு என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து என்றால் அவருடைய பணியை நாங்கள் செய்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் சொல்லி ஜெயம் எடுக்கிறோம். ஆனால் இந்த காரியங்கள் பண்ணப்பட்டவருக்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம், அல்லது அவருடைய பணிக்கு கீழாக நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த பயத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுக்காம போகிறோம். ஒரு தரம் பயப்படாம விட்டால் அடுத்த தரம் அந்த பயம் எங்களுக்கு வராது. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம்தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றா மனுஷனுக்கு பயந்தா கண்ணிய விளைவிக்கும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. அங்கு பாருங்கள், அந்த வெண் ஆடை எங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆடை எங்கே நாங்கள் இழந்தோம் என்றால் ஆதாம் ஏவாள் வீட்டி ஆதாம் ஏவாளுக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த மகிமையின் ஆடியை அங்கே சத்துரு உதிந்து கொண்டார். அந்த இடத்திலே இருந்துதான் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு தெரிந்து கொண்டப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களாயும் மகிமைக்குரியவர்களாயும் நாங்களை வைத்திருக்கிறார். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்குள்ளே இரு, எங்களுக்கு தேவன் போட்டு வச்சிருக்கிற மகிமையின் ஆடியை குறித்து எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சத்ருவுக்கோ அல்லது மற்ற மனுஷர்களுக்கோ தெரிகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அநேக சாட்சிகள் எனக்கு முன்பாக இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் பாருங்கள், சில காரியங்கள் நான் எவ்வளவுதான் பணம் வேண்டாம் என்று சொன்னாலும் என்னை அறியாமல் அவர்கள் என்னுடைய புத்தகத்துக்கு ரெண்டு பிள்ளைகள் பொன்ச பண்ணி நாங்கள் உங்களோட புத்தகத்தை பொன்ச பண்றோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் பிறகு சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு பணம் அனுப்பி, நாங்க உங்களுக்கு தெரியாம நாங்க உங்களோட சபைக்கு பணம் அனுப்பி அந்த காரியத்தை செய்விச்ச நாங்கள், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த சாட்சிகள் எல்லாம் எங்களுடைய உண்மை தன்மையில தான் இருக்கிறது, உண்மை தன்மையில தான் வருகிறது என்றதை நாங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா உண்மையா உண்மையா சொல்லிடுவோம், மிகுதி ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். ஆனா எங்களுடைய காரியத்தை பொய்யா எடுத்துக்கொண்டால் அது ஆண்டவருக்கும் அவைக்கு முடியாது. நாங்கள் அதை கடந்து போவோம். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டது, ஒரு ஊழியக்காரனுக்காக நான் கண்ணீர் வடித்து விட்டேன். இன்று மட்டும் அந்த ஊழியக்காரன் நின்று அங்கு பிரசங்கிக்க முடியாதபடி இருக்கிறார். ஏனென்றால் அதை நான் அதிகமாய் நான் ஆண்டவரிட்ட ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த மனுஷனை திருப்பி எடும், திருப்பி கொண்டு வாரும், திருப்பி தான் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அநே ஒரு பிள்ளையை வைத்து நான் தண்டிக்கிறவர் அல்ல, அநேக பிள்ளைகள் ஒரு நாளைக்கு தண்டனைக்கு வரும் என்று சொல்றதை நான் எனக்கு என்ன ஆண்டவர் அறிவுறுத்தினதை நான் காணக்கூடியதா இருந்தது. ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ள எங்கட கண்ணிலே என்ன காரியம் இருக்கோ அதுக்கு நாங்கள் முதலாவது அங்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி அந்த வெண்ணிற ஆடை எப்படிப்பட்ட ஆடையா இருக்குது, அந்த ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள இன்றைக்கு அன்றைக்கு மகிமையின் ஆடை, இன்றைக்கு எங்களுக்கு வெண்ணிறமான மென்மையான ஆடையை ஆண்டவர் எங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்கள்லே அங்கு நிர்வாணங்கள் மூடப்பட வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை மருங்கள் ஒரு ஊழியனுக்கு விரோதமா இன்னொரு ஊழியனுக்கு விரோதமா இது தேவ சமூகத்துல நிக்க கூடாது. இந்த நிர்வாணம், ஒவ்வொரு நிர்வாணமும் இன்றைய நாட்களில் மூடப்பட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் ரட்சிப்புக்கு இது தடையாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்க, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாங்களும் நானும் நீங்களும் நாங்கள் எல்லா நிர்வாணங்களும் எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் வெளியரங்கமா இருக்கிறோம் என்பதை நாங்கள் கண்டு செயல்படுவோம். கர்த்தர் இந்த காரியங்களை எங்களை எனக்கு அறிவுறுத்தி இந்த காரியங்களை சொல்லி தந்தபடியால் நான் உங்களுக்கு முன்பாக இதை வைக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் சொல்லி தந்தார், முழுமையா நாங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலையால் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் எங்களுக்கு பிறகு இன்னொரு ஆராதனையை செய்ய இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இடம் விட்டு கொடுப்போம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஜெபம் மட்டுமல்ல, எல்லாரும் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும் என்ற ஒரு நல் மனது எங்களுக்குள்ளே வரட்டும். ஏனென்றால் எங்களுக்கு பிறகு இன்னொரு ஜெபத்தை நடத்துறதுக்கு ஆவல் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சாட்சி தான் அவர்களை சாட்சியாக்கும். நாங்கள் நேரத்துக்கு கொடுத்து நேரத்துக்கு அவர்களையும் அங்கு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை அரவணைத்தால் தான் எல்லா தேவ சமூகம் பெருகி எழும்பும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் ஞானமாய் கவனமாய் ஜெபியுங்கள். கர்த்தராமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு கிறிஸ்துவின் பார்வையிலே இந்த திருச்சபை மக்கள் அங்கு வார்த்தையை அறிந்து புரிந்து அங்கு முரண்பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். பாஸ்டர்
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீர் எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊழியம் செய்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தை மகிமைப்படும்படியாக ஒரே வார்த்தையில பேச சத்துரு கொண்டு வருகிற தடைகளை தவறான உபதேசங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நிறங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா வார்த்தையானது வல்லமை உள்ளது. மாரியும் உறைந்தவளையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விட்டு உம்முடைய வழியில திரும்பி செல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பேசுற நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் அந்த வார்த்தைகளை பேச கிருபை செய்வீராக, பலம் தருவீராக, கருத்தாக வார்த்தைகளை உபயோகிக்க உம்முடைய ஞானம் புத்தி அறிவை தந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து வார்த்தை இந்த ரேடியோ ஊடாக பெருக கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக நீ கொடுக்கிற ஞானத்திற்காக உம்முடைய உம்முடைய வார்த்தையில இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள நீ செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
2: ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்,
3: ஆமென். God bless you sister, God bless you everybody.
2: ஆமென், ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிற காரியங்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய உண்மையான காரியங்கள் அவர்களுக்கு புரிந்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் இப்பொழுதும் அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் நாங்கள் ஒரு மனதோட அப்பா உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்கள் கூட பேசும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களை அறிந்திருக்கிற நோக்கத்தை அப்பா அவர்களால் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்பா உலகத்தில் இருப்பவர்களும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்பா. அந்த பெரியவரை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்து அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது அதிகமாக கொடுக்க வல்லமை நிறைந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க நேற்று மீண்டும் என்றும் நடத்துறவர் ஆண்டவரே அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே என்ன என்ன அப்பா வசதி இல்லாம இருக்கிறவர்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உங்களோட கரத்தை நீட்டு உங்களோட அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க அப்பா. வழி தப்பி போற மக்களுக்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. உங்களை அறிந்த மக்கள்கள் ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக ஆதி அன்பை விட்டு விலகிறவங்களுக்கு அப்பா உங்களோட அன்பை அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிதான ரகசியங்களை காட்டி வெளிப்படுதலை காட்டி அவர்களை உங்களுடைய அன்பினால் அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிற பிரசனத்துக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இந்த காலை நேரம் ஆண்டவரே நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட உன்னதத்தின் ஆவியின் மூலமாக பரலோகத்தின் அன்பின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக யாவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்திலே
5: இருக்கிற எல்லா இடங்களும் ஆண்டவரே அசுத்தமான ஆவியலுக்கு இடம் கொடாமைக்கு ஆண்டவரே மக்கள் அவங்களோட கண்களை மூடி அறிந்தும் அறியாம இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை அன்பினால அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா யாவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா இன்று காலை நேரம் அப்பா அவர்கள் செய்யற ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா ஒரு கோப்ப ஒரு கப் தண்ணீர் குடிக்கும் பொழுது ஆண்டவரே அதுக்கேற்ற பிரதிபலனை நீங்க கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்குரியவளாக ஊழியம் செய்யும் பொழுது ஐயா நீங்க ஒரு போதும் அவர்களை வெட்கத்துக்கள் போட விட மாட்டீங்க. இன்னும் அதிகமான ஊழியக்காரங்களை மாத்துமாக்களையும் கொண்டாந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களையும் இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க சிஸ்டர் ஜெனர். அப்பா இந்த காலை நேரம் நடத்துற ஒவ்வொரு ஊழியத்தை உங்களோட கரத்துல கொடுக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. நியோமி பாஸ்டர் கான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவங்களோட ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொரு தடையிலையும் நீக்கி அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வெறப்புற சிஸ்டர் யாவரையும் ஆண்டவருங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. பாஸ்டர் அன்டன் ராசன் அனைத்துக்காம் வருவர் அவங்களுக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து அதிகமாக உங்களிடத்தில் பற்றுக்கொள்வதற்கு உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு யாவரையும் அப்ப அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். முதலாவது உங்களுடைய ஆக்கியத்தை நாங்க தேடும் பொழுது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனே எமக்கு நன்றி. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கக்கூடியதாக உங்களுடைய நிழலில் அவர்களை அமைத்து இருப்பதற்கு அவர்களை அனைத்து உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதித்து அவர்கள் நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களுக்கு யாருக்கும் ஒரு ஜப விண்ணப்பம். வினோவுடைய மகள் அவளுக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருமணத்தை அவர்கள் நிச்சயத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாளிலே அந்த திருமணத்தை செய்ய போகிறவர்கள் அங்கு வர போகிறவர்கள் எல்லாருக்குள்ளேயும் தேவனுடைய ஒரு பிரசன்னம் இறங்க வேணும். பிள்ளைகள் வாழ்க்கையை தொடரும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் தொடங்க வேணும் என்று சொல்லி அவர்களுக்காக வினோடைய மகள் எசிமாவுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தி கொள்ளுங்கள். கத்ததாமே அவடும் அவருடைய பிள்ளையை மிகவும் வினோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனையோ பாடுகள் மத்தியில அந்த பிள்ளைய அந்த டாக்டர் ஆக்கி இருக்கிறார். ஆகவே அவர்களுக்காக ஜபத்திலே வழி நடத்துங்கள். இம்மட்டு நடத்தின இமானுவேலன் இனிமேலும் நடத்துவார். வினோ அவர்கள் வெளியிலே போக இருக்கிறதால் அவர்களுக்கு நாங்க முதலிடம் கொடுத்து கொஞ்சம் ஜபத்தை கொடுக்கிறேன். ஏனென்றா அதிக வேலைகள் அவர் செய்ய வேண்டிய இருக்கிறது. வினோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ
6: பிரைஸ் லார்ட் அக்கா.
2: பிரைஸ் லார்ட். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா ஜபத்துக்கு நீங்க சொல்லலாம். அல்லது எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கண்களுக்கு கலிங்கம் போட எல்லாரும் அறிந்து தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆண்டவரே மகா அன்பும் இரக்கம் ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து ஜீவனை காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துற கிருபைக்காக ஐயா நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒன்று கூட்டி அழைத்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவர தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தேவனே நீங்கள் ஒவ்வொரு ஒருவரையும் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே எங்கள் தகப்பன் ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் கண்டித்து தண்டித்து அன்பு வளர்க்கிற தகப்பன் ஆண்டவர் தேவனே உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக இருக்கவும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாகவும் உமக்கு பணிந்து நடக்கிற பிள்ளைகளாகவும் தகப்பனே நீங்கள் எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் செய்கிற காரியங்களையோ அப்பா ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே எங்களை நீங்கள் தண்டித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் என் தேவனே தாவே எங்களை தண்டித்து அன்போடு கண்டித்து நடத்தி ஆண்டவரே சத்துராதி பிடியில் நாங்கள் அகப்பட்டு போகாதபடி எங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இல்லை என்று சொல்லாமல் ஈந்தருகிற எங்கள் தகப்பன் ஆண்டவரே, கத்தாவே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பும் அடைக்கலத்தை கொட்டுங்காண்டவரே. அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்வதில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களும் அறையும் படியாக தகப்பனே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தை அண்டி ஓடி வர ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நடத்துகிற சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. இந்த குடும்பத்தோடும் கூட இருந்து கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. அதே போல இந்த சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா கத்தாவே உமக்கு பிரியமான மகளாண்டவரே. தேவனே கத்தாவே உம்முடைய ஊழியங்களை அப்பா அப்பகப்பனே அப்பா சோர்வின்றி செய்கிற மகளென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.

0: வேண்டுதல் என்னென்ன இதயங்களில் என்னென்ன இருக்கிறது என்று நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து அவர்களின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கும் சுகம் பெல ஆரோக்கியத்தை கொடுத்து பெலப்படுத்தி காத்து நடத்துங்க ஆண்டவர். உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி என்று கூறுகிறேன் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, மற்றவர்களுக்காக அப்பா எனக்கு மட்டுமில்லாமல், என் பிள்ளைக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனை பந்து அப்பா மற்றவர்களுக்காக பரிந்து பேசுற இந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் பொறுப்படுத்தி எல்லாத்தையும் விலக்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீட்டும் இன்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்க நன்றி வினோ கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் ஜெயத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த பிசாசின் கிரிகள் இன்றைய நாட்கள்லே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்குள்ளேயும் இந்த பிசாசின் கிரிகள் அதிகமாய் இருக்கிறது. ஆகவே இதுக்கு பின்னாக கிரிய செய்யற மனுஷர்களுக்கு பின்னால கிரிய செய்யற இந்த பிசாசின் கிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும். தேவனால் அவைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னென்ன பாவங்கள் குற்றம் குறைவு செய்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜப நேரத்திலே கர்த்தாவே எங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களையும் ஜனங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு எதிராக வருகிறதான எல்லா அந்தார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி சுபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தடைகளை கொண்டு வருகிறதான கத்தாவை அப்பா அந்த அசுத்த ஆவிகளை கத்தாவை தேவன் நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகமாய் கத்தாவை ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்தாவை இது அதிகமாக தாக்குகிறது கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் கத்தாவை பின்மாற்றத்திலே போய்விடாத படிக்க கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபத்தின் மூலமாய் கத்தாவை இந்த ஆவிகளை துரத்தத்தக்கதான கிருபையை பிள்ளைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை கிட்டி சேர சேர கத்தாவே அப்பா குடும்பங்களிலே அநேக பிரச்சனைகள் அநேக ஆவிக்குரிய காரியங்களிலே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடைகள் ஆண்டவரை ஜெபிக்க முடியாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வார்த்தைகளை வாசிக்க முடியாதபடிக்கு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் சுட்டி திரிகிறதான இந்த அசுத்த ஆவிகளை கத்தாவே தேவன் நீங்க சங்காரம் ஆக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே அப்பா அந்த ஆவிகளுக்கு எதிர்த்து நிக்கத்தக்கதாய் கத்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய அப்பா நல்ல ஆவிய தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற நல்ல பலத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற நல்ல ஜெப ஆவியை தேவன் பிள்ளைகளுக்கு ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கத்தாவே அப்பா ஊழிய குடும்பங்களிலே கத்தாவே அநேக கத்தாவே பாடுகள் வேதனைகள் கத்தாவே குடும்பங்களிலே சமாதானம் இல்லை ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் பெற்றோர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஊழியங்களை கத்தாவே உண்மை உத்தமமாய் செய்ய முடியாத படிக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருது போடுகிறதான எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த அசுத்த ஆவிகளை தேவன் தேசங்களிலிருந்து அப்புறப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தற்கொலையின் ஆவிகள் கொலை வெறியின் ஆவிகள் கத்தாவே எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதை எதிர்த்து நிற்கத்தக்கதாய் கத்தா அவரை பாவத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபத்தினாலே மாத்திரம்தான் அவனை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இது ஆவியானவர் உணர்த்துகிறார், இது கசுத்த ஆவியினாலே உணர்த்தப்படுகிறோம் என்று கர்த்தாவே வேறு பிரித்து அறிந்து கொள்ளத்தக்கதான கர்த்தாவே நல்ல ஞானம்.

0: பிள்ளைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாட்களிலே அப்பா பிள்ளைகளை அதிகமாய் வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா பிள்ளைகளும் ரட்சிப்புக்களாய் வரணும் ஆண்டவரே. இந்த ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாத படிக்க இருக்கிற எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, உம்மால் கூடாத காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டு தாவே. அப்பா அந்த காவியின் பிடியிலே விழுந்து விடாத படிக்க ஒவ்வொரு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரி வினோட குடும்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகளை ஒப்பு கொடுக்கிறேன். மகளுடைய காரியங்களை தேவன் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவ நிறைவாய் சந்தரப்பாண்டவரே. அப்பா பொருள் தேவை தேவன் சந்தகரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீட்டும் கட்டாவே அப்பாரியங்களை செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற எல்லா பஸ்தோத்திரமாண்டவர் பிள்ளைகளோடு கூட இருங்க கர்த்தாவே. அப்பா சந்தோஷமாய் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பொறுப்புகள் தேவையாவே அப்பா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவன் நீங்க முன்னின்று நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒரு கலியாரும் மகிழ்ந்து கலி திருமணத்தை தேவன் நடத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சகோதரியை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண காரியங்களை தேவன் கூட இருந்து மகளை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சங்கம ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த ஊடகத்தினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அப்பா அநேக நாடுகளுக்கு தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலே தேவன் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை நீ வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சகல காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். அப்படியே உங்களோடும்.
1: ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, நித்திய ஜீவன். ஆகவே அதற்காக வாழ வளர எங்கள் கிறிஸ்தவ உலகம் ஒரு மாற்றத்துக்குள்ளாக வர கத்தர் உதவி செய்ய வேணும். ஒரு கிருபை இந்த அருள வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நர்மையான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றிகள் எடுக்கிறங்க தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுகிற தயவுக்கு ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. அப்பா இதோ இம்மட்டமாய் காத்து வழி நடத்தின தேவன் இனியும் கொடுக்க தாவே நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறேன் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறங்க தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவர் ஒரு நாளும் குறைந்து விட்டு போகாதபடிக்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டீரோ கர்த்தாவே அந்த நோக்கங்கள் வீண் போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு ஆண்டவரே வருகிறதான ஆண்டவரே அப்பா, குழப்பங்களும் மனவே மனதில் இருக்கிறதான போராட்டங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்கு நேரா எங்களை நாங்கள் ஆண்டவரை ஒப்புவிக்க கர்த்தர் உதவி செய்யும் படியா செபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே அருமையான பவுல் சொல்வது போல ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற வசனத்தின்படி நாங்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல போராட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் ஓட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஓடுகிற ஓட்டம் ஆகப்பட்டது ஆண்டவரே, அது ஆண்டவரே எந்த இலக்கை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோமோ சென்று கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை ஒரு நாளும் தவறு விடாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் பா. இதில் எத்தனையோ குழப்பங்கள் வரலாம், எத்தனையோ தடைகள் வரலாம், எத்தனையோ ஆண்டவரே பாதிப்புகள் வரலாம், ஆனாலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசமும் எங்களுடைய நம்பிக்கையும் ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே இலக்கை நாங்கள் அடைய கர்த்தர் எங்களையே நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே எங்கள் இலத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சிறு சிறு தவறுகள் ஆண்டவரே இவைகளெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே பூரணமாய் பரிசுத்தமாய் மாற்றப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். ஏதோ ஆண்டவரே அப்பா அது ஆலயத்திற்கு போனோம் வந்தோம் என்று இல்லாமல், அப்பா இதோ ஜெபத்தோம் என்று இல்லாமல், அந்த வழிகளின் கூடாக ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே அது ஆணிதரமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். ஒருவராலும் ஆண்டவரே தர முடியாத சமாதானத்தையும், ஒருவராலும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும், ஒருவராலும் கொடுக்க முடியாத உயர்வையும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ தர சித்தமுள்ளவரா இருக்கிறபடியால் ஆண்டவரே அதற்கு என் எங்களும் நாங்களும் கொடுக்கத்தாவே அதுக்கு தகுதியாய் உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்திற்கு விழுகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்க பார்க்கிற பிள்ளைகளாய் அதிலே ஒரு நாளும் குறைவுபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இம்மட்டமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினே. நாங்களும் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ஒரு பாவ காரியங்களில் இருந்திருக்கலாம் கடந்த காலத்தில், ஒருவேளை விக்கிரகத்தை வணங்கிக்க உடையவர்களா இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே வேறு மதத்தார ஆண்டவரே புறஜாதி மக்களாக இருந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் உங்களை உண்மை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படியாய் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டவர் இம்மட்டுமாய் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகமே எங்களை நித்தம் நித்தமாய் வழி நடத்துகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நடப்பதும் ஆண்டவரே உங்களுடைய தயவுதான், நாங்கள் படுப்பதும் எழுவதும் உம்முடைய தயவுனால் ஆண்டவரே. அப்படியா இருக்கும் நேரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே அந்த விசுவாசத்தில் ஒரு நாளும் குறைவு விட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே உறவாடுகிறவர்களாக ஆண்டவரே உம்முடைய சத்திய பாதையில நடக்கக்கூடியவர்களாக உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின்படி ஆண்டவரே செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம்பா. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே அது பூரணமாய் ஆண்டவரே வெளியரங்கமாய் ஆண்டவரை நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்பா உலகம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே உயிரோ ஆண்டவரே அப்பா இந்த உடலும் ஆண்டவரே ஒரு நாள் மறைந்து போகலாம், மறந்து போகலாம், மறைந்து போகலாம், ஆனால் ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்கு ஆண்டவரே ஒரு நஷ்டம் ஏற்படாதபடிக்கு அதை கொடுத்த தேவனிடத்திலே ஆண்டவரே அதை பரிபூர்ணமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக சேர்க்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே அந்த நல்ல போராட்டத்திலோடு கொடுக்கத்தாவே எங்களுடைய வாழ்வை ஆண்டவர் நாங்கள் முடிக்கும் வரை ஆண்டவரே இந்த ஜீவன் இருக்கும் வரை ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு தயவு பாராட்டி உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நித்தம் நித்தமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கொடுக்கத்தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே அறியாதற்காக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ளணும்பா. அவர்களும் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனிலே ஆண்டவர் பங்கு உள்ளவர்களாக பங்கு பெறக்கூடியவர்களாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் கர்த்தராக தேவன். அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்திற்கும் கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்களையும் ஆண்டவரே நித்தியத்திற்கு நேராய் வழி நடத்துங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா நீ ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுடைய நோக்கங்கள் கொடுக்கத்தாவே ஒரு நாளும் இன் புகாதபடிக்கு தேவனாக கர்த்தர் நீ தந்திருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கை பாதையில அனுதினமும் ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரேன் தர்மியான செப வேலையை ஆண்டவரேன் நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறாங்க தாவே. மகனுக்கு நீங்க துணையா இருங்க, மகனுக்கு எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகனுக்கு எல்லா வேலையும் துணையா இருந்து வழி நடத்தி தேவன் தந்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நீர் ஆண்டவரே மகனுக்கு ஆண்டவரே சகலமும் தந்து ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறப்பா தேவன் அவர்களுக்கு நீர் துணையாயிருங்க. அவள் கைட்டு செய்யற வேலையை ஆசிர்வதிங்க. அவர் குடும்பத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. அப்படி ஆய் கொடுக்க தாமே ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிச்சு பிக்கிறோம். அவள் வாழ்கிறதான இடத்திலே தேவன் நீர் அவருக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். கர்த்தர் தாமே அவருக்கு எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இந்த ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான சேனட் மகளையும் அவருடைய கணவன் மகனையும் மகளையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அவர்களுக்கு நீர் துணையா இருங்கப்பா. அவர்கள் ஓட்டத்தை கூட நல்ல போராட்டத்தோடு ஓட கர்த்தர் உதவிச்சு தேவனாய் கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றி ஆண்டவரே மோருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: மேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் நீங்க கைவிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் அமேரியா. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இந்த நாட்களில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் பொய்யான விபரீதங்களுக்கும் எங்கள் மக்கள் எங்கள் ஜனங்கள் விலகி நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹல்லேலூயா ஸ்தோத்ரப்பா துதிக்கிறோம் ராஜா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே. எங்களை இம்மட்டுமாய் கண்ணின் மணியை போல பாதுகாத்த உமது கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் உமது கிருபையால எங்களை திருப்தி ஆக்கி வழி நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் கொடுத்த எல்லா சுகப்பில ஜீவன் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சமாதானம் யாவற்றுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக தேவன் எங்களை வழி நடத்துற ஒவ்வொரு நாளின் பா கிரு ஒவ்வொரு நாளும் அது காலையிலே உமது கிருபையை எங்களை கேட்க செய்வீராக பாமா சோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேகரப்பா தினமுமாக கூடி தேசங்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக சபைகளுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தராகி தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறப்பா. அப்படியாக ஆண்டவர் சாமே இந்த வேலையில கூட கொடுக்கப்பட்டுதான் அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் நன்றி செலுத்துகிறப்பா. தேவனை அறிந்த மக்களா இருக்கிறவர்கள் தங்களை தாங்களே அறிந்து கொள்ளாதபடிக்கு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து அப்பா தேவ தூஷணம் செய்து வருகிற காரியத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாளிலே தகப்பனே ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில் அநேகர் ஆண்டவரையை நாங்கள் பார்க்கின்ற வேலையிலே அவர்கள் ஊழியர்களா இருக்கலாம் ஆண்டவரே அப்படியே விசுவாசிகளா இருக்கலாம் இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களா இருக்கிறார்கள். வீண் பேச்சு அதிகமான பேச்சினாலே பாவம் செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் வாய்களை எல்லாம் தேவன் தாமே நீர் கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாக தானிய தாவீது கூட என் கட்டாவே என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு வாய்களிலும் வாழ்க்கை வாழ்க்கையிலையும் பண்ணி காவல் வைப்பீராக உமக்கு சோத்துறோம். அதே வேலையில இந்த நாவானது சிறிய அவயமாய் இருந்தாலும் அதை ஒரு அது ஒரு காட்டையை கொளுத்துகிறதா நெருப்பை உண்டாக்குறதா இருக்கிறது. அப்படியேற்பட்ட காரியமா இருக்கிறது தகப்பனே. இந்தனால அந்த நாவை அடக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தாமே கிருபை செய்து சீர்கேடான வீண் பேச்சுகளினாலே அதிகமான பாதிப்புகள், குடும்பங்களிலே சண்டைகள், சபைகளிலே வீண் வார்த்தைகளினாலே போட்டி போறாமைகளா இருக்கின்ற காரியம் இதெல்லாம் விலகி போகணப்பா. உண்மையும் உத்தமமாய் ஒரு ஒருத்தரும் விசுவாசிகளும் ஊழியர்களும் யாவருமாய் அறிந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அப்பா அந்த வீண் பேச்சுக்கு, அதுவும் சீர்கேடான வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடிக்க தகப்பனே ஒரு ஒருத்தரையும் இந்த வேலையிலேயே ஆசிர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல விசேஷித்தமான ஞானத்தை கொடுங்க. எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை கூட அவர்கள் அறிந்து பேச கர்த்தன் நீர் கிருபை செய்தீராக. உமக்கு சோத்திரம். அப்படியாக கூட கர்த்தர் எங்களை எல்லோருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த நாள்ல இந்த சீர்கேடான பேச்சுகளில் சபைகளிலும் குடும்பங்களிலும் இராதபடிக்கு எல்லாவற்றையும் விலக்கி போட்டு நல்ல ஞானத்தினாலே நிரப்பி ஆண்டவர் தாமே ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்த முடியாது ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் நீர் செய்து ஆசிர்வதித்து யாரெல்லாம் வீண் பேச்சினாலே தங்கள் நேரங்களை கெடுத்து கொண்டு அப்போ இருக்கிற எல்லா காரியத்திலிருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி நீர் தாமே நல்ல ஞானத்தை கட்டளிடும்படியாக ஜபிக்கிறோம். உமக்கு சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்பா இதனை நடத்தி இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையுமாய் தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. அவரு கூட இணைந்து செய்கிறதான எல்லா ஆண்டவரே சோத்திரம் அப்பா. குடும்பத்தை முழுவதுமா ஆசிர்வதிங்க. அவர்கள் செய்கிறதான இந்த ஊழியம் இன்னும் அதிகதிகமாக எல்லா தேசங்களுக்கும் அது கடந்து செல்லவும் தேவனை எல்லாரும் அறியவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே மக்கு சோத்திரம். அப்படியே ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய், சொந்த பந்தங்கள் ஒருவர்த்தருமாய் நீர் ஆசிர்வதிப்பீராக. இணைப்பில இணைந்து பணிபுரிகிறதான தெய்வ ஊழியர்கள், உடைய குடும்பங்கள் யாவரையுமாய் கூட தேவன் நீங்க ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேலையிலே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் ஊழிய பாதையிலே அதிகமான அப்பா ஞானத்தினாலே நீர் நடக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஜெபித்த யாவரையுமாய் ஆசிர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. இறுதியாக ஜபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஒருவர்த்தரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்தப்பா. சமாதான, சந்தோஷம், ஐக்கியம், ஆரோக்கியம் இருக்க இந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். நம்ம ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கத்தர். உங்களோடும் பிள்ளையோடும் பிற பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவா செய்து முடிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன். அப்படி உங்கள் அனைவருமாய் ஆசிர்வதிப்பாராக.
3: ஆமேன், ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சாந்தி சிஸ்டர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இருக்கிற கரு சகல அட்டூழியங்களும் அகற்றப்பட எங்கள் தேசம் ஒரு சமாதானத்தை, ஒரு ரட்சிப்பை ஜனங்கள் காண உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: நன்றி, நன்றி சிஸ்டர். அன்பான பரமபிதாவே, உமக்கு வேலையிலையா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல அந்த இடம் தங்கி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்ம போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்ம வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை, இந்த ஜெபிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே, இந்த ஜெயத்தை ஏறெடுக்கிற நேரத்தை தந்ததுக்காகவும் எங்களுக்கு ஜெயங்களை ஆண்டவரே நாங்க தாழ்மையோடு உங்களுக்கு விண்ணப்பம் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை நீங்க கேட்டு பல்தாரத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா இந்த இலங்கை தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா இந்த அதுல இருக்கிற பாவங்களா என்ன தெரியவில்லை ஆண்டவரே, அந்த பாவங்கள்ல இருந்து நீங்க தானே ஐயா மீட்டர்ல வேண்டும் இந்த ஜனங்களை ஆண்டவரே. அங்க இருக்கிற தீய சக்திகள், தீய சத்ருக்களின் காரியங்கள் எல்லாம், செயல்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எல்லாத்தையும் துப்புரவு செய்யறதுக்காக ஆண்டவரே உண்மை வேண்டி நிக்கிறோம் தவப்பனே ஐயா. உண்மை போட்டுகிறோம் ராஜா, உம்முடைய கிரியை அங்க இருக்கிறதுக்காக, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா உங்களோட கண்களால அந்த தேசங்களை நீங்க பார்த்து அந்த தேசங்களை நீங்க ஆண்டவரே அங்க இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக பரமபிதாவே உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் தேவன் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. நீர் கண்கூர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர் ராஜா. நாங்க செய்யற பிள்ளைகளையும் தப்புகளையும் தவறுகளையும் அதுல இருந்து எங்களை விளக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. அந்த ஜனங்களே ஆண்டவரே ஆண்டவரே அந்த தேசத்து ஜனங்களை விளக்கி காத்து கொள்ளுறதுக்காக உண்மை வேண்டி இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த விண்ணப்பத்தை நிறைவேறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா இந்த வேளையில கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்க கண்ணீர் எல்லாம் நீ திருப்தியில வைத்து அதை காட பதில எங்களுக்கு தாரத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு அதிசயம் செய்யறதுக்காக நன்றி ராஜா. அந்த தேசத்துல நீர் ஒரு அற்புதம் செய்யறதுக்காக நன்றி ராஜா. உம்ம போற்றுகிறோம் ராஜா. உம்ம வணங்குகிறோம் ராஜா. அப்ப உம்ம கிருபை தாங்கும்படியாக அந்த தேசத்தை உம்மோட கிருபை ஆண்டவரே மகா இரக்கமானவரே. உம்முடைய இரக்கம் அந்த தேசத்துக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை காட்டுறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கத்தால் அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா அந்த துன்ப வேலையிலையும் வறும வேலையிலையும் நோய்களையும் இருந்து அந்த ஜனங்களை நீங்க மீட்டெடுக்கிறதுக்காக நன்றி. அந்த தேசத்தை நீங்க துப்புரவு செய்யறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அந்த தேசம் எல்லாம் முள்ளுவது ஆண்டவரே. எந்த தீங்கான சக்தியும் அந்த தேசத்துக்கு வராதபடி உம்முடைய ரத்தத்தை பாப்பா விலையேறப்பட்ட உம்முடைய ரத்தத்தை ராஜா அந்த தேசம் எல்லாம் முழுவதும் பூசுறோம் அப்பா. எந்த அயல் நாடுகள்ல இருந்தும் எங்கிருந்தும் அந்த தேசத்துக்கு தீமை வராதபடி ஆண்டவரே அப்பா. கஞ்சாக்கள் ஒன்றும் அந்த தேசங்களுக்குள்ள வராதபடி ஐயா. கலையை பிடுங்கி எடுக்கிறவராய் இருக்கிறீர் ஐயா. இந்த கலையை பிடுங்கி எடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளையும் நீர் ஆவியானவரே நீர் ஊற்றத்துக்காக ஆண்டவரே அங்கு ஜெபங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாள்தோறும் ஜெபிக்க தூண்டுறவரே ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் நாங்க இந்த கண்களால் அந்த தேசத்துல காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி ஜெபம் எடுத்து நிற்கிறோம் தகப்பனே. ஏசு நாமத்துல ஜெபம் கட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர் கேத்தர். வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்லே அங்கு ஆவிகளை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேணும். அவர்கள் பாரப்பட்டு ஜெபிக்க வேணும் என்ற அந்த ஒரு தன்மைக்குள்ள வர வேணும் என்று சொல்லி ஆவியின் நிரப்பம் அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. நன்றி. இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போவதுக்காய் நன்றி. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதா. தேவனே இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் அப்பா, கற்பத்தின் கனிகள் மீதும் உடைய ஆவியை ஊற்று, பாலகர் மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க. தேவனே குமாரர் குமார்த்திகள் மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க அளவில்லாமல். முதியோர்கள் மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா என் தேவன். தேச தலைவர் அதிகாரிகள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்க. ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. அரச குடும்பத்தில் ஒவ்வொரு மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனே அப்பா பிதாவே, தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி விடுதலை செய்யுங்க அப்பா. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும். தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தேவனே. விசேஷமாய் தேவனே கிறிஸ்தவர்கள் மீது தேவனே பிதாவே உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதாவி. ஆவிகளை பகுத்து அறிகிற அந்த வரத்தை கொடுங்கள் அப்பா பிதாவி. ஓ நன்றி ஆவியானவரே தேவனே. ஒவ்வொரு ஆவிகளையும் பகுத்தறியத்தக்கதாக தேவனே உம்முடைய வரத்தினாலே உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதாவி. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறான் என்று சொன்னீங்களே ஆவியானவரே தேவனே. அப்படியாக தேவனே ஆவியினாலே நிரப்புங்க அப்பா. கத்ராய் ஏசு கிறிஸ்துவை உம்முடைய ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்பினீங்கப்பா.
7: யோவான் 3:34 அதே போல் தேவனே பிதாவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாரப்பா. நீங்கள் அவரை அபிஷேகம் பண்ணி நீங்க உம்முடைய வல்லமையினாலே நிரப்பின் நீங்கள் அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே நிரப்பின் நீங்கள் என் தேவனே. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாவுடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு தேவனே நோயை சுகப்படுத்தி தேவனே பிதாவே மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அப்பா. அதே போல் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார் அப்பா. உலகத்திலே இருப்போர் உங்களுக்குள்ளே இருப்போர் பெரியவன் சொன்ன தேவனே, தேவாவியானவரை நீங்கள் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அப்பா பிதாவே. தேவனே எங்களுக்கு சகல அதிகாரத்தையும் வல்லமையும் தந்தீங்கள் அப்பா, வானத்திலேயும் பூமியிலேயும் ஓ சகல அதிகாரத்தையும் வல்லமையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கள் அப்பா பிதாவே. இதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் திரள்களை மிதிக்கவும் அப்பா பிதாவே, சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்கள் அப்பா. ஒன்றும் அவளை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீங்கள் அப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்க தேவனே, தேவனுக்கு முதல் கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னார் தேவனே. அப்பா கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுதப்பா பிசாசுக்கு எதிர்த்து நிக்க தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிகாரத்தையும் வல்லமையை நீங்கள் கொடுப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே, நன்றி அப்பா தேவனே. இந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்பா பிதாவே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி, ஆவி அவளுடைய கனியினாலே அவளை நிரப்புங்க, அவளுடைய வரங்களினாலேயும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலேயும் விசுவாசமாய் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரை அப்படியாக நீங்க இந்த கடைசி நாட்கள்லே தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா அந்த வரங்களை வல்லமையை கொடுத்து தேவனே பிதாவே பெரிய காரியங்களை அப்பா இந்த பிள்ளைகள் மூலம் செய்ய போதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. வஞ்சிக்கிற ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் ஓபட்கப்பட்டு போவதாக தேவனே, அந்த வரத்தினாலே நிரப்புங்க, ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினாலே நிரப்புங்க அப்பா. வஞ்சிக்கிற ஆவிகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக தந்திரத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவனே, மாய்மாலத்தின் ஆவிகளை கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆவியானவரே உம்முடைய வரத்தினாலே நிரப்பும் அப்பா தேவனே. உம்முடைய பிள்ளைகள் தேவனே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உம்முடைய வரத்தினாலே ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தேவனே ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா பிதாவே. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, ஆவியானவரே தேவனே பிதாவே, நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன் சொன்ன தேவனே அப்பா நிரப்புங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி ஜுவாலைகளாய் நிரப்புங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்க அப்பா. ஓ உம்முடைய அறிவினாலே நிரப்புங்க, ஞானத்தின் ஆவி, உணர்வுள்ள ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி தேவனே, ஆவிகளை பகுத்தறிகிற ஆவியினாலே நிரப்புங்க அப்பா. ஓ நன்றி அப்பா. அறிவினாலே நிரப்புங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவர். நன்றி அப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே பிசாசாரன் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சென்றிருக்கிறார் தேவனே. ஆவிக்குரிய வரங்களினாலும் ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினாலே நிரப்புங்க அப்பா பிதாவே. விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தேவனே நிரப்புங்க அப்பா. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் அல்ல, வானம் மண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோட போராட்டம் சொன்னீங்களப்பா. பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தேவனே இந்த ஆவிகளை எதிர்த்து நிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அதிகாரத்தினாலேயும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. இதுல இணைந்திருக்கிறதவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியாக நிரப்புங்க அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. கல்வாரியின் பரிசுத்த ரத்தத்தினாலே சந்ததியையும் சந்தானங்களையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஒவ்வொரு வீட்டிலும் பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன் தேவனே, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. யார் யார் நோய் வியாதியோட இருக்கிறாளோ தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தை அனுப்பி ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே, இருபுறமும் கணுக்குள்ள பட்டயத்தை அனுப்பி ஊன்கள் கணுக்கள் எலும்புகள் தசைநார்கள் இரத்த குழாய்கள் உள்ளூர் புலங்கும் சுகமளிக்கும் வல்லமை கடந்து செல்வதாக. ஓ நன்றி அப்பா. பிசாவுடைய சகல கிரியைகளும் சிறந்து போவதாக. ஓ நன்றிரா, இல்லாதவைகளை இருக்கிறவத போய் அளக்கிற தேவனப்பா நீங்கள் தேவனே. சேலந்து உறுப்பால் செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய உறுப்பலை சிருஷ்டியுங்க அப்பா பிதா. நன்றி, நன்றி ராஜாவி. அப்படியா நீங்கள் செய்வதற்காக நன்றி அப்பா தேவனே. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலோன்னு சொன்னீங்க அப்பா பிதாவே. நாங்களுக்கு ஜீவனை தேவனே சொல்லுகிற வார்த்தையை தந்தது, ஆசீர்வதிக்கிற வார்த்தையை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததுக்காய் நன்றி. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. இணைந்திருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்டம். அதே போல தேவனே இந்த ஜெசிமாவை உங்களுக்கு கருத்தில் ஒப்படைக்கிறோம், அந்த வினோட மகளை தேவனே, அந்த திருமணம் செய்ய போற அந்த மகனை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன் தேவனே. எங்கே இருவரோ மூவரோ ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்களித்த தேவனே, இவளுக்கு ஒருமனத்தின் ஆவிய கொடும், ஐக்கியத்தின் ஆவிய கொடும் அப்பா, அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நீங்க சொன்னீங்களப்பா ஒரு மனிதனை எல்லாம் நான் உருவாக்கினேன். ஏன் ஒரு மனிதனை உருவாக்கினேன்டா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படியாக. அப்படியாக தேவனே இந்த குடும்பம் அப்பா உமக்கு சாட்சியாக, தேவனே மக்களுக்கு சாட்சியாக, தேவனே தேவனே வாழ தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரை ஆளுக செய்யுங்க, எல்லா மாம்சக்கிரியல் பிசாசின் கிரி உலகக்கிரி எல்லாம் வெளியேறுவதாக. ஆவியானவரே இவளை ஆளுக செய்யுங்கப்பா, இருதயத்தை ஆளுக செய்யுங்க, சிந்தைகளை ஆளுக செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே இவளை எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நீங்கள் பொறுப்படுங்களப்பா, உமது கருத்திலே இந்த குடும்பத்தை ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவே, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. அதே போல தேவனே இந்த லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, இந்த ஊழியத்தை சேர மகனை ஆசீர்வதியுங்க, இதுல இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. சந்ததிகள் சந்தானத்தை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை பலகி பெருக செய்யுங்க. இதன் மூலமாய் கடந்து போற ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, தேசங்களிலே அற்புதங்கள் அதிசயம் நடப்பதாக, ராஜாக்கள் மத்தியிலே அற்புதங்கள் அதிசயங்கள், ஒரு தனி நபர் மீது அற்புதங்கள் அதிசயங்கள் அப்பா பிதாவே நடப்பதாக. எந்த ஜபத்தை கேட்கிறவரே நன்றி, திறப்பின் வாசல்ல நன்றி ஜபிக்கிற இந்த ஜபத்தை கேட்டப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. நாங்கள் உம்முடைய பரிசுத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ராஜாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம், ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவனே அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இப்போது பார்க்கலாம். 1000 மடங்கு ஆசீர்வதியுங்கப்பா அவர் குடும்பத்தை, மற்றவர்களுக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா பிதாவே. நன்றி என்றவனே புறப்படுங்கப்பா, அதேவனே ஜனசிஸ் புறப்படுங்களப்பா பிதாவே, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்களப்பா பிதாவே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா பிதாவே. வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என்றவனே சோசம், அப்படியாக ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக, ஆமீன்
7: ஆமீன் ஆமீன். அப்படியே அனைவரோடு இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பாராக,
3: எல்லா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைப்பதாக, ஆமீன் ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜெனட். இந்திய நாட்களிலே தர்க்கங்களும் விரோதங்களும் பிரிவினைகளும் அதிகமாகி கொண்டு போகிறது. இதற்கு காரணமாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அகற்றி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதான ஆவி, பரிசுத்தாவி, அவர்களுக்குள்ளே சத்திய ஆவி நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஆமாண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் எங்கள் இயேசப்பாவை. அப்பா, ரெண்டு பேரோ மூன்று பேரோ உம்முடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், அது வாக்கு தத்தமாயிருப்பதற்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒரு மனதோடு ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு முன்பாக இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட தேவன் கிருபை செய்யும்படியாகவும், ஆமென்றும் ஆமேன் என்றும் அது இரட்டத்தனையாய் திரும்பி வர தேவன் கிருபை செய்யும்படியாக எங்களை ஒரு விஷயமுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினாலும், ஆண்டவரே நெருங்குண்டதும் நொறுங்குண்டதும் ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே எங்களை தாழ்த்தி இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இந்த நாட்களிலே நாடுகளுக்கு நாடுகள் தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் ஆண்டவரே வீண் பேச்சுக்களும் ஆண்டவரே பொய்யான ஆண்டவரே அப்பா கர்த்தாவே காரியங்களும் கதைகளும் ஒப்பந்தங்களும் இயேசுவே ஆண்டவரே பலகி பெருகி பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறது ராஜா. தகப்பனே இவைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரே போராட்டமும் யுத்தமும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாத காலங்களையும் நேரங்களையும் ஆயுதங்களையும் வீணாக்குகிறபடி ஆண்டவரே இவர்களுடைய வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே அதிகரித்து மரணத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசு ராஜாவே ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டவரே அதிபர்களையும் ராஜாக்களையும் அரசாங்கங்களையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த விமானப்பட ஆண்டவரே தரப்பட எல்லா படை அதிகாரிகளையும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு விரோதமாக எழும்புகிற அதிகாரிகளையும் தேவனே இவர்களுடைய கர்த்தாவே நாவிலே இருதயத்திலே சிந்தனையிலே எழும்புகிறதான ஆண்டவரே அப்பா பொய்யான எண்ணங்கள் சிந்தனைகள் வாக்குவாதங்கள் பொய்யான ஆண்டவரே கர்த்தாவே திட்டங்கள் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிற அவமதிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து சாம்பலா போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவைகள் ஒன்றுக்கும் உதவாது அப்பா. கடந்த காலங்களிலே ஒரு காரியம் கூட ஒன்றுக்கும் உதவாம போய் எல்லாம் அழிந்து போனதே ராஜா. தகப்பனே கர்த்தாவே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாம் அழிந்து போனார்களே ராஜா மண்ணோடு மண்ணாக. இனிமேலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஆண்டவரே சண்டைகள் மூர்க்க குணங்கள் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பொய் பேசுகிற காரியங்கள் ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு ஆண்டவரே அதிபருக்கு அதிபர்கள் ஆண்டவரே கர்த்தாவை நடத்தி இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து தங்களுக்கு தாங்களே மண்ணை வரிவைத்துக் கொள்ளுகிற காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாட்டுக்கு நாடு கர்த்தாவே மண்ணை கவ்வுகிற காலமாக நிற்கிறதே ராஜா. தகப்பனே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மனுஷ எண்ணங்கள் மிருக எண்ணங்கள் ஆண்டவரே துர்க்குணங்கள் பிசாசு போடுகிற சிந்தனைகள் நினைவுகள் பேச்சுக்கள் நடத்தைகள் ஆண்டவரே வட்ட மேசை மகா நாடுகள் எல்லாம் அழிந்து நாசமாய் போவதாகப்பா. அந்த நேரத்திலே ராஜா நீர் தாவிதோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்க வைத்தவரப்பா. தகப்பனே மோசையோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி ஆண்டவரே பலத்த சேனையை கர்த்தாவே முறியடிக்க வைத்தவர் உம்முடைய ஞானம் அப்பா. தகப்பனே அப்படியாக ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் முழங்கால் படியிட்டு கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எப்படி செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு முன்பாக தலை வணங்கி நின்று ஆண்டவரே கர்த்தாவே நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கர்த்தாவே சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய நீதியும் நியாயமும் சத்தியமும் ஓங்கி வளரட்டும் அப்பா. சபைகள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டது உம்முடைய சரீரத்தினால் உருவாக்கப்பட்டது உம்முடைய ஆண்டவரே வாக்கு தத்தங்களினாலும் வல்லமைகளினாலும் கற்பனைகளினாலும் கட்டளைகளினாலும் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் பெருகி பெருக விடாதபடி உண்மையும் உத்தவமாய் இருக்க விடாதபடி சாட்சிகள் பலகி பெருக விடாதபடி போடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் தேவன் தாமே முறி அடித்து போடுவாராக. குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே தூய அன்பு ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா இருதயத்திலே இருந்து சத்தியம் வெளிப்பட சமாதானம் உருவாக தேவனே நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. தகப்பனே பிரிவினைகளை கொண்டு ஆண்டவரே சபைகளை நடத்தவே முடியாது ராஜா. அந்த பிரிவினையின் ஆவிகள் சபையை ஆண்டவரே உடைத்து குடும்பங்களை உடைத்து பிள்ளைகளை உடைத்து வெளியேற்றுகிறது ராஜா. இப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள்ளே ஆண்டவரே எக்காரணம் கொண்டு நுழைய விடாதபடி மேக ஸ்தம்பமாய் இறங்கி உம்முடைய வல்லமையை அந்த இடத்துல பிள்ளைகள் மேலே ஊற்றி ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் அது நிறைவாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவன் என் அருகில் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறார் சத்திய ஆவியானவர் என்னை நிரப்புகிறார் தேற்ற வாழனங்கள் நடுவிலே நிற்கிறார் சமாதான பிரவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற அந்த வல்லமையும் மகிமையும் பயமும் பிள்ளைகளையும் சபையையும் நிரப்பி வழியும்படி ஆச்சபிக்கிறோம் அப்பா. சாட்சிகள் மறைந்து போகிறது ராஜா சாட்சிகள் அழிந்து போகிறதப்பா சபைகள் அழிந்து போகிறதப்பா ரட்சிப்பு இல்லாமல் போகிறதப்பா கொள்ள நோயும் கொடிய நோயும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிறதப்பா. தேவனே கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்மால் ஆண்டவரே அழைக்கப்பட்ட பிள்ளைகள், உண்மையும் முத்தவமாக குடும்பமாக நின்று கர்த்தாவே உமக்கு சாட்சியாக நின்று வீணான தர்க்கங்களுக்கும் பொய் பேச்சுக்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே டெலிபோனிலே ஒருவருக்கு ஒருவர் கோல் மூட்டி அநியாயமான காரியங்களை கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா வீணான கர்த்தாவே பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவிகள் ராஜா இந்த சவுளுக்குள்ளே இருந்ததே அப்பா. ஆனால் சவுளும் சவுளுடைய குடும்பமும் அநியாயமாக அழிந்தார்களே அப்பா. அறகுறையாக இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாது ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே தாவீது கர்த்தாவே உம்முடைய சந்ததியிலே வந்த மகனப்பா. தகப்பனே தாவீதின் சந்ததியாக ஒவ்வொரு குடும்பமும் வாழ வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே யோசேப்புக்கு வந்த சோதனையிலே அவர் ஜெயிக்க வைத்தீரே, மோசேக்கு வந்த சோதனையிலே ஜெயிக்க வைத்தீரே அப்பா. தகப்பனே எவ்வளவு சோதனை வந்த போதிலும் இவர்கள் நின்றுவிட கர்த்தாவே விழுந்து போகாதபடி காலூன்றி நிற்க வைத்த தெய்வமே. ஏனென்றால் இவர்கள் ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்தபடினா நீர் அருகிலே இருந்து இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஊகித்து நடக்கிற தேவ ஆவியினாலே நிரப்பி நீங்களே அப்பா. இன்றைக்கு அது இல்லாமல் போகிறதே ராஜா. மனுஷருக்கு மனுஷர், சகோதரனுக்கு சகோதரன், சகோதரிக்கு சகோதரி எழுந்து ஆண்டவரே வீணான குற்றங்களும் தர்க்கங்களும் பொய் பேச்சுக்களும் கோல் முட்டுறதுகளும் கிளவி பேச்சுக்களும் ஆண்டவரே அதிகரித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகி போக நினைக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து நாசமாய் போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளும் ஒவ்வொரு நாடுகளும் கிராமங்களும் பட்டணங்களும் ஆலயங்களும் ஆண்டவரே அரசாங்கங்களும் தலைவர்களும் உமக்கு கீழாக உம்முடைய பாதபடியில இருக்கிறது அல்லவோ ராஜா. தகப்பனே இந்த சிங்காசனத்தில் இருந்து நீர் கண்ணோக்கி பார்க்கிறீரப்பா. தகப்பனே நீர் நொறுங்குண்ட ஆவியையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று நாங்கள் உம்மை விசுவாசித்து கேட்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே நயபஞ்சன் ஆவிகள் எல்லாம் இயேசுவேலின் ஆவிகள் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களை குலைத்து சீர்கேடாக்குற பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே சகோதரன் பிரதர் ஜபித்தது போல கிளவி பேச்சுக்களும் வீணான கட்டு கதைகளையும் வைத்து ஆண்டவரே நயவஞ்சனங்களாக தந்திரங்களாக ஆண்டவரே அப்பா பேசுகிற வார்த்தைகள் யாவும் தேவனுக்கு முன்பாக அழிந்து நாசமாய் போகும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. சத்தியம் உண்டென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. விடுதலை உண்டென்று பார்க்கிறோம் ஆண்டவரே. வெளிச்சத்தை காண வைக்கிற கர்த்தாவே வார்த்தை உண்டென்று பார்க்கிறோம். அதை நாங்கள் ரசித்தோம், ருசித்தோம், பெற்றுக்கொண்டோம் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் நாடுகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே எழும்பாதபடி எல்லாம் அழிந்து நாசமாய் போகும்படியாக தேவனே நீர் சமாதான பிரபுவாக எல்லா இடமும் சுற்றி திரிந்தது போல எங்கள் மத்தியிலும் சுற்றி திரிந்து இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை பெற்று சமாதானமும் கர்த்தாவே சத்தியமும் நிலைத்தோங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே
1: சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவாராக.
8: உங்களையும் அப்படியே நடத்துவாராக.
1: தூமிலே யாராவது நின்றால் நீங்கள் ஜெபிக்க முன்வாருங்கள். கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்கள் பெயர்கள் எங்களுக்கு இல்லை, ஆகவே சூமிலே இணைந்து இருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபிக்க வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெப விண்ணப்பத்தை தருவோம்.
9: ஆமீன். நிறைவு கொண்டு வாங்கம்மா, ஒருவர் வினையில.
1: ஓகே ஓகே. ஆனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே கத்தாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிதாவே ஆண்டவரே இன்றைய நாளே ஆண்டவரே கத்தாவே நடத்த போகிற ஆண்டவரே அந்த குடும் ஆண்டவரே ஆராதனைக்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சோதனைக்காய் சோதரிகளுக்காய் இணைகிற உபதருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் நடக்கத்தோடும் உடைய காரியங்களை செய்யக்கூடியதாய் நேரங்கள் காலங்களை கத்தாவே சரியாய் பயன்படுத்தக்கூடியதாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தாவே நேரத்தோடு காலத்தோடு வரக்கூடிய பிள்ளைகளாய் கத்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தப்படி அவர்கள் நடக்க கத்தாவே கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த என்னாலும் தகப்பனே ஆண்டவரே வினோடைய மகளுக்காய் ஜெபிக்கிறேன் இயேசுமாவுக்காய் ஆண்டவரே. இது குடும்ப வாழ்விலே இணைய போகிற அந்த குடும்பங்களை கத்தாவே ஆண்டவரே மருமகனையும் மகளையும் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே. உம்முடைய சட்ட திட்டங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து கத்தாவே ஆண்டவரே வாழ வளர கத்தாவே அவர்களுக்கு நல்ல காரியங்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கத்தாவே. அந்த நாள் நாளிக நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேறுங்க. அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருங்க. அவருடைய பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பொருள் தேவைகள் மனிதர்கள் உதவுகிற தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சங்கமமானிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே வந்தி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் எது என்று நீர் அறிவீரப்பா. அவைகளுக்கு ஆசீர்வாதத்தை கல்லடிவீராக. சகலதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் புரோக்ராம்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்குரியதப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
9: ஆமீன் ஆமீன். இதுவரை நிறமும் தொகுத்து வழங்கி உங்களையும் அதே வேளையில் ஒரு ஜபத்தவையை சகோதரி சாந்தி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவருடைய ஃப்ரெண்டின் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஐபேடை வாங்கி அந்த ஐபேடுக்கு பே பண்ண சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அப்படியாக ஸ்கேம் காரியங்கள் காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அந்த ஜபத்தை எடுத்து வாருங்கம்மா.
1: ஓகே ஜபத்தை சமூகத்திலே வைக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தப்பு செய்தவர்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே இந்த காரியத்திலே உம்முடைய கரம் உம்முடைய நீதி கத்தாவே அங்கு விளங்கும்படி கத்தாவே இந்த ஜப விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் எல்லா இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. தவறு செய்தவர்கள் கத்தாவே அதை ஆண்டவரே கத்தாவே மனம் பொருந்தி சீர்பட கத்தாவே ஆண்டவரே மன்னி கேட்கக்கூடிய ஒரு கிருபியை கொடுத்து கத்தாவே அதுக்குரிய காரியங்களை அதுக்குரிய தகுதிகளை செய்ய கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை பொறுப்பேறுங்க கத்தாவே. சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பேறுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் வாங்கின கடைகளை ஆண்டவரே பொறுப்பேறுங்க கத்தாவே. இந்த ஆண்டவரே காரியங்கள் கைமாற்று காரியங்கள் கத்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பேற்று வழி நடத்தும் சமாதானத்தை கட்டளையிடும்
9: ஆசீர்வதிக்கிறோம் கத்தரி கரத்திலே உபவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் வழி நடத்துவாராக. இன்னொரு ஸ்கேம் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் ரோட்டில் போகும் போது ஒருவர் மறைத்து உங்களுக்கு பூ தருவார் அல்லது உங்களுக்கு ஒரு செயின் தருவேன் என்னுவார் ஒரு மோதிரம் தருவேன் என்னுவார். அநேகமாக பொம்பளைகள் தான் தனிப்பட்ட அதாவது சீனியர்ஸை மறைத்து என்ன செய்வார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு செயின் தாரன்னு கழுத்தில் போட்டுட்டு உங்களோட கழுத்தில் இருக்கிற உங்களோட செயினை எடுத்து போடுவார்கள் அல்லது கை தரன்னு கையில் உள்ள மோதிரத்தை கலட்டி போடுவார்கள். காப்புகள் அப்படியான காரியங்களை கலட்டி போடுவார்கள். விசேடமாக இந்த யூரோப் தேசத்திலிருந்து வந்த ஜிப்சிகள் இந்த காரியத்தை இங்கே செய்கிறார்கள். அதிலே நீங்கள் அவதானமாக இருங்கள். உங்கள் நகைகளை போட்டுக்கொண்டு வழியிலே போகாதீர்கள். சீடமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட கடந்த வாரத்திலே நான் மெயில் பாக்ஸை பார்த்துட்டு நடந்து வந்துருந்தேன் தனியாக. அதாவது பகல் நேரத்திலே ரோட் வழியை ஒருவரும் இருக்காயினும் என்னை மறைத்து ஒரு இடங்கு இப்போதாக கேட்டுட்டு கையை நீட்டினார்கள். கை கொடுக்கறதுக்கு கை கொடுத்தால் அவர்கள் மோதிரத்தை கலட்டி போடுவார்கள் அல்லது அந்த காரில் இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள் டிண்டட் கிளாஸ் நீங்கள் பார்க்க முடியாது ஆக்களை. நம்ம ஒருவர் மறிக்க ஒருவர் பேசிக்கொண்டிருக்க மற்றவர் மற்ற பக்கத்தால் காரில் வந்து கத்தியை காட்டியோ அல்லது விசேடமாக உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன் கேட்பார். ப்ரே பண்ணுறேன் தலையில் கை வைத்த உடனே நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது என்றால் அது மேஜிக்கா அல்லது ஏதாவது பூசி விடுவார்கள் கையில் கழுத்தில் தலையில் பூசின உடனே நீங்கள் உரைச்சி போய் நிற்பீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தெரியாது. அப்படியான ஒரு காரியம் நடைபெறுறது. நீங்கள் நகைகளை வெளியிலே போட்டுக்கொண்டு போகாதீர்கள் விசிடமாக என்றால் அதாலே ஆபத்து. கழுத்தை அறுத்து கொண்டும் போடுவார்கள். அப்படியான காரியத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த ஸ்கேம் காரியம் ஒருவருக்கும் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் நம்பர்ஸ் ஒன்றும் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் தெரிந்தது என்றால் அந்த காரியத்திலே வருவார்கள். நான் கூட என்னுடைய இமெயிலே LSR என்று போட்டிருக்கிறேன். பலர் இதில் LSRல வந்து காசு கேட்பார்கள். நான் உங்களுடைய அங்கிள் மாமா அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னு. நான் முதல் கேள்வி என்னுடைய பேர் என்ன என்று கேட்டால் அவர் ஓடிவிடுவார்கள். அப்படியாக நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழிநடத்துவாராக. நாங்கள் இலங்கையிலிருந்து இந்த ஊழியத்தை செய்வதற்காக இணைகிறதாக சொன்னார்கள். அவர்களை வெளியவில்லை, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வேளையில் நாங்கள் ஒரு சில காரியங்களை வழிநடத்தப் போகிறேன். இந்த வேளையிலும் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கூட கடந்து செல்வோம். வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்தின்
10: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
9: அந்த ஜீவ வார்த்தை போடுகிறேன், கேட்க முடியுமானால் கேளுங்கள். ஆமென்.
11: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்து கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாயிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாயிருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலமலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை களிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 புஸ்தகம் 15 நம் வாசிக்கையில் அங்கே தாவிதை குறித்து பார்ப்போமானால், தாவிது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பியிருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில் 2 புஸ்தகம் 15:30-39 வாசிக்கையில் தாவிதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும், அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவிது பாடுகிறார் சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசிர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகள் ஆனாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள் சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள்

0: பண்புகளிடையேயும் போராட்டமும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கே இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போவீர்கள், ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேவ ஊழிய சகோதரி வாணி வெங்கடவர்கள் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்பி தந்த அந்த ஜீவ வார்த்தை கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேஷ ரெட்வின் வானர் அவர்கள் அனுப்பி தந்த வாக்கு தத்துவத்தை கூட கடந்து செல்வோம். அதைத் தொடர்ந்து சவரன் பாலன் அவர்கள் பாடலோடு ஜபத்தோடு வழிநடத்துவார். ஆமென்.
2: கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் இந்த வாக்கு தத்துவத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 71வது அதிகாரம் 21வது வசனம். என் மேன்மையை பிறக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது மனுஷர்களுடைய இந்த மேன்மைகளை இந்த நாட்களில் என்ன செய்வாராம், பிறக பண்ணி அது மட்டுமல்ல அவர் மறுபடியுமா இந்த நாட்களில் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறோம். எப்படி என்றால், ஒரு வேளை நாங்கள் சில வேளைகளில் விழுந்து போனவர்களாக இந்த நாட்களில் இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களை மறுபடியுமாய் எழுத்து எழுப்பி இந்த நாட்களை நம்மை கட்ட வல்லவராக இருக்கிறார். யோவான வாழ்க்கையிலே பார்த்தீங்கண்டால் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இந்த நாட்களில் இருந்தது. அவருடைய சொத்துக்கள் அவருடைய உறவினரோடு எல்லாவற்றையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அங்கே இறந்து போவதை பார்க்கிறோம். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அங்கே விளக்கிறார். மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்களில் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய வேலைக்காரர்களாக எல்லாரும் இந்த நாட்களில் இழந்து அங்கே யோவு தனியே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், மறுபடியுமே நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிற தேவன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்திலே அங்கே யோவை மறுபடியுமே தேவன் அங்கே ஆசீர்வதித்து இரட்டத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்த நாட்களை நடத்த தேவன் பலவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இப்படியான நெருக்கமான சூழ்நிலையை காண்கிற அவருடைய சமூகத்திலே போகிற வேளையிலேயே அங்கே ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், நம்மை மறுபடியும் அங்கே தீட்டுகிற தேவனா இருந்து நம்மை கட்டி எழுப்புகிற தேவனா இந்த நாட்களில் சீர்படுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்பதை கத்துட்ட பிள்ளைகள் அதனாலேதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை தீட்டுகிறவர் என்று சொன்னால் அங்கே அவர் ஒருவர் தான், கர்த்தர் தான் தீட்டுவார். ஒழிய எந்த மனுஷனும் இந்த நாட்களில் நம்மை தீட்டார். விவசாய தீர்ப்பு தரிசன புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு தாய் தீட்டுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒரு தாயை எப்படியாக தேற்றுகிறார்களோ அதைவிட மேலாக நான் உனக்கு அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அந்த தேறுதலையும் இந்த நாட்களில் நான் தருவேன் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு வீழ்ந்து போய் இருக்கலாம். சில இக்கட்டான நிலையிலே ஆண்டவரை தேட முடியாதபடி நெருக்கத்தின் மத்தியில் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே கலகி கொண்ட நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் இந்த நாட்களிலே தேற்றுவீர் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அவர் மறுபடியுமாய் உன்னை இந்த நாட்களிலே தேற்ற இந்த நாட்களிலே பலவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே திட்டவட்டமாக தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்ற கவலை இந்த நாட்களிலே விட்டுவிடுங்கள். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் ஒருவரே உங்களை இந்த நாட்களிலே தேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அவர் நம்மை எல்லா

0: இக்கட்டுகளில் இருந்து விலக்கி தேற்றி இந்த நாட்களிலே நம்மை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள். தேற்றுகிற நம்முடைய தேற்றவாளரிடத்திலே நாங்கள் சரணடைவோமா இருந்தால் அங்கே தேற்றுகிற தேற்றவாளர் நம்மை இந்த நாட்களே நம்முடைய இருதயத்துடைய காயங்கள் நம்முடைய அதாவது சில பேர் சிந்தனையில் இருக்கிற பிரச்சனைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களில் தேற்றி நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை ஊடாக இன்றைய நாட்களில் ஒரு ஆற்றத்தையும் தேற்றிலையும் இந்த நாட்களை நீங்கள் காணுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், அவர் உங்களை தேற்றி உங்களுடைய தேவர்களை சந்திப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களில் வாழ்த்துகிறேன். தேவனுக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்களை தேற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்குள்ளாக உங்களுடன் பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் உங்களுடன் ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்க இருக்கிறோம். கத்தடி கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இவங்களோடு பாடல்களோடு வழிநடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்கும் முகமாக அவர் யூகேலேருந்து இணைகிறார். லண்டன் யூகேலேருந்து அவருடைய ஃப்ளாக்கை போடுவோமா? ஆமீன். கத்தடி கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோம்.
2: Recording in progress.
1: Praise the Lord, brother.
3: Praise the Lord, brother. Praise the Lord.
1: Amen. நன்றி உங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கய்யா. God bless you. Amen.
3: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பவன் சகோதரன் குடும்பம் சங்கமம் வாணி எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதர குடும்பத்தை அவருடைய சேர்ந்து ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் வாணிய சேவம் எடுக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு தகப்பனே உலக ரீதியில் ராஜா எல்லோர் மீண்டும் கூட ஆவியை ஊட்டுங்க தகப்பனே. எல்லோரையும் ரட்சிப்பு கொண்டு வாழி எடுத்துங்க ராஜா. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க. நீங்கள் சொப்பனம் மூலம் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. மற்றும் தகப்பனே உலகளா ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனும் ஜபிக்கிறேன் ராஜா. இந்த நாடுகள் ராஜா போர் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதிகளோடும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசி ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டவனும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் நிரந்தரமான சமாதானத்தை கொண்ட புறமைக்காம் கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து தாப்பனே இஷ்டே வேலை ஆசீர்வதிக்கிற தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காயிரம் கதறனுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, என் தேசத்துக்காய் நாம் கதறனுமே. எம் தேச

ஊற்றும் ராஜா, நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே தானியல் போல.

முழங்கால்கள் முடங்கனுமே, கண்களெல்லாம் குளமாகனும். எம் முழங்கால்கள் முடங்கனுமே, எம் கண்களெல்லாம் குளமாகனும். எம் கண்களெல்லாம் குளமாகனும்.

0: நாம் ஜபிக்கணும் ஜபிக்கணுமே. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலோடு ஜபங்களோடு வழிநடத்தினர் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் திங்கட்கிழமை சந்திப்போம் கர்த்தர் இச்சித்தமானால். நாளை காலை வேளையிலே இதே நேரத்தில் இணையுங்கள், கர்த்தர் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே உங்களுடைய உங்களுடைய இந்த நேற்றைய நாளிலே பாடிய பாடலை பலர் கேட்டுக்கிறார்கள். 60 பேர் கிட்ட யூடியூப்பில் மட்டும் பார்த்துருக்கிறார்கள். வித்தியாசமாக இருக்குது, ஆனாலும் கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு சோத்திரம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். God bless you. ஆமென்.
0: கத்தர் நாமுடைய மயப்பட்டு மயப்படுவதா பிரதர். நீங்கள் யூடியூப்ல உங்களுக்கு ஃபேஸ்புக் மற்றும் உங்களுக்கு ட்விட்டர்லேயும் அதையும் அதையும் பார்க்கலாமோ?
1: ஆமாம், ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் யூடியூப்பில் அதிலும் போடுறேன் நான். ஃபேஸ்புக்கில்
0: ஃபேஸ்புக்கில் என்ன என்ன சொன்னீங்க? சிவராமன். என்ன சிவராமன்?
1: என்ன? ஆமாம், சிவராம்.
0: சிவராமன் ஃபேஸ்புக். ட்விட்டர்?
1: ட்விட்டரில் இல்லை, என்ன ஃபுல் நேம் இருக்கு, லெஸ்லி சிவராஜசிங்கம் ராமசாமி.
0: நீங்க அவர அனுப்பிடுறீங்களா மகள? வந்து அப்புறம் நான் பாக்குறேன்.
1: பாக்குறேங்க, நான் பாக்குறேன். இன்னைக்கு நேரம் இல்ல, பாக்குறேன். ஓகேங்க, நான் திரும்ப.
0: ஓகே பிரதர். கால் சி கால் பிளஸ் கால் பிளஸ்
1: கால் பிளஸ் ஆமே
0: ஆமே கால் பிளஸ் பை பை பை.
1: நேரம் எங்களுடன் சவரன் பாலன் அவர்கள் லண்டன் யுகே லிருந்து அருமையான பாடலை கூட அவளை நடத்தினார். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுதலை பேக்க போன்ற ஒரு சார்பிலும் யூடியூப் கூட ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதனை கரத்திலே போய்ப்போம். ஆமேன் ஆமேன். நன்றிகளின் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அப்படியே இணைந்திருங்கள். நாங்கள் இந்த
2: வேளையிலும்
1: ஒரு நிமிடம் என்ற அந்த செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுத்து வருகிறார்கள் சகோதரி சசிகலா அவர்கள். டொரண்டோவிலிருந்து அதையும் கேளுங்கள். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதோ இன்றைய நாளுக்கான தேவனுடன் ஒரு நிமிடம்.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 25th of June 2026. And the topic for today is Jesus has the key of hell and death. Opening scripture is taken from Revelation 1 verse 18. I am he who lives and was dead, and behold, I am alive forevermore, and I have the keys of hell and of death. Jesus is alive forever, and he is the one with all authority. The Bible teaches us that Jesus obeyed God completely, even when it was tough. Because of his obedience, God gave him the highest honor and greatest power. After Jesus died and rose again, he completely defeated the devil. This means Jesus now has the keys of hell and death. Hallelujah! The devil is no longer in control. Jesus is. Isn't that amazing? Guess what? That power and authority reside within you, now that you are in Christ. Therefore, you don't have to be afraid of anything or anyone. Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all power of the enemy, and nothing shall by any means hurt you. This is said in Luke 10 verse 19. Hallelujah. Let's look into another scripture from Philippians 2 verses 9 to 11. Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. Hallelujah. Please repeat after me. I live victoriously every day because the Lord has given me authority to reign and rule in life. Glory to God. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the authority that you have given to us in your name, Lord. Today, as we listen to this word, help us to obey to your word, Lord Jesus, as you obeyed the Father. And as we obey and follow your word completely, as we surrender our lives completely, we know everything that we ask in your name will be given to us. Even every weapon that is formed against us will not prosper. We thank you, Lord, for this word. Everyone who are listening today to this word, Lord, bless them, guide them, protect them, keep them under your wings, Lord. Anything that they are going through, Lord Jesus, we know that they have authority in the name of Jesus. Help them to use your word and live victoriously over life circumstances. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, பாதாளத்தினதும் மரணத்தினதும் திறவுகோள்கள் இயேசுவிடமே உள்ளன. ஆரம்ப வசனமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 பார்ப்போம். உயிரோடு இருக்கிறவரும் மரித்தவருமாகிய நானே இதோ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். பாதாளத்தினதும் மரணத்தினதும் திறவுகோள்கள் என்னிடம் இருக்கின்றன. இயேசு என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கே உரியது. மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் தேவனுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்தார். அவருடைய அந்த முழுமையான கீழ்ப்படுதலின் காரணமாக தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி உயர்ந்த நாமத்தையும் எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது சாத்தானை முழுமையாக தோற்கடித்தார். அதன் விளைவாக பாதாளத்தினதும் மரணத்தினதும் திறவுகோள்கள் இப்போது அவரிடமே இருக்கின்றன. ஹல்லேலூயா. இனி சாத்தான் அதிகாரம் செலுத்துவதில்லை. இயேசுவே எல்லாவற்றிற்கும் ஆண்டவராக இருக்கிறார். இது எவ்வளவு மகிழ்ச்சியான உண்மை. மேலும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் அவருடைய அந்த வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எதற்கும் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. லூக்கா 10:19 சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நாங்கள் இன்று ஒரு வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 2:9-11. ஆகையால் தேவன் அவரை மிகவும் உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் பூமிக்கு கீழுள்ளவைகளும் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிட வேண்டும். இதனால் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றியோடும் ஜெயத்தோடும் வாழ்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்வில் ஆட்சி செய்து வெற்றி கொள்ளும் அதிகாரத்தை அளித்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் இந்த தந்த அதிகாரமுள்ள வசனங்களுக்காக நன்றி இயேசு ராஜாவே. உங்கள் நாமத்தை அப்பா அந்த பாவிக்கும் அந்த அதிகாரத்தை அப்பா அறிக்கையிடும் புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. உங்கள் நாமத்தினால் எதை கேட்டாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. உங்கள் வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் நடக்கும் பொழுது எதுவுமே எங்களை சேதப்படுத்தாது ராஜா. இன்று கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு ராஜாவே, உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படைந்து உங்களைப் போல எல்லாவற்றிலும் அப்பா அந்த தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படைந்து எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நாங்கள் முழுமையாக எங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்கள் வேத வசனங்களின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னேசு ராஜாவே, சகலத்தையும் அப்பா சாத்தான் கொண்டு வரும் எங்கள் தீமைகளையும் கூட நன்மைக்காக மாற்ற உங்களால் கூடும் ராஜா. அதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளை நன்மைகளால் முடிசூட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.
4: என்கிறான்
2: நித்திய வாழ்வு நமக்கு

0: கொண்டிருந்தது. கடவுள் எல்லாம் அழைத்து திட்டத்திற்கும் எல்லாம்
1: அந்த ரெஸ்டாரண்ட் வெகு பெரிய ஆய்வுக்குரிய எழுத்துக்கு அவன் வேண்டிய வார்த்தை நன்றாக அறிந்து அவனோ கவனம் செலுத்துகிறான். மறுபடியும் இந்த நியாய பிரமாணத்துக்கு எடுத்த காரியங்களால வாசித்து காண்பித்து ஒரு விளக்கி சொல்லி போதித்து ஒரு பெரிய
2: கிடக்கிறது. விரோதிகள் வந்து அப்படி தாராளமா உள்ள வரலாம், செவரு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல பட்டணங்களுக்கு அந்த செவறுகள் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய செவர்களை கட்டி பட்டணத்தை பாதுகாத்தார்கள் விரோதிகளுடைய கையிலிருந்து. செவர்கள் வந்து விரோதி வராம பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, இவர்களும் தஞ்சம் புகுறதுக்கு ஒரு சரியான இடமா இருந்தது. அந்த செவத்துக்கு உள்ள வந்துட்டா ஒரு பாதுகாப்பு என்று இருந்தது. இதெல்லாம் போய் கடைசியில் அது பாலடைந்து அப்படியே கிடக்குது. 91 வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே கிடக்குது. இது வந்து நெகேமியாவுடைய காது கட்டுகிறது. நெகேமியா இன்னும் இங்கதான் இருக்கிறான். பாபிலோனியன் சிறையிருப்புல வந்த மக்களுக்கு பிறந்தவன் இவன். பின்பு வந்த சந்ததி. ஆனா இவன் திரும்பி போகாத ஒரு ஆள், இன்னும் இங்கதான் இருக்கிறான். இந்த சைரஸ் என்கிற இந்த ராஜாவுக்கு பிறகு அப்படியே விடுதலை ஆகி எல்லாம் போறாங்க இல்லையா, அப்ப இவன் போகல, இங்கதான் இருக்கிறான். இவனுக்கு வந்து செய்தி கிட்டது. இவனுடைய சகோதரன் ஒருத்தன் அங்கிருந்து வருகிறான் பாருங்க, எருசலேமில் இருந்து வந்து அவன் விசாரிக்கிறான். தன்னுடைய சொந்த நாட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்திருப்பான் போல இருக்கு, எப்படி இருக்குதோ என்ன இருக்குதோ அங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு அவன் விசாரிக்கிறான். அவன் சொல்றான், ஐயோ நீ வந்து பார்க்கணும், சுட்டு அரிச்சு அவன் போட்டு போனதெல்லாம் இன்னும் அப்படியே கிடக்குது. இவனுக்கு ஒன்றும் பண்றது இல்லை, ஒன்னுத்தையும் திரும்ப கட்டுறது இல்லை, ஒன்னுத்தையும் சீரமைக்கிறது கிடையாது. ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி பின்மாற்றமான ஒரு நிலையில இருக்கிறாங்க. நிறைய சமூக சீர்திருத்தம் அங்க தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க சொல்றான் பாருங்க. சொன்ன பிறகு அங்கதான் நெகேமியா என்கிறவன் தன்னுடைய அழைப்பை பெறுகிறான். தேவனிடத்திலிருந்து தன்னுடைய அழைப்பை பெற்று அங்கே ராஜாவால் அவன் அனுப்பப்படுகிறான். இதுதான் இந்த கதையினுடைய பின்னணி. இப்போ நெகேமியா கதையை பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் விளங்குறதுக்காக தான் இதை சொன்னேன் நான் உங்களுக்கு. இதுதான் அவனுடைய பின்னணி. அவன் வந்து ஏதோ எஸ்ரா மாதிரி பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரன் கிடையாது. அவன் வந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன் சொல்ல முடியாது. ஆனால் அவன் ஒரு ஆவிக்குரியவன், கடவுளுடைய பயம் இருக்கு அவன்கிட்ட. கர்த்தருடைய காரியங்களில் அவன் ஈடுபடுகிறவனாக இருந்தான். ஆனால் அவன் வந்து ஒரு சிவில் ரிஃபார்மர். சிவில் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. அவன் சமூகத்தில் சில சீர்திருத்தங்கள் ஏற்படணும், ஜனங்களை திருத்தணும், நல்ல திசையில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன். அவனை அந்த ராஜா திரும்ப அங்க அனுப்புகிறார். போய் ராஜாட்ட பர்மிஷன் கேட்டு அங்க திரும்ப வர்றான் பாருங்க. அந்த கதையே ரொம்ப அற்புதமான ஒரு கதை. முதலாம் அதிகாரத்தில் அது ஆரம்பமாகிறது. தன்னுடைய சகோதரன் வந்து இதெல்லாம் சொல்றான் பாருங்க. நவம்பர் டிசம்பர் மாதம் போல அங்க வந்து இதெல்லாம் சொல்லப்படுகிறது இவனுக்கு. 446 BC வந்து சொல்றாங்க. டிசம்பர் நவம்பர்ல சொன்ன செய்தி வருது. மார்ச் மாதம் வரைக்கும் இவன் ஜெபிக்கிறான், அழுது ஜெபிக்கிறான். அவனுக்கு இருதயம் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. நம்முடைய தேசம் இப்படி இருக்குது, எருசலேம் பட்டணம் இப்படி ஆயிடுச்சு, தேவனுடைய நகரம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தினால இவன் கண்ணீர் விடுகிறான், சஞ்சலப்படுகிறான். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளவா அதுக்காக ஜெபித்தான் என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். ஜெபித்தது மட்டும் இல்லை, உபவாசம் இருக்கிறான், ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறான், கத்திற்கு அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் நினைவுபடுத்துகிறான். ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர், உடைய ஜனங்கள் பாவத்தங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்தால் அவர்கள் மறுபடியும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர். நான் இந்த ஜனங்களுக்காக நம் அன்றாடி கேட்கிறேன், இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னியும், இவர்களை உம்மிடத்தில் திரும்பி வர பண்ணும் அப்படின்லாம் ஜெபிக்கிறான். 4 மாசத்துக்கு பிறகு இவன் பாருங்க, தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இந்த பாபிலோன்ல இந்த பெர்சியா ஆளுகிறது. இப்போ பாபிலோனியா அந்த மாகாணத்தெல்லாம் பெர்சியா ஆளுகிறது. இந்த பெர்சியாவின் ராஜாவின் பானபாத்திரக்காரராக இருக்கிறான். அந்த பெர்சியாவின் ராஜாவுக்கு இந்த திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்கிறது, அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கூடயே இருக்கிறான் பாருங்க. அது ஒரு பெரிய வேலை. அது அதுல அங்க இருக்கிறவனுக்கு வந்து நிறைய செல்வாக்கு உண்டு. ராஜாக்கிட்ட கொஞ்சம் பேச முடியும், ராஜா முகத்தை பார்க்க முடியும், ராஜாவை அணுக முடியும், மற்றவங்களாம் வந்து எட்டி பார்க்க கூட முடியாது ராஜாவை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டான் அந்த அரசாங்கத்துல. ராஜா வண்டியே நிற்கிறவன், பக்கத்திலேயே நிற்கிறவன். அப்ப ஒரு நாள் அவன் திராட்சை ரசத்தை ஊத்தி ராஜாவுக்கு வழக்கம் போல கொடுக்கும் போது அவனுடைய முகமெல்லாம் வாடி போயிருக்குது. இவனுக்கு இருக்கிற வருத்தம் ராஜாவுக்கு தெரியுது. அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் நான் போன வரைஞ்சோம் இல்லையா, ரொம்ப கிறுக்கான கிறுக்கு பிடிச்சாளுங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை இம்முன்னு வச்சிட்டு இருந்தா, கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இம்முன்னு ஆச்சுன்னா கத்தி எடுத்து தலையை சீவி கையில கொடுத்துருவாங்க. இதென்ன என் முட்டை வந்து இப்படின்னா இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அந்த ராஜா கேட்கிறாரு, ஏன்பா உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, வேற ஏதோ ஒன்று வருத்தம் இல்லையா உனக்கு, ஏதோ உனக்கு உள்ள மனதில் தான் ஏதோ வருத்தம் இருக்குது போல இருக்கு, ஏன்னா உனக்கு ஒன்றும் வியாதி ஈதி ஒன்றும் இல்லையே அவனு கேட்கிறான். அப்ப இவன் வந்து அந்த ராஜாட்ட சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய சகோதரன் அங்கேருந்து வந்திருக்கிறான் எருசலேம்லேருந்து, அங்கே எங்களுடைய முற்பதாக்களுடைய அந்த பட்டணம், அந்த பேர் போன பட்டணம், தேவனுடைய நகரம்ங்கிற அந்த பட்டணம் அழிஞ்சு போயிருக்குது, சுட்டெரிக்கப்பட்டு எல்லாம் மதில்கள்லாம் விழுந்து நாசமாய் கிடக்கிறது. இந்த செய்தியை வந்து சொன்னதுனால எனக்கு அந்த வருத்தம் தாங்கவே முடியல, அதனால தான் அப்படி இருக்கிறேன்னு உள்ள ஜெபம் பண்ணிட்டே ராஜாட்ட பேசுறான். 4 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், இப்ப ஜெபம் பண்ணிட்டே பேசுறான். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்துல ஜெப எவ்வளவு ஜெபிக்கிறவனா இருக்கிறான் பாருங்க. இப்ப அந்நிய தேசத்துல வாழுகிறான், அந்நிய கலாச்சாரம், இந்த தேவனை வணங்குற ஜனங்களே கிடையாது, அவர்கள் மத்தியில ஒரு மைனாரிட்டி கும்பலா அவங்க இருக்கிறாங்க. அவங்க வழியிலே இவன் போயிடல, இவன் கண்டிப்பா தேவனுடைய வழியை பின்பற்றுகிறான், தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறான், தேவனோடு தேவனிடத்தில் நெருங்கி வாழுகிறான், ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான். இப்படி கர்த்தருடைய தரிசனத்தையும் கர்த்தருடைய நோக்கங்களையும் நல்லா புரிந்து கொண்டவனா இருக்கிறான் பாருங்க. ரொம்ப பெரிய ஒரு லெசன் நமக்கு. நிறைய பேர் கர்த்தரை நம்பாதவங்க இருக்கிறதுனால நம்ம சுத்தி நாமளும் கர்த்தரை நம்பாம போகணும்னு அவசியம் கிடையாது. எந்த தேசத்துக்கு போனாலும், நம்ம எங்கே இருந்தாலும், எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் நாம் கர்த்தருக்காக வாழ முடியும் இல்லையா, அதை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அங்கே வாழ்கிறான், ஆனால் முழுக்க முழுக்க கர்த்தருக்காக வாழ்கிறான் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறான், ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்ல ஆவிக்குரிய ஒரு நிலையில் இருக்கான் பாருங்க. ராஜாட்ட பேசும்போதே மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே பேசுகிறானா. அப்போ ராஜா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் இதுக்காக வருத்தப்படுறேன், இதுக்காக இதனால தான் என்னுடைய மனம் வந்து வருத்தப்படுகிறது, அதனால தான் நான் வாடி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட பேசுகிறான். பேசுறதுக்கே தைரியம் வேணும் பாருங்க. அந்த காலத்தில் ராஜாட்ட சும்மாலாம் பேச முடியாது, ராஜாட்ட முன்னால் வந்து நிற்கிறது கூட பர்மிஷன் வேணும், ராஜாவுடைய மனைவிமார்கள் கூட நிற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் அங்கே. ராஜாட்ட சர்வசாதாரணமாக ஒன்றும் பேச முடியாது, ஒரு போல்ட்னஸ் வருது பாருங்க, ஒரு தைரியம். தைரியம் எங்க வருது, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, தைரியம் வரும். இது வரைக்கும் இல்லாத தைரியம் உள்ளத்துல உண்டாகும். எதையாவது ஒரு காரியத்தை பற்றி ஜெபம் பண்ணி நல்ல தீவிரமா அதற்காக ஜெபம் பண்ணி கர்த்தரை விசுவாசிச்சு அப்படி போனீங்கன்னா வராத தைரியம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். தைரியமே இல்லாத ஆளுக்கு தைரியம் எங்க இருந்தோ வந்துடும். கர்த்தர் அந்த தைரியத்தை தர்ற ராஜாட்ட தைரியமா பேசுறான் பாருங்க. தன்னுடைய குறைய சொல்றான், அவனுடைய ஜெபம் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அவனுக்கு தெரியும் கர்த்தர் அந்த ராஜாவுடைய உள்ளத்தை அசைப்பாரு, அந்த ராஜா இவனுக்கு உதவி செய்வான்றது அவனுக்கு நன்றாக தெரியுது. 4 மாசம் இப்படி ஜெபம் பண்ணிட்டு கடைசியில இந்த ராஜாவுக்கு முன்னால் நின்று இந்த காரியங்களை சொல்லுகிறான். இந்த 4 மாசத்துல சும்மா இல்லை பாருங்க. அவன் 4 மாசத்துல அவனுக்கு உள்ள ஒரு பெரிய வேலை நடக்குது. இங்க ராஜா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அவனை கர்த்தர் ஆனா இதுக்காக அழைக்கல. ராஜா கிட்ட பானபத்திரக்காரனாக இருக்கிறான், பானபாத்திரக்காரன்னு பேர், கப் பேரர்னு பேர். அவனுக்கு திராட்சை ரசத்தை ஊத்தி ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும், பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருந்திருக்கணும், அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதுக்காக கர்த்தர் அவனை அழைக்கல. பாருங்க, நம்முடைய வேலைங்கிறது கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அழைப்பு. ஒரு சில நேரத்துல இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அது நம்முடைய அழைப்பா இருக்காது. கர்த்தர் நம்ம இன்னொன்னுக்காக நம்ம அழைச்சிருக்கலாம். நம்ம கையில் இருக்கிறத செய்ய முடியும், அதனால செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம எதுக்காக கர்த்தர் அழைச்சாரோ அதை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவன் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான், ஏன்னா இந்த வேலை தான் இருக்குது, இதுதான் செஞ்சுட்டு இருக்கிறான். இது ஒரு நல்ல வேலை தான், இதுலயே செட்டில் ஆயிருக்கலாம், வேற எதுவும் வேணாம் பா, எனக்கு நல்லா செட்டில் ஆயிட்டு, நான் நல்ல ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்குது, பென்ஷன்லாம் வருது, இதுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கிடையாது, கர்த்தர் உன்னை வேற ஒன்றுக்காக அழைச்சிருக்கிறார். இந்த 4 மாசம் பண்ண ஜபத்துல இவனுக்கு தன்னை கர்த்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறாருங்கிற ஒரு அவனுடைய அழைப்பை பற்றிய ஒரு அறிவு அவனுக்கு உண்டாகிறது. இதுல எனக்கு ஏதோ பங்கு இருக்குது, என்ன ஏதோ செய்ய சொல்றார் கர்த்தர், அதுக்காக என்ன அழைச்சிருக்கிறார்ன்றது அவனுக்கு தெரியுது. அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். கடவுள் இதுக்காக தான் வச்சிருக்கிறாரு, அதுக்காக தான் கர்த்தர் இந்த பாரத்தை எனக்குள்ள தந்திருக்கிறாரு. இந்த எருசலேம் நகரத்துக்காக, அந்த பட்டணத்துக்காக அந்த மதில்கள் கட்டப்பட வேணும். மதில கட்டுறதுக்குன்னு ஒருத்தனை எழுப்புறாரு கர்த்தர். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு ஒரு வேலையும் செய்யறதுக்கு கர்த்தர் அங்கங்க ஒருத்தனை எழுப்பிட்டு இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்கிறார். மதில கட்டுறதா இவன் வேலை? வாழ்நாளில் இவனுடைய முக்கியமான வேலை என்ன? அந்த மதில கட்டணும், சில சமூக சீர்திருத்தங்களை உண்டு பண்ணணும். அதுக்குன்னே இவனை எழுப்புறாரு பாருங்க. அதுக்குன்னே இவனை ராஜா கிட்ட போய் வேலை செய்ய வச்சு அது ஒண்ணு வீண் போகல பாருங்க. அங்க வேலை செஞ்சதுனாலதான் ராஜா கிட்ட பேச முடிஞ்சது, ராஜாவுடைய சமூகத்துல நிற்க முடிஞ்சது, அவனுக்கு பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அதனால எதுவுமே வாழ்க்கையில எதுவுமே வீண் கிடையாது. இன்றைக்கு நீங்க செய்யற வேலை ஒரு வேலை உங்களுக்காக கத்து கொடுத்த அழைப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த அழைப்புக்கு கொண்டு செல்லுகிற வேலையா இது இருக்கும். எதுவுமே வீண் கிடையாது பாருங்க. கத்தர் நம்ம சில பாதைகள்ல கொண்டு போகிறார், நடத்துகிறார், எதுவுமே வீணே கிடையாது, எதுவுமே வீண் போகாது. எல்லாத்தையும் கடைசியில கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்கும். அப்ப 4 மாசம் ஜெபம் பண்ணி கடைசியில ராஜா கிட்ட பேசுகிறான். ராஜா கிட்ட பேசுறதுக்குள்ள இவனுக்குள்ள ஒரு பெரிய தன்னுடைய அழைப்பை குறித்த ஒரு உறுதி அவனுக்குள்ள வந்துருச்சு. கர்த்தர் என்ன ஏதோ இதுக்காக ஏதோ செய்யறதுக்காக என்ன அழைச்சிருக்கிறார். அந்த மதுரில் கட்டுறதுதான் என் வாழ்நாளுடைய ப்ராஜெக்ட், என் வாழ்நாளில் அதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அதுக்காகவே பறந்துருக்கிறேன்றத அவன் உணர்கிறான். உணர்ந்து உணர்ந்து 4 மாசம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்ப அந்த அழைப்பை நிறைவேற்றுறதுக்கு எப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணுமோ அப்படியெல்லாம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். ரெண்டு காரியத்தை பண்றான், தன்னுடைய அழைப்பை உறுதி பண்ணிக்கிறான், அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணுமோ அதெல்லாம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றான். அப்புறம் ராஜாவிட்ட போய் நிக்கிறான் பாருங்க. அங்க போய் நிற்கும் போது அவன் ராஜாட்ட கேட்கிற காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு விளங்கும், தெளிவு உண்டாயிடுச்சு அவனுக்கு என்னெல்லாம் தேவை. எனக்கு தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவசியமான காரியங்கள் என்ன, அழைப்பு ஷுவர் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல 4 மாசம் ஜபத்துல நான் இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கேன், இதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. நிறைய பேருக்கு பாருங்க அது வரணும். முதல்ல நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கூட படிக்க ஆரம்பிச்ச காலத்துல எனக்கு எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னே தெரியல. இந்த ஊழியனால எனக்கு பயம், மற்றவங்கள பார்த்து ஊழியனால ஐயோ எது பண்ண செய்யல, இது மட்டும் செய்ய மாட்டேன். யாக்கோபு 3:1 தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், வாசித்து பாருங்க. நீங்க உங்கள் அநேகர் போதகராக இராதீர்கள், நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து அநேகர் உங்களில் போதகராய் இராதீர்கள். நான் பாஸ்டர் பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாம் கேட்பாங்க, நீ பாஸ்டராக போறியா, நீ தான் அடுத்த பாஸ்டர்ன்னுவாங்க. நான் சொன்ன ஐயோ பாஸ்டர் மட்டும் இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்க. நான் நினச்சேன் பாஸ்டர்னாலே ஒரு கடவுள் உள்ள தண்டனை, எவனையா கத்திர பிடிக்கல எங்கேயாவது தூரமாக அவனை தூக்கி போடணும் தண்ணி இல்லாத காட்டுக்குன்னா பாஸ்டரா போடுவாரு. அப்படித்தான் நான் என்னுடைய எண்ணம் பாருங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அதை வெறுத்தம் பாருங்க. வாழ்க்கையில் எது வேணா செய்யலாம், இதை செய்யவே முடியாதுன்னு நான் நினைச்சேன். அப்ப ஆனா இந்த பைபிள் காலேஜில் படிக்கும் போது எனக்கு உள்ள ஒரு சீரியஸ்னஸ் உண்டாச்சு பாருங்க. அப்ப என்கிட்ட கையில காசு இல்லை, வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை, ஒரு பயம் உள்ளத்துல என்ன பண்ண போறோமோ ஏது பண்ண போறோமோன்னு. அப்ப நைட்டில் போய் அந்த சாப்பிளில் சில பசங்க நைட்டு 1 மணி 12 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா கூட உள்ள அந்த இருட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அங்கங்கே பெரிய சாப்பிள் பாருங்கள், அதில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். நானும் போய் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாது, ஒரே இருட்டாக இருக்கும். அங்கே போய் நானும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப சீரியஸாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை நடத்தும்படியாக நான் கேட்டேன், எதுக்காக நான் பிறந்திருக்கிற ஆண்டவர், எதுக்காக என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கு, எதுக்கு இங்கே கொண்டு வந்துருக்கிறீர், என்ன படிக்கிறதுக்கு இந்த தேசத்துக்கு எதுக்கு கொண்டு வந்துருக்கிறீர், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியலன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட போகுது, எப்படி நான் எப்படி உருப்பிட்டு என்ன ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கர்சனையோடு நான் ஜெபிப்பேன் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அந்த ஜெபிக்கிற காலத்தில் ஆண்டவர் ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லிடல பாருங்க, ஆனால் படிப்படியாக நடத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சில இடங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார், சிலரோட நட்பை ஏற்படுத்த ஆரம்பித்தார். அது மூலமாக ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே ஒரு ஆளை சந்தித்தேன், அந்த ஆள் என்னை பிரசங்கியார் ஆக்கிட்டாரு. முதல் வருஷம் சம்மர்லேயே ஒரு 40 இடத்துக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வயசு 21 தான், அதுக்குள்ளே அத்தனை இடங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பிரசங்கியாராகவே உருவாயிட்டேன். அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அந்த ஆள் வந்து எனக்காக என்ன சிபாரிசு பண்ணி நான் கேட்காமலேயே என்னை பல இடங்களுக்கு கொண்டு போய் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு பல மேடைகளில் நேர்த்தி பல சபைகளில் என்னை பிரசங்கம் பண்ண வச்சு அப்படி ஆக்கிட்டார். கடவுள் அந்த ஆள் அதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்காரு, என்னை இதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறாரு. நான் யார்கிட்ட போய் கேட்டதே இல்லை, நான் பிரசங்கம் பண்றேன் வாய்ப்பு விடுன்னு கேட்டதே கிடையாது, நான் போஸ்டர் அடிச்சு போட்டதும் கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது, நான் அதுக்கு முயற்சி எடுத்தது கூட கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணணும்னு முயற்சி கூட எடுத்ததே கிடையாது. கர்த்தர் அப்படி நடத்தினார் பாருங்க. ஜெபம் பண்ணும்போது வாசல்கள் திறக்கப்படுகிறது. எழுந்து நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட தைரியம்லாம் கிடையாது, பேச ஆரம்பித்தேன். அந்த பேசுறதுலேயே ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் உண்டாக ஆரம்பிச்சு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சார்கள், சுகமடைய ஆரம்பிச்சார்கள், பிள்ளை கடவுளை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு. அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு நான் அப்போ சின்ன பையன் பாருங்க, ஜனங்க வந்துட்டு அவங்க பெற்ற நன்மையை சொல்லுவாங்க, எனக்கே நம்ப முடியாது, என்னடா அது நம்ம கதை எப்படி இருக்குதுன்னு. அப்படித்தான் பிரசங்க யாரானு பாருங்க, பிரசங்க யாராயி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சும்மா டூர் பண்ணி அப்படியே ஒரு ஒரு சபையாக போய் ஒருத்தர் என்ன நாலு இடத்துல பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சாரு. அங்கே நாலு இடத்துக்கு போகும்போது அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பல இடங்களுக்கு போக ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு, படித்து முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரியல. போயிட்டே இருந்தேன், அங்கே ஒரு சபைக்கு சின்ன சபைக்கு போனப்போ அவங்க பாஸ்டராயிருன்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த சின்ன சபையை பார்த்தோடனே ஐயோ வானம் பண்ணிருக்கு, அங்கே என்ன இருக்கிறதே ஒரு 20-25 பேர் தான் இருக்காங்க, என்னத்தை இங்கே போய் பாஸ்டராக இருக்குதுன்னு நினச்சி நான் வேணவே வேணான்ட்டு அவங்க என்னை வற்புறுத்தி இருக்க வச்சாங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு வேளை இருக்கலான்னு. அவங்க ரொம்ப அன்புள்ள ஜனங்களாக இருக்காங்க, சரி இருப்போம்னு சொல்லி அங்கேருந்து பிரசங்கம் பண்ண பாருங்கள். ஒரு வருஷத்தில் 200 பேர் ஆகிட்டு வந்தாங்க. பாஸ்டராக இருக்கிறது வெறுத்தேன், ஆனால் பாஸ்டர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. பாஸ்டரா இருக்க வேணாம்னு நினைச்சேன், ஆனா பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது. எடுத்தா ஒரு வருஷத்துல நல்ல ரிசல்ட். அப்ப கர்த்தர் என் உள்ளத்துல அப்பதான் ஒரு பாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த நான் பிறந்த ஊருக்காக நான் இங்க பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக என்ன டெய்லர் மேக் பண்ணியிருக்காரு கர்த்தர். ரெடிமேட் மாதிரி உண்டாகல, என்ன டெய்லர் மேட். நான் இந்த சென்னை பட்டணத்துக்காக தமிழ் அறிவை கொடுத்து எனக்கு தமிழ் கலாச்சாரத்தில் என்னை வளர வச்சு, இந்த ஊரில் என்னை இருக்க வச்சு, ஒரு இந்தியனாக இருக்க வச்சு, இந்த ஊரில் என்னை வளர்த்து கர்த்தர் என்னை இப்படி ஆளாக்குனது எதுக்கு? இந்த ஊரில் நான் பிரசங்கம் பண்ண வேணும், நான் வளர்ந்து சுற்றி திரிந்த இந்த தெருக்குள்ளேயே நான் நின்று பிரசங்கம் பண்ண வேணுன்றது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறேன். வேணான்னு நினச்சேன், கடைசியில் அதில் தான் இருக்கிறேன். இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, கடவுள் என்னை இதுக்காக தான் அழைச்சிருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சேன் பாருங்க. அடே அப்பா, நானும் அப்படிப்பட்ட அறிவாளி கிடையாது, கடவுளுடைய கிருப அது. கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கடவுளுடைய கிருப. கண்டுபிடிக்கிறதுனா திடீர்னு வந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ பாஸ்டரா இருப்பாயின்னு ஒன்னும் சொல்லல. இதே படிப்படியா சிலர் இது மாதிரி கேட்டு பிரசங்க கேட்டுட்டு எனக்கு கூட சத்தம் கேட்குதுன்னு கேட்டுருக்க. கிறுக்குதான் பிடிக்கும், சத்தம்லாம் கேட்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் தான் நடத்துறாரு. இது ஒரு லைஃப் ஆஃப் ஃபெய்த் பாருங்க, ஒரு விசுவாச வாழ்க்கை. ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்கே போக வேண்டியது, சொன்னதை செய்ய வேண்டியது. அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு, அங்கே சொன்னதை நம்ம செய்யறோம். எங்க நடத்துறாரோ அங்க போறோம், என்ன செய்ய சொல்றாரோ செய்யறோம். அப்ப அதெல்லாம் என்னுடைய அழைப்புல ஒரு பகுதி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு உரிய பாதைகள். அதெல்லாம் எபேசியர் 2:10 வாசித்து பாருங்க. நற்கிரியல் செய்யறதுக்காகவே நம்ம புது சிருஷ்டிகளாய் உண்டு பண்ணி அந்த பாதைகளை வகுத்து வைத்திருக்கிறார். ஆம்பிளிஃபைட் பைபிள் வாசித்து பாருங்க, அந்த பாதைகளை மேப்பே டிரா பண்ணி வச்சிருக்காரு. நான் எங்கெல்லாம் போகணும், எந்த ரூட்ல போகணும், எங்க என்ன பண்ணணும், அந்த அங்க போய் அடையிற பாதையை வகுத்து வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுடைய பாதைகளை கர்த்தர் வகுத்து வச்சிருக்காரு? உங்களை ரட்சிக்கும் போதே நீ என்ன செய்ய வேணும்னு நற்கிரியலை உங்களுக்காக நியமித்து அந்த நற்கிரியலை நிறைவேற்றும்படியாக பாதைகளையும் வகுத்து வைத்திருக்கிறார். அதன்படிதான் நடத்துறாரு. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கான்டாக்டே இல்லாம இருக்கிறோம். அதனால நம்ம சொந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். அநேக நேரம் சொந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். ஆனா சொந்த பாதையில போகும்போது கூட அநேக நேரத்துல கர்த்தர் தெய்வாதீனமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து சரியான இடங்களுக்கு கொண்டு போய் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் அறிந்து கொள்ளும் போது ஒரு பெரிய நம்முடைய அழைப்பை குறித்த ஒரு பெரிய உறுதியை கர்த்தர் தர்றார். இந்த உறுதி ரொம்ப முக்கியம் பாருங்க, என் வாழ்க்கையில் அதை ரொம்ப நான் உணர்கிறேன். உறுதி ரொம்ப முக்கியம். உறுதி இவனுக்கு வந்துருச்சு பாருங்க, நேமியா உறுதி இதான், இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் உறுதி வந்துருச்சு. இது வந்து வேலையில் ரொம்ப முக்கியமான அம்சம். நீங்கள் எதுக்காக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு அதை குறித்த ஒரு அறிவு உண்டாக வேணும். அது உண்டான பிறகு ஒரு தெளிவு உண்டாகுது அவனுக்கு. முதல்ல ஒரு அழைப்பை குறித்த உறுதி, அழைப்பு என்னன்னு தெரிஞ்சிருது. அப்புறம் வந்து ஒரு தெளிவு. என்ன தெளிவு? எனக்கு என்னெல்லாம் தேவை, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவை என்கிற ஒரு அறிவு அவனுக்கு உண்டாகிறது. இரண்டாம் அதிகாரத்துக்கு போவோம், ஐந்தாம் வசனம், 2:5 பாருங்க. ராஜாவன் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். ராஜாட்ட கேட்கிறான், என்னை கொஞ்சம் அனுப்பிவிடும், நான் போய் அந்த வேலையை செய்கிறேன், என்னை உள்ள வந்துருச்சு, அழைப்பை குறித்த ஒரு இது வந்துருச்சு, அனுப்பிவிடுன்னு கேட்குறான். அப்ப அந்த அழைப்பை நிறைவேற்றணும்னா அங்கே போகணும், அது வழங்கிருச்சு. அங்கே எவ்வளவு நாளாக இந்த ப்ராஜெக்ட் என்று அதுவும் அறிவு உண்டாயிடுச்சு. அப்பொழுது ராஜ ஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், 6 ராஜா என்னை பார்த்தும் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. பிரயாணம் எவ்வளவு நாள், அங்க எவ்வளவு நாள் ஆகும் அதை கட்டுறதுக்கு முடிக்கிறதுக்கு எல்லாம் அவனுக்கு தெரியுது பாருங்க. 7:7 பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரு, மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். அதாவது ஐப்ராத்து நதியை தாண்டி அதுக்கப்புறம் பல தேசங்களை கடந்து போனோம். நிறைய தேசங்கள்லாம் இந்த பெர்சியாவின் ராஜாவுடைய கீழே வருது, அந்த சாம்ராஜ்யத்து கீழே வருது. சொல்லுகிறான், நான் போறேன், ஐப்ராத்து நதி மட்டும் இல்லை, அதை தாண்டி பல தேசங்களை நான் கடந்து போக வேண்டியது, எனக்கு பாஸ்போர்ட் தேவை, எனக்கு பல தேசங்களை தாண்டி போகணும், அங்கங்கே என்னை பிளாக் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம தடுத்து நிறுத்திடக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஆகவே எல்லா தேசத்துக்கும் காமிக்கிறதுக்கு ஒரு லெட்டரை கொடுக்கும், அந்த காலத்தில் இது பாஸ்போர்ட்டு, ஒரு லெட்டரை கொடுக்கும், லெட்டரை கொடுத்து அந்தந்த கவர்னருக்கு சொல்லி எனக்கு வழியை உண்டாக்கும்படி, எனக்கு வாசலை திறக்கும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி லெட்டர் கொடுன்னு கேட்குறான். லெட்டரில் பாஸ்போர்ட் கேட்குற மாதிரி அது. 8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனான ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளை எழுப்படுவதாக என்றேன். கேட்கறதே கேட்கிற மொத்தமாக கேட்டிருந்தோம், பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அது கேட்டா அடிப்பாரோ, இது கேட்டா ஜபம் பண்ணா அதுக்கு ஒரு தைரியம் வந்துடும், கேட்கறதெல்லாம் தைரியமா கேட்க ஆரம்பிச்சிடும். கேட்கறான், நான் தேவாலயத்துக்கு அங்கே கட்டுறதுக்கு எல்லாம் மரம் அது இது தேவைப்படுது, வாசல்லாம் வைக்கணும், எல்லாத்துக்கும் மர வேலைக்கெல்லாம் பொருட்கள் தேவைப்படுது, இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறானே உங்களுடைய ஆளு, அவன்ட்டு சொல்லி எனக்கு வேண்டிய மரத்தெல்லாம் தர்றதுக்கு ஒரு லெட்டர் ராஜா கொடுத்தா எல்லாம் கொடுத்துருவாங்க, தெரியுது அவனுக்கு எப்படி எல்லாத்தையும் வாங்கிடணும்னு சொல்லி ராஜாவே ஃபைனான்ஸ் பண்ண வைக்கிறான் பாருங்க, எல்லாத்தையும் எனக்கு எல்லாத்தையும் தாருன்னு சொல்லி தைரியமா கேட்கிறான் பாருங்க, அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுள்ள தயவுள்ள கரம், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு, அவனுக்கு தெரியுது கடவுள் நம்ம சைட்ல இருக்கிறார், நம்ம தைரியமா பேச வேண்டியது, கடவுள் அவன் உள்ளத்துல வேலை செஞ்சு உனக்கு என்ன மரம் ஆகணும் சரி போ மரம், பாஸ்போர்ட் ஆகணும் சரி பாஸ்போர்ட், லெட்டர் ஆகணும் உனக்கு லெட்டர், பாதுகாப்பா வேணும் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு பாருங்க. அவன் வந்து நீங்க வாசித்து பாருங்க.

பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் பல நேரங்களில் அனுபவிச்சு பார்த்துருக்கிறேன். கடவுளுடைய தயவு, கடவுளுடைய தயவுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு காரியம். வாசலை திறக்குது, காரியங்களை சாத்தியமாக்குகிறது, நமக்கு தேவையான எல்லாத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது. கடவுளுடைய தயவு நமக்கு இருக்குமானா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிறது. கடவுளுடைய வேலையை நிறைவேற்றுக்கு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கிறது. பாருங்க, கடவுளுடைய தயவு, God's favor அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். மூணு காரியங்களை ராஜாட்ட கேட்குறான். ஒன்று, என்னை அனுப்புன்றான். ரெண்டாவது, என்னை பாதுகாத்து, நான் பாதுகாப்போடு செல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு லெட்டர் கொடுன்றான். மூணாவது, என்னுடைய வேலைக்கு தேவையான சகல பொருள்களையும், மர வேலைக்கு அதுக்கு இதுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தாருன்றான். கமிஷன் பண்ணும், என்ன ப்ரொடெக்ட் பண்ணும், எனக்கு சப்ளை பண்ணும், மூணும் கேட்குறான். அனுப்பும், என்னை பாதுகாத்துக்கொள்ளும், பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணும் எனக்கு வழியில். அது மட்டும் இல்லை, எனக்கு தேவையெல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கப்படும்படியா எனக்கு உதவி செய்கின்றான். எல்லாத்தையும் செய்கிறார் பாருங்க ராஜா. ஒரு மனுஷனுடைய வேலைங்கிறது இப்படி, கடவுள் அதன் மத்தியில் இருக்கிறார், ஆண்டவர் அதில் இருக்கிறார் பாருங்க. அது ஜபத்தில் ஆரம்பிக்குது, அது ஒரு அழைப்பு அங்கே உண்டாகிறது, அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உண்டாகிறது. அடுத்தது பாருங்க, அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரம் அவன் மீது இருக்கிறது, தேவனுடைய தயவு அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அதுதான் இப்போ வாசித்தேன், எட்டாம் வசனத்தில் நான் வாசித்தேன் இல்லையா. என்னுடைய தேவனுடைய தயவு, தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால், தேவனுடைய தயவுள்ள கரம், எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருக்கிறது. வேலை கடினமாக இருக்குது, கடினமாக இருக்குதுன்னே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காலைல கிளம்பும்போது என்ன சொல்லணும், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. நான் புறப்பட்டு போகிறேன், கர்த்தர் எனக்கு முன் செல்லுகிறார், எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவார், வாசலில் திறப்பார், காரியங்களை சாத்தியமாக்குவார், கடினமானவைகளை சுலபமாக்கி தருவார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார், நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் நான் போகிறேன். வேலையில் கர்த்தரை ஈடுபடுத்தணும் பாருங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்குதுன்றான். நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பிரசங்கியார் இல்லை, ஊழியக்காரன் இல்லை, இவன் வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர், சமூக தீர்த்திருத்தங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறவன், பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிஃபார்மர்னு சொல்ல போனான். அப்படிப்பட்டவன் ராஜா அவன் அனுப்புறாரு. இவன் போய் அங்கே கவர்னர் ஆகிறான், அந்த எருசலேமுக்கு கவர்னராக இவன் போகிறான். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் பர்சன், இவன் இவன் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஆனா அவனுடைய வேலையில கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரருடைய வேலையில மட்டும் தான் கர்த்தர் இருக்கிறார், பிரசங்கியார் தான் அவருக்கு தான் கர்த்தர் தேவை, வேலையில அவர் வேலையில தான் கர்த்தர் இருக்கணும் கிடையாது, எல்லாரும் வேலையிலையும் கர்த்தர் இருக்கணும். இங்க இருக்கிற அத்தனை வியாபாரிகள், தொழில் செய்கிறவர்கள், மற்ற உலக வேலைன்னு சொல்றோமே பாருங்க, வேலையை நம்ம தான் பிரிச்சிட்டோம், உலக வேலை ஆவிக்குரிய வேலை அப்படின்னு பிரிச்சிட்டோம். ஆனா எல்லா வேலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை. இவனுடைய வேலை எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய மொத்த திட்டத்தில் இவனுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இந்த எருசலேம் நகரத்தை நல்ல ஷேப்பு கொண்டு வந்து, அந்த ஜனங்கள் மத்தியில் நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்து எல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அப்ப இவனும் கடவுளுடைய ஒரு ஊழியக்காரன் தான். அப்ப நீங்களும் இந்த சமுதாயத்தில் பல்வேறு வேலைகளில் ஈடுபடலாம், டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், மற்ற ஏதோ வேலையில இருக்கலாம். உங்களுடைய பங்கு முக்கியமானதா இருக்கிறது. கடவுள் உங்களை அந்த வேலையில வச்சிருக்காரு, கடவுளுக்காக தான் நீங்க வேலை, ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புகிற வேலையில் நீங்க இருக்கிறீங்க. அதை மறந்துடக்கூடாது பாருங்க. கர்த்தரை ஈடுபடுத்தணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும், தெளிவா இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயவை நாம் அதில் காண்போம். அப்ப அழைப்பு, தெளிவு, அப்புறம் கர்த்தருடைய தயவு, அதுக்கப்புறம் பாருங்க ஞானம். அவனுடைய ஞானத்தை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெண்டாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா எப்படி வேலையை அப்ரோச் பண்றான்னு பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் 17-18. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாலாய் போய் சேர்ந்துட்டான். போய் சேர்ந்துட்டு இப்போ அவன் அந்த தேசத்தை பார்வையிடுறான். முதல்ல 12 வசனம் பார்ப்போம். போன உடனே அந்த தேசத்தை பார்வையிடுறான் பாருங்க. ரெண்டாம் அதிகாரம் 12 வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகரை சோதனை செய்தேன், நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்கு செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருக

0: இல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததில்லை. போன உடனே ஒரு சர்வே பண்றான், சுத்தி முத்தி பார்க்கறான், என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத பார்க்கிறான். பார்த்துட்டு 13 வசனத்திலிருந்து பாருங்க, நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வழியாய் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கு வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றணும்னா கொஞ்சம் சில காரியங்கள்லாம் சீக்கிரட்டா வைக்க வேண்டியதா இருக்குது. போன உடனே போஸ்டர் அடிச்சு போட்டு எருசலேம் முழுக்க நெகேமியா வந்திருக்கிறார், மதில் சுவரை கட்ட போகிறாராக்கும், நாளையிலிருந்து வேலை ஆரம்பிக்கிறது, மாலை போட்டு அவரை வரவேற்போம்னா ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிசாசனுடைய ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கே இவனை காலி பண்ணிருப்பான், கொலையே பண்ணிருப்பானுங்க. பிற்பாடு அந்த சன்பல்லாத்து தோபியாங்கிறவன்லாம் பற்றி படிச்சிங்கன்னா அவனுங்க எல்லாம் கொலை செய்யறதுக்காக வகை தர்றாங்க. இவனை அழிக்கணும், இவனை ஒன்னெல்லாம் ஆக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட எதிரிகள் எதிராக வேலை செய்யறவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய வேலை நிறைவேறணும்னா கொஞ்சம் அமைதலா இருக்கணும். வேலையை நடத்தின மொழியா விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஹலோ, நிறைய பேர் விளம்பரம் பண்ணியே கெட்டு போனாங்க. நான் கட்டுகிறேன், பிடிக்கிறேன், எழுப்புகிறேன், ஒன்ன இருக்கிற விரோதி எல்லாம் உஷாராயிட்டான். நிறுத்து, தட்டுக்கத்தை கட்டுறதை தடுத்து நிறுத்து. அதை எப்படி எல்லாம் தடை பண்ணுமோ தடை பண்ணு அப்படின்னு வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடம். கத்துற ஏதாவது செய்ய சொல்லணும்னா வாயை மூடிட்டு குவாய்ட்டா இருக்கணும். குவாய்ட்டா இருந்து சைலண்டா இருந்து சைலண்டா வேலையை செஞ்சு முடிக்கணும். எல்லாத்தையும் விளம்பரம் பண்ணிட்டு கூடாது, எல்லாத்தையும் போட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. பேசாம வேலைய செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் விரோதிகள்லாம் தெரியும். அப்புறம் அல்லது எந்த நேரத்தில் சொல்லணுமோ அதை சொல்லணும் பாருங்க. போன உடனே சொல்லியிருந்தானே எல்லாமே கெட்டு போயிருக்கும் பாருங்க. போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான். யாருக்குமே தெரியாது, போனதும் தெரியாது. சுத்தி ராத்திரில தான் போய் சுத்தி பார்க்கறான். இவன் போன மிருகத்தை தவிர வேற எதையும் கொண்டு போல அப்படி பார்த்துட்டான் பாருங்க. பார்த்துட்டு பிறகு ஜனங்கள்ட்ட பேசுகிறான். பேசுறது பாருங்க 17 வசனம். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாலா இருக்கிறதையும் அதன் வாசல் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியும் பார்க்கிறீர்களே. ஜனங்கள்ட்ட பேசுறான், நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பாருங்க, போய் ஜனங்கள்ட்ட பேசுறான். பேசுறதே என்ன நாசுக்கா பேசுறான் பாருங்க. 91 வருஷமா தூங்கிட்டு இருந்தீங்களா, முட்டை விட்டுட்டு இருந்தீங்களா, இந்த மாதிரி பேசல. 91 வருஷமா என்னத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, செவர்லாம் இப்படி கிடக்குது, ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அறிவு இல்லையா, அப்படி பேசல. என்ன சொல்றான், அலங்கமெல்லாம் விழுந்து கிடக்குது, மதில் சுவரெல்லாம் நமக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது, நம்முடைய விரோதிகள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு இருக்குது, அவன்லாம் நம்மளை நிந்திக்கிறான், உனக்கு ஏது பாதுகாப்பு, நீ எப்படி பத்திரமா இருப்ப அப்படின்னு சொல்லி பேசி சிந்தி, உங்க கடவுள் எங்க இருக்கிறாரு, உனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பேசி சிரிக்கிறான். இந்த நிந்தையெல்லாம் நம்ம போக்குவோம், இந்த பாதுகாப்பற்ற நிலையை மாத்துவோம், நல்ல பாதுகாப்பா அந்த செவர்கள்லாம் கட்டும். எப்படி மோட்டிவேட் பண்றான் பாருங்க. ஜனங்கள்ட்ட எப்படி பேசணும்ன்ற அறிவு கூட சிலருக்கு கிடையாது. ஜெபம் பண்ணி அழைப்பை தெரிந்து கொண்டு போன கடவுள் எல்லாம் ஞானத்தையும் தர்றாரு பாருங்க. என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்னு, ஏன்னா சரியா பேசலன்னா போச்சு, இருக்கிற எல்லாம் கெட்டு போயிடும். சொல்றான் பாருங்க, கட்டுவோம், தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கிறான், நீங்க கட்டுங்கள் அப்படின்னு சொல்லல, கட்டுவோம், நானும் வர்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம், பாதுகாப்பை உண்டாக்குவோம், இந்த அவல நிலையை போக்குவோம் அப்படிங்கிற விதத்துல தான் பாக்குறான் பேசுறான். அவரெல்லாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை தடவ. கன்க்ளூஷன் என்ன, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க கட்டலாம், வாங்க கட்டலாம். அதுக்கு பிறகு பாருங்க அவனுடைய கமிட்மெண்ட்டை பாருங்க, வேலையில் எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்குதுன்னு பாருங்க, வேலையில் எவ்வளவு அர்ப்பணிப்பு, வைத்த கால் பின்வாங்காமல் வேலை செய்கிறான் பாருங்க. பாருங்க, விரோதிக்கு பல ஆயுதங்கள் இருக்குது, விரோதி வந்து பயமுறுத்துவான், சந்தேகத்தை உண்டாக்குவான், பலவீனத்தை உண்டு பண்ணுவான், ஒற்றுமை இல்லாத உண்டு பண்ணும். இப்படியெல்லாம் உண்டாக்கி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு எப்படியெல்லாம் வேலை செய்யணுமோ அப்படிலாம் செய்வான். எத்தனை பேர் தெரியும் பிசாசுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குதுன்னு? நிறைய ஆயுதங்கள் இருக்குது, பலதையும் பயன்படுத்துவான். நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க பிசாசுக்கு. பிசாசு உதவி செய்யக்கூடிய ஆளுங்க, பிசாசு அங்கங்க விதைச்சு வச்சிருக்கிறான் பாருங்க, ஆளுங்களை அங்கங்க பிளான்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அவனுடைய ஏஜென்ட்ஸ். அவங்க வந்து அங்க இருந்துகிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கலக்கு கலக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்தந்த இடத்துல. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா பிசாசுக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்குது, அவன் இப்படிலாம் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம இருக்கக்கூடாது. நமக்கு அதை விட நிறைய ஆயுதங்கள் இருக்குது. நம்முடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? நம்முடைய அழைப்பு. நம்முடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? தெளிவு. நம்முடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? கர்த்தருடைய தயவு. நம்முடைய பிளஸ் பாயிண்ட் என்ன? உறுதி. ஒரு காரியத்தை செய்து முடிப்போம் என்கிற உறுதி. எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? வாழ்க்கையில உறுதி இல்லைன்னா வாழ்க்கையில வேலையில வெற்றி பெற முடியாது. உறுதி, நான் செய்வேன் கர்த்தர் எனக்கு காரியங்கள், இதுதான் கர்த்தர் என்ன செய்ய அழைச்சிருக்கிறாருன்னா அப்ப நான் இதுலயே நிக்கணும். டெய்லி சும்மா லாபமா நஷ்டமா கணக்கு போட்டுட்டு கூடாது. இதுலதான் அழைச்சிருக்காரு கர்த்தர். அப்ப லாபமா இருந்தானா நஷ்டமா இருந்தானா, இதுலயே நின்று இது பிரயோஜனமான விதத்துல மாறுகிற வரைக்கும் இதுலயே நின்று காரியத்தை சாதிக்கணும். நிறைய நேரத்தில் ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றது உண்டு. நான் ஒரு பையன் இங்க இருந்தான் பாருங்க, அவன் சொல்றான் ஊழியத்து போய் ஆரம்பிச்சு போறேங்க, ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி பாக்குறேன், அங்க போய் அந்த ஊருக்கு போய் ட்ரை பண்ணி பாக்குறேன், 6 மாசம் இருந்து பாக்குறேன், ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சரியில்லைனா எங்க பாட்டி வீட்டுக்கே நான் போயிடுறேன். நான் சொன்ன முதல்ல பொட்டி எடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு போய் சேரேன். ஒன்ன மாதிரி ஆள் தேவையே கிடையாது. பொட்டி எடுத்து நேரம் பாட்டி வீட்டுக்கு போயிடியா? நீ எதுக்கு இந்த ஊருக்கு போற? ட்ரை பண்ண போறியா நீ? 6 மாசம் போய் ட்ரை பண்ணிட்டு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலனா பாட்டி வீட்டுக்கு போறான், இப்பவே போயிடு நேரான்ட்டு. நீ பாட்டி தான் உனக்கு சகாயம் பண்ணுவாங்க, பாட்டி தயவுல தான் வாழணும், அவங்க உயிர் போகும்போது அவ்வளவுதான், நீ அம்போன்னு நிக்க வேண்டியதான். தெருல கத்தர் எங்க சொல்றாரோ அங்க போறன்ற அந்த அறிவு இல்ல பாருங்க. கத்தர் எதுக்காக நினைச்சிருக்கிறாரோ அங்க போறன்ற அந்த அறிவே கிடையாது. இந்த மாதிரி ஆள் நான் ஊழியத்துக்கு வரவே கூடாது. ஊழியத்துக்கு இந்த இடத்துல இப்படி வச்சிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்காருன்னா நின்ற வேண்டிதாங்க. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ நஷ்டமோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது, அங்கேயே நின்று அதையே செஞ்சுக்கிட்டே. வாழ்க்கையில் வெற்றி என்ன? கடவுள் என்ன செஞ்சாரோ அது சொன்னாரோ அதை செய்யணும். அதுதான் அதுதான் வெற்றி. அது செய்தால் கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் தலைகளாக்கிடலாம். காலம் வரும், எல்லா காரியங்களும் மாறும். அப்போ பாருங்க, இங்கே பல காரியங்கள். இப்போ 4வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான காரியம். 4வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதல் 3 வசனத்தை பாருங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்கள் இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ, சுற்றடித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். செவரெல்லாம் இடிச்சு சுட்டரிச்சிருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் சாம்பலும் இதுவுமா இருக்குது, மண்ணா கிடக்குது, மண்மேடா கிடக்குது. சொல்றான், இதெல்லாம் எடுத்து கட்டிடுவாங்களா அவங்க அப்படின்றான். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, இந்த சன்பல்லாத் என்கிறவன் இந்த சமாரியாவுக்கு கவர்னரா இருந்திருப்பான் போல இருக்கு. அவனுடைய அசிஸ்டன்ட் இவன் தொபியான்ங்கிறவன், ரெண்டு பேருக்கும் இவனுக்கு மேல வெறுப்பு. ஏன்னா இந்த நெகேமியாவும் அவனுடைய ஆட்களும் எதுக்கு வந்திருக்கிறாங்க? இந்த எருசலேமில் உள்ள எருசலேம் மதில்களை கட்டி அது ஆர்மியா.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
2: ஆமே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 25ஆம் தேதி 6ஆம் மாதம், 25ஆம் தேதி ஆனி மாதம், 25ஆம் தேதி ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வேதாக மக்கள் இப்பதில் நிகழ்ச்சி. இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஊழியர்கள் இணைய போகிறார்கள். அந்த வகையிலே ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழிய சகோதரம் மைந்தன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து சுவிசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இன்னும் 10 நிமிடத்தில் இணைவதாக கூறியிருக்கிறார். அந்த வயலில் நாங்கள் நெஞ்சிருக்கிற ஊழியர்களோடு ஆரம்பிப்போம். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. கத்தர் கரத்திலே வேதா மக்கள் இப்பதில் நிகழ்ச்சி ஒப்புவிப்போம். முதல்ல ஊழிய சௌரி ஜானட் அவர்கள் புறப்படுப்பார்கள், அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா.
3: பிரைஸ் லோட்டண்ணா.
2: ஆமீன். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமீன்.
3: ஆமீன். ஆமீன். மகேந்திரமன் அவர்கள் எங்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமீன்.
4: ஆமீன். ஆமீன். ஆமீன். ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். வாழ்க.

0: ஆமென் ஆமென்.
1: ஜெபம்.
0: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த அதிகால வேளையிலே சங்கமா வானொலி நிலையத்திலே கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் தேவனே. அநேகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த வார்த்தையின் ஆழமான சத்தியத்தை இந்த கேள்விக்குரிய பதிலையும் கண்டறிய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்விப்பதில் நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஜென சிஸ்டரையும், இந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெளிப்படுத்தின சங்கம் வான் நிலையத்தையும் நீர் இன்றைய நாளை ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ தந்துவிட வேண்டுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமில்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென்.
2: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, இப்பொழுதும் உமது அடியேனின் வீடு என்றென்றைக்கும் தேவனுக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளுவீர். கத்தாவே கத்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியா அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
0: இந்த வசனம் தாவீது சொன்னது.
2: எங்கே இருக்குது?
0: எங்கே இருக்குது? வேதாகமத்தில் இருக்குது.
2: எந்த புத்தகத்திலே இருக்குது?
0: வேதாகம புத்தகத்தில். எந்த அதிகாரம் கேட்டால் வேறு கேள்வி.
2: எந்த அதிகாரம், எந்த புத்தகம், எந்த அதிகாரம்,
0: இதுதான் சரியான கேள்வி. இதுக்கு கேள்வி இதுதான் கேள்வி. இப்படித்தான் கேட்கும். தாவி எங்க கேட்டவன்னு சொன்னா வார் வார் வார் சாவியை கேட்டவன்

0: இந்த புத்தகத்தில் ஏற்றோன்னா வாதம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு.
1: ஓ, மொழி ஏற்பாட்டில் சரி, ஒன்று நாளாகமத்தில் இருக்கு.
0: அப்படி சொல்லுக்க இன்னும் மீசி எங்களுக்கு அந்த ஒரு ஒன்று நாளாகும்.

0: இல்லை இருக்கு ஐயா, இல்லை ஒன்று நாளாகவும் என்னென்னு நடக்குது, இல்லை விளங்கு இல்லை, தெரியல அப்படிதான் தெரியல.
1: ஒன்று நாளாகமம் 17வது அதிகாரம் 27வது கடைசி வசனத்தில் இருக்கு. ஓகே,
2: பதினேழாவது
1: அதிகாரம் 27வது வசனம்.
0: இப்பொழுதும் முதல் அடியானே வீடு என்றென்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருள்வீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான்.
1: ஆமென்.
0: இதில் போட்டிருக்கோம் பாருங்க, இதான் வீடு என்று போட்டிருக்கு.
1: ஓகே ஓகே அண்ணா. ஓமா ஓகே. நான் ஓசியா புத்தகத்திலே இன்றைக்கு கேள்வியல் எடுக்கிறேன். எப்ராயிம் எப்பொழுது பாலாவான்?
0: எப்ராயிம்
1: எப்பொழுது பாலாவான்?
0: ஓ எப்ராயிம்,
1: ஓசியா புத்தகத்திலே எப்ராயினை குறித்து ஆண்டவர் மனதுருகி கேட்கிற, அவனோ மனம் திரும்பாமல்

Buonasera. La musica.

0: திருப்பி அந்த கேள்வியை கேளுங்கோ.
1: எப்ராஹிம் எப்பொழுது ஃபால் ஆவான்?
0: இஸ்ரேல் எப்பொழுது பாலாவான்? இத்தனை அதிகாரத்தில் இருக்கு,
1: 5வது அதிகாரத்தில் இருக்கு.
2: தண்டிப்பின் நாளிலே எப்ராஹிம் பாலாவான். நிச்சயமாய் வரப்போகிறது இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன்.
1: திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்கள் யார்? ஓசியாவிலாம் கேட்டிருக்கிறேன்.
0: திராட்சை ரசம், ஓசியா 9 பார்த்தா
1: இல்லை?

0: ஓசையா மூன்றாவது அதிகாரத்திலே இருக்கு.
1: சின்ன அதிகாரம் பின்பு மூன் பின்
2: என்ன கேள்வி
1: மூன்று
2: அம்மா?
1: மூன்றோண்டேன்ன
0: யா
2: என்ன
0: பின்பு
2: கேள்வி?
1: பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சசமுள்ள பாத்திரங்களை விரும்புகளாகிய இஸ்ரவேல் புத்திரன் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு கோப்பாக நீ இன்னும் போய் நேசிக்கப்பட்டுடன் பிரச்சாரமான செய்ய நேசித்துக்கொள் என்று சொன்னார்.
0: அக்கிரம ஸ்தலம் எது?
1: அக்கிரமஸ்தலம்

0: Ebbene, Wasserman.
1: lei? Esa ossia vendendo da di carattere.

0: Enne kalbi?
1: أكرم استلم إذ
0: வசத்துக்குள்ள இருக்கக்கூடிய கற்கு அதான் பிரச்சனை.

0: 12 11 இருக்கு.
1: கிளியாத் அக்கிரமாத் அஸ்தலமோ ஆம், அவர் அபத்தரானார்கள், கில்காலிலே காலிலே படுகிற அவருடைய பீடங்கள் வயல் வரம்போ இருக்கிற கற்குவேப்போ இருக்கின்ற போட்டிருக்கு.
0: அக்கிரமஸ்தலம் என்றெழுதி இருக்கலாம் உனக்கு.
1: அக்கிரம ஸ்தலமோ தலம் மட்டும் போட இல்லை,
0: இல்ல, அக்கிரமஸ்தலம் கீழியாத் என்று போட்டிருக்கு.
1: கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ கேள்வியோட இருக்குது.
0: கேட்டா அது அக்கிரமஸ்தலம்தான்.
1: இப்ப கிளியாத் அக்கிரம ஸ்தலம்னா ஓகே, நீ சொன்னதுக்கு சரி, இது கிளியாத் அக்கிரம ஸ்தலமோ அப்ப கேள்விக்குறிய இருக்கு சிஸ்டர். ஸ்தலமோ ஸ்தலம் மட்டும் போட்டா சரி, நீங்க சொன்னதை ஒத்துக்கணும், இது ஸ்தலமோ
2: ஐயா.
1: ஆ,
2: மகேந்திரன் விக்டோரியாவில் இருக்கிறாரோ, இது எப்படி இருக்கு?
1: அது கேள்வி இல்லை, விக்டோரியா இருக்கிறாரு தான் சரியா, இருக்கிறாரோ
3: தூணிலும் இருப்பார், அவர் திரும்பிலும் இருப்பார்.
0: மகேந்திரமண்ணா விக்டோரியாவிலே இருக்கிறாரா?
3: அவர் தூணிலும் இருப்பார், திரும்பிலும் இருப்பார்.
1: கிளியாத் அக்கிரம ஸ்தலமும் தான் அர்த்தம் என்ன?
3: அது அது கேள்வியை தான் கேட்டிருக்கேன். அக்கிரம ஸ்தலமும் அது கேள்விக்குறியோட வருது ஐயா. என்னதுக்கு என்னது அந்த பாசம் கேள்வியை சொல்லுங்க.
0: அக்கிரம ஸ்தலம் எது என்று கேட்டேன். ஓசியாவில
3: ஓசியாவில எத்தனை 12 அதிகாரத்துல வருது பாருங்க. எத்தனை பாசனம்? அப்படியே தீர்க்கரசிகளோடு காரணப்படுங்க. அப்படி தீர்க்கரசி சொன்னேன், நான் அநேக தீர்க்கரசனங்களை அருளினேன், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓமையாளாக பேசினேன். கீலியாத் அக்கிரமஸ்தலமோ ஆம், அவர்கள் அபத்தக்காரர்கள். ஆமண்டு வருதுதான் ஐயா, அதுல வந்து அக்கிரஸ்தலமோ ஆமண்டு தான் சொல்லப்படுது. அவர்கள் அபத்தக்காரரும், கீலியாவில் காளைகளை பலியிடுகிறவர்கள், அவர்களுடைய பீடங்கள் வயல்பரப்புகள் இருக்கிற கற்குவியலாக கற்குவியல் எப்போ இருக்கிறது? அதே ஐயா அக்கிரமஸ்தலமோடு கேட்ட ஐயா, கீழே ஆமண்டு தானே எவர் இது இல்லையா? அக்கிரமஸ்தலமோடு கேட்ட ஐயா, அது கீழே வருது, ஆமண்டு தானே வருது. ஆம், அவர்கள் அபத்தானவர்கள் தானே வருது ஐயா.
1: ஓகே, அடுத்த கல்வி.
0: எதே போல நியாய தீர்ப்பு முளைக்கும்.
3: என்ன என்னத்தை என்ன ஒரு முளைய போலன்னு சொல்லுவாங்க?
1: என்ன இது முளைக்கு வந்து இது மாதிரி என்ன
3: நீதி நீதிமொழியில வருது நினைக்கிறேன். நீதிமொழியில
0: நான் இதுல ஓசியாவெல்லாம் கேட்கிறேன். நான்
3: ஓசியாவில் வருதா?
0: ஓசியாவெல்லாம் எல்லாம் கேள்வியேன்.
3: அப்புறம் என்ன இதை போல நியாய தீர்ப்பா
0: முளைக்கும்.
3: ஆகியோர் கல்லு காணும்போது

0: ഓ ക്രോസിയ.
1: അറഹ് അറഹ് പോലെയാ?
0: എന്നാ
1: അറഹ് അറഹ്
0: ഓസിയ 10-ാം അധികാരം 4-ാം വചനത്തിലേ ഇരിക്കു.
2: பொய்யான இடுகிற வார்த்தையில சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சாலைகள் விஷப்பூண்டுகள் போல நியாயத்தீர்ப்பு முளைக்கும்.
0: போல ஓகே அண்ணா.
2: ஓகே ஓகே.
0: கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார்
3: துன்மார்க்கரா
0: அல்லது என்ன?
3: துன்மார்க்கரா
0: இல்லை,
3: என்ன இப்ப கேக்குறீங்க? இடறி விழுகிற யார் கேக்குறீங்க?
0: கர்த்தருடைய வழிகளில் இடறி விழுவது யார் அல்லது என்ன?

0: ஓ, கர்த்தருடைய வழிகளில் இடர்விடுதலா? நான்
1: அது வசனத்துக்கு மறுமுறையா நடுவுல இருக்குமாலே, நடுவுலான்னு சொல்ல
0: நடுவில்
1: மாதிரி
0: என்னையா
1: இந்த வசனம் விட வந்து வசனத்துக்கு நடுவுலான்னு வேறு
0: என்ன நடந்து நடுவில் விளங்குது?
1: பிற்கான கேள்வி.

0: இது கடைசியில வருது அண்ணா.
1: கடைசி வார்த்தையில் வருது. இட்டரி புழுவாங்க.

0: ஓ, கத்தருடைய வார்த்தையில் இடறி விழுவது.
1: கூகுள வராதையா, அந்த கேள்வி இந்த வசனம் நடுவுலான் இருக்கு. விட,
0: இல்லையா, நடுவில் இல்லையா?
2: என்னது? கத்தருடைய
1: வழிகளில் இடறி விழுவது யார்?
0: விழுவது வந்து அநேகமா துன்மார்க்கர்
2: பாதகர்கள்,
0: அல்லது
2: பாதகரா?
1: பாதகர் யா?
0: பாதகர், பாதகர்.
2: ஓசியா 14:9.
0: நீங்க என்ன எடுக்காத நான் இடர் விழுவது என்ன கிடக்காத நான் என்ன எடுக்க தெரியும். ஓகே, ரைட்.
2: இல்ல, தீர்க்க தரிசியும் இடறி விழுவான்னு கிடக்கு.
0: அது எல்லாரும் விழா விடுறது தானே. சில பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரியா விட இல்லையா?
1: அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்.
0: என்ன சாமான்?
1: ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்கள் எதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள்?
3: தேவனுடைய வசனத்தை
1: இல்லை,
3: தேவனின் மகத்துவமான வேதத்தின் மகத்துவங்களை,
1: வேத மகத்துவங்களை. ஓசாயா 8:12 இருக்குது. தேவனோடு எதிர்த்து நிற்பது யார்?
0: துன்மார்க்க எதிர்த்து நிற்பாங்கள்.
1: இல்லை, அப்படி எழுதலை வேதத்தில்.
0: தேவனோடு எதிர்த்து நிற்பார்கள்.
1: அப்படி இல்லை.
0: பாருங்க, வேதத்தில் என்ன என்ன சொல்லப்படுது?
1: ஏ,
0: என்ன
1: தேவனோடு
0: மண்டலம், என்ன
1: எதிர்த்து
0: கேள்வி?
1: நிற்பவர் நிற்பது யார்?
0: தேவனோட எதிர்த்து நிப்பவர்களா சொல்றீங்க, கேக்குறீங்க? ஓகே, எதிர்த்து நடந்தார்கள். எதிர்த்து நடந்த எதிர்த்து நடந்தார்கள்
3: தேவனை எதிர்த்து நிற்பவர்கள் யார்?
1: எதிர்த்து நிற்கிறவர்கள், எல்லாம் நிற்கிறவர்கள்.

0: எதித்தனி பேரோடு யார நகர்கிறீர்கள்? இப்ராஹிம் காவற்காரர்கள் என்று உங்களோட எதிர்த்து நிற்கிறார்கள், சரியா?
1: ஆமென் ஆமென். ஓசியா 58 இருக்குது, எது தீட்டுப்பற்றாது.
0: இது தீட்டுப்பட்டதா?
1: ஓ

0: திருட்டு பட்டது. அசுத்தமான மிருகங்களதை சொல்ல சொல்ல அது அதா
1: இல்ல.
0: அசுத்தமாகிலும்

0: விரிநகங்கள் இதெல்லாம் செய்தன்றவையா தீட்டுப்படுவார்கள்.
1: இல்லை இல்லை, ஓசியா அஞ்சாவது அதிகாரத்தில் இருக்கு.
0: ஊசி 5வது அதிகாரத்திலயா? ஓகே, தீட்டுக்கு இதுல வந்து கணக்கு இதுல வருது. ஊசி 5வது அதிகாரத்திலயா வரும் போகிற
2: இப்ராஹிம் 5:3 தீர்த்து
1: ஓகே,
2: பட்டது
1: கர்த்தர்
2: என்ன
1: உங்களை
2: நினைக்கிறீர்கள்?
1: ஆசீர்வதி.
2: கேட்டவர்களுக்கும் விடைக்கும் வித்தியாசம் இருக்கு.
1: ஏன்
2: இஸ்ரவேல் தீட்டு பட்டது, உங்களோட கேள்வி என்ன?
1: இவர்கள் தீட்டுப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் தீட்டுப்பட்டார்கள். இப்ராஹிம்
2: தீட்டுப்பட்டார்கள் எழுது இல்லை, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டது.
1: பட்டதே என்றா என்ன?
2: எங்களுக்கு விட வந்து வேதாமிருதிலாம் வேணும்.
1: அதான் தீட்டுப்பட்டது, இஷ்டவேல் தீட்டுப்பட்டதே, அது தீட்டுப்பட்டுட்டுது.
2: தீட்டுப்பட்டார்கள் நீங்க கேட்டீங்க,
1: தீட்டுப்பட்டவர்கள்
2: தீட்டுப்பட்டவர்களுக்கும் தீட்டுப்பட்டது வித்தியாசம் இருக்கு. தீட்டுப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டது.
1: தீட்டுப்பட்டவர்கள் தானே, அதுல எழுதி இருக்கு தானே அண்ணா, இஷ்டவேல் தீட்டுப்பட்டது.
2: தீட்டுப்பட்டார்கள் போட்டிருக்கார், ஆனா வேதவசனம் தீட்டுப்பட்டதே என்று போட்டிருக்கு. அப்ப கேக்குற கேள்வி,
1: அண்ணா, ஒவ்வொரு வசனமும் சேர்த்து வாசி கேட்கல, அதுல எடுத்து எடுக்கல, இப்படித்தானே நாங்க இதான். நீங்க தமிழ் எப்படி மாற்றி இதான் வேணுமன்றது உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே, தமிழ் தானே படிச்சீங்க
2: நீங்க
1: அப்ப.
2: தீட்டுப்பட்டார்னு கேட்டுறியா கேள்வி அம்மா? நீ தீட்டுப்பட்டது என்று கேட்டிருந்தா விட சரி, தீட்டுப்பட்டார்களுக்கும்
1: அப்படி
2: தீட்டுப்பட்டது
1: கேள்வி கேட்கல, அதை தீட்டுப்பட்டதே என்று கேள்வி கேட்கல அண்ணா.
2: அப்படி கேள்வி
1: அது
2: பட்டதா
1: வந்து
2: சொல்ற?
1: கேள்விக்கும் நாங்கள் கேள்வியை வந்து எப்படி கேட்கணுமென்ற ஒரு இது இருக்குல்லண்ணா. தமிழ்ல தமிழ்ல சரி, எந்த மொழியிலும் அப்படியோ அப்படி கேட்கலாது தானே. தீட்டுப்பட்டதே என்ற ஒரு கேள்வியை வைக்கலாதண்ணா.
2: நீங்கள் நான் தீட்டுப்பட்டார் அந்த வசனத்தை பார்த்தேன், தீட்டுப்பட்டது. சரி சரி,
1: இவைகள் வாரி கொள்ளப்படும்,
2: இவைகள் வாரி கொள்ளப்படும்.

வெள்ளம் வந்தால் வாரி கொள்ளப்படும் இருக்கு. வாரி கொள்ளப்படும்.

0: மாறிக்கொள்ளப்படும்.
1: எந்த அதிக இதுல இறைமையால வந்து வித்தியாசமா போட்டிருக்குது, உன் வீரர்கள் வாரி கொள்ளப்படுவார்கள்.
2: ஓசியாவில நான் கேட்கிறேன் அண்ணா.
1: ஓசியாவில வருது, ஓசியாவில வந்து 4:3, 4:3 வருது சரியா?
2: யா
1: தேசம்
2: கடைசியில
1: குழம்பி
2: இருக்கு.
1: அதன் குடிகள் அனைவரும் மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்கள் வாரி கொள்ளப்படும்.
2: கடலில் மச்சங்கள் வாரி கொள்ளப்படும். எது துண்டு துண்டாய் போகும்?
1: துண்டு துண்டாய்
0: மரக்கறிய கத்தியால் வெட்டினால் துண்டு துண்டா போகும்.
2: என்னன்னா
1: ஏனைய ஏனைய ரைச்சி மட்டும் போகும் தானே ஐயா?
2: நான்

0: Dundu dunda pum.
1: கே மரியாதையில் இருக்கு.
2: ஓசியம் 8வது அதிகாரத்தில் இருக்கு.

0: ஆறாம் வசனம்.
1: ஆறாவது வசனம் பெறுது.
0: சமாரியாவும்
1: கட்டுக்குட்டிகள்.
0: சமாரியாவும் கன்று குட்டி துண்டு துண்டா போகும்.
2: ஆமென். சமாரியாவின் கன்று குட்டி. தன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவர்கள் யார்?

0: சமாரியா தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடினால், சரியா?
1: ஓ சரியாண்ணா.
0: 11:6, ஓசியா 11:6.
1: ஓகே ஓகே. வஞ்சகத்தினால் தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார்?

0: பஞ்சகத்தினால்
1: தேவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார்?
2: பன்னெண்டு
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஒசியா
2: பன்னெண்டு
1: 11:12.
2: கிறிஸ்து ரமத்தை பஞ்சகத்தினால் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: ஆமே. திப்லாயீமின் குமாரத்தி யார்?
2: இப்ராஹிம் குமாரத்தியே இங்கு வசனம் இருக்கு.
0: ஆறு, யாருடைய குமாரத்தி?
1: திப்லாயீமின் குமாரத்தி.
0: சிப்லாய்வா? சிப்லாய் சீனாவா?
1: தீனா. தீனா இப்பன்னா லாவண்ணா ஈனா ஈனா மீனா என்னன்னா திப்லாயீம்.

0: İbrahim Kumar diye.
1: Ya.
0: Anne, o seyya ondu mundu.
1: Onda mundu. Amin. Amin.
0: திப்ளாயின் குமார்த்தியாக குமேராவை சேர்த்து கொண்டான்.
1: ஆமென் அதுதான். எங்கிருந்து எண்ணெய் கொண்டு போகப்பட்டது?
0: சவுதி அரேபியாவிலேருந்து.
1: இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எண்ணெய்

0: இது 12 மதியான 3 வசனம்.
1: ஆமென் ஆமென் ஆமென். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. ஓகே, நீங்கள் கேட்கலாம்.
0: சரி, ஒரு கேள்விய கேப்போம். தேசமங்கம் எக்காலம் ஊதுவித்தவன் யார்?
1: தேசமங்கம்
0: எக்காலம் ஊதுவித்தவன் யார்?
1: தேவதூதன்.
0: தேசமங்கம் எக்காலம் ஊதுவித்தவன் யார்?

0: அப்ப எதுல வருது?
1: இஸ்ரவேலின் ராஜாவான சவுல்.
0: என்ன வேர்டு?
1: சரியாண்ணா,
0: என்ன வேர்டு?
1: இஸ்ரவேலின் ராஜாவான சவுல்.
0: கேட்ட கேள்வி என்ன? தேசபங்க மக்கள ஊதியவன் யார்?
1: சவுல்
0: ஊதி
1: தான்.
0: விட்டவர். சவுல், சவுல் தான் சொல்லக்கூடாது, சவுல். ஓகே. ஆஹா,
1: இது கிடைச்சே.
0: சவுல் ஐயா, பவுல் ஐயா?
1: சவுல் ஒன்றும் சாமியல் பயமுண்டு மூடு சவுல்.
0: ஆஹா,
1: எனக்கு அந்த விட வந்து வேதா பகுதியில் வேணும். சவுல்
0: சரி சரி
1: ராஜா
0: சரி,
1: அந்த தேவை சவுல்
0: நல்லது.
1: இருக்காது.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசை தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, இந்த கடைசி காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

0: நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.
1: Let's pray that the anointing of the Holy Spirit, let it have to come and fill everybody. Oh my dear, this is the day that God has given to you to worship Him. Let the anointing of the Holy Spirit, just it have to come and cover all this area. And you have to be a blessable people. God says, whomever gather together in my name, I will be there to come and bless them. This is the day that God has given to you. Hello, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரை நாம் துதிப்போமா? நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி

அலேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என் நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் மரணையுள்ளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தோர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருக்க, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை சேவிக்க, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாய் ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க, ஆயிரம் மடங்கு கடற்கரை மண்ணத்தனியாய் ஆண்டவர சமூகத்திலே கோடா கொடியாய் ஆண்டவரே ஏசப்பா கட்டளையில கற்பனையில நியமத்துல வாழ்ந்து கனி கொடுக்க, ரச்சனிய கேடகத்தை சுமந்து கொண்டு ரட்சிப்பின் அதிபதியாமங்கள் கிறிஸ்தேசுக்கு முன்பாக ரச்சனியம் என தலைச்சீரா நீதி என்னும் மார்க்கவசம் ஆயத்தன் சிஷ்யக்க பாதிச்சு விசுவாசம் எனக்கடை இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு கெத்தாவே இந்த சங்கீதம் 23 இம்மட்டு சுமந்து வந்து தாங்கி வந்து தப்பிவித்து வந்து ரட்சித்து வந்து ஆதரித்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். எங்களை ஆதரிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களுக்கு ஜபிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களை பராமரிக்கிற ஊழியர்களுக்காய், எங்களுக்காக பிறந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்தும் வருகை பரியந்த நாம் ஒருமித்து ஏகமாய் தேவ நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய வருகை நாளிலே மர்மமாகி அவரோடு கூட எடுத்துக்கொள் கொள்ளப்படும் நாள் வரைக்கும் தேவகரமும் தேவ புயமும் தேவ திட்டமும் நம்ம கூட நிறைவேற்றப்பட தேவ நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையவும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவருக்கும் கர்த்தர் மேய்ப்பராயிருந்து எங்கள் சத்துகளுக்கு முன்பிலே பந்தியோட்டு ஆயத்தம் பண்ணி எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் கர்த்தருடைய நாமத்தில் அவர் இந்த ஆத்மாவை தேத்தி தம்முடைய நாமத்து நிமித்தம் உம்மை நீதியின் பாதைகள் நடத்துகிறார் என்று மாத்துமாக்கள் தேற்றப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படைய தேவரு என்னோட கூட இருக்கிறீர் என்று எங்கள் தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உமது கோலும் உமது தடியும் உம்மை தேற்றும் என்று கத்தடிய கோலம்மை தேற்றும்படி கத்தடைய தடி நம்மை நேராக்கி செம்மையான வழியிலே நடத்தும்படி கோலும் தடியும் தேற்றும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்துக்களுக்கு முன்பிலே உமக்கு ஒரு பந்தி ஒன்று ஆயத்தம் பண்ணி எம் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று கர்த்தர் ஆகியதவன் எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்படி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாய் பொங்கி வழியும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிரப்புதல் பூரணம் பரிபூர்ணம் நிறைவுண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உம்மை தொடரும் என்று கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உம்மை தொடர நன்றி செலுத்துறோம். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நினைத்திருக்க அடியாளுக்காகவும் அடியாள் புத்திரருக்காகவும் அடியாளுடைய மருமக்களுக்காகவும் அடியாளுடைய பேர பிள்ளைகளுக்கு அடியாள் குடும்பத்துக்காகவும் அனுதினம் தரப்பிலே நிற்கிற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்தி நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உம்மை பின்தொடர நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் இழைத்திருக்க தேவோட ஆலயத்திலே தூணாக நாட்டி அமீன் கர்த்தரா இயேசுவை வார்மன்ற ஊழியத்தை ஸ்தாபித்து திறந்து கொள்ளப்பட்டவர்களாலும் அழைக்கப்பட்டவர்களாலும் உண்மை உள்ளவர்களாலும் பூமியின் குடிகள் நிரப்பப்பட்டு இயற்கைகள் செயற்கைகள் யுத்தங்கள் பஞ்சங்கள் கொட்டையங்கள் பட்டயங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எழுச்சிகள் வெள்ளப்பெருக்குகள் சுனாமிகள் இவை எல்லாவற்றிலும் இந்த பூமி நீங்களாகி திறந்து கொள்ளப்பட்டவர்களாலும் அழைக்கப்பட்டவர்களாலும் உண்மை உள்ளவர்களாலும் பரிசுத்தவான்களாலும் நிரப்பப்பட எத்தனை பேர் திறப்பிலே நீ காயத்தமா இருக்கிறீர்கள்? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள். என்ன அமைத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். இப்படியாய் கர்த்தருடைய நாமத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கேட்கிறோம், அழைக்கப்பட்டவர்களை கேட்கிறோம், உண்மை உலகளை கேட்கிறோம், ரட்சிக்கப்படுறவர்களை கேட்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே மனந்திரும்பி குணப்படுறவர்களை கேட்கிறோம், சத்துக்களுடைய பாதபடியை கேட்கிறோம், சத்துக்கள் முந்திலே பந்தி ஆயத்தம் பண்ணுகிற பந்தியை கேட்கிறோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி கர்த்தர் நம்மை தம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இழைத்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து கர்த்தர் அமைப்பராயிருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடையோம் என்று எங்கள் பிரதான மேய்ப்பரும் கண்காணியும் பெரிய மேய்ப்பரும் ஆகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவ பலிகளாக சுகந்த வாசனைகளாக தூப வர்க்கங்களாக அந்தி பலிகளாக அதிகாலை பலிகளாக மாலை பலிகளாக ஜாம பலிகளாக
கர்த்தருக்கு என்று படைத்து தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, பணிந்து கொள்கிறோம், உலகால் படியிடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமம் மேற்படும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்தில் மகிமை தாபம் வெளிப்படும்படி, மெய்யான ஒன்றான தேவனுடைய சமூகத்திலிருந்து கனி கொடுக்கிற நீ காசும் ஜீவனும் உண்டாகும்படி, நவாளன் மகிமைப்படும்படி, மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து சிவமத்தை கதட மணியாளிக்க வேண்டிய சிவமம் ஆவியாகும் அத்தரத்திலே கரதரையற்ற கவடற்ற மாசற்ற உத்தம ஜீவனத்தை கூறி ஆண்டவனுடைய வருகையின் நாள் வரையின் தீக்காசோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு ஜெயத்தோடு ஜெயிக்கொண்ட ஜீவியம் அனுதினமும் செய்யப்பட ஆண்டவரை அடியாளுக்காக தேசத்தலைவர் உலகத் தலைவர்கள் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் யாவருக்காகவும் இதாவே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹய நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்ப

ஆர்வமுடன் கதறுகின்றதே. பார்த்து மதேவனை உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றதே. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து

உம்முடைய தீர்ச்ச முகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனத்துடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு

உண்மையிலே பாக்கியவான்கள் கொள்ளும் உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் களைப்படையார் நடந்தாலும் தோர்வடையார் நடந்தாலும் தோர்வடையாருதலின் தெய்வமே பன்னீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் அளிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு தீயோனை காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்ப

இவ்விடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்போம். ஆமீன். வாசலில் காத்திருப்போம். ஆறுதலின் தெய்வமேறிய பஷந்தே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன். ஆறுதலின் தெய்வமே.

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். நம்முடைய சமூகம் இன்பமானதப்பா, பிரசன்னம், மனதுருக்கம், கிருபை, இரக்கம், தயவு, திருரத்தன் ஜீவபலியாய் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறதப்பா. உதாவி நமக்காக கருத்து பேசிக்கொண்டு மர்மமாக்கி கொண்டு மகிமை மேல் மகிமை அடைய நிரப்பிக்கொண்டு புதுப்பித்துக் கொண்டு ஜெனிப்பித்துக் கொண்டு இந்த மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். கொள்ளாத மனுஷர் அருள்பட்டு போவதை கண்கள் காணும் என்று நம்முடைய வார்த்தையின்படி நமக்கு விரோதமாயிருக்கிற துன்பாக்கட கயிறுகளை அறுத்து துறவுகளுடைய விரோதங்களை, பயங்களை, வஞ்சங்களை, சூதுகளையும், அநியாயங்களையும், துருவங்களையும், விரோதங்களையும் அழித்து ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவன் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா, glory to God in the heights, in the name of Jesus. பந்தருளும் துயாபியே, தந்தருளும் தேவ மகிமையே, பந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, ஆவியே, துயாவியே, பந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் துயாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, துயாவியே, ஆவியே, ரியபாஷந்துரியரபு ஆட்கொள்ளும் துயாவியே, அரவணைக்கும் துயாவியே, ஆட்கொள்ளும் துயாவியே, அரவணைக்கும் துயாவியே, ஆவியே, ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே, ஆட்கொள்ளும் துய ஆவியே, அரவணைக்கும் துய ஆவியே, ஆவியே, ஆவியே, ஆவியே, ஆவியே.

வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, நன்றி செலுத்துறோம். பரிசுத்தாவியான ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தேசத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு அல்ல, அது மாமிசமான யாவருக்கும், எல்லா திருச்சபைக்கும், எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா ஊழியக்காரிகளுக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா வாழ்வர்களுக்கும், எல்லா கன்னியர்களுக்கும், எல்லா சிறுபிள்ளைகளுக்கும், எல்லா பச்சிரம் குழந்தைகளுக்கும், எல்லா பாலுணம் குழந்தைகளுக்கும், பரிசுத்த பிதாவே, நீர் வாக்குப்பட்டம் பண்ணின பரிசுத்தாவி நிறைவுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரிசுத்தாவின் பிந்தின மகிமைக்காய் நன்றி செலுத்தி தொழுவெலுறோம். இனி வரப்போற தனித்தனியாய், குடும்ப குடும்பமாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய், இனம் இனமாய், மொழி மொழியாய், ஆண்டவரை ரட்சிக்கப்படுகிற மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி உண்மை தொழுது கொள்கிறோம். காரணம், மாமிசமான யாவர் மேலும் தூய ஆவியானவர் கொழிந்தரப்படுகிற அந்த நிறைவின் சம்பூர்ணத்தை ருசிக்கவும் காணவும் கண்டடையோ எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது கேத்தாவே, இந்த வாஞ்சையும் எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசய்யா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசய்யா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோற்றம் ஏசய்யா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே.

எம் விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, சூத்திரம் கேசையா சித்தம் முட்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தம் முட்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, சூத்திரம் ஏ

வயிலே சுமந்து தீச்சீரையா, ஐயா சுமந்து தீச்சீரையா, ஐயா சுமந்து தீச்சீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, விடுதலை தருபவரே, சூத்திரம் ஏசையா.

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் மனவாளனே. கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள். மனுக்குலத்தின் எழுப்புதலுக்காக, ஆவியாத்தும சர்வத்தின் குற்றமற்ற ஜீவியத்துக்காக, நித்திய ரட்சிப்புக்காக, நித்திய வழிக்காக, நித்திய சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்தேசுவின் நித்திய உடன்படிக்காக, சதா காலங்களில் உயிருள்ள தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக, தொழுது கொள்ளுற ஆராதனைக்காக, ஆவியோடு உண்மையோடு கருத்தோடும் தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக, பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், மருமக்களாய், குடும்பமாய் கத்தரை சேவிக்க, தனித்தனியாய், தேசம் தேசமாய், கண்டம் கண்டமாய், ஜாதி ஜாதியாய், இனம் இனமாய் ரட்சிக்கப்படுற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரீவைவல்களுக்குள்ளே மனுக்குளம் கடந்து வர, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட, பரிசுத்த பிதாவின் கோபம் தனிய, எரிச்சல் தனிய, அவருடைய மனதுருக்கமும், அவருடைய இரக்கமும், அவருடைய தாயவும், அவருடைய நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் நிரப்ப, தேவனுடைய சமூகத்திலே பிரதான மேய்ப்பரும் கண்காணிமாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே திருப்பி நாட்டி நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்யப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவனுடைய சித்தம் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்த பிதாவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் சித்தமுள்ளவராய் இருக்கிற பரமபிதாவே, சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் போங்கள் என்று கட்டளை கொடுத்து போன இயேசு கிறிஸ்துவே, இருபத்தோரான் நூற்றாண்டு மக்கள் யாவரும் உமக்கு சீஷர்களாகவும் உமக்கு கனி கொடுக்கிற உண்மை உள்ள கருதுரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம புருஷர்களாகவும் திகழும்படிக்கு இந்த மாலை வேளையிலும் மத்தியான வேளையிலும் பிதாவே, கனடா தேசத்தின் எழுப்புதலுக்காக, கனடா தேசத்தின் அறுவடைக்காக, கனடா தேசத்தின் மீட்புக்காக, கனடா தேசத்தின் பாதுகாப்புக்காக, நேற்று தினத்திலும் கோட்டினேஜிலே எங்கள் பட்டண எங்கள் ப்ரொவின்ஸிலே ஒரு ஷூட்டிங் நடந்து போலீஸ் ஒருவர் மறித்திருக்கிற, இன்னும் ஒரு பொது அந்த ஷூட் செய்த மனகனும் மறித்திருக்க, அப்படியா இருக்கிற இந்த நாட்கள் எங்கள் தேசத்தின் பாதுகாப்புக்காக, எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக, எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி 266 தேசத்து குடிகளும் வாழ்கிற பட்டணத்தின் சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக, அறுவடைக்காக, நித்திய ஜீவனுக்காக, சதா காலங் உயிருள்ள தேவனை சேவிக்கிற சேவிப்புக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். புற ஜாதியினர், புற மார்க்கத்தினர், புற இனத்தினர், எத்தியோசியர், எப்படியாய் ஒவ்வொருவரும் கத்தருடைய அன்பை ருசிக்க, கத்தரை கண்டடைய, கத்தரை பெற்றுக்கொள்ள, பெட்டர் லைஃப் தேடி வந்த ஒவ்வொருவரும் கத்தருக்குள்ளே கலிகூந்து மகிழ தேவனை பெற்ற லைஃபாய் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள, வீடுகள் வாசல்கள் வாகனங்கள் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனும் ரட்சிப்பும் கூட கடந்து வர அவர்கள் தேடி சேர்த்ததை பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கென்று நியமித்து அவர்களையும் கத்தருக்கென்று நியமித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அடியேனை முப்படியாய் உப்பு கொடுக்கப்பட்ட பொருத்தனைகள், தீக்கசனங்கள், வெளிப்பாடுகள், மறைபொருட்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி என்று கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கத்தாவே, உமது பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக, சர்வ பூமிக்காய் அனுதினமும் ஜெபித்து வருகிறோம். இப்படியா இலங்கை தேசத்தை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்தராகி தேவனுடைய கரமங்கள் தேசத்தில் அமரட்டும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ரெட்டிப்பாய் எங்கள் தேவன் இலங்கை தேசத்தை மகிழப்பட மகிழ்ச்சியாக்குவனும். திக்கட்ட பிள்ளைகள், விதவர்கள், தனிமையானவர்கள், சிறுமையானவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மன்னந்தவர்கள், அங்கையினர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள், பலவான்கள், ராஜாக்கள், அதிபதிகள், ஐஸ்வர்யவான்கள், சிறு பிள்ளைகள் யாவரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க ரட்சிப்பின் அதிபதியாமங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபிமிட்டு ஜெபிக்கிறோம். நார்த்தன் ப்ராவின்ஸ், சவுத்தன் ப்ராவின்ஸ், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ், வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸ், ஊவா ப்ராவின்ஸ், நார்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இயேசுக்கே என்று அறிக்கை செய்து ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தருடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதோ அங்கெல்லாம் வியாதிகள் நீங்கும், தரித்திரம் நீங்கும், குறைவுகள் நீங்கும், இன்னுமாய் பாவமெனிப்பு உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டாகும். இப்படியா சுவிசேஷத்தை மறுதளிக்கிறவர்களோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க கத்தோட சமூகத்திலே கனி கொடுக்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஸ்ரீலங்காவின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேடா தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐந்து கண்டத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். டென்மார்க் தேசத்தின் எழுப்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
குவைத் தேசத்தின் எழுப்பலுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிஸ் தேசத்தின் எழுப்பதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரான்ஸ், லண்டன், இத்தாலி தேசங்களின் எழுப்பதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மகிமைப்படும் கர்த்தர் ராஜ்ய பணி பூமி எங்கும் நிறைவேற்றப்பட, பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்பட, ஏற்கழிவுகள் செயற்கழிவுகள் மாம்சத்தின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் இருந்து பூமியானது நீங்களாகி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை சுழாதபடி, தேவனுடைய கோபாக்கினைக்கும் ஆக்கினைக்கும் தப்பிவிக்கப்பட, ஆக்கினைக்குள்ளாக தீக்காத தேவன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் உப்புரவாக்கி கொண்ட தேவன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் 21st century மக்களும் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிக்கை செய்து தொழுது கொள்கிறோம். என் பிள்ளைகள் கிறிஸ்துவின் சீஷர்கள், முத நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், முத அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், தேவோட ஊழியத்திலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள், இப்பொழுது தேவோட ஆலயத்திலே தூணாக நிறுத்தி நாட்டி நிலைநிறுத்தி ஆசை வைத்து செபிக்கிறோம். கர்த்தர் ஊழியத்திலே ஆண்டவரை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் ராஜ்யத்துக்கு நோயாமல் உழைக்க ஆண்டவரே, இந்த சமூகத்தில் உருவாக்கப்படுற இந்த ஆயுதங்களும் வாய்க்காது போக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக போதும்.

சங்கீதம் 37:22 படி கேத்தாவே பூமி என்று இன்றைக்கும் சொந்த எடுத்துக் கொள்ள கர்த்தருடைய கரத்துல சகல ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பூமி மத நிறைவு உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடைய என்ற வார்த்தையின்படி பூமி நிறைவிலும் கர்த்தருடைய குடிகளிலும் உலகம் அதன் நிறைவிலும் ஆண்டவருடைய ராஜ்ய பாரத்திலும் ராஜரீகத்திலும் ராஜ்ய மேன்மையிலும் தேவனை மகிமைப்படும்படி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அடையாளங்கள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணம் அதிகமாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தேவரின் வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நிறைவேற்றி நல்ல காலங்களை நல்ல சமயங்களை நல்ல நாட்களை நல்ல மனுஷர்களை நல்ல தேவனாகிய நீர் உருவாக்க பார்த்தர் என்று சொல்லி உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே பணிந்து கொள்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை சேவிக்க தூடிய துள்ளு கொள்ள ஆராதிக்க ஆண்டவரே பூமியின் மகிமை பெரிதா இருக்கும்படி பிந்தின மகிமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து பிந்தின ஆவி நிறைவுக்குள்ளே ஒப்பு கொடுத்து பிந்தின தேவனுடைய ராஜ்யத்தின் எழுப்புதலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மை உள்ளவர்களாய் மாற்றப்படும்படி கிறிஸ்துவின் இரத்தத்தையும் கிறிஸ்துவின் ஜீவனையும் சாட்சி வைத்து தொழுது கொள்கிறோம். தம்மில் தாமே ஜீவனையுடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் வந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ பரிபூர்ணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கோடா கொடி நன்றிகளையும் கோடா கொடி சோத்தங்களை கோடா கொடி துதிகளையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நித்திய வாசியை மகிமைப்படுத்துகிறோம். நீண்ட ஆயுசுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பயபக்திக்குரியவரே, பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் கர்த்தருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஜீவனினால் மீட்கப்பட்ட ஜீவ பரிபூர்ணத்தினால் காக்கப்பட்ட மனுஷராக கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு உட்படுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆதி ஆதாமில் இருந்து ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் இந்த 21st century 2026 இந்த மத்தியான வேளை நாள் வரைக்கும் கர்த்தர் உண்டாக்கின ஜனம் உண்டாக்கினதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன், மனுஷரை உருவாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்ட தேவன், இந்த 21st century தேவன் கம்பீரிக்கும்படி தேவன் ஆர்ப்பரிக்கும்படி தேவன் அக்களிக்கும்படி 26 சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் என்று சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கும்படி இந்த 23rd இந்த ஜூன் மாதத்திலும் கெத்தாவே 3:03 மாலை மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்தி கெத்தாவே உம்முடைய எழுப்புதல் பற்றி பிடிக்கும்படி தேசங்கள் நாடுகள் கண்டங்கள் பட்டணங்கள் உலகங்கள் யாவும் கர்த்தருக்கு கொடுக்கும்படி தேவர் ராஜ்யத்தின் பணியிலே தேவடைய எழுப்புதலின் மகிமையிலே தேவடைய பிந்தின மகிமையிலே தேவர் ராஜ்யத்தின் மர்ப மகிமைக்கு சாட்சியாக மீட்கப்படுகிற மீட்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழில் கொள்கிறோம். இதுவரை பூமியிலே தேவன் உருவாக்கின பரிசுத்த வான்கள் செலுத்தின கிரயங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஜீவியங்கள் கர்த்தர் ராஜ்யத்துக்காக ஆண்டவர் உழைத்த உழைப்புகளை நினைவு கூர்ந்து கெத்தாவே கோபாக்கினை குறைக்கப்பட அநீதி எல்லாம் பாவம் என்று சொன்னீர். அநீதிக்கு உடன்படாதபடி, அக்கிரம செய்கைக்கு உடன்படாதபடி, அவபக்திக்கு உடன்படாதபடி நீதி நியாயம் செய்ய வேலை வந்ததென்று நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே கணக்கு ஒப்புவிக்கும்படி ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் தேவனை சேவித்து தேவனுக்கு சாட்சியாக வாழ மனவாளனே உடைய மர்ப மகிமைக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த ஒரு விஷயங்கள் பாவங்களை மன்னியும், இந்த ஒரு விஷயங்கள் அக்கிரமங்களை மன்னியும், இந்த ஒரு விஷயங்கள் மீறுதலை மன்னியும், இந்த ஒரு விஷயங்கள் குற்றங்களையும் குறைவுகளை சீரடுகளையும் அவபக்திகளையும் மென்னியும் கேத்தாவி மென்னியும் அப்பா. எங்கள் பூஷகர்கள் ஸ்திரீகள் வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோர் சிறியோர் யாவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் அநீதிகளையும் அக்கிரம ஸ்திரீகளையும் அவபக்திகளையும் மன்னித்து நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே நீதியும் நியாயமும் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் என்று தகுதிப்படுத்துறது உங்களோட தகுதிக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல ஜனங்களை மூடி செபிக்கிறோம், சர்வ பூமியை மூடி செபிக்கிறோம், சகல ஜாதிகளை மூடி செபிக்கிறோம், சகல பாஷைக்காரை மூடி செபிக்கிறோம், சகல கோத்திரத்தாரை மூடி செபிக்கிறோம், மாமிசமான யாபியரை மூடி செபிக்கிறோம். ஆண்டவரே சிந்தப்பட்ட திருரத்தமே ஆவி ஆத்தம சரத்தை குற்றமிட்டதாய் காக்க வல்லமுள்ள திருரத்தமே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருரத்தமே பரலோக திருரத்தமே மகிமையின் திருரத்தமே ஒன்றான மெய்தேவனுடைய திருரத்தமே இனி இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை என்று சொல்லி இரத்தம் சிந்தி மறைத்துய்தெழுந்து இவ்வளவாய் அன்பு கூந்த எங்கள் அன்பு தேவனே உடைய அன்பின் மனதுருக்கத்தின்

0: கிருபையின் மாட்சிமை சகல ஜனங்களை நிரப்ப பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோ, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோ, ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோ, ஆராதனை ஆராதனையோடு ஆராதனை தேவனே உம்மை உயர்த்தி தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், சத்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், இத்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தன் ஆவியோடு ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்ற, ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்ற, ஆராதனை இகோவையே பார்த்து கொண்டு உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், இகோவனிசியே வெற்றி தருவீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், இகோவையே பார்த்து கொள்வீர் உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், வெற்றி தருவில் உந்தன் உண்மையோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை யெகோவாலோ சமாதானமே தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், யெகோவாஷாமா கூட இருப்பீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், யெகோவாலோ சமாதானமே உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், கூட இருப்பேன் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை உந்தன் ஆவியோடு ஆராதிக்கின்றோம், ஆராதனை ஆராதனை
1: சொந்த நின்மையோடு ஆராதித்தென்று ஆராதனை ஆராதனை இகோ வராப்பா சுபம் தருவீர் உந்த நுண்மையோடு ஆராதிக்கின்றோம் பரிசுத்தரே உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம் வராப்பா சுகம் தருவீர் உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம் பரிசுத்தரே நுண்மையோடு ஆராதிக்கின்ற ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை நாவியோடு ஆராதிக்கின்றோம் ஆராதனை ஆராதனை உந்த நுண்மையோடு ஆராதிக்கின்றோம் நோக்கி எங்கும் நிறைந்து உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம் ஏ செடாய் சர்வ வல்லவரே நாவியோடு ஆராதிக்கின்றோம் சர்வ வல்லவரே உந்த நுண்மையோடு ஆராதிக்கின்றோம் ஆராதனை

தன்னுண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம். நாவியோடு ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். உந்தன் நாவியோடு ஆராதிக்கின்றோம். சர்வ வல்லவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை இந்த நாவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை மந்தமும் மாணவரே உந்தன் நாவியோடு ஆராதிக்கின்றோம். பலியும் சத்தியமும் ஜீவனும் நிறை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். அபியும் மந்தமும் மாணவரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். பலியும் சத்தியமும் ஜீவனும் நீரே உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆபியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை உந்தன் நாவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை

0: நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.
1: இப்படியான பாடல்களை பாடி துதித்த பரிசுத்தவான்களுடைய ஊழியங்கள் சலிக்க, தேசங்கள் சலிக்க, உள்ளங்கள் சலிக்க, தேவனே உடைய சமூகத்தில் விட்டு போன ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்பட எழுப்புதலை கண்டடைய, அறுவடையை கண்டடைய அவியானவரை உடைய கரம் அமர்ந்து பெரிய காரியங்களை செய்ய நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்திய தேசத்தை எழுப்பலுக்காய் ஜபிக்கிறோம். சர்வபூமியின் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி மனவாளனை ஆராதிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் உயர்த்துவதும் போற்றுவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் தேவனுடைய பூரண சற்குண கட்டாகி அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்பதும் தீக்காயசும் ஜீவனும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் ஆசிர்வாதமும் நன்மையும் கிருபையும் தேவனுடைய சமூகத்திலிருந்து கனி கொடுக்க ஒருவராய் பெரிய காரியங்களை சேர தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எதிராடிய சூழ்ச்சிகள் உலகத்தின் அதிபதி அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்திக்கரசின் ஆவிகள் கள்ளத்தீக்கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் மிருகத்தின் ஆவிகள் லூசிபரன் ஆவிகள் பாகால் வணக்கங்கள் பாகால் சிலைகள் பாகால் சுலோகங்கள் பாகால் மாந்தியங்கள் பாகால் பலிபீடங்கள் பாகால் ஆராதனைகள் ஆண்டவரே மனுஷ வணக்கங்கள் இப்படியா இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு உண்டான மெய்தேவனை சேவிக்கிற துதியும் ஆராதனையும் சோத்திரமும் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் பூமி கத்தோட மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கவும் பூமி கத்தோட மகிமையினால் நிறைந்திருக்கவும் பரிசுத்தாவின் பிந்தின மகிமைக்குள்ளாக சர்வ ஜனங்களை சகல தேசங்களை சகல நாடுகளையும் சகல கண்டங்களையும் சகல ஜாதிகளையும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசு வைத்து செபிக்கிறோம். எங்களுக்கல்ல கத்தாவி, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் ஒன்றே மயமப்பட எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் எங்கள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசிர்வதியும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சௌர சௌர்களின் ஆசு வைத்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் எதிர்நிறத்துக்கு பாத்திரமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் மாற்றி திருப்பி உப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ஒன்றான மெய்தவனுக்கு கனி கொடுக்கிற பரிசுத்த ஜாதியாய் பரலோக பிரஜைகளாய் நீதிமான்களாய் பரலோகத்தின் தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிற நித்திய வழிக்குள்ளும் நித்திய உடன்படிக்கைக்குள்ளும் நித்திய சுவிசேஷத்திற்குள்ளும் மீட்கப்பட்டவர்களாய் காக்கப்பட்டவர்களாய் மறுபடியும் கிறிஸ்தேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் அன்றாட தேவனுடைய சமூகத்திலே கனி கொடுக்கிற நீதிமான்களாய் திகழும்படிக்கு பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கோடா கொடி நன்றிகள், கோடா கொடி சோத்திரங்கள், கோடா கொடி துதிகளை செலுத்தி புருஷர்களாய் ஸ்திரிகளாய் பேர பிள்ளைகளாய் மருமக்களாய் உற்றாராய் உறவினர்களாய் நண்பர்களாய் சொந்த பந்துகளாய் ஜாதிகளாய் பாஷ்யக்காரராய் கோத்திரத்தாராய் மாமிசமான யாபியராய் சர்வபூமியாய் சகல ஜனங்களும் கனி கொடுக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சங்கமம் மூலியங்கள் கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரேயர் எஃப்எம் மூலியங்கள் மியூசிக் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் எஃப்எம் மூலியங்கள் இன்னுமாய் கத்தாவை இயேசப்பா ஜிஃபன் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் கத்ரா இயேசு வார மூலியங்கள் ஸ்கைப்ரிய இன்டர்நேஷனல் ஜெபக்குழுக்க யுனைடெட் பெண்டிகோச்சர்ச் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரி நாதா ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கேஸ்தமணி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மனவாட்டி ஊழியங்கள் மெய்யான ஒளி ஜீவ ஒளி இன்னுமாய் கத்தாவை இயேசப்பா புதுவாழ்வு கத்தோடைய சபை சுவிசேஷ சபை ஜீசஸ் கோல் ஜீசஸ் ரிடீம் ஜீசஸ் மீட்ஸ் இன்னுமாய் கேத்தாவே இயேசப்பா எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்க ஹோப் செஞ்சு ஊழியங்களில் விசேஷத்தை அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்ய எழுப்புதலை கட்டடும் ஐயா. வேலை செய்கிற ஜனங்களுக்கு வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை திட நம்பிக்கை விசுவாசத்தை தாரும் அவ்வியானவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரீக்கரபந்த உரபதிலறி நன்றி செலுத்துறோம் அப்பா. வேலை செய்கிற உண்மையோடு உத்தமத்தோடும் தேவ பயத்தோடும் தேவ பரிசுத்தோடும் ஆண்டவர் வேலை செய்கிற உன்னத பலத்தினால் நிரப்பும் புருஷர்களாய் ஸ்திரிகளாய் கனி கொடுக்க மனவாளனை காத்தர் பாதுகாப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், பராமரிப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், ரட்சிப்புக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும், தேவடைய உண்மையும் நீதியும் உத்தமும் நேர்மையும் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். தேவனை வலது பரிசுத்தில் கொண்ட ஜனமாய் அசைக்கப்படாத ஜனமாய் அழிவுக்கு நித்திய ஜீவனுக்கு அழிவுக்கு விலக்கி நித்திய ஜீவனுக்கு காக்கப்பட்ட ஜனமாய் மீட்கப்பட்ட ஜனமாய் புத்தி உள்ள ஆராதனை செய்யற பரிசுத்தவான்களாய் திகழ ஆவியோடும் உண்மையோடு கருத்தோடும் கத்தரை சேவிக்க காலம் வந்தது, வேளை வந்தது, நேரமும் வந்தது. இன்றைய ரட்சணியினால் இன்றைய அனுக்குற காலம் ரட்சணிய நாளில உதவி செய்து அனுக்குற காலத்தில் சுவி கொடுத்தேன் என்று இந்த ரசவி கொடுத்து மாமிசமான யாவருக்கும் ரட்சிப்பை கேட்டு நித்திய ஜீவனை கேட்டு ஒன்றான மீதோட சமூகத்திலே கனி கொடுக்க பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்திலே வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி பலிகள், கோடா கோடி சூத்திர பலிகள், கோடா கோடி துதி பலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கேத்தாவே. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துகிறோம்.
2: நீரே போட்டை, நீரே நீரே ராஜா, நீரே தஞ்சம்

நாம் வைத்தெழுவோம் நாள் முழுவதும், நாம் வைத்து விப்போம் வாழ்நாடெல்லாம், உமது எல்லாவற்றிலும் நாம் உம்மை நேசிப்போம் என்று வீச்சி

நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த மாதத்துக்குரிய இரட்டிப்பான நன்மை வந்துட்ட தேவனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான சுதந்திரங்கள், இரட்டிப்பான ரட்சிப்புகள், இரட்டிப்பான பரிசுத்தங்கள், இரட்டிப்பான நன்மைகள் வந்துட்ட நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி தொழுகொள்கிறோம் ஐயா. கட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. அரணுக்குரிய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், வெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னது. பகல தினசுகள் நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டி சர்வபூமியின் தேவன் சதா காலங்களில் உள்ளதுவனே இந்த வலமை நாள் நிரப்பி நடத்தும் என்று இவனையுடைய நடத்தல் சொல்லாக ஒப்புக்கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி பலிகளும், கோடா கோடி சூத்திர பலிகளும், கோடா கோடி துதி பலிகளும், புகழ்ச்சி பலிகளும், கீர்த்தி பலிகளும், ராஜ்யத்தின் பலிகளும், ஆனந்த பலிகளும், சமாதான பலிகளும், துதி பலிகளும் செலுத்தி சத்துக்கள் முன்பிலே, என் பிள்ளைகளுடைய சத்துக்கள் முன்பிலே, என் பேர பிள்ளைகளுடைய சத்துக்கள் முன்பிலே, என் மருமக்களுடைய சத்துக்கள் முன்பிலே பத்தர் பத்தி ஒன்று ஆயத்தம் பண்ணி நன்மையும் கிருபையும் பின்தொடர்றது உங்களுடைய கடாட்சம் விளங்க ஆதி அன்புக்குள்ளே மனு குலத்தை திருப்பி இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி வாழ்த்தி ஆசுபைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விண்ணப்பம் பண்ணுவாரோன்று பார்க்க பூமி எங்கும் உலாவுற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த பிதாவே இந்த சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். விண்ணப்பத்தோடும் மன்றாட்டோடும் துதியோடும் ஆராதனையோடும் பாடல்களோடும் இந்த சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இந்த கிழமை முழுவதிலும் எங்கள் தேவன் தந்த நல்ல மலைக்காய் இந்தின ஆவியானவருடைய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம் கேட்டாமே, நன்றி செலுத்துகிறோம். கடந்த கிழமை முழுவதிலும் தந்த லேத்த ரெயினுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கேட்டாமே. தேவனங்கள் 266 தேசத்து குடிகளிலும் எடுப்புதல மறுபடியும் விளங்க 12 பில்லியன் கோடி மக்களுக்காக நாங்கள் ஜெபித்து வந்தோம். இந்த 12 பில்லியன் கோடி மக்களிலும் மீண்டிருக்கிற இறக்கம் பெற்ற ஜனம் என்று சொல்லி 9 பில்லியன் கோடியாய் ஆண்டவர் இந்த கொரோனாக்கு பின்பாக இன்றைக்கு 2026 இருக்கிற ஜனம் கர்த்தர் ரட்சிப்பை சொந்தரிக்க நித்திய ஜீவனை சொந்தரிக்க சதா காலங்களும் உயிருள்ள தேவனுக்கு நாங்கள் நன்றி வழிகளும் சோத்திர வழிகளும் துதி வழிகளும் புகழ்ச்சி வழிகளும் கீர்த்தி வழிகளும் ராஜ்யத்தின் வழிகளும் ஆனந்த வழிகளும் நன்றி வழிகளும் செலுத்தி ஆவியானவரும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. வார்த்தை என்றும் வறுமையாக திரும்புவது இல்ல, இயலாததென்பது அவர் அகராதியில் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், என் தேவனால் கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. அவர் வார்த்தையினாலே உலகம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டானது, அவர் வார்த்தையினாலே குருடன் கண் திறந்தது, அவர் வார்த்தையினாலே செவுடன் காது கேட்டது. அவர் வார்த்தை ஒன்று போதும் எம் நிலைமையை மாற்ற, அவர் வார்த்தை ஒன்று போதும் எம் துக்கத்தை போக்க. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையா கூடாததொன்றும் இல்ல. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல. அவர் வார்த்தையினாலே பாவத்தை மேற்கொள்வோம், அவர் வார்த்தையினாலே சத்துருவை வெல்வோம், அவர் வார்த்தையினாலே தோழிகளை முறிப்போம், அவர் வார்த்தையினாலே வாழ்க்கையிலே செய்வோம். அவர் வார்த்தை ஒன்று போதும் உன்னை விடுதலையாக்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் உன்னை பரலோகம் சேர்க்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் நம்மை விடுதலையாக்க, அவர் வார்த்தை ஒன்று போதும் நம்மை பரலோகம் சேர்க்க. கூடும் எல்லாம் கூடும், அவர் வார்த்தையால் கூடாததொன்றும் இல்ல.
கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தையா கூடாததொன்றும் இல்ல, கூடும் எல்லாம் கூடும். ஒருவனால் கூடாததொன்றும் இல்ல, கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தையால் கூடாததொன்றும் இல்லை.

தேங்க்யூ ஜீசஸ். நம்ம வாத்தென்ற ஜெபத்துல வந்திருக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று எங்கள் தேவன் ஆகிய கர்த்தருடைய ரெட்டிப்பான நன்மைகளை சொந்தரிக்க நம்பிக்கையுடைய சிறைகளாய், நம்பிக்கை உடையவர்களாய் நாம் நம்பிக்கையோடு ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கர்த்தரை செவிக்கவும், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவரும் இதோட சமூகத்திலே இதோட ஊழியத்திலே இதோட பிரசன்னத்திலே இதோட மகிமையிலே இதோட வரங்களிலே கனிகளிலே ரட்சிப்பிலே பரிசுத்தத்திலே மிகுந்து வளரவும், கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஜாதிகளிலும் ஊழியத்தில் இணைந்திருக்கிற யாவரோடும் கூட தேவனுடைய மகிமையும் கிருபையும் ரட்சணையும் வல்லமையும் விளங்க, எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் தந்திரோபாயங்கள் அநியாயங்கள் மாம்சத்தின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியானவர்களாலே மறுரூபமாக்கப்பட்ட மனுக்குளமாய் ஒன்றான மெய்தவனை சேவிக்கிற நித்திய ஜாதியாய் பரலோக பிரஜைகளாய் திகழ பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் அபியமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுகொள்ளும். இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய கத்தோட வார்த்தை ஏசாயா 61 கத்தராகிய தேவனுடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், சுறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சுறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் தம்முடைய தேவன் சீக்கிரமாய் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டை நிலைநிறுத்தி வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் துயரப்படுகிறார்கள் அவர்கள் ஆறுதல் அடையட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துயரத்திலிருந்து நீங்களாகி சீர்படுத்தப்பட வேண்டும். இருக்கிற சாம்பலுக்கு பதிலாக கர்த்தருடைய நாமத்தில் சிங்காரம் உண்டாகட்டும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகட்டும். ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தாவே எஸ் அப்பா கர்த்தரனை அனுப்பினார் என்று மணவாளன் சொல்லி அனுப்பின காரியனை அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் என்று மணவாளன் என்னை அழைத்து சொன்ன காரியம் வருகையை கொண்டாடு, வருகிய அறிவி பரலோகத்துக்கு எடுத்து செய்தியை பிரசங்கிக்கு என்று சொல்லி மணவாளனை ரட்சித்து என்னை அபிஷேகம் பண்ணி மறுபடுத்தி பொற்கிடன் தந்து, விடிவள்ளி நட்சத்திரம் தந்து, வெண்வஸ்திரம் தந்து, ஜாதிகளை இரும்புக்கோளால் ஆளும் ஆளுகையை தந்து, நித்திய ஜீவனை தந்து, மறுரூபம் தந்து, தேவன் சொன்ன காரியம் இது. தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவளாய் எங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாள் சமீபித்து இருக்கிறது. ஒரு வெறுமனை வரவில்லை, அவனவன் கரத்தின் கிரியக்கேற்ற பலனோடு கூட வருகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இரட்டிப்பாய் பெற்று பங்கை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையுடைய சிறைகளாய் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய பட்சத்திலே திரும்ப கனி கொடுக்க ரட்சணியமும் வல்லமை மகிமையுடைய தேவட சமூகத்திலே தாழ்மைப்பட அவருடைய மகிமைக்கன்ற நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நாம் யாவரும் கனி கொடுக்க இந்த மகிமையின் வார்த்தைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் நெடுங்காலமாய் பாலமாய் கிடந்த பட்டணங்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எட்டிப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்ட காரணமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசார் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வர்க்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாக பலன் வரும், உங்கள் இலட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் நாங்கள் தேசத்தின் இரட்டிப்பான சொந்தத்தை அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. எங்கள் தேசத்தில் நேற்று ஒரு கலக்கம், கோட்டினேஜ் பட்டணத்திலே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்றது. நாம் டிராபிக் அந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்பட்டு
கர்த்தாவே ரட்சியம் ரட்சியம் ரட்சியம் என்று இத்தனை காலமாய் ஆண்டு கணக்காய் மனத்தியால கணக்காய் இந்த ஊழியத்திலே வந்திருந்து கர்த்தரை நோக்கி ரட்சிப்புக்காக நாம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடி, பிசாசின் கிரியைகள் வெளிப்படாதபடி, ஆவியிலே பிழைக்க, ஆவியிலே செயல்பட, ஆவியானவருடைய மகிமைக்கு பாத்திரமாய் திகழ, தேவனே ஓடின ஓட்டம் விருதாவாகாதபடி, விடுதலையோடு களிப்போடு மனரமியத்தோடு மன மகிழ்ச்சியோடு கனி கொடுக்க தாழ்மைப்படுகிறோம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன வழியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று மனவாளுடைய நித்திய உடன்படிக்கைக்குள்ளே மனுக்குலத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் இன்றைய நாளிலே இசாயா 61:8 இப்படியாய் வருகிறது, கர்த்தர் மனுக்குலத்தோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவாராக, இந்த 26 கூட மனவாள நித்திய உடன்படிக்கை பண்ணுவாராக, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சுதந்திரமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும், அவளை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசுவாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 9 தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும், அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். 1000 தலைமுறைக்கு உடன்படிக்க உண்மை இரக்கத்தை காக்கிறது அவருடைய சமூகத்திலே உண்மையும் இரக்கமும் தயவும் உடன்படிக்கையும் காக்கப்படும்படிக்கு மனவாளனை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கழிகூறுகிறது. மனவாளன் அவர்ண ஆபரணங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று இந்த மகிமையின் வார்த்தையின்படி இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வைகளை தரிப்பாராக. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மனவாளன் ஆபரணங்களால் தன்னை ஆபரித்துக் கொள்வதற்கும் மனவாட்டி நகைகளால் தன்னை அலங்கரித்து சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எமக்கு உடுத்தி நீதியின் சால்வைகளை எமக்கு தரித்தார் என்று கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தவும் கர்த்தருடைய நீதியின் சால்வுகளை தரிப்பிக்கவும் மனவாளன் நம்மை தகுதி படுத்துவாராக. அல்லேலூயா. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போல, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியின் துதியை முளைக்க பண்ணுவார் என்று மனவாளன் தந்த இந்த மகிமையின் வார்த்தையின்படிக்கு கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பட்டயங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிர ஆராதனைகள், கஞ்சாக்கள், அபீதிகள், டிரக்ஸுகள், மதுபோதைகள், சிகரெட்டுகள், சினிமாக்கள், நாடகங்கள், அருவறுப்புகள், அக்கிரம செய்கள், அநியாயங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பூமி பூண்டுகளை விளைவிப்பது போல, தோட்டம் தண்ணில் விதைக்கப்பட்டவர்களை விளைவிப்பது போல, நான் பண்ணி 14 பொட்டிலே விதை விதைத்தேன். ஏப்ரல் மாதத்திலே பூ விதை விதைத்தேன், ஆனால் என் 2 மரம்தான் இருக்கிறது, மற்றது 1-2 முளைத்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தோட்டம் தன்னில் விதைவிக்கப்பட்டதை முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியை துதியை முளைக்க பண்ணுவார் என்று எல்லா வாலிபர்களும் எல்லா கன்னியர்களும் எல்லா பெரியோர்களும் எல்லா சிறியோர்களும் நீதியின் துதியும் விளைய நீதியை துதியை கர்த்தராகி ஆண்டவர் விளைவிக்கப்பட்டாவிட்டால் அதை ஒருவராலும் விளைவிக்க முடியாது. தேவன் விளைவிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படிக்கு கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீக்கர்சனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீக்கர்சனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த மக்கினி புகைக்காடு ஆகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும்.
அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கிறிஸ்துவின் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளிலே பொழிந்தருளப்பட்ட நாட்களிலே முதலாவது திருச்சபை பேதுருடைய பிரசங்கத்திலே அவர்கள் இதை கேட்ட பொழுது குத்தப்பட்டவளாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேது அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திலே நான் கொஞ்சம் வாக்குத்தத்தங்களை வாசிக்க போறேன். கர்த்தர் நீதியை துணியை முளைக்க பண்ணி ரட்சிப்பை ஞானஸ்தானத்தையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முளைக்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கரத்தலை ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருதிசயம் அதிசயப்பட்டு புரிக்கும். கடற்கரையின் தில்லான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதியர் உம்மை சேவிப்பார்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் எங்கள் எல்லோருடன் இருக்கிறவர். எபேசியர் 4:6 எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 1 யோவான் 5:20 மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமான எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறிஞர். எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தரப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோதனங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் உண்டாயிருக்கிறது. அவருக்கே மகிமை மகிமை. ரோமர் 11:36 எல்லாவற்றையும் உண்டாக்கிறது நல்லதென்று கண்ட தேவனுடைய சமூகத்திலே ஒரு சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த தடுபடாது அறிந்திருக்கிறோம். யோபு 42:7 கேத்தாவே சகலத்தையும் செய்ய வலிமுள்ளதோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சமஸ்தமும் உண்மை செவிக்க மனவாள் உதவி செய்ய வேண்டும் என்று விட கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கேத்தாவே. நன்றி செலுத்துகிறோம். அலேலூயா. க்ளோரி டு காட் இன்

நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யத்தை தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று தேவட கட்டளையின்படி தேவட கற்பனை நியமம் கை கொள்ளப்பட ஒன்றான மெய்தேவனை செவிக்க சதா காலம் உயிருள்ள தேவனுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூமியின் சகல குடும்பத்துக்காக தமது கிருபை உண்மையை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டதென்று, பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காணும்படிக்கு நீதியின் துதியை முளைப்பிக்கிற தேவனுக்கு முன்பாக சர்வ ஜனத்திலும் எழுப்புதலை கூறி, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கத்திர நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று தேவனை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி சதா காலங்கு உயிருள்ள தேவனை சேவித்து பூமி எல்லாம் கத்திற்கு பயப்படுவதாக. நேற்று தினத்திலே கோடி நேஜிலே மிகுந்த பயம் உண்டாயினது. அப்படி அல்ல, தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் தீமைக்கு விலகலாம், தீமையை விட்டு விலக வேண்டும். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று சங்கீதம் 33:8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்பட, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருக்க, கர்த்தருடைய பயம் ஜனங்களுக்கு முன்பாக செல்ல, நீதி நியாயம் கை கொள்ளப்பட, பரமண்டங்கள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, முடியாமல் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் பெறுவதாக, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, சகல ஜாதிகளின் சிஷ்யத்துவத்தின் பூரண நிறைவு உண்டாக, அன்பான தேவனை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூற, உன்னை போல் புறை நேசி என்று யாவரை நேசித்து கனி கொடுக்க, பரிசுத்த பிதாவை நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆவியாடும் 9 வரங்களாலும் ஆவியாடு 9 கனிகளாலும் சகல ஜனங்களிடம் நிரப்பப்பட திருச்சபைகள் எல்லாம் எழுப்புதலை கண்டதென்று ஜபைகள் கூடி கூடி ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் மீட்கப்பட தேவனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வாருங்களின் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று, பிதாவின் ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற பிதாவின் புத்திரராய் கனி கொடுக்க, புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்ற பரிசுத்தவான்களாய் திகழ, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீரன் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று லேவியராம் 26:12. தேவனங்கள் ஜனங்கள் தேவனாய், நீரங்கள் தேவனாய், நாமும் ஜனமாய். லேவியராம் 26:12 கனி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். மேலும் பர்வத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷருடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். வெளிப்படுத்தல் 21:1-3 வார்த்தைகளின் படி, எங்கள் தேவனும் எங்கள் மீட்பரும் எங்கள் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், புது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று கர்த்தரை தொழுது கொள்ளவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், பூமியின் பிரபுக்களாய் கனி கொடுக்கவும், ஆண்டவரே உமது சமூகத்திலே கூடிக்கொள்ளதோட அன்பின் கட்டளை கை கொள்ளப்பட, அன்பான பிரமாண கர்த்தருடைய ஜனங்கள் யாவரும் வந்தடைய, விரோதங்கள் பகைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழிபேதங்கள் நிறப்பேதங்கள் மதபேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் பிசாசின் கிரியைகள் இல்லாதபடிக்கே, ஆவியினாலே மறுரூபமாக்கப்பட்ட மனுஷர்களாக, ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்ட மனுப்புத்தராக திகழ, ஆவியானவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி தேவனை தேவனால் பிறப்பவர்களாய் விசுவாசத்தை ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே இயேசப்பா உலகத்தை ஜெயிக்கலாய், விசுவாசத்தில் பலப்படுறவர்களாய், விசுவாசத்தின் வரம் விசுவாசத்தின் கேணி விசுவாச கேடகம் ரட்சணியத்தின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து ரட்சணியமும் வல்லமையும் விளங்கும்படியாய்,
இறைவனை நம்முடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கையினால் தேசம் அனைத்தையும் காத்துக்கொள்ளும், பூமி அனைத்தையும் காத்துக்கொள்ளும். அது உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை உட்படுத்துவேன் என்று ஏசாயா 61 இன்றைய நாளில் என் வார்த்தை உறுதிப்படுத்தினீர், என் ஜெபத்துக்கு பதில் தந்தீர். உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் உது கிருபை விலகாமலும் உடைய மனதுருக்கமும் இரக்கமும் தயவும் நித்திய ஜீவனமும் பூர்ணமாய் உண்டாகவும் சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம். இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராமேச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தர்காண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாமக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திபுரா இயேசுவுக்கே, மேகாலயா பெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் திபுகார் இயேசுவுக்கே, ராமச்சர் தீவுகள் லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே, 5 கண்டமும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரரும் இயேசுவுக்கே, கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, சொந்தமாக்கும் சுதந்திரிப்போம் உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, 5 அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐரோப்பா இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, லண்டன் இயேசுவுக்கே, ஜெர்மன் இயேசுவுக்கே, இத்தாலி இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இப்படியா சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இயேசுவுக்கே, 5 கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ ஜனங்களும் இயேசுவுக்கே, குபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டாவா அல்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிஃபாக்ஸ் 3 டெரிட்டோரி இயேசுவுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பிரவுன்ஸ்விக் இயேசுவுக்கே, வினிபேக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, நியூஃபவுண்ட்லேண்ட் எட்மின்டன் இயேசுவுக்கே, சாசக்ஸ் 1 மினிடோவா இயேசுவுக்கே, இந்தியா ஃபோர் கிரைஸ்ட், வேர்ல்ட் ஃபோர் கிரைஸ்ட், ஹோல் கனடா ஃபோர் கிரைஸ்ட், ஸ்ரீலங்கா ஃபோர் கிரைஸ்ட், எவ்ரி ஒன் ஃபோர் கிரைஸ்ட், இன் த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் பிகாஸ் கிரைஸ்ட் டை ஃபார் அஸ் அவர் சின் அண்ட் டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், லீட் அஸ் நாட் இன் டு டெம்டேஷன், யூஸ் அஸ் இன் யுவர் கிங்டம், தைஸ் இஸ் த கிங்டம் அண்ட் க்ளோரி அண்ட் பவர் and wisdom and honor forever and ever in the name of Jesus Christ. All things are possible to you, Lord. Nothing is impossible to you, Lord. Protection and glory fill the earth. Salvation and glory fill the earth. Honors and prosperity fill the earth. Worship the Lord Almighty. Seek Him and serve Him in the mighty name of Jesus. Spirit and truth in the mighty name of Jesus. Salvation belongs to you, Lord. Honor belongs to you, Lord. Love belongs to you, Lord. Prosperity belongs to us, Lord. Send us the prosperity. Send us the salvation. Send us the revival all among the earth in the mighty name of Jesus. This 21st century for you, Almighty God. In the mighty name of Jesus Christ. Hallelujah. Nandi, nandi, nandi, nandi, nandi. கோடா கோடி நந்திகளையும் கோடா கோடி சோத்திரங்களையும் கோடா கோடி துதிகளையும் செலுத்தி நந்தியோடு கூட துதிக்கிறோம். செல்லத்திரை குமாரசாமி, பபி, அஞ்சலோ, கஜீவ் கணவன் பிள்ளைகள், பபி கணவன் பிள்ளைகள் யாவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய சுவிசேஷ அழைப்புக்காக, அவருடைய ஊழிய அழைப்புக்காக, இவருடைய மனம் திரும்புதலுக்காக, அவருடைய ஞானஸ்தானத்துக்கு, அவருடைய பாமென்பு நிச்சயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். செல்லத்துறை சரோஜினி மகாதேவனுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, தேவ பக்திக்காக, தேவ நீதிக்காக, தேவ
நியாயத்துக்காக பட்சபாதம் இல்லாதபடி, பிள்ளைகளுக்குள்ளே பேதம் இல்லாதபடிக்கு உண்மையாய் ஜீவிக்க, இதோட உண்மையும் உத்தமன் நீதியின் நேர்மையும் பரிசுத்தம் பக்தியும் கடைபிடிக்கப்பட இதோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரஜி சத்யா லண்டன்லேருந்து வந்தவோட பிள்ளைகளும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் மனைவியோடு கூட வந்திருக்கார்கள் டொரண்டோக்கு. கேட்டா வந்து திருமணம் சரோடைய பிள்ளை மகனுடைய திருமணத்துக்காக வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மகனுடைய திருமணத்தையும் காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ள விரோதங்களை உண்டு பண்ணாதபடி, எங்கள் பிள்ளைகளுடைய அபகரித்துக் கொள்ளாதபடிக்கும் கத்த நடுநின்று ரஜி சத்யா குடும்பத்துக்கும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கும் என் ஜோனத்தான் அகிலா குடும்பத்துக்கு அவருடைய பிள்ளைகளுக்கும் பிற பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கு நியாயம் செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பானு கணவனையும் பிள்ளையும் ஒப்பு கொடுக்கும். ஐசன் மனைவி ஒப்பு கொடுக்கிறோம். மகன் கிஷோவை ஒப்பு கொடுக்கிறோம். கேத்தாவை இந்த குடும்பத்தை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டு ஃப்ராக் கொண்டு தந்தார்கள் ஐயா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் அப்பா, நம்முடைய நாமம் மயிமைப்படும்படி, நம்முடைய ரட்சிப்பு விளங்க, நம்முடைய நீதி விளங்க, நம்முடைய பரிசுத்தம் விளங்க. அநீதியெல்லாம் பாவம் என்ற அநீதியை விட்டு விக்ரமாக்கத்தை விட்டு நித்திய ஜீவனை சொந்தரிக்க, மெய்யான தேவனை சொந்தரிக்க கத்தாவி இந்த கொண்டாட்டத்தின் திருமண நாட்களிலே மணவாளனுடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று ரட்சிப்பின் விருந்துக்குவர்களை அழைத்து செபிக்கிறோம் ஆண்டவரின். பிள்ளை வீட்டிலும் விருந்து வைத்தார்கள், எங்கள் வீட்டிலும் விருந்து வைத்தார்கள் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். தேவனை இப்பொழுது மணவாளன் அழைக்கிற மணவாளுடைய திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாவரும் பாக்கியவான்களாய் திகழும்படி இரண்டாம் வருகைக்குரிய மணவாளன் திருமண வீட்டுக்கு அழைப்பித்து நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. குசேலன் மனைவி பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக, பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக, குசேலன் மனைவியுடைய ரட்சிப்புக்காக, லவன் மனைவி பிள்ளையுடைய ஆசீர்வாதமான ரட்சிப்பின் சுதந்திரத்துக்காக, லோஜி கணவன் நந்தனுடைய சமாதானத்துக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளையுடைய திருமணங்களுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி தொழுகிறோம். உதயன் தயா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இந்தி குமுதா கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக, ஞானஸ்தானத்துக்காக, மனம் திரும்பி குணப்படுற குணப்படுதலுக்காக நன்றி செலுத்துறோம். குமுதா மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஆண்டு சாரி குமுதன் மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்தி, மனம் திரும்புதலுக்காக, மெய்யான தேவனை கண்டடைகிற சுஷேஷ அழைப்பின் நிறைவுக்காக நன்றி செலுத்துறோம். குகா இலங்கைநாதன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோன்றோல் இருக்க வீடு ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, மனம் திரும்புதலுக்காக, ஞானஸ்தானத்துக்காக, அபிஷேகத்துக்காக, சுஷேஷ அறிவிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி தொழுகிறோம். சத்யா சந்திரா அக்கா கஜனா கணவன் பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்பின் முற்புக்காக சகோர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட, சகோல் யாவரும் ஞானஸ்தானம் பெற, சகோல் யாவரும் மனம் திரும்பி சபைகளிலே சேர்க்கப்பட, சத்தியத்திலே வளர இந்த குடும்பத்தும் ரட்சிப்பை சுந்தரிக்க பண்ண வேணும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். சந்திரா அந்த அண்ணா மனைவி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, மீன் கணவனுக்கு கற்பத்தின் கனி உண்டாக, காஞ்சிக்கு திருமணம் உண்டாக, பாவண்ணா குடும்பத்தின் ரட்சிப்பை நடுப்பதற்காக, லோன் அண்ணா குடும்பத்தின் ரட்சி எடுப்பதற்காக, ஞானஸ்தானங்களுக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ராணிய கமிலானி பிள்ளைகளுடைய கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, ஆறுதலுக்காக, விடுதலைக்காக, ஜெயத்துக்காக, சுகத்துக்காக, கிருபா கணவன் பிள்ளைகளுடைய ஆதி அன்புக்காக, ரட்சிப்புக்காக, அவருடைய சௌரங்களை தாய் தாக சௌரங்களை ஞானஸ்தானத்துக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் நடத்துவன் நடத்தும்படிக்கு செபிக்கிறோம். துவிய கியாட தெய்வீக சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக செபிக்கிறோம். மாளிய கத்தேச பிள்ளைகளுடைய சாவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிப்புக்காக சோத்திரம் துதிக்கிறோம். ஆனந்தர்களுக்காக, அபிஷேகத்துக்காக துதிக்கிறோம். பவானி அக்கா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். குணமாமியுடைய வியாதி பட்டிருக்கிற அவம் ஆண்டவரே, கடைசி கால வியாதியோ தெரியாது, கடைசி காலமோ தெரியாத ஆண்டவரே, வயதான தாயார் நம்முடைய கரத்தில் ஆறு பொம்பளை பிள்ளைகளையும் ஒரு ஆண் பிள்ளையும் பெற்ற தாய் குணமாமாவின் நித்திரடைந்திருக்கிற கத்தருக்குள்ளாக குணமாமியும் ரட்சிக்கப்பட ஞானஸ்தானம் பெற ரதி போயிருக்கிற அவையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையின் ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். கணவனை இழந்த சகோதரி ஆண்டவரே, ஏசப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விஜயா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, திருமணங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துறோம். கௌசி கணவன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு
மன்னிப்புக்காக மனம் திரும்புதலுக்காக பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக எனக்கு விரோதமாக எழும்பாதபடி, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி, என் பேர பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடி, எனக்கும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் திருடி கொள்ளாதபடி கர்த்தரை சந்திக்கும்படி இதோட சந்திப்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன பாபா பெரிய பாபா கணவன் பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ரட்சித்துக் கொள்ளும் அபிஷேகியும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மனம் திரும்பவும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறவும் இவர்கள் தேடி சேர்த்தெல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கு என்று நியமித்து இவர்களை நியமித்து நன்றி செலுத்தி தொடர்ந்து கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பூபாக்கா கணவன் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். லீலாக்கா பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய் ரட்சிப்புக்காய் ஆண்டவரே பூபாக்கோட பிள்ளைகளோட வெளிநாட்டு ஊழு பிரயாணங்களுக்காய் திருமணங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய தம்பி மனைவி பிள்ளைகளோட ரட்சிப்புக்காய் அபிஷேகத்துக்காய் மனம் திரும்பலுக்காய் நன்றி செலுத்தும். சின்ன தம்பி ஜெகனுடைய பாரிசவாத சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் மனைவி பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காய் ரட்சிப்புக்காய் மனம் திரும்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். இஸ்ரேலா ஜோனத்தானுடைய ரட்சிப்புக்காய் பிள்ளைகளுடைய அபிஷேகத்துக்காய் உடைய அழைப்பு நிறைவேற்றத்துக்காய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களுக்காய் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காய் தெய்வீக சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் சமாதானத்துக்காய் சந்தோஷத்துக்காய் ஜோன் பிந்தியா உடைய எழுப்புதலுக்காய் கற்பத்தின் கனிக்காய் அரசாங்க உத்தியோகத்துக்காய் ஏனோக்கு மகன் ஏனோக்கு மேகன் மேசியா ஏஞ்சலினா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காய் நன்மைக்காய் எழுப்புதலுக்காய் அறுவடைக்காய் சமாதானத்துக்காய் டேனியல் திருமணத்துக்காய் ஜோஷுவா திருமணத்துக்காய் ஆசீர்வாதத்துக்காய் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி அகிலன் பிள்ளைகள் செல்வி திலுக்ஷன் ரெபேக்கா திலுக்ஷி ஜோஷுவா சாரி திலுக்ஷன் ஜோஷுவா திலுக்ஷி ரெபேக்கா எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா ரச்சிங்காண்டவரை இன்னும் என் மேலும் கத்திற்காக பிழைக்க திருமணமாகாமல் கத்திருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று ஒப்பு கொடுத்த ரெபேக்கா திலுக்ஷியும் திலுக்ஷன் ஜோஷுவா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளை கூட அர்ப்பணிப்பை நினைத்து ரச்சித்துக் கொள்ளும் பரிசுத்தப்படுத்தும் பயன்படுத்தும் மயமைப்படும் சாட்சியாய் வழிநடத்தும் நன்றி செலுத்துறமனுஷ்யூத் சேரமான் மாட்டில் சேரமான் சாலும் ஷாட்டாகளுடைய ஊழியலைப்புக்காக ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய ரட்சிப்புக்காக பரிசுத்தத்துக்காக

படியா ருச்சிக்கும் படியா ஜபிக்கிறோம். சுதேந்திரா அக்கா கணவன் பிள்ளைகள், ரதி அக்கா கணவன் பிள்ளைகள், மாலா அக்கா கணவன் பிள்ளைகள், வசந்தி கணவன் பிள்ளைகள், ஈஸ்வரன் மனைவி பிள்ளைகள், நந்தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்துக்குள்ளும் மனம் திரும்புதலுக்குள்ளும் ரட்சிப்புக்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் பக்திக்குள்ளும் பிள்ளாங்க ஒப்பு கொடுக்கிறோம். கமல அரியனாம் மயூரன் பிள்ளைகள் ரட்சிப்பின் அபிஷேகத்துக்காய், ஊழி அழைப்புக்காய், தெரிந்து கொள்தலுக்காய், முன்குறிப்புக்காய், சமாதானத்துக்காய், ராஜா மனைவி பிள்ளை ஜோஷுவாவுடைய ஆசிர்வாதத்துக்காய், ரட்சிப்புக்காய், எழுப்புதலுக்காய், ஜெரீனுடைய கர்ப்பத்தின் கெனிக்காய், பிரியா மகன் கர்ப்பத்தின் கெனிக்காய், பிரியா பென் மகனுக்காய், இன்னொரு கற்பத்தின் கனி உண்டாக ரச்சனையும் விளங்க, அதிசயம் விளங்க, ஊழியாலே பிள்ளை பங்கு கொள்ள, ஆஸ்திரேலிய தேசத்தை எழுப்புதலுக்காய், சக்குரு சாந்தி பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், கமல்ஜியாவுடைய ரட்சிப்புக்காய், சமாதானத்துக்காய், பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய், ரகு மனைவி பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காய், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்காய், பிள்ளையுடைய மனம் திரும்புதலுக்காய், கடவுள் மனைவியுடைய ஐக்கியத்துக்காய், உமா சத்யனாவுடைய ரட்சிப்புக்காய், கிஷோக் துளசியுடைய திருமணங்களுக்காய், ரட்சிப்புக்காய், அபிஷேகத்துக்காய், மல்லிகா செந்துள்ள ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், தேவ பயத்துக்காய், ருஜி நந்து பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய், பரிசுத்தத்துக்காய், எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கஜன் தெய்வீக சுகத்துக்காய், திருமணத்துக்காய், நிரோஜ் மனைவிடைய பிரிவினை நீங்க ரட்சிக்கப்படும் படிக்கு, கபில் மனைவிடைய தர்ப்பத்தின் கனிக்காய், ஆசுவாத்துக்காய், ரட்சிப்புக்காய் தேவனே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. பிரம்லா பாபா திபோராவுடைய ரட்சிப்புக்காய், பிரவீன்சன் பிருந்தாவுடைய, பிரவீன்சன் சாமுவேல் பிருந்தா ரிபேக்காவுடைய தரம் சமாதானத்துக்காய், சந்தோஷத்துக்காய், குடும்ப ஐக்கியத்துக்காய், குடும்ப ஒற்றுமைக்காய், குடும்ப ரோன்மனத்துக்காய், சிந்தைக்காய், திருமணங்கள் ஆசிர்வதிக்கப்பட, தேவனுடைய கற்பத்தின் கனிகள் உண்டாக, தேவ பக்தியுள்ள சனமாய் கனி கொடுக்க, ஊழிய அழைப்பை நிறைவேற்றத்துக்காய் நன்றி செலுத்துறோம். பிள்ளைகள்பியா ஊழியத்தேன் ஆண்டவரே பாசப்பாலைக்கு பேலை கிரமணனுடைய திருமணத்துக்கு போக்குவரத்துக்காய், பிரயாணத்துக்காய், ஊழிய தேவைக்காய், ஆண்டவரே சொந்த தேவைக்காய், சபை புதுப்பித்து பலது பார்த்து திருத்தி கட்டப்படும்படியாய், பிள்ளைகள்பியா தபையின ஆத்மாக்களுக்காய், மந்தைகளுக்காய், சபையின் எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். இன்னும் அதேகம் அநேக மந்தைகளை வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கூட்டி சேர்த்து சபையை நிரப்பி, சபை புதுப்பித்து பழுது பார்த்து கட்டுப்படி ரெனிவேட் பண்ணி வாங்கப்பட மனவாளனோட அற்புதம் செய்யும்படிக்கு இந்த ஊழியக்காரனுக்காயுடைய ஊழிய அழைப்புக்காய், குடும்ப ரட்சிப்புக்காய், சௌரகம் உற்றாக உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகளுடைய ரட்சிப்புக்காய், அபிஷேகத்துக்காய், சமாதானத்துக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தோட ஆவியானவர்களை பள்ளத்தாக்கில் மேல் இறங்குற மிருக ஜீவன்களைப் போல பிழைப்பார பணினார் ரட்சி. இப்படியே தேவரின் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் என்று, கத்தருக்கு மகிமை உள்ள கீர்த்தி உண்டாகும்படி தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தும்படியாய் அவியானவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இழைப்பார பண்ணினார் என்று செனியா இயேசு கிறிஸ்து அறிவி திரைவித்து என்று சொல்லி, கத்தரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கம்மிங் வெரி சூன் என்று சொல்லி, கத்தோட வருகைக்கன்று எல்லா மிஷம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய வருகை தாமதித்து வருகிறது. பிள்ளவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கவும் வருகிற சத்ருன் குடியிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகி நித்திய ஜீவனை சுதந்தரிக்க ஆவியானுடைய மறுபத்துக்குள்ளே நிரப்பப்பட ஒரு பர்வத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து பரிசுத்த மகிமை உள்ள நம்முடைய சிங்காசனத்திலிருந்து எல்லா மனுஷத்தரையும் ரட்சித்து கொள்ளி மறித்தோரும் சிறியோரும் தேவனுக்கு முன்பாக பெரியோருமானவர்கள் நியாயப்படையும்படிக்கு கத்தருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று வேதம் சொல்லுறது. இப்படியாய் கத்தருடைய சமூகத்திலே பாவம் எண்ணிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்டவர்களாய், நித்திய ஜீவனை சொந்தரிக்கிறவர்களாய், தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கனி கொடுக்கிறவர்களாய், பிசாசின் கிரியைக்கும் மாம்சத்தின் கிரியைக்கும் உடன்படாதபடி ஆவியிலே பிழைத்தவர்களாய், அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். யோவான் 3:17 படிக்கு உலக ரட்சிப்புக்காக என்ற நாளும் பிதாவே உம்மை நோக்கி நீர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமது நோக்கம் நிறைவேற்றப்பட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பிள்ளைகளிலும் எங்கள் ஊழியங்களிலும் உமது ரட்சிப்பை காண, உடைய நித்திய ஜீவனை காண, உம்முடைய சமாதானத்தை உடன்படிக்கை காண, உடைய நித்திய வழியை காண, உம்முடைய சுவிசேஷத்தின் ராஜ்யத்துக்குள்ளே ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளவும் நித்திய சுவிசேஷத்துக்கு உடன்படவும் உட்படவும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து விசுவாசிக்கவும் நீ உந்தவனாகிய கத்தின் கட்டைகளை எல்லாம் கை கொண்டு அவர்கள் நடக்கும் போது கத்தர் உனக்கு
ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று பாகம் 28:9 படி சர்வ ஜனமும் கர்த்தருடைய கட்டளைக்கன்று கற்பனைக்கன்று நியமத்துக்கன்று

0: அழகாகவும் இதோட வார்த்தை அக்னியாகவும் உப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று கர்த்தராகிய தேவன் உபாகம் 28:9 தமக்கு பரிசுத்த ஜனமாக சகலரை நிலைப்படுத்தும்படி அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய கற்பனைகளையும் செய்யும்படி ஆணையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி எஜமான் அவனை நோக்கி நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானிய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று உங்கள் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபர்கள் கன்னியர்கள் பெரியோர் சிறியோர் யாவரும் மத்திய 25:21 மனவாளனை உடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க உடைய திருரத்தமும் உடைய நித்திய ரட்சிப்பும் உடைய நித்திய வழியும் உடைய நித்திய சுவிசேஷமும் உடைய நித்திய உடன்படிக்கைக்கும் உட்படுத்தி எஜமான் அவனை நோக்கி நல்லது உன்னை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குறதுவனாய் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க பாத்திரமான்களாய் திகழும்படி எப்பொழுதும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு கூட அனுதினமும் கர்த்தரை தேட பெருந்திண்டியினாலும் உலக கழிவு நாளிலும் இருதயம் பாரம் அடையாதபடி இரட்சணியத்தினாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் ஊழிய நிறைவினாலும் ஊழிய அழைப்பின் பங்குதாரர்களாய் கனி கொடுக்கும்படி அப்போஸ்தலாய் தீக்கசியாய் சுவிசேஷகளாய் போதகனாய் மேய்ப்பனாய் இன்டர்சீட் பிரேயர் வாரியர்ஸாய் ஜப வீரராய் உபவாச வீரராய் ஜாமக்காரராய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை வீரராய் குவாயர்ஸாய் லீடர்ஸாய் எல்டர்ஸாய் மூப்பராய் ஊழியர்களாய் ஊழியக்காரிகளாய் கனி கொடுக்க சகல ஜனங்களை நாட்டி நிலை நிறுத்தி இஜமாடிய சந்தோஷத்துக்கு பாத்திரவான்களாய் திகழ பிதாவே பரிசுத்த பிதாவே சர்வலோகத்தின் எஜமானனை நம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். சூப்பர் நேச்சுரல் உன்னிப்பித்தன் பிளஸ்ஸிங்கை கூறி வேர்ல்ட்வை ரிவைவ்களை கூறி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். ஜனங்கள் யாவரும் வணங்குவார் உண்மையே, தேசம் அனைத்தும் இயேசு நாமம் சொல்லும், உண்மைத்தான் பாடுவோம் உயிருள்ள தேவனே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி நன்றி நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகன் மகிமைகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இத்தனை மகிமையிலே சகல ஜனங்களை நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து சர்வ பூமியின் எழுப்பதில் மறுபு மகிமைக்காய் நன்றி செலுத்தி அந்தப்படி ஏதோ வசாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற உன்னத பரிசுத்த நிலை ஒரு நொடி பொழுதில் உண்டாகும். அந்த ஒரு நொடி பொழுதின் மறுரூபத்துக்காக மகிமை மேல் மகிமைக்காக ஒரு அபஷக்கர பதிலர கஷந்தே நித்திய மகிமைக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தாவே இவை இனிமேல் சம்பவிக்க வேண்டியதாய் இருக்கிறபடினால் எப்பொழுதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் எல்லோரும் கர்த்தரை சேவிக்கிற பரலோக பிரஜைகளாய் திகழ விண்ணப்பம் பண்ணுவார் உண்டோ என்று பார்க்க திறப்பில் நிக்க ஒருவனை தேடினேன் என்று தோன்ற தேவனுக்கு முன்பாக நாம் அனைவராய் இணைந்து தேவட சமூகத்திலே விண்ணப்பத்தோடும் மன்றாட்டோடும் துணியோடும் ஆராதனோடும் செபத்தோடும் பிதாவே உடைய சமூகத்திலே கனி கொடுக்க வந்து மட்டுமை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த குடும்பத்தில் பிரிவினை காணப்படுகிறோ பிரச்சனை பிளவுகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சமாதானம் உண்டாகும்படி சந்தோஷம் உண்டாகும்படி தேவடைய சமாதானத்து உடன்படிக்கையை கூறுறோம். ஐசாக் சாராக்கு சமாதத்து உடன்படிக்கையை கூறுறோம். ஜோன் பிந்தியாவுக்கு சமாதத்து உடன்படிக்கையை கூறுறோம். மேனோக் மேகனுக்கு சமாதத்து உடன்படிக்கையை கூறுறோம். ஜோஷுவாக்கு டேனியலுடைய திருமணத்துக்கு அந்த தேவன் வைத்திருக்கிற மேனைவிக்கு அந்த குடும்பங்களுக்கும் சமாதத்து உடன்படிக்கையை கூறுறோம். குடும்பத்திலும் சமாதானத்தை உடன்படிக்கை கூறுகிறோம். இப்படியாய் கத்திருக்கிறது எங்கெங்கெல்லாம் பிரிவினைகள் பிளவுகளோடு காணப்படுறாளோ அவனவன் சொந்த மனைவியை சொந்த புருஷனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேசங்களிலே யார் யாரோடையும் போலாம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமாயும் செய்கிறார்கள், பெண்ணுமானுமாயும் செய்கிறார்கள், ஆணும் பெண்ணு பெண்ணுமாயும் செய்கிறார்கள், ஆணுமானுமாயும் செய்கிறார்கள். ஆனாலும் கத்தோட வார்த்தை அவனவன் சொந்த புருஷனை சொந்த மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறபடியால் நித்திய ஜீவனை சுந்தரிக்க அனுபவமாய் சிருஷ்டித்த சுசிப்பின் மகிமையிலே அன்பின் கட்டளை விட்டு போன தேவனுடைய அன்பின் கட்டளையிலே கற்பனையிலே நியமங்களிலே புருஷர்களும் ஸ்திரிகளும் வாலிபர்களும் கன்னியரும் பெரியோரும் சிறியோரும் கசப்பற்றவர்களாய் கசப்பு வைராக்கியங்கள் அற்றவர்களாய் மாந்திரியங்கள் பிலிசுனியங்கள் விக்கிராரங்களுக்கு உடன்படாதவர்களாய் மாமிசத்துக்கு உடன்படாதவர்களாய் பிசாசுக்கு உடன்படாதவர்களாய் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கும் உடன்படிக்கைக்கும் உட்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து தொழுது கொள்கிறோம். லார்ட் ஜீசஸ் இஸ் கமிங் வெரி சூன், ஹலேலூயா. அவர் வருகிற நாளிலே நாம் மறுபோமாக பயபக்திக்குரியவரை பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படியாய் ஊழிய அழைப்புகள் முன்குறிப்புகள் தெரிந்து கொள்கள். நித்திய ஜீவன் சதா காலம் உண்டாகும்படிக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். உங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் துதிகள் ஆராதனைகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வேண்டிய தேவ பாதுகாப்பு தேவ ரட்சிப்பு நித்திய ஜீவன் உண்டாகும்படி பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். தேவனுடைய மகத்தான நாம மகிமைப்படுவதாக இந்த 10வது ஆண்டு நிறைவிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனை தங்கியிருந்து தரித்திருந்து நிலைத்திருந்து ஆராதிக்கத்தக்க வாசஸ்தலத்தை கட்டி கொள்ளும் படிக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் வெளிப்பாடுகள் மறைபொருட்கள் தீக்கரசனங்கள் அழைப்புகள் தெரிந்து கொள்ளுதல் முன்குறிப்புகள் தேவடைய யோசனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும்படி தேவடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சகல துதிகன மைமைகளை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. அமீன், அமீன், அமீன். Lord Jesus coming soon. Kathara Yesu Christ seekiram varura. Yesu Christ viene brendo. Senya Yesu Christ arivitrevit. Bada things badas. Yesu saam se itaka ikbani nenava. Jesus victorin kom. Barukaba bishye madonai. Elmasi jayanti karim. Dini abtelin kub tatteri. Sidebes tos epsida sidoma. Saveyene akhekib sebet. Manakari sanita kalsanike Chinese. Sakala moligalilum. ஈஜிப்திலும் ஆண்டவரே இன்னுமாய் கெத்தாவே கிரீக்கிலும் இன்னுமாய் பங்களாதேசிலும் இன்னுமாய் அராபிக்கிலும் இன்னும் ஹீப்ருவிலும் இன்னும் டச்சிலும் சிங்களத்திலும் பிலிப்பினோவிலும் பிரெஞ்சிலும் ஸ்பானிஷிலும் தமிழிலும் இங்கிலீஷிலும் இன்னும் பூமியில் இருக்கிற சகல மொழிகளிலும் 1027 மொழிகள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே நீர்தான் அறிவியர். ஒரே மொழியில் மனுஷனை உருவாக்கினீர். மனுஷனுடைய பெருமை நாளே மொழிகளை தாறுமாறாக்கி பெந்தகோஸ்தே நாளிலே அநேக மொழி பேசுகிற ஜனங்களை கூட்டி சேர்த்து ஒரே ஆவியை பொழிந்து ஆவியானவரே ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சகல ஜாதிகளாய் மீட்கப்படும்படி இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாட்சி வைத்து ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் வந்த இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை சாட்சி வைத்து கிறிஸ்து நித்திய உடன்படிக்கையை சாட்சி வைத்து ஏசாய் 61 அதிகாரத்தை சாட்சி வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கோடி கோடி நன்றிகள் கேட்டுக்கொண்டிருந்த பரிசுத்தவான்கள் யாவரையும் ஆசீர்வதியும் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவை அடைகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனின் தீக்காயசும் சமாதானமும் பாவம் என்ன நிச்சயமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உண்டாகும்படி கர்த்தருடைய வார்த்தையிலே ஆசீர்வதிக்கப்பட்டு உண்டான பெரிய தேவனுக்கு கனி கொடுக்க சாட்சிகளாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த செய்களை செய்யும்படி பலத்தற்புக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்தங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி எங்கள் குமாரசாமி மாமா எங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். எனக்கும் கணவனுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய 94வது வயதிலும் ஞானஸ்தானம் பெறவும் அபிஷேகம் பெறவும் கர்த்தரை பின்பற்றவும் கர்த்தருடைய நாமத்தில் அவரையும் கர்த்தருக்கென்று தந்து நாங்கள் நன்றி செலுத்தி தொழுகிறோம். என் தாய்க்கும் என் தாயுடைய சகோதரி பெரியம்மா ஜூடி அம்மாக்கும் திருமணம் செய்து வைத்தார். இப்படி ஐக்கத்தோட சமூகத்தில் எங்களுக்கு நன்மை செய்த தகப்பனே, இருக்கு இந்த சுகிருக்கிற செய்திகளோ அது எனக்கே செய்திகளோட வார்த்தையின்படி கத்தருக்கு செய்த நன்மையாய் அவருக்கு ரட்சிப்பை தவன் சுந்தரிக்க மெய்யானதுவனை கண்டடைகிற பாக்கியத்தை கொண்டடைகிற இந்த 96 வயது 94 வயது வரையும் கத்த சுகபல ஆரோக்கியத்தோட காத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி கடைசி காலத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறேன் என்று சொன்ன அவரை போய் சந்திக்க அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கத்தரடி எனக்கு தயவு தரும்படி அடியாளிலே என் மாமனார் 3 நாள் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலிலே நாங்கள் 3 நாளைக்கு பிறதா முடிவு சொல்வோம் என்ற எமர்ஜென்சியில வைத்திருந்தார்கள். ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய வயர்கள் எல்லாம் பூட்டி வைத்திருந்தார்கள். ஆனாலும் கத்தர் கிருபையில நாங்கள் எல்லாம் அழுதழுது செபித்தோம். கத்தர் இணைப்பிலே விண்ணப்பம் வைத்து செபித்தோம். கத்தர் அவரை சுகப்படுத்தி பலப்படுத்தி 94 வயதை கடக்கும்படிக்கு கிருபை பாராட்டின ஏற்பதற்காக நன்றி செலுத்தும். தீக்காய்சுக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். ரட்சிப்புக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். நித்திய ஜீவனுக்காய் அனுதினமும் கேட்டு வருகிறோம். ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுந்தரிக்கும் கடிகளும் இருநட்ட கிளைகளும் என்று நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுமாய் இருப்பார்கள் என்று நம்முடைய வார்த்தையின் படிக்கத்தாவே சகல ஜனங்களையும் சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சிறிய ஜாதியாய் பெரிய ஜாதியாய் கனி கொடுக்கும்படிக்கு பலத்த ஜாதியாய் கனி கொடுக்கும்படி சின்னவராகிய நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறோம் கெத்தாவே. எங்களுக்கல்ல கெத்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாம ஒன்றே மைமைப்பட சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணமாக்கவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரிகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவிக்கிறேன். ஹலிலூயா. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள் விண்ணப்பு வைத்து அடியாலையும் ஒப்புக் கொடுக்க குடும்பங்கள் உற்றார்கள் உறவினர்கள் அன்பர்கள் சொந்த பந்துகள் கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் எங்கள் பப்ளிக் கிரியேட்டர் கர்லின் கிஜே என் சோசியல் ஒர்க்கர் கத்தர்னா சென்டமான் என் டாக்டர் சைக்கியாட்ரிக்ஸ் சர்வஸ் டாக்டர் சர்வஸ் ஜான் இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவும் அபிஷேகம் பெறவும் இவர்கள் கத்தோட மகிமையை கண்டடையவும் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் நோ லோயர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் வேலைக்கு போயிருக்க ஜோஷுவா ஆசீர்வதிக்கப்படவும் வேலை சேர பலர் உண்டாகவும் சம்பள உயர்கள் பதவிகள் உண்டாகவும் தேவ பக்தி உண்டாகவும் டேனியலுக்கும் வேலை கிடைக்கவும் கத்தோட சமூகத்துல மனுஷதயம் உண்டாகவும் தேவோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிள்ளையும் இன்றைய நாள்ல வெளியில போயிருக்கிறான். அதற்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்தி கத்துடைய நாமும் மேம்பட ஊழியத்துக்கு வேண்டிய பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட மாதம் மாதம் காணிக்க அனுப்புவோம் என்ற பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட வீட்டை விட்டு அப்போ பாத்துல போடுவோம் என்ற பொருத்தனை நிறைவேற்றப்பட நகையை அப்போ சிலோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்ற பொருத்தனை நிறைவேற்றப்பட அமீன் கத்தா இயேசு வாரம் ஆலய கட்டுமானப்படி நிறைவேற்றப்பட இருக்கத்தக்க நல்ல வீட்டை இதுவன் கட்டி தரும்படி என 5 பிள்ளைகளுக்கும் வீடு கட்டி தரும்படி கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பொல்லாத மனுஷன் அறுப்புண்டு போவதை உன்கண் காணும் என்று நம் எல்லாருக்கும் லட்சிப்பை கிறிஸ்துவின் ஜீவனை வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். நம் ஜீவனை அழித்து போட சத்துக்கள் போடுற திட்டத்தில் அவர்கள் வைக்கப்படும்படிக்கு கத்தோட நாமம் அமைப்படுதவ பரிசுத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து பூமி எங்கும் பிரபுக்களாகுதோ ராஜ்ய பணியை 5 கண்டத்திலும் நிறைவேற்ற தாழ்த்தி ஒப்பு கொடுத்து 246 தேசத்துல மொழிபரப்பாகிற இந்த ஊழியங்கள் 266 தேசத்துக்கும் வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்க சங்கம ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். கோஸ்பெல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் பிரேயர் எஃப்எம் மியூசிக் எஃப்எம் ஆமீன் எஃப்எம் பல்லமனல்கள் ஏஞ்சல் டிவி ஜிஃபன் எஃப்எம் ஆமீன் கத்ராயேசு வாரம் ஸ்கைப் ஜபக்குழுக்கள் யுனைடெட் பெந்தெகோஸ்ட் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வார்நாத ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கெஸ்மனி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மணவாட்டி ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கும். சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காஸ்பல் எஃப்எம் பிரைஸ் எஃப்எம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே ஜீசஸ் கோல் ஜீசஸ் ரீம் ஜபத்தோனி கத்தோட சபை சுவிசேஷ சபை எல்லாவற்றையும் கெசமனை ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பேர் பேராய் தனித்தனியாய் சுமந்து நாங்களும் ஆனதினமும் ஜபிக்கிறோம் கேத்தாவே. காரணம் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இப்படியாய் மாமிசமான யாவரும் கத்திடத்தில் வந்தறிய தேவாவியான சகல ஜனங்களுக்குள்ள இறங்க தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ திட்டம் செய்யப்பட எங்கள் சித்தமெல்லாம் ஆண்டவரே உடைய சித்தம் ஒன்றே ஆக கடவுதென்று கர்த்தருடைய சித்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் காக்கப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் ஒரு பரிந்துரைப்பு ஜபத்தை செய்ய அடியாளை தகுதிப்படுத்தி நிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய கரம் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்த தொடர்நித்திய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து தொடர்ந்தும் வரும் காலங்களையும் சமயங்களையும் நாட்களையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யறங்கள் தேவனுடைய சமூகத்திலே வாழ்த்தி ஆசைவைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணார எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த மகத்தான நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சகல ஜனத்துக்கும் தரிப்பிக்கப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் பரிசுத்த அலங்காரத்தினால் பரிசுத்த உடன்படிக்கையினால் பரிசுத்த மகிமையினால் சகல ஜனங்களும் நிரப்பப்படுவதாக. கிறிஸ்து இயேசு நித்திய உடன்படிக்கைக்கும் நித்திய சுவிசேஷத்திற்கும் நித்திய மகிமைக்கும் நித்திய வழிக்கும் உட்பட்ட வழி ஜனங்களாய் வழியும் சத்தியமும் ஜீவனையும் உடைய எங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜீவனையும் தீக்காசியம் கூறி வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, கர்த்தர் கூட இருப்பா, ஜெபிச்சு விடுங்க.
1: ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உங்களை அநேகமா ஜெபத்துல நடத்தின அருமையான ஆகில அம்மாவும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே அருமையான சௌரியை ஆசீர்வதிங்க, அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவன் செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அநேருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா நல்ல சோகலத்தை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தில் எடுத்து நீங்க வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் எடுத்து போடுங்க. அந்த நோய்கள் பலவீனங்கள் விடாதபடி ஆண்டவரே சரீரத்தில் நல்ல சுத்தத்தை கொடுங்க. அப்பா ஆசீர்வதிங்க. மட்டுமா இந்த இணைப்பில கொண்டு வந்து ஜெபத்துல வழி நடத்தினதுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான ஆகல அம்மாவே நாங்கள் ஆசீர்வதிக்கவே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: Thank you, Ayya. God bless you too.
1: Bye. Amen. Amen.
2: உண்மை உள்ளவரே நன்றி அப்பா இயேசுவே. உயிரோடு இருந்தவரே நன்றி அப்பா இயேசுவே. உலகத்தை இழைத்தவரே நன்றி அப்பா இயேசுவே. ஆண்டவரே சாத்தால நீங்க தோற்க அடித்தவரே நன்றி சொல்லுறவையா. விளந்து கூட தேடவும் ரட்சிகம் அந்த தேவகுமாரனேப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசையா, நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யற தேவனே உமக்கு நன்றி சொல்லுறமையா. எலியாவின் தேவனே சோத்திரம், சோத்திரம், சோத்திரமையா. நன்றி அப்பா இயேசு ராஜாவுக்கு நாங்க நன்றி சொல்லுறோம் ஆண்டவரைகள். ராஜாதி ராஜனே சோத்திரம், சோத்திரமையா. ஆவியானவரே உங்களோட சோத்திர வச்சாரமானவரே சோத்திரமையா. உங்கள் அடைக்கலமும் எங்கள் பெருமாய கத்தரை நான் உயர்த்துறேன் இயேசுவே, உயர்த்துறேன் இயேசுவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா இயேசுவே. ராஜாவே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே நன்றி அப்பா. சாரோனின் தோஜாவே நன்றி ஆண்டவரே. எங்கள் லீலி புஷ்பமே அப்பா சோத்திரம் ஆண்டவரையா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஆளுக செய்யறவரே நன்றி சொல்லுறமையா, நன்றி சொல்லுறமையா. அச்சாரமானவரே நன்றி சொல்லுறமையா. எங்கள் அடைக்கலமே நன்றி சொல்லுறோம். எங்கள் பெலனே நன்றி, கோட்டையே நன்றி, கண்மலையே நன்றி அப்பா, நன்றி ஐயா. வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வணங்குறோம் இயேசுவே. நாங்கள் ஆராதனை செய்கிறோமே, ஆராதனை வேந்தனையா. நீங்கள் ஆராதனை நாவியானவர் அப்பா, ஆராதனைக்குரியவரே ஐயா இயேசு ராஜா. நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யற தேவாதி தேவனையங்களே நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரையா. ஓ பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை உயர்த்துறோம் ஐயா. அற்புதரே உயர்த்துறோம், அதிசயமானவரே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. முடிவழி நட்சத்திரமே உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே விடுதலையை தந்தவரை நாங்கள் உயர்த்துறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. ஓ அப்பா நன்றி நன்றி நன்றி தேவனே, நன்றி சொல்லி துதிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரையா. நன்றி அவளுக்கு சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா பெரியவரே, நன்றி அப்பா உன்னதரே, நன்றி அப்பா இயந்தவரே, நன்றி ஆண்டவரே எங்கள் அடைக்கலமானவரே. சோத்திரமையா நன்றி. நன்றி யாழ் தோதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி யாழ் தோதி பாடு இயேசுவை நாவாலே பாடு. போதுமா

Evet.

இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சோண்டு கொண்டாலும் சிலுவை கொண்டு கொண்டாலும் சிலுவை துதி சிலுவோம் பாடு.

அப்பாவுக்கு துதியும் ஞானமும் மகிமையுமே.

தந்தே நந்தியா, எங்களுக்கு உடையும் தந்தே நந்தியா, இயேசுவே நந்தியா, நந்தியா இயேசுவே. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியங்கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி, சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியங்கனமும் மகிமையுமன்

அரவணைத்தே நன்றி ஐயா, எங்களையும் அரவணைத்தே நன்றி ஐயா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. இயேசு ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரியா. இயேசுவே மக்கு நன்றி, நன்றி ராஜா. தாவே நன்றி செல்கிறோம் ஆவியானவரே. அன்பு ஊற வைத்தவரே அப்பா, எங்கள் மேல அவ்வளவாய் அன்பு ஊந்தவரே இயேசுவே. நன்றி அப்பா தகப்பனே, நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு கத்தர நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துறோம், மகிமைப்படுத்துறோம் எங்கள் மகிமையின் தேவனே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே இயேசையா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனே நன்றி அப்பா, ஈசாயின் தேவனே நன்றி அப்பா, எங்கள் யாக்கோபின் தேவனே நன்றி, இஸ்ரவேலின் தேவனையா. என்னை காண்பவரே, என்னை காக்கிறவரே இயேசுவே, இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீங்கள் உறங்கு வரும்பில தூங்கையா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜாவை. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எந்த கண்மலையே துதிக்கிறோம், என்னை காண்பவரே துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே எங்களை காக்கிறவரே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்கலையா, இயேசுவே உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே, என் பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே அப்பா, எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவனால் எல்லாற்றையும் செய்யாண்டர் எங்களுக்கு விலனுண்டு சொன்ன தகப்பனை நாங்கள் ஏற்றுகிறோம் ஐயா. ராஜா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. என்னை காண்பவரே சோத்திரம், என்னை காக்கிறவரே சோத்திரம் அப்பா. உங்களை காக்குற தேவன், நீங்கள் உறங்குவதும் இல்ல தூங்கலையாப்பா இயேசுவே, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. அந்தறியாம் சாமி வந்தவரே துதிக்கிறோம், சாத்தானை தோற்கடித்தவரை துதிக்கிறோம் ஆண்டறியாம். அவருடைய கிரியல அழித்து ஜெயத்து எடுத்தவரே அப்பா, ஜெய கொடியானவர், ஜெய கிறிஸ்துவானவரே ஆண்டவரே சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டறியாம். இந்த நாள் எங்களுக்கு தந்தவரே இயேசுவே, இந்த புதிய நாளுக்காய் நன்றி அப்பா ஆண்டறியாம். அழுதே இந்த புதிய நாளே அப்பா காணச்சது தேவனே, சோத்திரம் ஆண்டோரியா, நன்றி அப்பா. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டோரியா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. ஜெபங்கட்டி நன்றி ஜெயம் தந்தி ஐயா, ஜெயம் தந்தி ஐயா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு இயேசுவே. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் புகழுமன் அப்பாவுக்கு. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் நன்றி ஐயா. இயேசுவே நன்றி ஐயா, கூட வைத்தீங்களே நன்றி அப்பா. கூட வைத்தீர் நன்றி ஐயா, கூட வைத்தீர் நன்றி ஐயா, பாட வைத்தீர் பாட வைத்தீர் ஐயா. சொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. இயேசுவே ஆண்டறியா நன்றி அப்பா. சோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையுமன் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா. இயேசுவே அனலாக்கினவரே, அனலாக்கியங்களை எரிய விடுகிறவரையா. அபிஷேகித்தவரே நன்றி அப்பா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா, எங்களையும் அனலாக்கினீர் ஐயா. இயேசுவே
சோத்திரப்பலி அப்பாவுக்கு, துதியுங்க நம்ம மகிமையுமென் அப்பாவுக்கு இயேசு. நன்றி நன்றி நன்றி ஐயா. ஓ சோத்திரப்பலி சோத்திரப்பலி அப்பாவுக்கு, துதியுங்க நம்ம மகிமையுமென்

அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரையா. ஓ நன்றி அப்பா இயேசுவே ஐயா, உன்னை பாதம் தஞ்சமா ஓடி வர செய்தவரையா. நன்றி ஆண்டவரையா. ஓ இயேசு ராஜா, எனக்கு அடிக்கப்பட்டவரே, என் நோய்களை சுமந்தவரே, என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரே இயேசுவே, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால் அப்பா எல்லாவற்றையும் செய்ய அப்பா. உங்களுக்கு பலன் தந்தவரையா, உங்கள் பலவீனத்தை உங்கள் பல பூர்ணமாய் விளங்கு செய்தவரையா. உங்கள் நோய்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவரே, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவரையா. உங்கள் சாப நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு முறி அடித்தவரே, பரம்பரை சாபங்களை முறியட்டவரையா. சாப பாவ நோய்கள் பழக்கங்கள் இந்த மாற்றினவர்களையா. விடுதலை தந்தது எனக்காய், ஜீவனை கொடுத்தவரே ஐயா. எனக்காய் அடிக்கப்பட்டவர் இயேசு, எனக்காய் நொறுக்கப்பட இயேசு, எனக்காய் அண்டை ரத்தம் சிந்தினவர் ஐயா. சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. என் பெருணம், என் கோட்டை மாணவரே நன்றி, என் கண்மலை ஆண்டவரே நன்றி, என் முற்பரானவரே நன்றி, என் மேய்ப்பரானவரே நன்றி, என் போதகரானவரே நன்றி அப்பா இயேசுவே, என் வழிகாட்டி ஆண்டவரே இயேசுவே, என் துணையாளரையா. நான் நம்பி இருக்கிறவரே ஜெகுவா ராப்பாவே ஆண்டவரே, ஜெகுவா ரூபாவே அப்பா, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த பகல் கூட எங்களோடு கொண்ட தெய்வம் ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே. சோத்திரமையா, சோத்திரமையா. உண்மை துதித்து உண்மை கனப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ரட்சகரையா, நீர் மீட்பர், நீர் மேய்ப்பர், நீர் போதகர், நீர் வழிகாட்டியா இருந்தவரையா. உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தவரே இயேசுவே, உங்கள் அக்கிரமங்கள்லாம் முடிந்தவரே இயேசுவே, உங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்தவரே இயேசுவே அப்பா. எங்களை பிளப்படுத்துற கிறிஸ்தன் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர். எங்களுக்கு விழுந்த அந்த சுகந்த ஆரோக்கியம் தந்தவரே அப்பா. எனக்காய் யுத்தம் பழந்து எனக்காய் வழக்காடுகிறே அப்பா. யுத்தத்தில் வல்ல தேவனே உண்மை துதிக்கிறேன் ஐயா, நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே இயேசுவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் அந்த

பாதம் எந்தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் எந்தஞ்சமே அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே ஆனந்தமே அதிசயமே கருவினான் பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போல் போகட்டும் சித்தமோ அங்கே நச்சனும் தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போல் புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாயிடுவேன்தோறும் பயன்படுத்தும் பொந்தன் சித்தம் போல் நாதாவும் திருக்கர் கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போல் நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருக்கும் நாதாவும் திருக்கோல் சாற்றுவேன் நாமம் செல்வே வரை சாற்றுவேன் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன் சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். பயன்படுத்தும் முந்தன் சித்தம்போல் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல். இயேசுவே நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போல் எங்கே நான் செல்ல உம்

இயேசுவே நன்றி நன்றி நன்றி ஆண்டவரியாம். இயேசுவே நன்றி அப்பாதாப்பனே. ஓ நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. இயேசுவே பரிசுத்தாவியானவரே நன்றி சொல்லுறன் ஐயா. கண்மலையாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி. என்னை காண்கிறது என்னை காக்குறது ஐயா அப்பாதாப்பனே. நீங்க உறங்குவதில்ல இயேசுவே, தூங்குவதில்ல பாப்பா, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துறீங்களே ராஜா. நன்றி ஆபிரகாமின் தேவனுக்கு நன்றி, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஐயா, இஸ்ரவேலின் ராஜாவை துதிக்கிறனையா, துதிக்கிறனையா, அன்னத்தை செய்து முடிக்கிற தேவாதி தேவனே துதிக்கிறனையா, அடைக்கலமான தேவன், பலனான தேவன் இயேசுவே, கோட்டையானது என் இயேசுவே, கண்மலையானது என் இயேசுவே, என் மேற்பரானவரே, என் மேற்பரான இயேசுவே, என் போதகரானவரே இயேசுவே, என் வழிகாட்டியும் என் துணையுமான கர்த்தர் உயர்த்திறனையா, நானே வழி, நானே சத்திய, நானே ஜீவன் இயேசுய்யாப்பா, உம்மை துதிக்கிறேன் என்று சொன்ன துதிக்கிறேன் ஆண்டறியா. எனக்கு அடிக்கப்பட இயேசுவே, உம்முடைய காயங்களினால தழும்பலினால எங்களை சுதந்தந்து விளந்தந்து ஆரோக்கியந்தவரையா, நிர்மூலமான நீங்க கர்த்தர தேவனா இருக்கிறீங்க இயேசுய்யா, வாழ நீங்கள் பயனிதமாக்குற கத்தரா இருக்கிறீங்க பாண்டறியா. ஓரி பல பிரபக்கர பாண்டுரே நன்றி அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறேன், ராஜா துதிக்கிறேன், ஆவியானவரே துதிக்கிறனையா, அசைவாடும் ஆவியானவரே அப்பா நன்றி. ஓ தண்ணீர்களை கடக்கும்போது நன்னோடு கூட இருப்பேன் சொன்னவரையா, அக்னி நடக்கும் போது வேகாது இருப்பேன் சொன்ன, அக்னியின் மேல் குரல் பதிலே என்று சொன்னவரே அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி சொல்லி துதிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறனையா, அன்பு நேசனை துதிக்கிறனையா, ஆவியானவரை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஆட்கொண்டவரை துதிக்கிறோம், பரிசுத்தரே நித்திய ஜீவனை தந்தவர், ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தினப்பா, ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறனையா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்ட என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் எனக்கு பலனுடன் சொன்னவரே, சுகந்தந்தவரே, ஆரோக்கியம் தந்தவரே அப்பா நன்றி அப்பா, அடைக்கலமே நன்றி, பலனே நன்றி, கோட்டையே நன்றி, கண்மலையே நன்றி, என்னை காண்பவரே நன்றி அப்பா, உங்களை தாங்கி வந்த தெய்வம், உங்களை தாப்பி விட்ட தெய்வம், உங்களை ஏந்தி சுமந்து வந்த ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி. மகிமையெல்லாம் அம்மக்கே செலுத்துறோம் ஐயா, துதியெல்லாம் அம்மக்கே செலுத்துறோம் ஐயா, ராஜாதி ராஜா வையத்துறோம் ஐயா, ராஜா நன்றி நன்றி அப்பா, ஆபிரகாமின் தேவனே நன்றி அப்பா, ஈசாக்கு யாக்கோபனோட தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா, இந்த கண்மலை ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா, என்னை காக்கும் கேடகமே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உங்களை வெளியடைத்து பாதுகாத்து கொண்ட தெய்வம் ஆண்டறியா, நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ராஜா, நன்றி அப்பா, உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே மகிமை எல்லாத்தையும் நாங்க செலுத்துறோம் ஆண்டறியா, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் ஐயா, விடை விடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்

உமக்குத்தானே இடைவிடா நன்றி

நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுயா, கர்த்தருவே திறமையா, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே இயேசுவே நன்றி அப்பா, ஓமயத்துறோம் உயத்துறோம் ஆண்டவரே, மாய்மை படுத்துறோம் ஐயா, உடைய நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே, தேவனே ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரையா, இரக்கம் நிறந்தவரே, மனதுக்கம் நிறந்தவரே, மகிமை நிறந்தவரே, கிருபை நிறைந்தவரே, மாறாதவர் மறவாதவர் இயேசு அப்பா, நன்றி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அரசாளன் தெய்வமே சோத்திரம், எங்களை ஆட்கொண்டவரே சோத்திரம், எங்களை விடுதலை ஆக்கினவரே சோத்திரம் ஐயா, கத்தாவே இந்த காலை வெளிக்க அந்த புதிய நாளுக்காய் நன்றி அப்பா. அதிகாலை வழியில் கத்திரை தெருத கண்டுகொள்வான் சொன்னீங்க, அதிகாலையில் இவங்களுக்கு வழிபட்டார்கள் ஆண்டவர் இயேசுவே சோத்திரமையா. ஓ நன்றிகளை மனதோடு துதிக்கிறோம், நன்றிகளை இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயாப்பா. இயேசுண்ட தன்யம், இயேசுண்ட தன்யம், இயேசுண்ட தன்யம், இயேசுண்ட தன்யம், இயேசுண்ட தன்யம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சயம், ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம் ரத்தஞ்சயம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா, வல்லவர் நல்லவர் நீங்க போதுமானவரே துதிக்கிறோம் ஐயாப்பா, எங்கள் புகலிடமானவரே துதிக்கிறோம் ஐயாப்பா, எங்கள் அரணானவரே துதிக்கிறோம், அடைக்கலமானவரே துதிக்கிறோம் ஐயா, என் கோட்டையும் என் தஞ்சயமான இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவையா, மனதுருகன் தெய்வமே துதிக்கிறோம் ஆண்டவையா, பரிசுத்தாவியானவரே எனக்காய் வழக்காடுகிறவரே, எனக்கு யுத்தம் பண்ணுறே, யுத்தத்தில் வல்லவரே, சேனைகளும் கத்திருப்பது உங்கள் நாமம் எடுத்தனையா, இஸ்ரவேலின் தேவனையம்மை துதிக்கிறனையா, எலியாவின் தேவனையம்மை துதிக்கிறேன், எல்சாவின் தேவனையம்மை துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனையம்மை துதிக்கிறோம் ஐயாப்பா, பரிசு பரிசுத்தரே படைத்தவரே, நித்திய ஜீவனை தந்தவரே, ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தினவர் ஐயாப்பா, ஜீவனின் அதிபதியே எம்மை துதிக்கிறேன் ஐயா, ஜீவாதிபதியை நாங்கள் இயற்றுகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ வல்லமுள்ள புதாவே உமக்கு நன்றி நன்றி அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதிகள மகிமையில அம்மக்கே செலுத்துறோம் ஐயா, துதிக்க பார்த்துட்டு நாங்கள் ஏத்துறோம் ஐயா, அந்த வேலையில ஐயா ஆண்டவர்கள் தந்த ஊழியங்களுக்கு ஆய் சோத்துறோம் ஐயா, அடவரே ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறேன், காய்ப்பிரவன் சின்ன ஊழியங்களை ஆசிர்வதிக்கப்பா, அந்தப்பா நான்கு மாதங்களும் காணப்பா ஆண்டு கண்ணின் மணியப்படுந்த ஊழியங்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த ஆறு அஞ்சாம் மாசத்திலும் எங்களை வழிநடத்துறீங்களே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுகிறோம் ஐயாப்பா, எல்லா அணைப்பிலையும் ஆசிர்வேத தேவைகளுக்கு ஆய் சோத்திரம் ஐயா, எல்லா அணைப்பிலையும் ஆசிரத்துக்குள்ள தேவைகளுக்கு ஆய் சோத்திரம் ஆண்டுயா, எல்லா அணைப்பிலையும் ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்க நன்றி நன்றி அப்பா, நன்றி சர்வ வல்லவரே, நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, எங்களை படைத்தவர் தேவன் உண்டாக்கிற உருவாக்கிறவர் ராஜ, அந்த ஊழியங்களை தந்து உங்கள்கிட்ட நடத்துறீங்களே ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி இயேசுவே நன்றி ஐயா, இதுவரை நடத்தினவரே நன்றி, குறைவண்டி காத்தவரே நன்றி அப்பா, இயேசுவை துதிக்கிறோம் இயேசுவை துதிக்கிறோம், ஆவியானவரை துதிக்கிறோம் ஆவியானவரை துதிக்கிறோம் ஆண்டதையா, கர்த்தர் பெரியவராய் நடத்துறீங்களே சோத்திரம் ஆண்டதையா, ஓ ஊழியங்களுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அழைத்தவரே சோத்திரம், இன்னும் தொடர்ந்து நடத்துங்க வந்த நாள்ல நாலாம் தேதியில ஐயா எங்களை கொண்டு வந்து நடத்துறீங்களே சோத்திரம், காலை பொழுது காணித்தவரே சோத்திரம், இந்த புதிய நாளை தந்தவரே சோத்திரம், வாழ்நாள் ஒரு நாள் எங்களுக்கு கூட்டி தந்தவரே சோத்திரம், வாழ வேண்டும் ஒரு ஜீவனை தந்தவரே, தயவு பாராட்டினவரே, உயிரோடு இப்பவரை உயிர்ப்பு தந்தவரையா ஆண்டவரே, எங்கள் நாடிகள் நரம்புகள் தசைகள் தசனார்கள் நரம்பு மண்டலங்கள் ரத்தோடனாளங்கள் ரத்த குழாய்கள் எலும்புகள் தசைகள் எல்லாம் உயிரை சேர்ந்தவரை, உள்ளான உறுப்புகள் வழியான உறுப்பை பாதுகாத்தவரையா நன்றி அப்பா, தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசிரியங்க, எங்கள் நாளும் இந்த ஊழியங்கள்ல தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி, உடன் ஊழியர்களுக்காய் லேடிஸ் மேனர் எல்லாருக்கா நன்றி, அருமையான ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாரும் நாங்கள் உங்களுடைய கரங்கள் எப்பொழுது நாளும் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரையா, அவர்களை எங்களை ஆசிர்வதிங்க, அவர்களை எங்களை வழி நடத்துங்க, எங்களை தாங்கிக் கொள்ளும்படியா ஏந்திக் கொள்ளும்படியா சுமந்து கொள்ளும்படியாய் அப்பாட பாத்திர எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், வல்லவரே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஆவியானவரே நன்றி, தொடர்ந்து நடத்துங்கப்பா, தொடர்ந்து வந்து ஜெபிக்கப்படுறாங்க, ஒவ்வொரு தரப்பினரை ஒப்பு கொடுக்கணும் ஐயா, ஊழியர்களை விசுவாச குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வாழையில கட்டுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கோம் ஐயா, அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு, அப்படியா இன்னும் கத்தாவே இயேசப்பா, இந்த நாட்கள் ஐயா ஆண்டவரே உங்களுடைய கருத்துல எல்லா ஊழியர்களும் பேசும் ஊழியர்களும் எப்ப கூட யூடியூப் ஊழியர்களும் எப்ப கொடுக்குறோம்,
பிரேசம் பிரேரம் மியூசிக் எப்ப ஒப்பு கொடுக்குறோம், சங்கம் எஃப்எம் ஒப்பு கொடுக்குறோம், கோஸ்பிட்டி ஊழியர்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அவை சென்னத்துக்கு எல்லா ஊழியர்களையும் குடும்பங்களே கத்திர ஆசி பதிங்க, ஆசி பதிங்க ராஜாண்டியா, ஆசீர்வாதத்தின் ஊற்றையும் துதிக்கிறனையா, ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று சொன்னவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டறியா. வல்லமையின் ஆவியார் சோத்திரமையா, உங்களை வழி நடத்துற ஆவியானுடைய சோத்திரமையாப்பா, பிறக்கந்தறிந்த ஆவியானுடைய சோத்திரம் இயேசுவே, மனதுருகும் தெய்வம் மனதுருகும் தெய்வமானுடைய சோத்திரமையா. மகிமையெல்லாம் அமக்கே செலுத்துறோம், துதியெல்லாம் அமக்கே செலுத்துறோம். தட்சணிய கொம்பே ரட்சிப்பின் ஆண்டவரே, தட்சணிய கண்மலையாப்பா, மே துதிக்கிறனையா, நன்றியப்பா. வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க ஆவியானதையா, எங்களை நீங்களே வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க ஆவியானதையா, வழி நடத்தும் வல்லதுவாம் துதிக்கிறேன் ஆண்டரே, நந்தியப்பா. ஓ மகிமை எல்லாம் அமக்கே செலுத்துறோம் ஆண்டரியா, துதியெல்லாம் அமக்கே செலுத்துறோம் ராஜா, சோத்திரமையா. தொடர்ந்து அப்பா அங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டரே, ரத்த கோட்டைகளா மூடுதும் அந்த 10 வருஷங்களுக்குள்ள நீங்க நடத்துற தயவுகளுக்காய் சோத்திரம். அந்த 10 வருஷங்களே நாங்கள் மட்டுமாய் கடந்து வர கிருபசுவனையா, இந்த ஊழியத்தை அப்பா உடைக்கிற பிசாசுகளை நாங்கள் துரத்தி செவிக்கிறவையா, ஊழியங்களுக்குள்ள வர்ற பிள்ளை தடை பண்ற பிசாசுகளை உயர்ப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்களப்பா எல்லாவற்றையும் விரட்டி போடுறோம் ஆண்டறியா. நீர் உயர்ந்த தலைவர் தேவனா இருக்கிறீங்கப்பா, நீர் அடைக்கலமான தேவன், பெலனான தேவன், கோட்டையான தேவனா இருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க செய்து முடிக்கிறவரையா, தொடர்ந்து நீரை நடத்தும்படி அழைப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த அருமையான வேலையிலையா கத்தாவே, அப்படியா ஒரு ஊழியர்களுடைய சுகங்கள் பிலங்களுக்காய், ஆனால் நடத்துற பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. அந்த இணை ஊழியங்கள்ல பொறுப்பாண்டு செயற்படுத்துறான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றியுமான ஐயாவை உடைய கருத்துல அவப்புகிறோம் ஐயாக்கு. நல்ல சுவபலங்களை தாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய அந்த வயிற்று பிரச்சனைகள் இருந்த ஐயா, அவருடைய பலவீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டறியா. இந்த வயிற்று போக்கள் எல்லாம் இயேசு நாமத்தை கட்டுப்பட்டு போடுவையா ஆண்டவரே. வயிற்று நோவல் எல்லாம் இயேசு நாமத்தை சரித்திரத்தை வெளியேறட்டும் இயேசு நாமத்தினால ஐயா. உடைய உயிர்ப்பிக்கிற வெள்ளம், உயிர்த்தெழுந்த மகிமையின் வெள்ளமே, உடைய ஜீவன் ஐயாவை தொடர்ந்து மாண்டதை கத்தாவையா. உம்முடைய காயப்பட்ட கருத்தை வைக்கிறேன், ஆணிகள் பட்ட கருத்தை வைக்கிறேனையா, தழும்புகள் பட்ட கருத்தை நான் வைக்கிறேனையா ஐயா. இந்த வேலையிலும் நல்ல சுகத்தை வெள்ளத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தவரப்பா, விளையத்தை வெள்ளம் இருக்கப்பா, நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் மாண்டதையா, நன்றியப்பா. எல்லா உபாவைகளும் அகந்து ஓட்டு ஜேசுவன் நாமத்தினால அவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களை காத்து கொள்ளுங்கப்பா. இஸ்தருக்கு அவர் நாட்கள் கொடுத்த கருத்தத்தை கணிக்காய் சுகத்திரம் ஐயா, உங்களுக்கு நல்ல சுவலம் ஆரோக்கியங்களை கொடுத்த ஆண்டதையா. தாய் பிள்ளை கற்பத்திலே சுகமாயிருக்க பலனாயிருக்க ஆண்டதே, நடத்தும்படியா செவிக்கிறேன் ஆண்டதே. நல்ல பரிபூரமான பிள்ளையாய் சுகமா இந்த பிள்ளையை 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுக்க எஸ்தருக்கு ஆண்டதையா. நீர் பலனை கொடுக்க முடியாது கணவனை மாசம் வைத்து ஜெபிக்கிறார். கலைச்செல்வி குடும்பங்களை நாங்கள் ஆசிரியை ஜெபிக்கிறோம் ஐயாப்பா, நன்றி. அதோட ஐயா சில வேலைகள் போக்குவரத்துல ஆசிர்வதிங்க ஆண்டதையா. வழி நடத்துங்க ஸ்காய்பில் சில ஊழியங்களை ஆசிர்வதிங்க, ஸ்காய்பில் செய்கிற எல்லா பொருளாதார உதவிகளையும் ஆசிர்வதிங்க ஆண்டதே. அவரை கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிக்க கொடுங்கப்பா இயேசுவே. நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்படியாய், கர்த்தர் தடைகளை நீக்கிறவராய் இருக்கிறீங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் மேற்பருமான இயேசுவின் நாமத்துல என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் ஆண்டு. அதே போல ரவியை அவன் ஜெபிக்கிறோம் ஐயா, இவ்வளவு பிரயாணங்களுக்காக ஜபிக்கிறோம் ஐயா. அஞ்சாம் தேதி போற பிரயாணங்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க சோலமாய். இந்த தேசத்துல போய் மீண்டும் தண்டை காரியங்களை முடித்து சோலமா வெறுமட்டும் ஐயா, அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறேன் ஆண்டு. ஐயா உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஐயா, நன்றி ஆண்டு இயேசுவே, நன்றி நன்றி.

போடணுமா, விலங்கனை திருப்ப செய்ய வேணுமா, நாங்க ஜெபிக்கிறோம் அப்படி ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிக்கிறான ஆண்டவரே அப்பா ஆனா அம்மா வெப்பு கொடுத்த அம்மாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்த அப்பா அந்த இருமல்கள் சளியிருந்து அம்மாவுக்கு விடுதலையை கொடுத்த அம்மாவை நீங்க தாங்குங்க, அம்மாவை நீங்க வெளப்படுத்த முடியா ஜெபிக்கிறான தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா, இன்னும் அவருடைய மகன் குடும்பங்கள் அங்கத்தை ரட்சிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல அப்பா சுரேஷ் பாஸ் ஐயா குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டையா, அவர்களை நாங்கள் இயேசுவே நம்முடைய நாமத்துல ஆஸ்வதிக்க ஊழியங்களை ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவே, இந்த பணிகளை ஆசிரதிக்கிறோம் பாசுரை போக்குவரத்துக்கு ஜெபிக்கிறோம் ஐயா, கிருஷ்ணாவை மாச வரிக்கூட பிள்ளைகளை ஆசிரதிக்கிறோம் ஐயா, அதுவரை வீடா குடும்பத்தை சகனாவை நாங்கள் ஆசிரியத்து ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரையா. கத்தாவ பெரிய காரியங்களை செய்யுங்க, இன்னும் ஆண்டவரே அதிகமா உபரையும் கத்தை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். சோதியம்மா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கணும் ஐயா, சோதியம்மா பௌரிக பிரயாணங்கள்ல கூட இந்த கத்திர மஞ்சக்காய் மாசுரைத்து அவங்க கொண்டு வாங்கி விடு வந்து சேர அவருடைய பாதுகாத்து கொள்க பிள்ளைகளை காத்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா தொடர்ந்து மன ஜெபிக்கிற தரிசிய குடும்பத்தை மீண்டும் ஒப்பு கொடுக்குறேன், மாலை குடும்பத்தை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. அது போல ஆலை வந்து ஜெபிக்கிறான அப்ப பாச ஆஸ்திரேலியா குடும்பத்தை அப்பா யோசிச்சு ஒப்புக் கொடுவார்கள், நாங்கள் இயேசு நாமத்தினால ஆசிர்வதிக்கிறோம். பாஸ்டருக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியங்களுக்கு தாங்குங்க, சௌரிக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியம் கொடுத்து தாங்கி தேவைகளை சந்தித்துக் கொடுங்க, சில ஊழியங்களை ஆசிர்வதிங்கப்பா. கத்தாவே அதே போல ஆண்டவரை கத்தாவே இன்னுமாய் இயேசுவே ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டு ஜெபிக்கிற கலாமாவை குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அன்றுக்கு கொடுத்த நல்ல வேலைக்காய் சூத்திரோட திருமண காரியங்களை ஆசிர்வதிங்க, கலாமாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா. அந்த பிரசவங்கள் கூடி குறையாதபடிக்கு அவசரமா இருக்க நீங்க உதவி செய்யும்படி அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படி அம்மாவின் குடும்பம் அம்மாவின் குடும்பங்களை மொத்தமாக குடும்பங்களை கத்திர ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரையா. நன்றி அவா அப்படியா தொடர்ந்து வந்து ஜபிக்கிறான கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்புக் கொடு. அருமையான சௌரி சர்மிளாவே அவருடைய மகன் குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. அவர்கள் வந்து ஜபிக்கிற அந்த சிங்கள இணைப்பை ஆசிர்வதிங்க, சிங்களத்துல உங்களுடைய நாமத்தை மாமைப்படுத்துற பிள்ளைகளை கத்தர் உயர்த்தி அவட ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டியா. அப்படியா தொடர்ந்து வந்து ஜபிக்கிறான அன்றைய கத்தாவே, சேவியர குடும்பத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடு. பாச சேவியரோட அவருடைய மனைவியோட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளையோட ஆண்டரை கூட இருந்தவர்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஜெபிக்கிற கமலிசம்மா குடும்பத்தை அப்பா அவருடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அம்மா என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவருடைய பிரயாணங்களை பாய்க்க வேண்டி சவலமாய் கொண்டு வந்து சேர்த்து தேவன் தொடர்ந்தும் உடைய ஊழியங்களை இருந்து செய்யப்பா. நீ நேர காலங்களை கொடுத்து இன்னும் விலைப்படுத்த முடியா குடும்பமா அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தொடர்ந்து ஆண்டவரே வந்து ஜெபிக்கிறான அகிலாவை குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொள்ளி அகிலாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுங்கப்பா. அவருடைய கணவனை ரட்சிங்க, பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, குடும்பத்தை ரட்சித்து வழி நடத்துங்க. இந்த ஆண்டவரே திருமண காரியம் புறப்படுவார் மகன் என் குடும்பத்தை எங்கத்தர ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரே அகிலாவுக்கு நல்ல சுபலங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த நேரங்களில் வந்து உடைய நாமத்தை உயர்த்த மகளுக்கு விலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வாழை தாங்கும்படியா தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டதையா. நன்றி அப்பா நன்றி. அப்படியா தொடர்ந்து வந்து செபிக்கிறான ஆண்டவே சுமித்தா குடும்பத்தில் நாங்கள் நம்முடைய கருத்துல மகளுக்கு நல்ல சுபலங்களை கொடுங்க, ஆரோக்கியங்களை கொடுங்க அப்பா, ஆசீர்வதிக்கும்படி கணவனை ஆசிர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டதையா. நமக்கு நன்றி. அதுபோல ஆண்டதை தொடர்ந்து மறப்புறான பாஸ்டர் ராஜகுரு ஐயா குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஐயாவையும் அவருடைய அம்மாவையும் ஆண்டவே அவருடைய குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அவர்களை நீங்கள் ஆசிர்வதிங்க, பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நன்றி அப்படியே தொடர்ந்து மந்து ஜெபிக்கிறான ஆசிரியா நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுங்க, ஜோசம் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை, அவர்களை ஆசிர்வதிக்கிறோம். அவருடைய வார்த்தை தியானம் பண்றோம் அமர்ராஜா ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டரை கத்தாவையா. சவரி லில்லி ஒப்புக் கொடுக்குற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டரை கத்தாவையினும் செல்வம் பாஸ்டர் சவரி தேவரா குடும்பத்தை நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஊழியங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டரை கத்தாவை. அதே போல என்னமான ஜோன் பாஸ்டரோட மேலவி பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா. அவர்களை குடும்பங்களை ஆசிரியர் ஊழியங்களை ஆசிரியக்கிறோம் ஐயா. அனைத்து சபைகளை ஆசிரியக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் வந்து இணைந்து செய்த எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசிரியம் பாசின ஐயா. குடும்பங்களே மேலினை ஆண்டுவரை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்கள் அப்ப அந்த ஒரிசா மாநிலத்துல ஆண்டவரே அவர்கள் எந்த இடத்துல எல்லாம் செய்கிறார்கள் ஆண்டவரே கத்தா ஐயா. ஆண்டவரே கத்தாவினை அவர்களை ஆசீர்வதிங்கிறாச்சா, வழி நடத்துங்க ஆண்டவையா. ஓ நல்ல சுபலங்கள் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. அதுபோல கத்தாவே இன்னும் ஆண்டவர் இந்த நினைப்புல வார பிள்ளைகள் தடைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் மாப்பா நோய்களினால் வர முடியாது அமுதாவுக்கா ஜபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சூர்ராமாவுக்கா ஜபிக்கிறோம் ஆண்டவையா. இன்னும் ஆண்டவரே சோத்திர பணிகளை செலுத்துற ஒவ்வொரு திருப்பிள்ளையா கத்தாவே ஆண்ட ஜன குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். விஜயாண்டிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. விஜய் அண்ணைக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவை கத்தாவே. இன்னும் ஆண்டவரே சாப்பா ஜெபசாந்திக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டரையா. இன்னும் ஆண்டு இந்த சோத்திர பள்ளி இணைஞ்சு நம்முடைய நாமத்தை உயர்த்துற எல்லா குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன்.

தானே மாசபரித்திரமா அப்படி கோஸ்டலி ஊழியங்களை அப்பா சவா அப்பா அம்மா நிபுணர் சிரஷ்டலாவே ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோமான்றதை கத்தாவே நீங்கள் எல்லாரே மாசு பதிக்கும்படியா காண்டவரே முடைய பழத்திலே பானை தாழ்த்தி வைப்பவர் ஜபிக்கிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சுருவம் ஆண்டவரே முடைய நாமம் ஒன்றையும் ஒன்றைய கட்டமையா நீர் கூட இருந்து நடத்தும்படியா நான் ஜபிக்கிறேன் ஆண்டையா. எங்களை பிளப்படுத்துற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் ஜெயப்படன்னு சொன்னவையா நீரை அப்படி எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் இயேசு நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா சங்கம் எஃப்எம்முக்காக நாங்கள் ஜபிக்கிறோம், லெசி ஐயாவுக்காக மணி ரீட்டாவுக்காக பிள்ளைகள் மருமக்கள் பிறப்பிட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டையா. எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க, வெள்ளப்படுத்துங்க, தடை பண்ணி பா தடையா இருக்கிற காரியங்களை நிவர்த்தியாக்கி ஆண்டரே இந்த ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. இந்த ஆண்டையை சூமுக்கு இன்டர்நெட்டுக்கு ஆண்டு கடன் பாதைகளுக்கு இன்னும் ஆண்டரே அந்த வானொலிகளுக்கு கட்ட வேண்டிய பணங்களை கட்டி முடிக்கத்தக்கதான கொடுக்கிற உள்ளங்களை கத்துற ஆசிரியங்க இன்னும் அப்பா இருக்கிற மீதியான மாதங்களுக்கு கொடுக்கிற பணிகளை கத்துற ஏற்படுத்தி இந்த ஊழியர்கள் தொடர்ந்தும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரது நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் இயேசு நாமத்தினால தாழ்த்தி வெப்பகுட செவிக்கிறேன். ஏன் அப்பா உங்கள் ஜீவனுள்ள அல்ல தாப்பனே சோத்திரம் ஆண்டரியா திருச்சிலமையாவுக்கா நன்றி ஐயா ஆசிர்வதிக்கிறனையா ஆண்டவர் என் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜபிக்கிறனையா நீரே அப்படியா அந்த ஸ்காட்லமிஸுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டே கர்த்தாவே. உங்கள் சந்ததி மேல கூட ஆவியை ஊற்றுங்க இயேசுவே, உங்கள் சந்தானங்கள் மேல கூட ஆசீர்வாதங்களை ஊற்றுங்க இயேசப்பா ஆண்டரியா. நன்றி அப்பா, நன்றியுள்ள மனது ஓடு துதிக்கிறனையா, நன்றியுள்ள இதய தொலைந்த ஆண்டவரை துதிக்கிறேன், கனப்படுத்துறேன், மகிமைப்படுத்துறேன் ராஜா அம்மாக்கு நன்றி. நீரே தொடர்ந்து உங்களை வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க கர்த்தர், நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாமே இயேசு நாமத்தினால செபிக்கிறனையா நன்றி அப்பா. கோடா கூடி சூத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டரியா, துதிகள மகிமை பொருளெல்லாம் அம்மாக்கே நாங்க செலுத்துறோம் ஆண்டரியா. சர்வ வல்லவரை உயர்த்துறேன், சாவ பெருந்தவரை உயர்த்துறேன், உயிரிழந்தவரை உயர்த்திய பயனை தாழ்த்துறேன். நீர் பெருகவன் நாங்க சுரவமுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட முடியா கர்த்தர் வல்லமையான மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நசரனால் இயேசு நாமத்தில் என்னை தாழ்த்தி உங்களை ஜபிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே ஆமேன் ஆமேன். கர்த்தர் ராமேங்கிற ஜபத்தை கேட்டார் ஆண்டருக்கு நாங்கள் நன்றி செல்வோம். கர்த்தருடைய நாமம் ஒன்று இந்த காலவெளிலும் மகிமைப்படுவதாக ஆமேன். நாங்கள் அப்படியாக நின்னாலும் வேத வாசிப்புக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வோம். நின்னாலும் வாசிக்கும்படியாக வச்சுக்கொண்ட வேத பகுதியானது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் நாங்கள் வாசித்துக் கொள்வோம். வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டிய தம்முடைய ஊழியக்காரர்கள் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறாது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாய சாவாம் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும்
இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெருதான சத்தத்தை கேட்டேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பின்னவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை இந்த ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்காமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்வியா, லவோதிகியா எனும் பட்டணங்களுள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்த்து திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பறைய பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இருக்கிறதையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறாரு, உன் கிரியலையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இவை பிழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை புட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தார் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கிறதாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ இவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. திமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்ய உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக
பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாறு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியலையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்தபேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உண்டத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உண்டத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காலுள்ளவன் கேட்க கடவன். ஏன் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகளிலும் பின்பு செய்த கிரிகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீக்கரசி என்று சொல்லுகிற இசபேல் என்னும் இஸ்திரியானவள் என்று ஊழியக்காரர் பேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடன் வேச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவர்களுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நான் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வரம்பரை பற்றி கொண்டிருங்கள். ஏங்கொண்டு முடி பழியந்தம் என் கிரிகளை கை கொள்கிறவனுக்குவனோ அவனுக்கு நான் என் பிதாமிடத்தில் அதிகாரம் கொடுத்தது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுத்தேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். வெடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதையும் காதுள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படுத்தல் 3 தர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவன் சொல்லுகிறதாவது, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு தாவதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை இஸ்ரப்படுத்து.
உன் கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளை

0: But each one in his own order. Christ the first fruits, afterward those who are Christ's at his coming. Then comes the end, when he delivers the kingdom to God the Father, when he puts an end to all rule and all authority and power. For he must reign till he has put all enemies under his feet. For he has put all things under his feet. But when he says, all things are put under him, it is evident that he who put all things under him is exempted. Now when all things are made subject to him, then the Son God himself will also be subject to him who put all things under him, that God may be all in all. So also is the resurrection of the dead. The body is sown in corruption, it is raised in incorruption. It is sown in dishonor, it is raised in glory. It is sown in weakness, it is raised in power. It is sown a natural body, it is raised a spiritual body. It is sown a natural body, it is raised a spiritual body. There is a natural body, and there is a spiritual body. And as we have borne the image of the man of dust, we shall also bear the image of the heavenly man. Behold, I tell you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. In a moment, in the twinkling of an eye, at the last trumpet, for the trumpet will sound and the dead will be raised incorruptible, and we shall be changed. For this corruptible must put on incorruption, and this mortal must put on immortality. So when this corruptible has put on incorruption, and this mortal has put on immortality, then shall be brought to pass the saying that is written, death is swallowed up in victory. Who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble with the comfort with which we ourselves are comforted by God? For all the promises of God in him are yes, and in him, amen, to the glory of God through us. Now thanks be to God, who always leads us in triumph in Christ, and through us diffuses the fragrance of his knowledge in every place. Nevertheless, when one turns to the Lord, the veil is taken away. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. But we all, with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. Knowing that he who raised up the Lord Jesus will also raise us up with Jesus and will present us with you. Therefore, do not lose heart. Even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. For our light affliction, which is but for a moment, is working for us a far more exceeding and eternal weight of glory. For we know that if our earthly house, this tent, is destroyed, we have a building from God, a house not made with hands, eternal in the heavens. Therefore, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. Behold, all things have become new. Now, all things are of God.
1: ஆமீன் கதை
2: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
1: நாடம் சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கத்த தந்த நாள் இதிலே கலைகிறது மகள கடவுள். இந்த மாலை நேரத்தை இனிதான பொழுதாக அவரோடு உறவாடி மகள அந்த நித்திய வேளையில் அனைத்திருக்கிற நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒலிபரப்பிலே இந்த நாள் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் கத்தர் பல நில கிருபையின் தருணங்களுக்காக வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி கர்த்தா. இந்த 6 மாதங்கள் அப்பா நீர் நடத்தி கொண்டிருக்கிற விதங்கள் பெரிதா ஆண்டவரே. மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தா. இனிமேலும் நடத்த இம்மானுவேலாய் நம் கூடவே இருக்கிறீங்களே அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய நல்ல கருத்துக்களா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த சங்க வானொலிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். ஊழியத்தை நீர் ஆசிரியத்துற கிருபைகளுக்காய் நன்றி. அந்த ஊழியரும் சாபருமான ஸ்ரீபிரதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக, வேற பிள்ளைகளுக்காக, அவன் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதியும் அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் ஆசீர்வதி செபிக்கிறோம். அப்புறம் திருக்கரங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆளுகை செய்யும் ஆட்கொண்டு வழி நடத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிறோம். மாலை நேரத்தை வெளிச்சத்தில் இந்த நேரடி ஒளிபரப்பு நம்முடைய திருக்கரத்துல தருகிறோம். தொடக்கம் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நாளிலும் அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிலைநிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். யாதனத்திய வெளிச்சத்தின் ஊழியர்களை எல்லாரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். வயதினையா ஒப்பு கொடுக்கிறோம். சக ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. கேட்டுக்கிற அன்பின் நேர்களுக்காய் செவிக்கிறோம். மறுவழிப்பைக்கு அன்பின் நேர்களை நம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். ஆளுகை செய்து ஆசீர்வதித்து மகளிர் பண்ணுவீராக. உடைய கிருபைங்கிறம் தாங்கி நடத்துவதாக. இன்னும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துற கிருபிகளுக்காக நன்றி செலுத்தி உடைய வெள்ளக்கரத்துக்குள் இந்த நாள் நிகழ்ச்சியில் யாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தால். இணைப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைத்து எல்லாவற்றையும் நேர்த்தியும் சொம்மையுமா செய்து முடிக்கத்தக்கதா கிருப செய்யுங்க, ஆளுக செய்யுங்க. உங்களோட வெள்ள கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நீர் மகிமைப்படும்படியாக, உங்களுடைய நாமத்துக்களை உயர்த்தும்படியாக உங்கள் ஒவ்வொருதையும் வணைந்துடுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற செபத்தைக்களின் சிவன் உள்ள நல்ல தகப்பனையும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பினே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் அங்கே 13 வசனம் இப்படி சொல்கிறது. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நிச்சயமாக இன்னைக்கு இந்த சமூகத்துல சங்கம வானொலிக்கல நாங்க சங்கமிக்கவும் அவரை துதிக்கவும் அவருங்களை ரட்சிப்பு கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தன் அதை ரத்தத்தால கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றி விட்டார். அப்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தன் துதிக்கவும் இந்த இடத்துல நாங்கள் ஓர்மப்படுகிறோம். அவரோட சமூகத்துல வாசம் பண்ணும்படியாய் அந்த திறந்த வாசல எங்களை தந்திருக்கிறார். இந்த கிருபைக்காக இதுவரை சோசரித்துக் கொண்டு எங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். எங்கள் ஒளிபரப்பானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் செபங்களுக்குடாய் கடந்து சென்று 7:30 வார்த்தையின் வெளிச்சத்துக்குடாய் கடந்து செல்ல போறோம். இந்த நாள் முதலாவது திவச செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே நமக்கு தருகிறார் பாஸ்டர் சுரேஷ்குமார் இந்தியாவில இருந்து. இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் திவச செய்தி எடுத்து வருகிற அவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் திவச செய்தி எடுத்து வருகிறார் உங்களுக்கு சகோதரி பாலாங்க அவர்கள். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் திவச செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அன்பன் ராசநாயகம் அவர்கள். இறுதியாக நாங்கள் முடிவு செபத்தை நன்றி செபமாக எடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாளின் கர்த்தர் பாராட்டின கிருபை நாளுக்காக இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரி நாமத்தினாலே சங்கம் வானொலி கூட நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பை நான் வாழ்த்துகிறேன். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் வாழ்த்துகிறேன். இணையுங்கள், அழையுங்கள். நாங்கள் ஒன்றாக தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சங்கம் வானொலிக்குள் சங்கமிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே, கர்த்தருக்கு சோஸ்ரம் துதிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இம்மட்டும் காத்தே வினேஸ்வரி, இனிமேல நீரே இந்த புற கிருபிகளுக்காக நன்றி, நன்றி கோடி கோடி சோஸ்ரம். சர்வ வல்லவரே, நல்லவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். கேராபியங்களும் சேராபியங்களும் ஓய்வின்றி உம்மை துதிக்கிறார்களே கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபியோ உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்ன கர்த்தரே உமக்கு நன்றி, நன்றி. அவையானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்பா உமக்கு கோடி கோடி சோஸ்ரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்த, நீரே துதிகன மகிமைக்கு பாத்திரர். எங்கள் தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உங்க நாமம் உயரனும், என்று மேன்மை அடியனும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும், என்னில் மேன்மை அடியனும். பாடுவேன், பாடு

பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது தன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம்

உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. உங்க

தனிமையில் அழுத போது வெற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது வெற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் உன் கண்ணீர் துடைத்த உங்க கிருப. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருப. உங்க கிருப இல்லை நானும் இல்ல. உங்க கிருபை இல்லை நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே உங்க கிரு

அப்பா அவங்களோட கிருபை வேண்டுமா? அப்பா அவங்களோட கிருபை எங்களை தாங்கி நிற்கிறதுக்குத்தான். இதுவரை எங்களை நடத்தினது உங்களோட கிருபை, இனிமேல் நடத்த போறது உங்களோட கிருபை அப்பா. தகப்பனே, எவ்வளவும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க பாராட்டின தயவு அப்பா, பூமிக்கு வாழ இவ்வளவு உயரம் உமக்கு பயப்படும் கிருபை பெரிதா இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துறோம். யஜமானரே உமக்கு சோஸ்ட்ரம் ஆண்டவர், வல்லவரே நல்லவரே உமை துதிக்கிறோம் ஆண்டவர், வார்த்தையானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா நீர் பெரியவர், பெரியவர் நம்முடைய விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற்றினவரே உமை சோஸ்தரிக்கும் அப்பா. உலகத்தில் இருக்கிறோனை கடங்களுக்குள்ள நீர் இருக்கிற பெரியனாய் இருக்கிறீர் அப்பா. நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சார், அன்பு செலுத்தும் வல்லவரே நல்லவரே சகாயரே சர்வ வல்லவரே சாவை ஜெயித்தவரே சாத்தானை தோற்கடித்தவரே உமை நன்றியோடு சோசரி நன்றியோடு சோசரிக்கிற அவாவிட திருவைக்காய் நன்றி நன்றி நன்றி. யாரும் நன்றி ஆண்டவர், நீராங்கரிலே தேற்றிலே நன்றி ஆண்டவரே அப்பா, கோடி நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாய் கதையும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை, உம்மை போல

0: நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது எனக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடத்தி வந்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. என்னை நடத்தி வந்தீரே, கரம் பிடித்து கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, இங்க இல்லைனா நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்து என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. எல்லா தூதி எல்லா கேனம் எல்லாம் மயமாக்குறதற்கே தந்து நீதியான வேலை நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாங்க சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். இந்த நாலு சங்கீதமானது 63 சங்கீதம். நாங்கள் ஒன்று தொடக்கம் அங்கே 7 வசனங்களை வாசித்து நாங்கள் ஒரு வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 63:1 தொடக்கம் 7 வசனங்களை வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் ராய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்க உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமேன். உமது செட்டுகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய நினைவு நிச்சயம் எங்கள் நினைவுகள் அல்ல. ஆனால் நாங்கள் அவரை இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த நினைவுகள் எங்களை என்ன செய்து நித்தமும் காக்கின்றது. எங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் தூரத்திலிருந்து. அதனால அது அவரை தியானிக்கும் போது எங்களுடைய உள்ளம் களி கூறுகிறது. அவ்வளவாய் உறவாடுகிறது, உண்மையான உறவில் இருக்கிறது. உறவை தந்த தேவன், அந்த உண்மையான அன்பை தந்த தேவன் நம்மை உள்ளத்தை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து மகள பண்ணி உறங்க வச்சு உயிர்த்தெழுந்த வல்லமையால மீண்டும் எழும்பு செய்து அவங்களை நடத்தி கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட வல்லமையின் தேவனை நாங்களும் அவரை தியானித்து துணையாயிருக்கிறதுனால அவருடைய சக்திகள் நிழலுக்குள்ள களி கூறுவோம். அலையுங்கள், இணையுங்கள் சங்க வானொலிக்குள்ள. சங்கமிக்க அந்த சட்டங்கள் நிழலுக்குள் வந்து துணியாயிருக்கிறவனை ஆசீர்வதித்து பெற்றுக் கொள்ள அலையுங்கள், நிழலுக்குள் ஓடி வாருங்கள். அவருடைய நாமம் பலத்து துருகம். நீதி மனதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். அந்த செட்டைக்குள்ள சுகம் விடுதலை கழிக்குறுதல். அந்த கழி விடுதலை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக துதிப்போம். ஆமே. உங்களுடைய துதி பாடல் பாட எங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்களை பிறகாக அழைப்பு கொண்டு வருவோம். சிஸ்டர் கிரேஸ்,
1: Praise the Lord, sister. Praise the Lord.
0: சிஸ்டர் எடுத்து வாருங்க துதி பாடலை. எங்களோட நாங்கள் ஒரு மனப்படுகிறேன்.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஆதி மந்தமா இருக்கிற தேவன், அநாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல உங்களுடைய நித்திய புயம், எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரே, நீரே எங்கள் ஊற்று ஆதாரம், ஆதாரம் நீர் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். உன்னதமான நாமம் இயேசுவின் நாமம் எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எங்கள் ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்துறோம். பரிசுத்தாவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், எங்கள் தேற்றரவாளர், நித்தமும் நடத்துறபடினால நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதேடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதேடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தே

பாரினில் முடங்கிடுதேம் முழங்கால் யாவுமேம் பாரினில் முடங்கிடுதேம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ

கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்ததே.

உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். முழங்கால் ஜாவம் முடங்கும், நாவுகள் ஜாவம் கத்தர் என்று அறிக்கை பண்ணுமக்கு முன்பாக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பாவின் ஆலயத்தில் அடிப்பாடியை கொண்டாடுவோம், அப்பாவின் ஆலயத்தில் அடிப்பாடியை கொண்டாடுவோம். துதியே இன்பமே, துதியே ஏற்றதே, துதியே.

தகுமே பாடி துதித்திடுவோம். துதிக்கும் வல்லமை உனக்குள் சோந்திடாதே மகனே, துதிக்கும் ஆற்றல் உனக்குள் கலங்கிடாதே மகனே. மிருகங்கள் போன்ற சாட்சிகள் உண்டு, துதியினாலே ஜெயமெடுப்போர்கள். மிருகங்கள் போன்ற

தகுமே பாடி துதித்திடுவேன். சியங்குமாரியை எழும்பு கம்பீரமாக பாடு, பாலகர் வாயிலும் துதியுண்டாகும், துதிக்கு பார்த்திர ஜேசு. சியங்குமாரியை எழும்பு கம்பீரமாக பாடு, பாலகர் வாயிலும் துதியுண்டாகும்.

துதி பாடிடுமே, துதியேம் இன்பமே, துதியேம் ஏற்றதே, துதியேம் தகுமே, பாடி துதித்திடுவோம். மீட்படைந்தோர் யாவருமே ஆனந்த களிப்புடன் துதிப்போம். ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். மீட்படைந்தோர் யாவருமே ஆனந்த களிப்புடன் துதிப்போம். ஆயிரம் பதினாயிரம் தூதர்கள் நடுவில் ஓய்வில்லாமல் துதிப்போம். துதிகள் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதியின் நடுவே வாழ்ந்திடும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்திடுவாரே. துதியே இன்பமே, துதியே ஏற்றதே, துதியே.

உடன்படிக்கையின் தேவன் உம் உண்மையில் பிசகாதவர்.

சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டி, சொன்னதை செய்து முடி

0: கையை கொண்டு நிறைவேற்றுவேர், என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றினேர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி மூடிப்பவரே. நந்தி தகப்பனே, எங்களை நல்கிரியை தொடங்கின தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நீர் நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஒவ்வொருவரும் இதில் வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்க போகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிற நித்திய வெளிச்சம் என்ற ஆண்டவரே. தகப்பனே, சங்கமம் வானொலி கூடாக அநேக ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்திடத்துக்கு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின்றத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி இருள் பூமியை காருள் ஜனங்களை மூடுமானால் உங்கள் மேல் கத்தருதிப்பார். அந்த வெளிச்சம் ஒவ்வொருதலும் பிரகாசிக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே ஜபத்தேறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், இனிமையான பாடல் அழகாக பாடி தோன்றி நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். திரு சமயத்து குழுவுறோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். உங்களையும்
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததா ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி ஒரு அழைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜபத்தை. நாங்கள் கூட ஒரு மனப்படுகிறோம்.
2: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் ஒளியாக வந்து எங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த மாலை நேரம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா நீங்கள் அழைத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களை நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவங்களுக்குள்ள நீங்க கொடுத்து வெளிப்படுத்தி கொண்டு வர கிருபேலுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, யாவரும் ஆண்டவரே வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்து அந்த அழைப்புக்கு பாத்திராக எங்களை ஆண்டவரே ஒரு தேவ பயத்தோடும் தாழ்மையோடையும் எங்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டைய கவிதையை பாட்டு அப்பா வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படியே செய்வதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு தாழ்மையான ஆவியை கொடுத்து உங்களுக்குள்ள உங்களை பயப்படுத்துகிற பயத்தின்படி ஆண்டவரே யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தினால ஊற்றி இன்றைக்கு புதிதான அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் உங்களோட கிருபையினாலும் முடிசூற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமை பாட வேணும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்த பாட்டு வந்து காலங்கள் உமது கரத்தில். ஆமேன். காலங்கள் உமது கரத்தில்,

அனுதினமும் வழி நடத்தும் நாதா, மறைவானதொன்றுமில்லை தேவா. அனுதினமும் வழி நடத்தும் நாதா, அறியாத பாதையில் நடத்தி எனக்கு

ஜீவ கிரீடம் பெற கிருபை எனக்கு தாரு.

0: மறைவானதொன்றும் எல்லை தேவா, அனுதினமும் வழி நடத்தும் நாதா. ஆமே ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு காலங்கள் எல்லாம் உங்களோட கரத்தில் உங்களோட சமூகத்தில் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே, உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து உணரக்கூடியதாக அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரைக்கும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே, நன்றி இயேசு, நன்றி. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளிலும் வழிகளும் என் வழிகளும், உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், பழைய பாடல், அருமையான ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். அது மாத்திரமல்ல, ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள். அருமையான வாக்குத்தத்தம், நிச்சயமாக எங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அதுதான் உண்மை. எங்கள் நினைவு அவருடைய நினைவாக இருந்த எங்கேயோ போயிருப்போம். கத்தரை மட்டும் உங்கள் அவருடைய நினைவுகளை இங்கே வைத்திருக்கிறாரே, அது பெரிய கிருபை. அருமையா பாடி துதித்து ஜெபித்த உங்களை, எங்கள் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக சமாளித்து கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஆமே,
0: ஆமே. God bless you, Sister Subha.
1: ஆமே, God bless you too. ஆமே. நாங்க இதுவரை நேரமும் தூதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடன் சென்றோம். அடுத்ததாக வார்த்தையை வெளிச்சத்து கூட கடன் செல்வோம் எங்களோடு. இந்த நாளும் சுரேஷ்குமார் அவர்கள் பாஸ்டர் இணைய முடியாத சூழ்நிலையில டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு அடுத்ததாக வார்த்தையை கொடுக்க வார்த்தையை வெளிச்சத்து நேரத்தில் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் ஐயா,
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
1: வெளிச்சத்தின் நேரத்திலே கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்திற்கான ஆவலாயிருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள்.
2: ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஒரு செய்தியை கொடுக்க அழைத்தவர் நீர் ஆண்டவர். தேவனே, இந்த செய்தியை என்ன மரத்தை நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதுமாய் பிதாவை சோஸ்தரிக்கிறோம். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுரங்களைப் போல் பிரகாசிக்கிற எங்களில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்க. அப்பா, இந்த திருவசனம் செல்லும்படியான வாசலை நீர் என்று திறந்தள வேண்டுமாக செபிக்க. இந்த வார்த்தை இருளான உலகுக்கு, இருளான வீடுகளுக்கு, இருளான தேசத்துக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே பரமக்குயவன் எல்லோரும் கேட்ட செய்தி. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான செயல்பாட்டை செயல்படுத்துகிற தேவன் பரமக்குயவன். இசாயா 64:8 சொல்லுது, இப்பொழுதும் கத்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அடுத்து எரேமியா 18:4 சொல்லுகிறது, குயவன் பணிந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணந்தான். இங்கே கர்த்தர் பரம குயவன் நம்முடைய வாழ்க்கையை வணைகிறார். நம்முடைய வாழ்க்கையை வணைகிறது நம்முடைய தேவன். ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் பெற்று பரிசுத்த அபிஷேகம் பெற்று அக்கினியில் நிறைந்து நாங்கள் செயல்படும் போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை வணங்குகிறார். நாங்கள் போகும் இடமெல்லாம் அவர் கூட

0: வருவார். தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறவர் அவர். ஆனாலும் அநேகருடைய வாழ்க்கை உடைந்து கிடக்கிறது. பிரிவினைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், உள்ளங்களில் ஆழமான காயங்கள். இந்த சாத்தான் குடும்பங்களை உடைப்பதில் மும்முரமாக்கிருக்க செய்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். இன்று சத்துருவானவன் சபைக்குள்ளே புகுகிறான், விசுவாசிக்குள்ளே போகிறான், தானந்து இருக்கிற பிள்ளைகளும் கூட உள்ளே செல்கிறான். தந்திரமானவன், தந்திரகாரனவன். இன்னும் அனைவருடைய குடும்பங்கள் சிறை இருப்பில் இருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் கண்ணீர், வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. பாவ அடிமனத்துக்குள் சிக்கி சீரழிகின்றன. கடன் பிரச்சனைகள், பெல்லிசூனியம் போராட்டங்கள் நெருக்கின்றன. சில பேர் வந்து இதை ஜோதிடம் பார்ப்பார்கள். உண்மையிலே நடந்த சொல்றேன். ஒரு மூப்பர், சபை மூப்பர் வந்து தன்னுடைய மக்களுக்கு ஏதோ கல்யாணமா எல்லாம் பொருந்தியாச்சு, சாதம் பார்க்கணும்னு அவருக்குள்ளே ஒரு ஆசை. இந்த ஆசை யார் தூண்டி விட்டது உங்களுக்கு தெரியும். இவர் ஜோதிடம் பார்க்க போனார். இங்கேன்னா இந்த ஸ்காப் ரோட பாருங்க, மார்க்கம் ரோட்ல சில கடவுளே கீழே அண்டர் கிரவுண்ட்ல இந்தியாவில இருந்து வருவாள். அவர் வந்து காசை வாங்கி கொண்டு அலம்பி கூப்பிட்டு போகிறார். அவர் சாதத்தை கொண்டு போகிறார். அவருக்கு பயம் ஆறும், கண்டா பாசத்தை சொன்னால் மூப்பர் வரை போயிருவன். அவர் பயந்து பயந்து அங்குமிங்கும் பார்த்துட்டு டக்குன்னு கடைக்க போர்க்கடல் படியில் கீழே இறங்கி போனார். அவருக்கு அவருடைய சந்தோஷத்தை ஒரு தினம் என்ன காண இல்லை, நல்ல காலம் சொல்லிவிட்டு கீழே போனார். அவர் திகச்சு போனார். ஏன் சொல்லுவோம், அந்த சபையில் இன்னொரு மூப்பர் சாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க சாதகாரிட்ட ரெண்டு பேரும் கண்டு, ரெண்டு பேரும் நல்ல ஒட்டு பார்த்து. பிசாசானவன் என்ன மாதிரி கிரியை செய்கிறான் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பபுலோன் சிறையிருப்புல இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்கி தவித்த போது என்ன சொன்னார், இப்பொழுதும் கத்தாவே நீரங்கள் பிதா, நாங்கள் களிமண் என்று சொல்லி ஜபித்தார். ஏன் நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நாங்கள் ராஜாக்கள், பிரபுக்கள், நீதிமான்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாங்கள் பேர் களிமண் என்று சொன்னார். நீ களிமண் தான், நீ களிமண், நானும் களிமண் தான். களிமண் தான் ஏன் எங்களை செய்து ஆண்டவர், காரை துப்பு இல்லை ஆனால் களிமண்ணால கையால் எங்களை விரண்டு எடுத்துட்டார். கத்தருக்கு சோசம். நாம் களிமண் என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையை நம்மளே வணந்து கொள்ள முடியாத களிமண்ணாக நிர்பாகியமான நிலை இருக்கிறோம். ஆனால் கத்தரோ பரமக்குயவன், நம் வாழ்க்கையை மீண்டும் வணந்து உருவாக்கக்கூடியவர். யாருடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கை. நம் வாழ்க்கைன்னா தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, உலகத்தாருக்கு இல்லை. தேவனுக்கு நம்மளையே உள்ள உறவு, உறவு முறை என்ன, அவர் பிதா நாம் பிள்ளைகள், சரிதானே. அவர் குயவன், நாம் களிமண். அவர் திராட்சை செடி, நாம் கொடியர். அவர் தலை, நாம் சரீரம். அவர் மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவர் மூளைக்கள், நாம் மாளிகை. அவர் ஆத்ம மனவாளன், நாம் மனவாட்டி. அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். பரமக்குயவன் எப்படி நம் வாழ்க்கை வணங்குகிறார், ஒரு கேள்வி என்ன கேட்கலாம். ஆம், கனமுள்ள பாத்திரங்களாக, பயனுள்ள பாத்திரங்கள், அவருடைய மகிமைக்கு எத்தனை பாத்திரங்களை நம்ம வணந்து உருவாக்குறார். பாருங்கள், இப்பொழுதும் கத்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண் என்று இஸ்ரவேல் ஜெபித்த கேட்டார். ஆகவே எரேமியாவை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பினார். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் குயவன் வீட்டுக்கு, ஒரு கொல்லன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், ஒரு விவசாய வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம், அல்லது பணக்கார வீட்டுக்கு அனுப்ப, ஏன் களிமண் வீட்டுக்கு அனுப்ப, அந்த குயவன் வீட்டுக்கு போகிறது காரணம் என்ன, காரணம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நாங்கள் களிமண்ணெல்லாம் உருவாக்கப்பட்டனால் பெரிய நடப்பாக பேசுகிறோம். நாங்கள் களிமண் தான். அப்போ ஆரம்பி அண்டா பிரைஸ்லோர் களிமண்னு சொல்லுங்க பாம் இல்லாம, ஏன்னா களிமண் தானே பிரைஸ்லோர் களிமண், பிரைஸ்லோர் சீசா களிமண் அப்படி சொல்லுங்க. அங்கே வார்த்தையில் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரையினாலே வணந்து கொண்டிருந்தான். குயவன் வணந்து கொண்ட மண் பாண்டம் அவர் கையிலே கெட்டு போயிடுச்சு. நல்லா கவனிக்குவோன்னு போயக்கே கெட்டு போயிடுச்சு. மற்றபடி ஒழுங்காக செய்தவர் வார்த்தை ரொம்ப கவனிக்குவோன்னு பிள்ளையர். என்னென்றால் அவன் கெட்டுப்போச்சு, இவர் பார்க்கிறேன் அந்த கெட்டுப்போச்சு. இப்போ இவர் போயிருக்காடி கட்டிருக்காரு, இதெல்லாம் கர்த்தருடைய திருத்தம். உங்களுக்கு விளங்க சொன்னார், ம், அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி அதை திரும்ப வேறொரு பாண்டமாக உடைத்தார். இப்போ கூசாவை செய்கிறான், கூசா உடைஞ்சதை சட்டி ஆக்கி விட்டுருக்கார். சட்டி செய்ய சட்டி சதுரமாக வந்தால் கூசா ஆக்கி விட்டுருக்கார். அதெல்லாம் பெரிய ட்ரிக்ஸ். நீங்கள் இதை பார்க்கணுக்கு அவங்க வீட்டில் களிமண்ணை குலைத்து குயவன் திருவிழமே ஏறினான். அது சுழலும் சுழற்சியில் நல்லா பாருங்கள், குயவனுடைய திறமை மிக்க கரங்கள் ஆழமான பாத்திரத்தை உருவாக்குது. இந்த சுழல் மோட்டரை போட்டு கூட சுற்றுவாங்க, ஸ்ரீலங்காவிலாம் கையால் சுற்றுறது. இப்போ நவீன இப்போ மோட்டர் இப்போ இல்லாமல் ஐயா மண்ணை குழச்சி போட்டால் பட்டனை பானை வரும் பட்டனை விட பானை பொத்துட்டு விடும். சட்டி வரும்னு பட்டன் களிமண்ணை போட்டுட்டு இப்போ நம்ம இப்போ அப்படி இங்கே களிமண்ணை குழச்சி மிஷினுக்க போட்டுட்டு பட்டன் இருக்குது. உனக்கு பானை வேணுமா, சட்டி வேணுமா, கூசா வேணுமா, கூசான்னு பட்டன் அமைத்துனா டக்குன்னு கூசா விடும், சட்டின்னு அமைத்துனா சட்டி வந்து விடும். என்ன விருப்பம் அந்த பட்டன் அமைத்தா வந்து விடும். அது இப்போ நவநாரியம் அமைச்சேன், அதை பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறோம். பாத்திரம் குயங்கர் உடைந்து போன, இனி அதை தூக்கி எறந்து விடுவானோ வேண்டாமல் தள்ளி விடுவானோ. பாத்திரம் உடைஞ்சா நாங்கள் கிளாஸ் கூட உடைஞ்சா நான் அதை ஒட்ட பாவேன். சில குழு இருக்கு இப்போ பாருங்க, சில பானையை சில வாசல் உடைஞ்சா நான் எறிகிறேன். இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷல் குழுவுக்கு போட்டு கூட ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கோம். ஆமே ஏ பாருங்கள், ஏதேனும் கத்தர் மனிதனை மனிதனிருந்து உருவாக்கி, இப்போதான் எங்கள் அத்தி வாரம் வருது. மண்ணிலிருந்து உருவாக்கி நாங்கள் களிமண் ஐயா மண், குட் மார்னிங் மண்ணுன்னு சொல்லுங்க, பைமனா சொல்லுங்க, கேட்டால் வசந்தை சொல்லுங்க. அவன் தனது தமது சாயலையும் ரூபத்தையும் கொடுத்தார். அவர் நாசியிலே தமது சுவாசத்தை ஊதிய போது அவன் ஜீவாத்துவமாவான். மனுஷனை கத்தர் ஆசீர்வதித்து அவனுக்கு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த பாவம் குறுக்கிட்டு வந்த ஆசீர்வமான வகை உடைந்து போட்டது. எப்படி, யார் வந்தார் இடையில? மச்சான் வந்துட்டார். ட்ரிக்ஸ் ஆனால் அவன் ட்ரிக்கி காய் இங்கிலீஷ் சொன்னால் ட்ரிக்கி காய். பாவம் செய்த தேவர்களை பரலோகத்தை விட்டு தள்ளினார். அப்போ நாங்கள் பாவம் செய்தால் இங்கே தள்ளுவார். அண்டர் கிரவுண்ட் ஃபேப்ரிகேட் அங்கே இருக்குமா? ஃபேப்ரிகேட் அங்கே எரிஞ்சு கொண்டிருக்கும். பாவம் செய்த தூதர்களை பரலோகத்தை விட்டு தள்ளினார் என்றால் நாங்கள் பாவம் செய்தால் இங்கே தள்ளுவார். உங்களுக்கு தெரியும். ஆனால் பாவம் செய்த மனிதனுக்கோ இரக்கம் பாராட்டினார். அவனை வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. மனிதனை மீண்டும் வணைய விரும்பிய பரமக்குயவன் சிறுவையிலே தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுத்தார். ஏதேனில் இழந்த தேவ மகிமையை மறுபடியும் கொடுக்க அவர் சித்தமானார். நன்றாக கவனிக்கணும். என்ன சொன்னான் இவன் ஞாபகம் வராது உங்களுக்கு? புத்தகம் உங்களுக்கு சொன்ன 100 சொன்னாலும் ஞாபகம் வராது. மனிதனை மீண்டும் வணைய விரும்ப பரமக்குயவன் சிலுவையிலே தன்னுடைய கரங்களை நீட்டி கொடுத்தார். ஏதேனும் இழந்த தேவ மகிமையை மறுபடியும் அவனுக்கு கொடுக்க சித்தமானார். பாருங்கள், இப்பொழுதும் கர்த்தாவே நான் களிமண், என் வாழ்க்கை வணையும் ஆண்டவர் என்று கதறும் போது கர்த்தர் உங்களை வணந்து உருவாக்கி மகிமைக்குரிய பாத்திரங்களாக கரங்களில் இருந்துவர். இப்போ நீங்கள் அவன் ஜெபி கேட்க, நான் களிமண் என்றார் உலகத்தாருக்கு முன்னால ஜெயிங்கிறாங்க, நான் களிமண் என்றாங்க, ஓ நீ மண்டையில நீ களிமண் தானே என்றான். அந்த உலகத்தாருக்கு முன்னால இப்படியான வசனம் சொல்லக்கூடாது. நீங்க போய் நான் களிமண் என்றா அவன் தான், நீ உண்மையில களிமண் தான், மண்டையில சரக்கில் கோணமா இருக்கும் சொல்லுவோம். இப்பொழுதும் கத்தாவே நான் களிமண், என் வாழ்க்கையே வனையும் ஆண்டவரே என்று கதறும் போது கத்தர் உதவி செய்த கதற வேணும். அதுக்காண்டி சோஃபால இருந்தோம் கதறதே இல்லை. மறைக்க போங்கோ, கதவை பூட்டுங்கோ, ஐஃபோனை விட்டு விட்டு போங்கோ, பூட்டிட்டு முழங்கால் பாட்டி ஜபியுங்க, கத்தர் கண்டிப்பாக கேட்பார். வேதம் சொல்லுவார். சங்கீதம் 31:12 செத்தவனைப் போல முழுவதும் எல்லாரும் மறக்கப்பட்டேன், உடண்ட பாத்திரத்தை போலானேன். ஏன் இந்த வசந்தம் சொன்ன நல்லா யூஸ்கோணும். செத்தவனைப் போல முழுவதும் எல்லாரும் மறக்கப்பட்ட உடந்த பாத்திரத்தை போறாங்க. என்ன நடந்தது? தாவீது உடந்த பாத்திரம். தாவீண்ட பாத்திரம் எங்க உடைஞ்சது உங்களுக்கு தெரியும். இது நான் சொல்லிருக்க வேண்டியதில்லை. இந்த பத்சேபாரம் பாவம் செய்த போது உடந்த பாத்திரம் போனார். இங்க எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இந்த பத்சேபா குளிக்க ஒழுங்கா அரை மரம் கட்டியில் குளிக்க உடனே அது ஓப்பனாக குளிச்சா? எனக்கு என்ன எந்த கேள்வியா தான் இப்போ நான் கேட்குற கேள்வி. இந்த பசுபதா குளிக்க போயிக்க மரவிடமாக அல்லது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் சுற்றுவார ஓடையாக சுற்றி போட்டு தான் நான் குளிக்கிறேன். அப்படி கட்டி குளிச்சிருக்கணும். அவரே ஓப்பன் இடத்துல வந்து குளித்தால் அது அவன் சேர குளித்தோம் சரியோ? ஆனால் இங்கே தானே இந்த ட்ரிக் இருக்கு. இது பிசாசுடைய தந்திரம். பிசாசுக்கு தெரியும் இவர் தாவிது அரண்மனைக்கு மேலே உலாவ போறாருன்னு சொல்லி பிசாசு பசுமையடன்னு சொல்லி போடி போய் இப்போ குளி நல்ல நல்ல நல்ல வெயிலாக இருக்கு எனக்கு உடம்பு குளிச்சாலும் குளி குளிக்க போயிருக்கிறார் சரியோ? இதான் நடந்தது. உங்களுக்கு விளங்காது சொல்கிறோம். ஏன் அவர் சங்கீதத்தில் ஏன் அந்தி சந்தி மத்தியான ஜபித்தார் சங்கீதத்தில் அவர் ஜபிக்கிறார் அந்தி சந்தி மத்தியானம் ஜபித்தார். நாங்கள் காலை மத்தியானம் மாலையில் ஜபிக்கிறோம். ஏன் தாவிது அந்தி சந்தி? ஏனென்றால் அவர் பிளவிட்டவர் அந்தி பின்னேற்ற அந்த பிளவிட்டவர் அதைத்தான் அந்தியார் முதலாக வச்சு ஜபிக்கிறார். விளங்குதோ? விளங்கினாச்சாரி எல்லாம் ஒன்றாகவும் செய்யலாம். அப்போ உள்ளமுடைய மனச்சாட்சி வாதித்தது. இப்போ நாங்கள் குற்றம் செய்தால் எங்களுக்கு மனச்சாட்சி வாதிக்கோ தப்பே இல்லாத நாங்கள் ஒரு குற்றம் செய்தால் நான் தப்பிச்சோம்னு சொல்லப்படுறேன். பிரேமனாக்க மனச்சாட்சி வாதே நீ புலவ விட்டுட்ட முழங்கால் பாட்டி ரொம்படான்னு சொல்லுவோம். தீர்க்கதரிசி நான் தான் குற்றத்தை சுட்டி காண்பித்த பார்த்தீங்களோ கத்தர் விட மாட்டேன். இங்கே வா ராசா எங்கள் யாழ்ப்பாணத்தை தமிழ் இருந்தா நீ ராசி நீ வா ராசா நீ என்ன வேலை செய்திருக்கிற இப்படித்தான் யாழ்ப்பாணத்தை தமிழை சொல்கிறோம். நீ ராசா என்ன வேலை ராஜா நீ செய்தனே என்று சொல்லிக்கு அவர் தேய்ச்சி போனார். அவர் நினைச்சார் விஷயம் ஒருக்கும் தெரியாது தான் கனவே இந்த ரகசியமான வேலை செய்யணும் ஒருக்கும் தெரியாதுன்னு கத்தருக்கு தெரியும். தப்பே இல்லை பாருங்க கட்டசி வரையும் தப்பிடலாம். சரி, ஆடு மேய்க்கு தாழ்மையான நிலையிலிருந்து தன்னை உயர்த்தி ராஜா வாக்கின கத்தோட அன்புக்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று உடைந்த உள்ளத்தோடு நொறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவியோடு கதறினார். அம்பத்தொம்பது சங்கீத வாசி பாருங்க. இந்த பாட்டு படிக்க தெரியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்து எடுத்துக்கொள்ளாமலும் புலவிட்ட பரிசு அவன் டக்குன்னு போயிடுற. இப்ப நீங்க துதிக்கிறீங்கள் வேத கொன்றீங்க எல்லாம் சரி, நீங்க ஒரு ஆண்டவருக்கு தவறான வேலை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவி தான் உங்களை விட்டு விடிய உங்களுக்கு தெரியாது அவர் போயிட்டுவார். நீங்க நினைக்கிற பரிசு எங்களுக்குள்ள இருக்கும். பரிசுத்தாவினர் வெளியில போய் மற்றவர் வந்து உங்களை கப்சா பண்ணி விட்டுறார். அப்ப உடைந்து போன பாத்திரத்தை மீண்டும் வணைவது போல தாவீதின் வாழ்க்கையை மீண்டும் வணைந்தார். தாவீதை அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மாற்றினார். தாவீதுக்கு வீட்டை காட்டினார். பாருங்க, அப்படியானால் நாங்களும் பாவம் செய்து போட்டு தாவிதை போல அம்பத்தூராம் சங்கீதம் போய் வாய்ச்சா கத்திரத்தை மன்னிச்சுறான்னு யோசிக்கிறோம். இப்போ நான் பாவம் செய்து போட்டு இந்த அம்பத்தூராம் சங்கீதம் அஞ்சரம் வாய்ச்சோம்னா ரைட் எந்த பாவம் முடிஞ்சது. ஆஹா, தப்பே இல்லை. நீங்கள் அதை விட இந்த உள்ளான இருதயம் குத்து குத்து. சரி பாருங்கள், கணக்கை இருக்கு. நான் நகோமி ஒரு உடந்த பாத்திரம். நகோமி பெத்லேமை விட்டு மோவாபிய தேசத்துக்கு போனபடியினால் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்தால் உடைந்த பாத்திரம் போனார். என்ன நகோமின்னு அழைக்காது மாறா என்று அழையுங்கள். இதில் சில பேர் சொல்லணும், இந்த அந்த ரெண்டு பேரும் பெரிய பணக்காரரான். இந்த ருத்துடைய ருத்தும் அவளும் அங்கே சொன்ன பணக்காரன்னு சில ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தெரியல. ஆனா கத்த நகோமியே உத்தே வேணாம்னு தள்ளி விடவில்லை. இப்ப நல்லா யோசிக்கவும் பாருங்கோ, இந்த இந்த நகோமி ருத்த கல்யாணம் பண்ணவர் யார்? போவாஸ். இந்த போவாஸ் எங்கே இருந்து வந்தவர்? அவர் வந்து அந்த மதில்ல, அந்த மதில்ல இருந்த விபச்சாரியா இருந்தவள் ராகாப். ராகாப் விபச்சாரமா இருந்தவள், அவள் மனம் திரும்பி ஆண்டோட சுந்தரா ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து அவளுக்கு பிறந்த மகன்தான் போவாஸ். மத்தேயு முதலாம் அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் அங்கே இந்த ராகாப் வேசிக்கு ஆக்களை அனுப்பியிருக்காரு. ரூத் சரித்திரம் வந்திருக்கா, இதெல்லாம் எங்களை நிக்கல, எங்களை மூளை கட்டாது பாருங்க. ஆனால் கத்த நகோமியே ருத்தையும் வேண்டாம் என்று தள்ளிவிடவில்லை. கத்தோட திட்டம் ஐயா இது, நீ அங்கே போகணும், திரும்பி குத்தோட வரவனும், அங்கே போய் என்ன வயல்வெளியே குந்தவனும் வயல்வே பறக்கணும், இல்லை கத்துடைய திட்டம், எங்களால் கண்டுகொள்ள முடியாது. புதிய வாழ்க்கை அதாவது களிமண்ணை வணைவது போல வணைந்து ருத்தின் புதிய வாழ்க்கையை கட்டளையிட்டார். ருத்தின் வம்சத்தில் தானே இயேசு கிறிஸ்து தாவீது குமாரனாக பிறந்த பார்த்தீங்களோ. அப்போ தாவீதும் குமாரனாக பிறக்கணும் என்றால் இவ்வளவு விஷயங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். என்ன கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் செய்கிற ட்ரிக்கி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, ஊழியர்காருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அண்ணால் அண்ணாலும் உடைந்த பாத்திரம் என்ன, பிள்ளை இல்லாத சூழ்நிலையில் சக்கரத்தினால் நாளோறும் குத்தப்பட்டு உடைந்த பாத்திரம் போல இருந்தா என்ன செய்ய அவள், உடைந்த பாத்திரம். அவள் செய்தது என்ன? கதறினாள். எங்க போய் கதறினாள்? மேடையில் இல்லை, அதாவது தேவாலயத்துக்கு போய் தன்னுடைய சஞ்சலத்தை ஊற்றி விட்டான். அவள் எல்லா சஞ்சலத்தையும் குறைபாடெல்லாம் ஊற்றி விட்டு திரும்பி வரைக்க நோமுலா வந்தார். நாங்கள் சேர்ச்சிக்கு போனால் நோமுலா போவோம், அங்கவே கணவர் பிரச்சனை மனதில் வச்சுக்கோ, திரும்பி வரும், அது எங்களுடைய சுபாவம் இருக்கட்டும். பாருங்க, சிம்சோன் உடைந்த பாத்திரம். ஆண்டவர் எப்படி சிம்சோனை வழி நடத்தினார்? இப்போ மடியில் படுத்தான், கதை முடிச்சு. இந்த மடி மடி அந்த பல்கெல்லாம் பொருள் சாமான் பாருங்கோ. தன்னுடைய கண்களோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்த போது கர்த்தர் மீண்டும் சிம்சோனுக்கு பிணத்தை கொடுத்தார். நான் இப்போ யோசித்தேன், நான் பாவம் செய்ய போட்டு செபித்தா எல்லாம் சரி வரும்னு யோசிக்கிறேன், அது சரி வராத நிற்கிறோம் சார். பாரு, கெட்ட குமார் உடந்த பாத்திரம் போனான். எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு வரோம், நான் 4 தான் இருக்கேன், நேரம் காணாது. தன் பாவங்களுக்காக மனஸ்தாப்பட்டு தாப்பட விளைக்க தாப்பம் படுத்து விட்டு போடா, இல்லை சீனி மறக்கு மாட்டுச்சாணி பண்டி வாசம் எனக்கு ஓடுறக்க அவர் கட்டி அணைத்தார். மகனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து முத்தமிட்டு மகனை சேர்த்து கொண்டார். இது எங்க இந்த குறுக்கு திதா? நாங்கள் என்னதான் பிள்ளை செய்தாலும், ஆண்டவர் விட்டு தூரமாக போனாலும், சங்கம வாழ்நோடு தூர போனாலும், கோழிபதி கட்சியை கேட்காமங்கள் தூர போனாலும், கத்தை கொண்டு வருவார், கத்தை அரவணைப்பார், திரும்பி வரைக்கும் கத்தை அரவணைப்பார். ஆமே ஆமே. இதை இன்னொன்று பாருங்கோ, அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருவன் வீட்டு இதில் எடுத்துக்கொண்டு போனால் அவன் திரும்பி வரைக்க கல் எறிஞ்சு கொள்ளணுமா? இருக்கு இந்த மகன் அப்படி போன மகன் எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்ள வருவான். கல்லறிஞ்சு கொள்ளேன் மனதுருக்க கும்பேஷன் தேவன் மனதுருக்குள்ள தேவன் கட்டி அணைத்தார். சரியோ நேரம் போய் கொண்டிருக்க பாருங்க, 5:30 இல்லை எனக்கு தந்ததே 25 சரி. கிறிஸ்துவை மறுதளித்து சபித்து சத்தியமான பேதுருவும் கூட ஒரு உடந்த பாத்திரம். கத்தர் பேதுருவை களிமண் மனது போல் மீண்டும் மணந்து அப்போதுனர் பேதுரு பெரிய எடுப்புதலை கொடுத்தார். கத்தர் இவ்வளவு நல்லவர், நான் என்னதான் புலப்பட்டாலும் அதான் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தாலும் ஆண்டவர் மன்னித்து திரும்பி அணைக்கிற தெய்வம். அதுதான் அவரில் ஒரு அவர் இது இருக்குது, கொம்ப இறக்க மனுப்பான்மை இல்லை, எங்கள்ட இல்லை, எங்கள்ட இறக்க மனுப்பான் கிடையாது, ஆண்டவர் வந்து இறக்க மனுப்பான்மை இருக்கு. ஐயோ நான் 10 தான் இருக்கு, அங்கே தொடர் என்ன முடியும் முடிஞ்சோடு எடுப்போமோ. ஓகே ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அன்பான பரலோக தகப்பே, இந்த நித்திய வெளிச்சத்திலே பரம குயவன் என்ற தலைப்பில் கொடுத்த செய்தியை நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த கேட்கிற பிள்ளைகள் நீதியோடு சஞ்சலத்தோடு செய்வதற்காக தவித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே நீ சரியான முறையில் திருத்தி எடுக்க சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, நீர் பரமக்குயவன், நம்முடைய வாழ்க்கை வணங்குறவர் நீர், நம்முடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீர், எங்களுடைய வாழ்க்கையின் திறவுகளை உங்களுடைய கையில்தான் இருக்கிற ஆண்டவரே. நாங்கள் எத்தனை வருடம் வாழ வேண்டும், எத்தனை மாதம் மண்டையை போட வேண்டும், உங்கள் கையில்தான் இருக்கிற ஆண்டவரே. ஐயா, கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, மறு ஒளிபெருக்கிற பிள்ளைகளே, நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாக சொல்லு. ஐயா, தொடர்ந்து வரும் செய்திகளை தேவ பிள்ளைகள் கொடுக்கிற செய்திகளை ஆசீர்வதி, இந்த செய்திகள் கருக்குள்ள பட்டயமாக கேட்கிற பிள்ளைகள் ஊடுருவி சென்று நீதான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொண்டு உமது வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு இந்த சங்கம வானொலி கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த கிருபைக்காண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கிற சகோதரிமார்களையும் தளர்ந்து கொடுத்த தேவ பிள்ளைகளையும் தொடர்ந்து வார்த்தை கொடுக்க தாசனையும் ஆசீர்வாதத்தையும் வழிநடத்துவோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துல நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நில வெளிப்பாடுகள் ஆவியான கற்றுக் கொடுத்தார். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். குயவன் அவர், களிமண் நாங்கள். நிச்சயமா அவர் தம் சித்தம் போல அங்கே ரூத்தின் வாழ்க்கையை வணைந்தார். ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய வேதாந்தத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் அவருடைய கரத்துல இருந்தது. அதனால அவர் அப்படியே வணைந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கே அவரை அவர் அதாவது அவருடைய கரத்தில் இல்லாதவருடைய வாழ்க்கையில சாபங்கள் வந்தது, வேதனை வந்தது. நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அந்த கரத்தின் கிரியை நிச்சயமா அவர் அனைந்தங்களையும் ஆசீர்வதிப்பார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமீன்.
0: நன்றி, நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துங்கள். அவர்களும் இந்த சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். குயவன் கையில் களிமண் நாங்க வணைந்திடும். அவருடைய சித்தத்துக்கு அவருடைய சித்தம் செய்ய நாங்கள் விட்டு கொடுக்கும் போது கண்டிப்பாக வணைந்திடுவார். ரூத்து அங்கே நகோமி பின்னால போனாலும் ஆனால் அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சரித்திரமா மாற்ற முன்கொடுத்து விட்டார். வணைய அவர் ஆயத்தப்பட்டுள்ளார். அவர் வணையறதுக்கு திட்டமிட்டு விட்டார். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அவள் சரித்திர புஸ்தகமாக இடம் பெற்றது. அவருடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்துவன் பிறந்தார். மேலே கர்த்தர் யாரை முன்குறிக்கிறார், நிச்சயமா அவர்களை குறித்தான திட்டங்கள் வணைந்து செயல்படுத்த வல்லவராயிருக்கிறார். அத்த நான் ஒன்றையும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சரி, அற்றொன்று நேரம் 8:01 வார்த்தையின் வெளிச்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜ் அவர்கள். அவர் இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம், இணைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஏமி.
2: பிரைஸ் லார்ட் வா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: ஆமேன், ஆமேன். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனையோடும் ஜெபங்கள் மற்றும் வார்த்தைகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதிக்கு பாத்திரவே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு உறவுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே சுவாமி, தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, அவர்கள் உங்களை கிட்டி சேர்ந்து இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமாய். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.